நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின் மாதம் 6 நாள், திருவள்ளுவாண்டு 2057 புரட்டாசி மாதம் 10 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இன் ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றன.

இசை கேட்டீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று உலாவர காத்திருக்கும் நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இன்று காலை 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் ஏ பவித்ரன். காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள்மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன இடம்பெற கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனிய சுள்ளமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடியிலார் அவர்கள், 9:05 வான் அலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடியப்பன் அவர்கள், 10:05 உலக ஆறுகள் தினத்தை ஒட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை, 10:50 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 10:55 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திருக்கை, 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் பாரதிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி,

12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லி சிடம்பரம் கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 2:30 ஒரு படப்பாடல், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:50 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம்பொரு திருக்கோயில், 6:50 ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:41 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திருக்கை, 7:25 வயல்வெளி, 8:00 இன்று காலை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை மறு ஒளிபரப்பாக சென்னையிலிருந்து அந்த திசையை கேட்கலாம். 8:30 இளம் தென்றல், 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திருக்கை தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தினசரி கண்ணோட்டம், தொடர்ந்து சுகமான ராகங்கள் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: India is prepared to do everything possible to help improve the situation, particularly in the areas of food and energy security. Dr. Jaishankar said that India will exercise its right to defend itself against terrorism. He called state-sponsored terrorism with a cross-border purpose a direct challenge to the global order. External Affairs Minister said governments engaged in such practices must be held accountable and the financing of terrorism must be exposed and countered. The Finance Ministry has said that all public sector banks and regional rural banks will remain open today for the convenience of customers. The Ministry said that this step has been taken in view of the proposed three-day nationwide bank strike called by the United Forum of Bank Unions from 28th to 30th of this month, coinciding with the preceding weekend holidays of 26th and 27th of September. The Chardham Yatra in Uttarakhand has been suspended today in view of adverse weather conditions. Disaster Management Secretary Vinod Kumar Suman said the decision has been taken in the interest of pilgrims' safety. In men's cricket, first one-day international of the three-match series between India and West Indies will be played today at the Greenfield International Stadium in Thiruvananthapuram. The match will start at 2 p.m. IST. In badminton, India's ace shuttler PV Sindhu advanced to the women's singles quarterfinals at the Asian Games after defeating Japan's Tomoka Miyazaki 21-9-21-13 in the round of 16 at the Ichinomiya City Municipal Gymnasium in Ichinomiya. And that is the end of this news bulletin.
1: Neram Kale, 6 mani 10 nimidam. ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
2: மனிதனின் துன்பத்திற்கு காரணம் அவனது ஆசையே என்றார் புத்தர். மனிதனால் மட்டுமே அறவழியிலும் அறமற்ற வழியிலும் வாழத் தெரியும். அவன் தன் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை வளர்த்து கொள்கிறான். அதை நோக்கி பயணிக்கவும் செய்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரா வாரா என்கிறது சங்கப்பாடல் ஒன்று. முற்பகல் செய்யின் பிற்பகல் வெளியும் என்னும் சொல்லாடலும் நம்மிடையே வழக்கில் உள்ளது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் நல்லவர்களாக விளங்கினர். அவர்களது சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்தன. ஆனால் கௌரவர்கள் பொறாமை, வஞ்சம், சூழ்ச்சி ஆகியவற்றின் இருப்பிடமாக விளங்கினர். எண்ணம் சொல் செயலில் தீயவர்களாக இருந்தனர். அதனால்தான் நல்லவர்களாக இருந்த பாண்டவர்கள் பாரத போரில் வெற்றி பெற்றனர். நம் மனச்சான்று நல்லவையெல்லாம் அறம் என்பதையும் தீயவையெல்லாம் அறமற்றவை என்பதையும் பொதுவாக ஒப்புக்கொள்கிறது. ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் வெவ்வேறு அறம் சார்ந்த கோட்பாடுகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் நம் வாழ்வை சிக்கல் இல்லாமல் கொண்டு செலுத்த நமக்கு பணம் தேவைப்படுகிறது. அதற்காக அறமற்ற செயலையும் நம் மனச்சான்று அறமுள்ள செயலாகவே பார்க்கிறது. இதன் காரணமாகத்தான் சமூகத்தில் குற்றங்கள் பெருகி வருகின்றன. நான் என் வாழ்வில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ததில்லை. என் மனதறிந்தவரை அறவழியில்தான் செயலாற்றுகின்றேன். எனினும் துன்பப்படுகிறேன் என்று நம்மில் பலர் வருத்தப்படுவது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினால் இதுதான் நாம் நமது செயலை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய சரியான தருணமாகும். மகாபாரதத்தில் தருமரும் பீஷ்மரும் கூட அறம் என நினைத்து சில அறமற்ற செயல்களை செய்திருக்கலாம். அரசர் செய்வது அறமற்ற செயலாக இருந்தாலும் அவர் சொல்லுக்கு பணிந்து நடப்பது தனது அறம் என அவர்கள் எண்ணியிருக்கலாம். அறம் என்பதற்கு நம் அனைவரின் மனச்சான்றும் ஒரே வடிவத்தை கொடுப்பது தான் சரி என்றே தோன்றுகிறது. நம் மனச்சான்று தவறான ஒன்றை சரியானது என்று ஒருபோதும் சொல்லாது. மனித சமுதாயம் அறிந்தோ அறியாமலோ தவறிழத்தலை இயல்பாக கொண்டது. இதுதான் நடப்பு இயலும் கூட. இச்சூழலில் இத்தகைய அறக்கொள்கைகளோடு நாம் வாழ்வது சாத்தியமா என்ற கவலையும் தோன்றுகிறது. நமக்கு நடக்கும் நன்மைக்கு மட்டுமல்ல தீமைக்கும் நாமே தான் பொறுப்பானவராகிறோம். இதையேதான் வள்ளுவனும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னை சூடும் என்கிறார். இதன் மூலம் வள்ளுவன் யாரும் கண்டுகொள்ளாவிட்டாலும் ஒருவர் தன் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டால் அதுவே அவருக்கு மிகப்பெரிய தண்டனையாக அமையும் என்கிறார். எனவே நல்வழி

0: இருந்து நாம் என்றும் விலகாமல் இருக்க, நம் செயலை அவ்வப்போது சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இத்தெளிவினை பெற்றவர் யாரையும் வியக்கவோ இகழவோ மாட்டார். தீதும் நன்றும் பிறதரவாரா எனும் கலையின் பூங்குன்றனர் வரிகளையே எந்த நாளும் நம் வாழ்வில் கடைபிடித்து வாழ வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். மனச்சான்றே நமக்கு கிடைக்கும் நற்சான்றாகும். இதை உணர்ந்து நம் மனச்சான்றின் வழியில் என்றும் நம் வாழ்வை நகர்த்துவோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. இசைப்பாக்களால் இறைவனை வணங்கும் நேரம் இது. பக்தி மாலை. எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை இசையால் வணங்குவோமா? பக்தி மாலையில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

காற்றின் பரப்பெங்கும் இறைமணம் பரவி கொண்டிருக்கும். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது பக்தி மாலை. நாம் பிற உயிர்களுக்கு செய்கின்ற தொண்டே இறைவனுக்கு செய்கின்ற முதல் தொண்டு. எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் காப்போம். பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஏ.ஆர். ஷேக் முகமது குரலில்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:28. பிறவி பெருங்கடலை நாம் நீந்தி கடக்க வேண்டுமென்றால் இறைவனின் துணையை பற்றுதல் சிறந்த ஒன்று. பக்திமாலையில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சுரன்லதா குரலில்

0: ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை பாடல்கள் ஒழித்த இடங்களிலெல்லாம் எல்லா வளமும் பெருகிட வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:35.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த நிலவேம்பில் விதை நாற்று மேலாண்மை செய்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிலவேம்பை பொறுத்த வரைக்கும் மருத்துவ தாவரம், மருத்துவ தரமும் மகசூலும் பெரும்பாலும் தேர்வு செய்யப்படும். நிலவேம்பை பொறுத்தவரை மருத்துவ தரமும் மகசூலும் பெரும்பாலும் தேர்வு செய்யப்படும் ரகத்தை பொறுத்தே அமைகின்றன. எனவே சந்தை தேவையை புரிந்து கொண்டு பொருத்தமான ரக தேர்வை செய்வது முதற்கட்ட வெற்றியாகும். CJM ஆரோக்கிய அதிக அளவு ஆண்ட்ரோக்ரோபோலைடு கொண்ட மேம்படுத்தப்பட்ட ரகம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை அதிகம் விரும்பும் வகையாகும். CJM மேகா சீரான வளர்ச்சி, அதிக உயிரி தொகை மற்றும் உயர்தர மருத்துவ குணம் கொண்ட ரகம். ஏற்றுமதி நோக்கில் சாகுபடி செய்ய ஏற்றது. மகா சீதா என்ற ரகம் வறட்சியை நன்கு தாங்கும் திறன் கொண்டது. மானாவாரி பகுதிகளில் நிலையான மகசூல் தரும். பிருத்திவி அதிக கிளைப்புடன் இலை மகசூல் தரும் ரகம். மூலிகை தேநீர் மூலிகை சாறு தயாரிப்புக்கு மிகவும் பொருத்தமானது. சாகுபடிக்கு முன்பே எந்த நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப் போகிறோம் என்பதை முடிவு செய்து அதற்கேற்ற ரகத்தை தேர்வு செய்தல் சந்தை வாய்ப்பை வருமானத்தையும் மேம்படுத்தும். நிலவேம்பு சாகுபடியில் அதிக மகசூலை நிர்ணயிக்கும் முதல் காரணம் விதையின் தரணமாகும். எவ்வளவு வளமான நிலமாக இருந்தாலும் முளைப்பு திறன் மற்றும் தரமற்ற விதைகளை பயன்படுத்தினால் சீரான பயிர் நிலையை உருவாக்க முடியாது. எனவே சான்று அளிக்கப்பட்ட நோய் தாக்குதல் இல்லாத புதிய விதைகளை மட்டுமே பயன்படுத்தணும். ஒரு ஏக்கர் பரப்பிற்கு நேரடி விதைப்பிற்கும் 700 கிராம் முதல் 1 கிலோ வரைக்கும் போதுமான 1 கிலோ வரைக்கும் விதை போதுமானது. நாற்று உற்பத்தி செய்ய நடவு செய்யும் முறையில் 300 முதல் 400 கிராம் விதை போதுமானது. சிறிய விதைகளாக இருப்பதால் அவற்றை நுண்ணிய மண்ணலுடன் கலந்து விதைத்தால் வயலில் சீராக பரவ கிடைக்கும். விதைகளை விதைப்பதற்கு முன் ட்ரைகோடெர்மா விரடி அல்லது சோடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ் 10 கிராம் விதை கொண்டு விதை நேர்த்தி செய்வது நல்லது. இதனால் மண் மூலம் பரவும் நோய்களின் தாக்கம் குறைவதுடன்

0: ஆரம்ப வளர்ச்சி சீராக அமையும். பின்னர் அசோஸ்பைரிலும் மற்றும் பாஸ்பாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை கொண்டு விதைநீர்த்தி செய்தால் வேர் வளர்ச்சியும் ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறனும் அதிகரிக்கும். நாற்று உற்பத்திக்காக உயரமான மேடுகளில் செம்மண், மணல் மற்றும் நன்கு மக்கிய தொழு உரம் சம அளவில் கலந்து விதைய படுக்கையை அமைக்க வேண்டும். விதைகளை மெல்லிய மணல் அடுக்குமூட்டுகளில் பூவாளி மூலம் மெதுவாக நீர் தெளிக்கணும். சுமார் 25 முதல் 30 நாட்களில் ஆரோக்கியமான ஆட்கள் நடவுக்கு தயாராகிவிடும். நிலவேம்பு வளமான நிலத்தில் மட்டுமல்ல, சரியான வடிகால் வசதி கொண்ட சாதாரண சிறப்பாக நல்ல வளரும். நல்ல காற்றோட்டம் உள்ள மணற்பாங்கான செம்மண் அல்லது வண்டல் கலந்த செம்மண் அதிக மகசூலை வழங்கும். நிலத்தை 2 அல்லது 3 முறை ஆழ உழுது களைகளை முந்தைய பயிர்களிலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டும். இது உழவின் போது 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 இறுதி உழவின் போது 8 டன் அதாவது இறுதி உழவின் போது 1 ஏக்கருக்கு 6 முதல் 8 டன் நன்கு மக்கிய தொழு உரம் இடுவது மண்ணில் உயிரியல் செயல்பாட்டை மேம்படுத்தும். மருத்துவ மூலிகை பயிர்களின் தரம் முக்கியமானதல்ல, மண்ணில் நீர் தேவையும் வெளியேறும். அந்த வகையில் வடிகால் வசதியை அமைக்கலாம். முன்கூட்டியே அமைப்பு செய்வது அவசியம். சில குறிப்பிட்ட மருத்துவ மூலிகை பயிர்களின் தரமே முக்கியமானதால் மண்ணில் நீர் தேங்காமல் வெளியேறும் வகையில் வடிகால் வாய்க்கால்களை முன்கூட்டியே அமைத்து கொள்ளணும். அது அவசியம். குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த முன்னெச்சரிக்கையாக வேர் மற்றும் நோய் தாக்குதல் உண்டாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த சீத்தாப்பழ மரத்தின் காய்கள் பிஞ்சாக இருக்கும் போது வெள்ளை பூச்சிகள் அதிக அளவில் காணப்படுவது வெள்ளை மாவு பூச்சியின் தாக்குதல் ஆகும். இந்த மாவு பூச்சி சாற்றினை உறிஞ்சி உயிர் வாழ்வதற்கு நாளடைவில் பிஞ்சுகளுக்கு வளர்ச்சிக்கான உணவு சென்றடையாத காரணமாக பிஞ்சுகள் கருகிவிட வாய்ப்பு உள்ளதால் சீத்தாப்பழத்தில் வெண்மை பவுடர் போல இருப்பதும் மாவு பூச்சி தாக்குதல் அறிகுறியாகும். மாவு பூச்சியின் சுற்றி வெண்மையான பவுடர் போன்ற வெண்ணிற மிளகு காணப்படும். சீதா வறண்ட நிலத்திற்கு நன்கு வளர்ந்து பலன் தரவல்லது. ஆனால் உலர்ந்த சீதோஷ நிலையில் மாவு பூச்சியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். வீட்டு தோட்டம் என்பதால் ஆரம்ப நிலையில் வெறும் தண்ணீரை தெளித்தாலே போதும், மாவு பூச்சி தாக்குதலை குறைக்கலாம். குறைந்த அளவில் இருப்பின் பூச்சிகளை எடுத்து நசுக்கி அழிக்கலாம். தாக்குதல் தீவிரமாக இருக்கும் இந்த நேரத்தில் காய்களை அழிப்பது இயற்கை நிலையில் மட்டுமே சாறு கொஞ்சம் பூச்சிகளுக்கு எதிரான செயலாக இருக்காது. தென்னையில் உரும்பை உதிர்வதை தடுக்க சரியான முறையில் நீர் பாய்ச்சதல், சரியான நேரத்தில் அளவான ஊட்டச்சத்து பராமரிப்பு செய்தலும் மிக முக்கியமான ஒன்றாகும். 5 வருடங்களுக்கு மேல் தென்னை மரங்களுக்கு 1.3 கிலோ யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 2 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் ஆகிய உரங்களை வருடத்திற்கு 2 முறையாவது பிரித்து ஜூன், ஜூலை மற்றும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் இடணும். மேலும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் நுண்ணூட்ட கலவை 1 மரத்திற்கு 1 கிலோ எனவும் கொடுக்கலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தென்னை டானிக் அல்லது தென்னை ஊக்க மருந்து தென்னையில் பூக்கள் உதிர்வதை தடுக்கவும் காய்களின் அளவை அதிகரிக்கவும் பயன்படுகிறது. தென்னை டானிக் தென்னை மரத்தின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் பூக்கள் மற்றும் குறும்பைகள் கொட்டாமல் இருக்கவும் வினையல் செயல்பாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த 2ம் நிலை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அடங்கிய கலவை உள்ளது. காய்களின் அளவையும் எண்ணிக்கையும் அதிகரிக்க பயன்படுகிறது. 6 மாதத்திற்கு 1 முறை தென்னைக்கு டானிக் வேர் மூலம் கொடுக்கணும். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தென்னை டானிக் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்கள், அறிவியல் நிலையங்கள் ஆகியவற்றால் கிடைக்கும். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஆன்லைன் வெப்போர்ட்டில் அக்ரிகார்ட் என்ற இணையதளத்தில் வாங்கிக் கொள்ளலாம். அடுத்து இந்த ரோஜா செடியில் பூக்கள் பூக்க என்ன செய்யணும்? ரோஜா செடியை கவாத்து செய்தவுடன் ஏராளமான கிளைகள் தோன்றி நன்றாக ஆள் உயரத்துக்கு வளரக்கூடிய புதிய கிளைகள் அனைத்தும் நீர் தூவம் என்று சொல்லக்கூடிய வாட்டர் சூட்ஸாக இருக்கும். அதனால் பூக்கள் மொட்டுக்கள் வரவில்லை. அடிப்படையில் இந்த நீர் தளிர்கள் தேவையற்றவை, இவற்றை உடையாக நீக்க வேண்டும். இல்லை என்றால் செடிகள் அல்லது மரத்தின் ஆற்றல் உள்ள இந்த நீர்த்தூவான்கள் பொதுவாக தண்டிற்கு இணையாக வளரக்கூடியவை. ஆனால் சாதாரண கிளைகள் இயற்கையாகவே தண்டி இருக்கும் சுமார் 45 நிமிடம் கோலத்தில் வளரும் தன்மை கொண்டன. இவை மரத்தில் கிட்டத்தட்ட ஆரோக்கியமான முட்டிலிருந்து உருவாகின்றன. பூ முட்டுக்களை தராத

0: அனைத்து நீர் வாழ் நீர் துவார மூட்டைகளை தராத அனைத்து நீர் வாதுக்களை நீக்கிவிட்டு நல்ல உரம் கொடுத்து நீர் பசிக்கு வந்தால் ஆரோக்கியம் என்ன முட்டில் இதிலிருந்து நல்ல சாதாரணமான கிளைகள் தோன்றி பூ மூட்டைகள் உருவாகும். ரோஜா செடி மண்ணில் மட்டத்திலிருந்து சுமார் 1 அடி உயரம் வெட்டி கவாத்து செய்திருக்கணும். அப்போது தான் புதிய கிளைகள் தோன்றும். அந்த புதிய கிளைகளை 45 முதல் 60 நாட்களில் பூ மூட்டைகள் தோன்றும். கவாத்து செய்தவுடன் செடியை சுற்றி 2 அடி தள்ளி செடி ஒன்றுக்கு 10 கிலோ தொழுவுரத்துடன் 6 12 12 கிராம் என்ற விகிதத்தில் தலைமணி சாம்பல் சத்துக்களை கொடுக்கக்கூடிய ரசாயன உரங்களாக இட்டு பயன்பெறலாம்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நேரிலே இன்று காலை 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி மழலையாக பங்கேற்கிறார் ஏ. பவித்ரன்.

0: இன்று காலை 7 மணிக்கு தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் கேட்கலாம். 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது இடம்பெற கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. பண்பலையில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூர் நம்பூரு ரயில் நிலையங்களுக்கிடையே 4 வழி சாலை மேம்பாலம் அமைப்பதற்கு நேற்று அடிக்கல் நாட்டி பேசுகையில் இதனை தெரிவித்தார். ரயில்வே மேம்பாலங்கள் மூலம் விபத்தில்லா பயணத்தை ரயில்வே உறுதி செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேம்பாலங்கள் கட்டப்படுவதால் லெவல் கிராசிங்குகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருப்பது தவிர்க்கப்படுவதால் எரிபொருளும் சேமிக்கப்படும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் ரயில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு சோமண்ணா கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய்ப் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக தமிழக பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆணையத்தின் அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டவைகள் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் ஆணையர்கள் ஒன்றாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதை சமூக வலைதளத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பான நடைமுறைகள் மற்றும் படிவம் 6 தொடர்பாக உச்சநீதிமன்றமே சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்துள்ள போதிலும் அந்த தீர்ப்பையும் ஜனநாயக அமைப்புகளையும் காங்கிரஸ் தவறாக சித்தரித்தது என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடைமுறைகளில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய ஆணையம் எடுத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகளை பாராட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மனமில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரம் தொகுதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் 6 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக

0: வழங்கப்படும் என்ற வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றும், இதனால் விவசாயிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட வேண்டிய நிலைமையை தாவக அரசு ஏற்படுத்திவிட்டது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறினார். தமிழக அரசு கடன் சுமையை சந்தித்து வரும் நிலையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது தேவையற்றது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை முன்னிட்டு தமது கட்சி வேட்பாளரை ஆதரித்து நேற்று அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மாநில அரசின் கடனுக்காக ஆண்டுக்கு 78,000 கோடி ரூபாய் வட்டிக்காக செலுத்தப்படுகிறது என்று கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அஇஅதிமுக ஆட்சிக் காலத்திலேயே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும், பின்னர் ஆட்சி மாற்றத்தால் அந்த பணி நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருந்தாலும், அது அஇஅதிமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் தொடர்ச்சிதான் என்றும், புதிய அறிவிப்பு அல்ல என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் கிராமப்புற வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. வங்கி ஊழியர் சங்கங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு தேசிய அளவிலான வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து வங்கிக் கிளைகள், வங்கி சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் ஏடிஎம் வசதியுள்ள வங்கிகள் அனைத்தும் இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் செயல்படுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. வாடிக்கையாளர்களின் நலனை கொண்டு பல பொதுத்துறை வங்கிகள் ஏடிஎம் பண பரிவர்த்தனைக்கான கட்டணங்களை தள்ளுபடி செய்துள்ளதாக அறிவித்துள்ளன. மாதத்திற்கு 3 முறைக்கும் மேலும் ஏடிஎம் சேவையை கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் பொதுத்துறை வங்கிகள் அறிவித்துள்ளன. இளம் வழக்கறிஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு வேல்முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்கால் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சட்ட தொழிலில் நீண்டகாலம் அனுபவம் பெற்ற மூத்த வழக்கறிஞர்கள் தங்களது அனுபவங்களையும் அறிவாற்றலையும் இளம் வழக்கறிஞர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி டி வி ஆனந்த், காரைக்கால் மாவட்ட நீதிபதி கே மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் உள்ள விமான பயிற்சி பயிற்றுவிப்பாளர் பள்ளியிலிருந்து 54 விமானிகள் பயிற்சியை நிறைவு செய்தனர். இதில் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 42 பேரும், இந்திய கடற்படையைச் சேர்ந்த 7 பேரும், இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேரும், கடலோர காவல்படையைச் சேர்ந்த 2 பேரும் பயிற்சியை நிறைவு செய்தனர். கடந்த ஏப்ரல் 13 தேதி தொடங்கிய இந்த பயிற்சி 24 வாரங்கள் நடைபெற்றது. பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு விமானப்படையின் மேற்கு மண்டல தலைமை அதிகாரி ஏர் மார்ஷல் ஜார்ஜ் தாமஸ் சான்றிதழ்களை வழங்கினார். இருவரிச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை முழுமையாக திறப்பது குறித்து ஈரான் தெரிவித்த யோசனை தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் வரவில்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பிஜேபி அழைப்பின் பேரில் இலங்கை ஆளுங்கட்சியான ஜனதா விமுக்தி பெருமுனாவின் உயர்தலைவர்கள் அடங்கிய 5 பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் இன்று புதுதில்லி வருகிறார்கள். நாட்டின் முதலாவது தானியங்கி வாகன சோதனை மையம் புதுதில்லியில் திறக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் படகுகளை சென்று மீட்டனர். அடுத்த மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்ட நினைவு பொருட்களின் மின்னணு ஏலத்தில் மகாராஷ்டிராவின் பாரம்பரிய கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. மதுரை மாநகராட்சி சௌபாகியவதி நகர் கண்மாயில் மின்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் வகையில் காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் அணிவகுப்பு நேற்று வாணியம்பாடியில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலய பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க இளம் பெண்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம்

ஓமலூர் அருகே உயர் அழுத்த மின்சாரத்தால் 20 வீடுகளில் தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 2 மாத இடைவெளிக்கு பின்னர் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் இந்திய அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்யும் வெஸ்ட் இண்டீஸ் அணி 3 ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்கிறது. இந்த போட்டிகளைத் தொடர்ந்து 5 20 போட்டிகளிலும் பங்கேற்க உள்ளது. ஒருநாள் போட்டித் தொடரை சுப்மன் கில் தலைமையிலும், 2020 போட்டித் தொடரை ஸ்ரேஷ் அயர் தலைமையிலும் இந்திய அணி எதிர்கொள்ள உள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம்

0: ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அனஹத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. விபத்துகளை குறைக்க ரயில்வே பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டுள்ளதாக ரயில்வே இணையமைச்சர் திரு வி சோமண்ணா தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பால் காங்கிரசின் பொய் பிரச்சாரம் தோல்வியடைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தாவேக அரசு உரிய தீர்வு காணவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிலையத்தில் நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: உலகமேலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசடும் மலாலயமணி நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமணி நிகழ்ச்சியில் நம்ம இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை ஏ பவித்ரன். வணக்கம் பவித்ரன்.
5: வணக்கம்
4: பவித்ரன், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: அழகா இருக்கீங்க. கண்ணீர்னு பேசுறீங்களே, நல்லா சுறுசுறுப்பா இருப்பீங்களா? எப்படி சுறுசுறுப்பா இருப்பீங்க?
5: படிப்பேன், நல்ல வேலைக்கு போய் ஏழை மக்களுக்கு வேலை செய்வேன்,
4: படிக்கிறீங்க?
5: எல்லா படமும் படிச்சுடுவேன்.
4: எல்லா படமும் படிச்சு பிடிக்கலாம். வெரி குட், வெரி குட், நல்லா படிங்க. சரி, ஏன் சோகமா இருக்கீங்க? உடம்பு சரியா? என்னாச்சு உங்களுக்கு?
5: இரும்பல்.
4: இரும்பல் வர அளவுக்கு என்ன பண்ணீங்க? நிறைய சாக்லேட் சாப்பிட்டீங்களா? வேற எப்படி வந்துச்சு இரும்பல்?
5: ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுல.
4: ஓ, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க. பார்த்த உடனே உள்ள பூந்தீங்க. கடையை பார்த்த உடனே 4-5 ஐஸ்கிரீம் ஒன்னா வாயில
5: போட்டுட்டீங்களா? ரெண்டு தான்.
4: ரெண்டு சாப்பிட்டதுக்கு இரும்பல் வந்துச்சா? சரி விடுங்க, என்ன மாதிரி குறைச்சிக்கீங்களா ஐஸ்கிரீம்? ஓகே, குறைச்சுக்கோங்க. சரி பவித்ரன், என்ன சொல்ல போறீங்க?
5: ஆடலாம் மாடலாம் சொல்லுவேன்.
4: பாருங்க உங்க பாணியில.
5: ஆடலாம் மாடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதிச்ச கைங்களை தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சிரிக்கலாம்.
4: சரி, நல்ல பாட்டு இருக்குது. அடுத்த பாட்டு பாருங்க.
5: ஏனை வருது, ஏனை வருது பாட்கள் பாருங்கோ, அசந்து அசந்து நடந்து வருது பாட்கள் கோ, நீந்த தந்த தோடை வருது பாட்கவார் கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பாட்கோ, நீண்ட தந்த தோடை வருது பாட்கவாருகோ, அசைஞ்சு அசைந்து வருது பார்க்க வாருங்க.
4: வெரி குட். யானை பாட்டு பாட்டீங்க, யானையை பார்த்துறீங்களா? எப்படி இருக்குது யானை?
5: பெருசா இருக்கும்.
4: ஓ, ரொம்ப பெருசா இருக்கும். அப்படியா? பார்த்த உடனே கரு கருன்னு பயங்கரமா
5: இருக்கான்.
4: பார்த்த உடனே என்ன
5: பண்ணுவீங்க? பயந்துட்டு ஓடி போயிருவோம்.
4: பயந்துட்டு ஓடி போயிருங்க. வந்துருக்கு அந்த ஊருக்கு யானா?
5: வந்தது இல்ல.
4: அப்புறம் எப்படி பாத்தீங்க?
5: டிவில பார்த்தேன்.
4: சரிங்க பவித்ரன், இப்ப சின்ன பையனா இருக்கீங்க இல்ல, சுறுசுறுப்பா. நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் வந்தப்ப நீங்க என்ன வேணா சொல்றீங்க?

0: படிச்சு பெரிய ஆளாகி வேலைக்கு போய் சம்பாதிப்பேன்.
1: சம்பாதிக்கிறீங்க, என்ன வேலைக்கு போய் சம்பாதிப்பீங்க?
0: போலீஸ் வேலைக்கு போவேன்.
1: ஓ, போலீஸ் வேலைக்கு போய் சின்சியராக வேலை செய்ய போறீங்க. வெரி குட், வெரி குட், நல்ல வேலை செய்யுங்க. எங்கே பார்த்தீங்க நீங்கள் போலீஸ்காரரா?
0: நங்கோலி இழக்கிறாரு.
1: என்ன பண்ணியிருந்தாரு?
0: திருடங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுவார்.
1: சரிங்க பவித்ரா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனாக இருந்ததுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக மேலே தருமபுரி பண்பை 108.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்கள் மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ.
1: இனிய நேரே, இன்றைய மரளை மனுஷ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை ஏ பவித்ரன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7 மணி. காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம்
4: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
4: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று செப்டம்பர் 27.
7: தமிழ் இதழியல் முன்னோடிகளில் ஒருவர்,
8: பிரபல நாளிதழை தொடங்கியவர், லண்டன் சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர்.
7: 1942 முதன் முதலாக வார இதழை தொடங்கினார்.
8: பின்னாளில் நாளிதழையும் தொடங்கினார்.
7: எளிய சொற்கள், சிறிய வாக்கியங்கள், கவர்ந்திழுக்கும் தலைப்புகள், கருத்து படங்கள் உள்ளிட்ட யுக்திகளை கையாண்டவர்.
8: இதழாளர் கையேடு என்ற இவரது நூல் இதழாளர்களுக்கு இன்றும் பயன்படும் நூலாக விளங்குகிறது.
7: இவரது பெயரில் 2 தமிழ் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன.
8: தமிழ் பத்திரிகை உலகின் புரட்சிக்கு வித்திட்ட சீபா ஆதித்தனார் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1905.
8: புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர்.
7: நகைச்சுவையிலும் குணச்சித்திர நடிப்பிலும் பல சாதனைகளை படைத்தவர். சிறு வயதில் இருந்தே நடிப்பின் மீது பற்று கொண்ட இவர் நாடகத்துறையில் நாடகங்களிலும் பின்னர் திரைப்படத்துறையிலும் நுழைந்தார்.
8: நகைச்சுவை என்பது வெகு இயல்பாகவே ரைமிங் அம்சங்களுடன் இருக்க வேண்டும்.
7: அப்படியானவர்களே வெற்றி பெற்று மக்கள் மனங்களில் தனி இடத்தை பிடிக்கின்றார்கள்.
8: அவர்களில் மிகவும் முக்கியமானவர் இவர்.
7: தமிழர்களின் வாழ்வில் மறக்க முடியாத நடிகராக திகழ்ந்த நாகேஷ் பிறந்த தினம் இன்று.
8: ஆண்டு 1933. பயணம் எல்லைகளை கடந்தது.
7: ஒருவனுக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைப்பது அவன் மேற்கொள்ளும் பயணத்தின் மூலமாகத்தான் என்று கூறுவார்கள்.
8: இருக்கக்கூடிய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கையில் இது போன்ற சுற்றுலா மட்டுமே நம்மை மனிதத்தோடும் உயிர்ப்போடும் வைத்திருக்கிறது.
7: சுற்றுலா நமக்கு புதிய அனுபவத்தை தருவதோடு நாட்டின் பொருளாதார உயர்வுக்கும் காரணமாக இருக்கிறது.
8: ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பானது செப்டம்பர் 27 உலக சுற்றுலா தினமாக அறிவித்தது.
7: சர்வதேச சமூகத்தில் சுற்றுலா துறையின் பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும்.
8: இன்று உலக சுற்றுலா நாள்.
7: நதிகளின் முக்கியத்துவத்தையும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் ஒரு உலகளாவிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினமாகும்.
9: ஆறுகள் பல வழிகளில் வாழ்வாதாரத்தை அளிப்பதால் இந்த நாள் முக்கியத்துவம்

0: உயிர் பெருக்கத்தை பேணுகின்றன, விவசாயத்திற்கும் வாழ்வாதாரங்களுக்கும் துணை புரிகின்றன, மேலும் மக்களை இயற்கையுடன் இணைக்கின்றன.
1: 2026 உலக நதிகள் தினம் செப்டம்பர் 27 அன்று அனுசரிக்கப்படுகிறது.
0: இன்று உலக நதிகள் தினம்.
1: காடுகள் இல்லை, ஆறுகள் இல்லை, நீர் இல்லை, உயிர் இல்லை என்பது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் ஆகும்.
0: காது கேளாதோரின் சாதனைகள் மற்றும் உரிமைகளை குறிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது.
1: பின்லாந்தின் ஹெல்சிங்கை தலைமையிடமாக கொண்ட உலக காது கேளாதோர் கூட்டமைப்பினால் 1958 இத்தினம் முதல் முதலில் கொண்டாடப்பட்டது.
0: சர்வதேச காது கேளாதோர் வாரத்துடன் இணைந்து செப்டம்பர் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: உலக காது கேளாதோர் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026. டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
6: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் ரீசன் சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் தான். உடல் பருமனோ, சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இதுதான் மெயின் காரணம். ஸோ நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பர்ஃபெக்டா வச்சுட்டு BMI 23 கீழே இருக்கணும். தூக்கங்கிறது பல பேர் சொல்லுவாங்க, மினிமம் 8 தூங்கணும், ஃபிக்ஸ்டு டைம்ல தூங்கணும், 10 to 6 ரெகுலரா அதை தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் நம்மளால தடுக்க முடியும்.
7: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
8: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி 2 பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
9: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
10: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி 2 பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாலருக்கும் விடுதி வசதி உள்ளது.
14: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரம். பெண் பட்டுக்கூடு கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் அதிகபட்ச விலையாக 903 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 417 ரூபாய்க்கும், சராசரியாக 802 ரூபாய்க்கும் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடாங்காடியின் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார்.
15: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
17: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
14: காலை வணக்கம் நிகழ்ச்சியின் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம்: தக்காளி 30 ரூபாய், கத்திரி 20 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய்

0: ரூபாய், கோத்தவரை 56 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 45 ரூபாய், புடலங்காய் 25 ரூபாய், பேர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், 84 ரூபாய் இரண்டு விலையில் உள்ளது. பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிப்புழுவர் 35 ரூபாய், குடை மிளகாய் 68 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சை பழம் 260 ரூபாய், ஏலைக்கு வாழைப்பழம் 90 ரூபாய், கருப்புருளி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய். இவையாவும் இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க, நெகிழிப்பைகளை தவறுங்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
5: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ரஷ்யாவின் அதிபராக இருந்தவர் லெனின் ஆக சிறந்த போராளி, தன் வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களையே தன் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர். அது மட்டுமல்ல, ஒரு சிறந்த கலைஞரும் கூட. அவர் சொல்லுவார், என்னுடைய புரட்சி பாதையிலே கை துப்பாக்கிகளை விட புத்தகங்கள்தான் எனக்கு பெரிதும் உதவியது, வலிமை வாய்ந்தது புத்தகங்கள் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட புரட்சியாளர் லெனின் ஒரு முறை ஒரு பள்ளிக்கு போகிறார். அங்கு மாணவர்களுக்கான ஒரு ஓவிய போட்டி. ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுக்கு பிடித்த ஓவியத்தை வரைந்து அப்படியே வைத்திருந்தார்கள். ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொரு ஓவியத்தையும் ரசித்து அந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி தன்னம்பிக்கை ஊட்டி வந்தார் லெனின். அப்போது ஒரு மாணவன் ஒரு ஓவியத்தை வரைந்திருந்தான். அதை பார்த்தவுடன் அவருக்கு வியப்பாக இருந்தது. என்ன ஓவியம் என்றால், ஒரு வானத்தை வரைந்திருந்தான். அந்த வானத்தின் நிறம் கருப்பாக வண்ணம் அடித்திருந்தான். லெனினுக்கு வியப்பாக போய்விட்டது. ஒருவேளை இந்த சிறுவன் வானத்தின் நிறம் நீலம் என்பதை மறந்து விளையாட்டுத்தனமாக வானத்தின் நிறம் கருப்பு என்று இந்த ஓவியத்தில் வரைந்து வைத்திருக்கிறானா என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது. உடனே அந்த மாணவனிடத்திலே கேட்டார், வானத்தின் நிறம் என்ன என்று கேட்டார். அவன் சொன்னான், கருப்பு என்று. இவருக்கு வியப்பாக போய்விட்டது. அது எப்படி கருப்பாக இருக்க முடியும், வானத்தின் நிறம் நீலம்தானே என்றார் அவர். இல்லை இல்லை, எங்கள் வீட்டுக்கு முன்னால் எங்கள் வீட்டை சுற்றி வானத்தின் நிறம் கருப்பாகத்தான் இருக்கிறது என்றான் அந்த மாணவன். இவருக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஏதோ ஒரு விளையாட்டு பள்ளி மாணவன் சொன்னான் என்று அவரால் அதை கடந்து போக முடியவில்லை. அதுதான் அவருடைய தலைமை பண்பு. அப்படியா, உன் வீடு எங்கிருக்கிறது, வா என்று அவனை அழைத்து கொண்டு அவனோடு போனார் லெனின். அந்த சிறுவனும் ஆர்வத்தோடு லெனினை அழைத்து கொண்டு போனான். தன் வீட்டுக்குள் நுழைந்தான். தன் வீட்டு ஜன்னலை திறந்து, இப்போது பாருங்கள், வானம் கருப்பாக தெரிகிறது என்று வானத்தை காட்டினான். உண்மை, வானம் கருப்பாக தெரிந்தது. என்ன நடந்திருக்கிறது என்றால், அங்கு சுற்றியும் தொழிற்சாலைகள், இரசாயன கழிவுகளை கக்குகிற விஷ தொழிற்சாலைகள், அதனுடைய கொடுமையான மாசு காற்று வானத்தில் ஏறிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதியே கருமை நிறமாக காட்சி தருகிறது. அந்த நச்சுக்காற்று வானத்துக்கு போய் படிவதால், மேலே உயர்ந்து சென்று கொண்டே இருப்பதால் அந்த வானம் கருப்பாக காட்சி தந்தது. லெனின் அதிர்ந்து போய்விட்டார். இந்த பிஞ்சு மனதில் இப்படி ஒரு எண்ணம் உருவாவதற்கு நானே காரணமாக இருந்து விட்டேனே, என் ஆட்சியில் இப்படிப்பட்ட குறைபாடா? உடனே அதிகாரிகளை அழைத்து அந்த தொழிற்சாலைகளை மூடச் சொன்னார் லெனின். ஒரு சாதாரண

0: சாதாரண பள்ளி மாணவன் சிறுவன் என்று லெனின் அந்த மாணவனை கடந்து போகவில்லை. அதுதான் அவருடைய தலைமை பண்பு. நீதி என்பது எல்லோருக்குமானது. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்தறிக்கை சென்னை அஞ்சலாக.
5: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழி நடத்துவதாக BJP தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் இன்று ஒருநாள் பயணமாக கேரளம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது கொல்லத்தில் உள்ள மாதா அமிர்தானந்தமயி மடத்தில் மாதா அமிர்தானந்தமயியின் 73rd பிறந்த தினத்தையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விஸ்வ சேவா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களையும் குடியரசு துணைத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ உத்தராடம் திருநாள் மருத்துவ அறிவியல் அகாடமியின் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் திரு CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். சபர்மதி ரயில் நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் என்ஜின் பராமரிப்பு மையத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் புதிய நவீன மின்சார ரயில் என்ஜின்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். தொடர்ந்து சபர்மதி ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு மேம்பாட்டு பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் நாட்டில் முதல் LNG எனப்படும் திரவ இயற்கை எரிவாயுவில் இயங்கும் மின்சார ரயிலையும் திரு அமித்ஷா கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் தற்போது நடைபெற்று வரும் மோதல்களுக்கு மத்தியில் அனைத்து தரப்பினரும் நிதானத்துடன் செயல்பட்டு பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொது சபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் S. ஜெய்சங்கர், போர்களின் தாக்கம் மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எரிசக்தி மற்றும் வர்த்தகத்தின் தடையற்ற ஓட்டத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடரும் மோதல்கள் உலக பாதுகாப்பை பாதிப்பதுடன் பல்வேறு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தையும் தாமதப்படுத்துகின்றன என்று அவர் கூறினார். குறிப்பாக உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் நிலைமையை மேம்படுத்துவதற்கு இந்தியா தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளது என்று அவர் கூறினார். எல்லை தாண்டி அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் பயங்கரவாதம் உலக அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் சவாலாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அரசுகள் பொறுப்பேற்க செய்யப்பட வேண்டும் என்றும் பயங்கரவாதத்திற்கு வழங்கப்படும் நிதியை கண்டறிந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒளிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒளிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
6: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர்.

0: நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நவீன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இப்பிரச்சினை தொடர்பான அனைத்து முடிவுகளும் தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வால் ஒருமனதாக எடுக்கப்பட்டவை என்று ஆணையமே கூறிவிட்டதாக சமூக வலைதளத்தில் கூறினார். காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளை விமர்சிப்பதாகவும் நிதின் நவீன் தெரிவித்தார். கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இதே தேர்தல் நடைமுறையின் மூலம் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற போது தேர்தல் நடைமுறையின் நம்பகத்தன்மையை ஏற்றுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட ஒருமித்த விளக்கம் நாட்டின் அரசியலமைப்பு சட்ட அமைப்புகளின் நம்பகத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் கூட்டாகவும் நடைமுறைகளை பின்பற்றியும் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். குறுகிய கால அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு மற்றும் தேர்தல் நடைமுறைகள் மீதான நம்பிக்கையை பாதிக்கும் முயற்சிகள் வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மக்களை ஒன்றிணைப்பது, பல்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள உதவுவது மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பது ஆகியவற்றில் சுற்றுலாவின் முக்கியத்துவத்தை இந்த நாள் எடுத்து காட்டுகிறது. இந்த ஆண்டின் கருப்பொருள் சுற்றுலாவை மறுவடிவமைக்க டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு என்பதாகும். சுற்றுலாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கை இது எடுத்து காட்டுகிறது. இந்நிலையில் ஆகாஷ்வாணிக்கு பேட்டியளித்த மத்திய சுற்றுலாத்துறை செயலர் புவனேஷ்குமார், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் சுற்றுலாத்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மோசமான வானிலை நிலவி வருவதால் சார்தாம் யாத்திரை இன்று வரை நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். யாத்திரைக்கு வரும் பக்தர்கள் வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் வழங்கும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வானிலை சீரான பிறகே சார்தாம் யாத்திரை மீண்டும் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் இமாச்சல பிரதேசம் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்திலும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, சண்டிகர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் கனமழையுடன் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர 7 நாள் திட்டத்தை ஈரான் முன்வைத்துள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பேசிய அராக்ஷி, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஒத்ததாக இருக்கும் என தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் ஹார்முஸ் நீரணையை மீண்டும் திறப்பதுடன் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தையை தொடங்கவும் ஈரான் விரும்புவதாக அவர் கூறினார். மேலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க தேவையான நிபந்தனைகளை அமெரிக்காவுடன் தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தலையீடு மற்றும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்தால்தான் பிராந்தியத்தின் பாதுகாப்பை மீண்டும் ஏற்படுத்த முடியும் என்று திரு அராக்ஷி தெரிவித்தார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியா பங்கேற்கிறது. இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அனஹாத் சிங் மலேசிய வீராங்கனையை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் மலேசிய வீரரை எதிர்கொள்கிறார். ஆடவர் டிகாத்லான் இறுதிப் போட்டியில் தேஜஸ்வின் சங்கர் பங்கேற்கிறார். மகளிர் நீளம் தாட்டுதல் இறுதிப் போட்டியில் ஆன்சி சோஜனும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் பாருல் சௌத்ரியும் பங்கேற்பதால் இதிலும் இந்தியாவுக்கு பதக்கம் உறுதியாகி உள்ளது. மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏற்கனவே இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் கடைசி ஆட்டத்தில் இன்று சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. ஆடவருக்கான 200 மீட்டர் இறுதிப் போட்டியில்

0: இமேஷ் குஜுரும் ஆடவர் உயரம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் சர்வேஸ் குஷாரேவும் பங்கேற்கின்றனர். மகளிருக்கான மாரத்தானில் பிரியங்கா கோஸ்வாமி, மஞ்சுராணி ஆகியோர் பங்கேற்கின்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கேரளத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக மக்களை எதிர்க்கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாடுகளுக்கிடையிலான மோதல்கள் உலக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று பதக்கத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
7: நமது பரத் அகாடமியின் புதிய கிளை தர்மபுரி 2 பெண்ணாகரம் மெயின் ரோடு ஜெயம் கல்லூரி வளாகத்தில் துவங்கியுள்ளது. இங்கு இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, சிங்கப்பெண் சிறப்பு படை, SSCGD, ரயில்வே தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள் சிறந்த முறையில் வழங்கப்படுகிறது. ஆண் பெண் இருபாளருக்கும் விடுதி வசதி உள்ளது.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தொடர்ந்து கேட்கலாம்
9: தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
10: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
11: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
12: கட்டிகள் அப்படின்ற ஒன்ன நாம உறுதி செய்யறோம், அது என்னைக்குமே நீர்க்கட்டிகள் இருக்கும். அப்ப முதல் குழந்தைக்கு பிரச்சனை வந்தவங்களுக்கு இரண்டாவது குழந்தைக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் தான் நீர்க்கட்டிகள் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க எப்பயுமே ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்ல உடல் பருமன் வராம பாத்துக்கிடணும்னு ரொம்ப கான்சியஸா இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை வர அதுக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஒரு 30 வயசுக்கு மேலே ஆயிட்டே போகுது, அவங்க வந்து நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நம்ம குண்டா இருக்கோம், நமக்கு நீர் கட்டி இருக்குது, அதனால தான் நம்ம குண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு வெயிட் போட்டுருவாங்க. உனக்கு குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தாமோ, நான் ஒரு 60 இருக்கேன் இருந்தேன் டாக்டர்னு வாங்க, இப்போ என்ன வெயிட் இருக்குன்னு இப்போ நான் 80-85 இருக்கேன்னு வாங்க. ஸோ 25 கிலோ குழந்தை பிறந்த பிறகு அவங்க வெயிட் கெயின் ஆகிருப்பாங்க. அப்போ இப்போ தான் நம்ம பேசிகிட்டே இருந்தோம், உடல் பருமன்றதே ஒரு நெகட்டிவ் கெமிக்கல் எஃபெக்டை ஃபுல் பாடியை பாதிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் மாற்றிப்போம். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தையும் வரத்துக்கு கஷ்டமாக தானே இருக்கும். புரிதல் உணர்தலோடு இருந்து நான் தான் இந்த நீர்க்கட்டியை கண்ட்ரோல் பண்ண போகிறேன், அந்த நீர்க்கட்டி என்னை கண்ட்ரோல் பண்ணாதுன்னு இன்னொரு கேட்டகரி ஆஃப் லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பயப்படவே வேண்டாம். முதல் குழந்தை அற்புதமாக வந்த மாதிரி ரெண்டாவது குழந்தையும் அற்புதமாக வரும். சி, ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் தீவிர சிகிச்சை கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. எல்லாருமே எடுத்த உடனே ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தொன்று தொட்டு உங்களுடைய குடும்ப நல மருத்துவர், ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க, அவங்க தான் உங்களை 11-12 வயசுக்கு வர காலத்திலேருந்து பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது பேசிக் ஜென்ரல் கைனகாலஜிஸ்ட், மகளிர் நல மருத்துவர்கள் இருக்காங்க. ஸோ பேசிக் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட போனாலே போதும்,

0: குழந்தையின் மேற்கு தீர்வு கிடைக்கும். பட் வரவே வராது, மாத்திரை கண்காணிப்பு இல்லாமல் வரவே வராது. அளவுக்கு அதிகமான உடல் பருமன், எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. தைராய்டு இருக்குது, சிஸ்டிக் டிசீஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு கருமுட்டை வளர்ச்சிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தா கூட கருமுட்டை வளரவே மாட்டேது, ஊசி போட்டால் கூட கருமுட்டை வளரவே மாட்டேங்குதுன்றவங்க ஃபர்டிலிட்டி சென்டர் போகும்போது அங்கே இருக்கிறவங்களோட அனுபவம் பன்மடங்கு அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க பிரச்சனைக்கு அங்கே போகிறது அத்தியாவசியம். பட் குழந்தையில் இப்போ தான் கல்யாணம் ஆகி 6 மாதம், எனக்கு வயசு 23-24 தான் ஆகுது, ஆனால் பிசிஓடினு சொல்லிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே எங்கேயோ ட்ராவல் பண்ணி ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறது அட்வைசபிளான்னு கேட்டால், கொஞ்சம் காலம்தான் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, உங்களுடைய ரெகுலர் டாக்டரை பார்த்தா என்னன்னு சொல்வேன். நீங்கள் வந்து உரிய வயதில் திருமணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, குறைந்தது ஒரு 26-28 வயசுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஒரு நல்ல உடலுறவு, நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃபை லீட் பண்ணுறீங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 40-45 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு பிசிஓடி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தப்பான உணவு பழக்கம் இல்லை, தப்பான உறங்குதல் பழக்கம் இல்லை, போதிய உடற்பயிற்சி பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா ஒவ்வொரு 2 ஆண்டுகளில் கட்டாயமாக குழந்தை வரும். ஒவ்வொரு 2 ஆண்டுகள் தாண்டும் போதோ, வயது அதிகமாக இருக்கும்போதோ நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம கல்யாணம் பண்ண கணவருக்கும் சிகரெட் ஸ்மோக்கிங், போதிய உயிரணுக்கள் இல்லை, செமன் டெஸ்ட்லலாம் ப்ராப்ளம் இருக்குது, அல்லது நமக்கு கட்டிகள் இருக்குது. மருத்துவரே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஒரு டியூப் சரியான செயல்பாடு இல்லை. அதாவது அளவுக்கு அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் தான் அந்த ஃபோக்கஸ்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். நீங்கள் போகிற டாக்டர்கிட்டயே உங்களுக்கு ஒரு 3 முதல் 6 மாதம் ஆகியும் பலனே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறதுக்கான ஒரு கரெக்ட் டைமாக வரும் அது. ஏன்னா நம்ம 3-6 மாதம் சில பேர் பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக அதே வைத்தியத்தை பண்ணிகிட்ருப்பாங்க, பலனே அது கொடுக்கலன்னு தெரிஞ்சும். 6 மாதம் ஒரு போதிய கால அவகாசம் நமக்கு ஒரு மாற்றம் கொடுக்க இல்லையா. நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது உங்களுக்கு 6 மாதத்துலேயாவது கிடைக்கணுமா இல்லையா. கிடைக்காத பட்சத்தில் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸோ அல்லது ஒரு ஃபர்டிலிட்டி ஃபோக்கஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மருத்துவரை அணுகிறதும் அத்தியாவசியம்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

0: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியோடு உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். இனிவரும் அரை மணி நேரமும் உங்கள் இதயத்தை என்னிடத்தில் தாருங்கள். இதயம் முழுவதும் இசை நிரப்பி தருகிறேன். சந்தோஷ் சரளில் முதல் பாடலாக உங்கள் செவிகளை நோக்கி வருகிறது V.S. நரசிம்மன் இசையில் வைரமுத்து. பாடல் வரிகளுக்கு S.P. பாலசுப்ரமணியம், P. சுசிலாவின் குரலில் அச்சமில்லை அச்சமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து. உன் காலடி ஓசையும் சுரங்கள் பாடுகின்றன. உன் காலடி ஓசையும் சுரங்கள் பாடுகின்றன. நான் இருப்பதை யார் சொன்னது கொழுசினம்? ஆவாரம் பூக்கள் இப்படி சிரிக்கின்றன.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

நாடி நரம்புகளில் நாதங்களை மீட்டிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சந்தோஷரில் இன்னைக்கு இடம்பெறக்கூடிய பொதுரிய வினா, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் மகளிர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற நாடு எது?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலைகள் வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது. இளையராஜா இசையில வாலியின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்ல இளமை ஒஞ்சலாடுகிறது. திரைப்படத்திலிருந்து உனக்கென்ன ஒரு பார்வையை வீசிவிடுகிறாய், உனக்கென்ன ஒரு பார்வையை வீசிவிடுகிறாய். நான் தான் வானத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன் நிலவு உனக்காக.

0: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

நேயர்களே, தருமபுரி ஒகேனக்கல் காவேரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 3000 கனடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதயத்தின் 4 அறைகளிலும் இசை நிரப்பி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சந்தோஷ சாரல். நேரில் இன்று காலை 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இளையராஜா இசையில பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளுக்கு KJS தாஸ் ஜென்சி குரலில் பிரியா திரைப்படத்திலிருந்து. நீ வெறும் காகிதம்தான், நீ வெறும் காகிதம்தான், நான் விரும்புவதெல்லாம் உனக்குள் ஒளிந்திருக்கும் கவிதைகளைத்தான். நீ என் உயிர் அல்லவா?

0: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: நேரலி இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேரலுக்கான நேரங்க அந்த நேரம். இதுவரையும் பண்பலையில எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாத நேயர்களுக்கான நேரம். அறிமுக நேயர்கள் அந்த நேரத்தில் அழைக்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன் நினைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ வாட்ஸ்அப் வழியாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள 0-43-42-24-40-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.

இதோ சந்தோஷ் சரளின் அடுத்த பாடலாக ஒலிக்கு வருகிறது இளையராஜா இசையில் கங்கை அமரன். பாடல் வரிகளுக்கு மலேசியா வாசுதேவன், கே எஸ் சித்ராவின் குரலில். என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து. என் மனம் முழுவதும் மத்தாப்பு, என் மனம் முழுவதும் மத்தாப்பு, பூ பூவாய் நிறைகிறது, நீ ரோஜாப்பூ.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் வந்திடும்

0: கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: சந்தோஷ் சார்ல இன்னைக்கு கேட்டிருந்த புதிரிவினா அதற்கான விடை, ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் மகளிர் கபடி போட்டியில் தங்க பதக்கம் வென்ற நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அது வந்து நம்ம இந்தியா தாங்க. இந்திய மகளிர் அணி தான் தங்கம் வென்றிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோடு இதுவரை கேட்ட நிகழ்ச்சி.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 8 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
10: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
10: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
12: இன்று செப்டம்பர் 27 உலக நாடுகளில் தனக்கென்று ஒரு தனித்துவமான பாதையை அமைத்துக் கொண்டு வளர்ந்து வரும் நாடாக இந்தியா விளங்குகிறது. இதன் பெருமைக்கும் புதுமைக்கும் வித்திட்ட பிதாமகர்களை நாம் நன்றியோடு நினைவுகூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நூற்றாண்டில் நாம் காணுகிற பல்வேறு புதுமைகளுக்கு அடித்தளமிட்டு அதற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்த தியாகிகளில் இன்று நாம் மறவாமல் நினைக்கக்கூடிய ஒருவர் சீர்திருத்தச்செம்மல் ராஜாராம் மோகன் ராய் ஆவார். சமய சமுதாய சிந்தனையோடு இயங்கிய ராஜாராம் மோகன் ராயின் உன்னத பணிகளில் ஒன்று உடன்கட்டை ஏறுதல் என்கிற சதி வழக்கை முற்றாக ஒழித்தது. கணவனை இழந்தபின் பெண்கள் உயிரோடு கொளுத்தப்படுகிற அந்த துயருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த அந்த மாபெரும் சீர்திருத்த செம்மல் இல்லை என்றால் இந்தியாவின் பெண்களின் நிலைமை என்னாகும் என்பதை எண்ணி பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கக்கூடிய சூழலை அமைந்திருப்பதை காணலாம். வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்து ராதாநகர் கிராமத்தில் பிறந்த அவர் உயர்கல்விக்காக பாட்னா சென்று 15 வயதிற்குள் இந்திய மொழிகளோடு உலக மொழிகளையும் கற்று தேர்ந்தவராக திகழ்ந்தார். மொழி அறிவு என்பதை கடந்து மொழியின் ஊடாக திகழ்கிற சமய சமுதாய தத்துவங்களையும் வேத சாஸ்திர உபநிடதங்களையும் ஆழ்ந்து பயின்றார். சமூக ஏற்றத்தாழ்வுகளின் முறைகேடுகளின் கொடுமைகளை கண்டு வெகுண்டெழுந்த அவர் அதற்கான ஒரு மாற்றத்திற்காக 1815 ஆத்மீக சபையை உருவாக்கினார். அனைத்து மக்களையும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் இணைத்து ஒரு தெய்வ வழிபாட்டை நிலைநிறுத்தினார். பெண் உரிமை, பெண் கல்வி, விதவை மறுமணம், பெண் சொத்துரிமை என்கிற ஒரு புதிய முற்போக்கு சிந்தனைகளுக்கான பணிகளை விரைந்து ஆற்றினார். வேதாந்த சாஸ்திரங்களின் சாரத்தை 1819 ஆங்கிலத்திலும் வங்காள மொழியிலும் எழுதி வெளியிட்ட அவர் உபநிடதங்களையும் மொழிபெயர்த்து தந்தார். அது மட்டுமல்லாமல் இயேசு பெருமானின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் வழிகாட்டி என்கிற நூலையும் வெளியிட்டார். இதழியலில் தனித்துவமான சம்பத் கௌமுதி என்கிற இதழை தொடங்கி நடத்திய அவர் பல்வேறு இதழ்களில்

0: ஆங்கிலம், இந்து, பெர்ஷியன், வங்காள மொழிகளில் கட்டுரைகளையும் வழங்கினார். ஆங்கில முறை கல்வியை போதிக்கும் பள்ளியை நிறுவினார். மேற்கத்திய இந்திய கற்றல் முறை இணைந்த பாடத்திட்டத்தை கொண்டு வேதாந்த கல்லூரியும் உருவாக்கினார். சமூக மத சீர்திருத்த இயக்கமாக திகழ்கிற பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். கோவில்களில் உயிர்த்தலி முதலான சடங்குகளை நிறுத்தி மனிதர்களிடையே அறத்தையும் நீதியையும் கடவுள் பக்தியையும் அருள் உணர்வையும் ஒழுக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் உருவாக்கிய பெருமை ராஜாராம் மோகன்ராய்க்கே உண்டு. 40 வயதிற்குள் தன் வாழ்க்கையின் தனித்துவமான பணிகளிலிருந்து விடுபட்டு கொண்டு மிக குறைந்த வயதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்காக மடைமாற்றி கொண்டு முழுக்கவும் சமூக நலனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த அவர் 1830 இங்கிலாந்திற்கு சென்றார். இந்திய பொருளாதாரம் மற்றும் சமூக சீர்திருத்தம் என்கிற பெயரில் ஒரு நூலை வெளியிட்ட அவர் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய தலைவர்களிடம் இந்தியாவின் சமூக முன்னேற்றத்திற்காக உதவியை கோருகிற முயற்சியில் இறங்கினார். மீண்டும் இங்கிலாந்து திரும்பிய மோகன்ராய்க்கு அந்த நாட்டினுடைய கடுமையான குளிர் தாக்க தொடங்கியதன் காரணமாக நலக்குறைவு ஏற்பட்டது. 27/9/1833 ஸ்டாப்பிள் டவுன் என்கிற கிராமத்தில் அவருடைய உடல் பிரிந்தது. பிரிஸ்டோவில் உள்ள அர்னோஸ்வேல் என்கிற இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட ராஜாராம் மோகன்ராயின் உடல் மண்ணுக்குள் புதைந்தது. ஆனால் அவருடைய உயிர் இயக்கம் இன்றைக்கும் இந்தியாவின் புதுமை இயக்கமாக பூத்து குலுங்குகிறது. எனவே இந்த சமூகத்தின் ஆக்கப் பணிகளுக்காக அரும்பாடுபட்ட பெரும் தலைவர்களை மற்ற நாட்களில் மறந்தாலும் கூட அவர்களின் நினைவு தினங்களே நினைவு கூர்ந்து அல்லது பிறந்த நாட்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவது இன்றியமையாத கடமை அல்லவா? எனவே இன்று அமரராகிய ராஜாராம் மோகன்ராயின் பணிகளை மறவாமல் போற்றுவதும் அந்த பண்பிற்காக இந்த நாட்டின் எழுச்சிக்காக பாடுபட்ட அந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்துவதும் நம்முடைய இன்றியமையாத கடமை என்றே தோன்றுகிறது. எனவே இன்று நன்று ஒன்று என்கிற முறையில் சமூக பேரெழுச்சிக்கும் மாற்றத்திற்கும் வித்திட்ட ராஜாராம் மோகன்ராயின் சீரிய சிறந்த பணிகளை மறவாமல் போற்றுவது நன்றிக்குரிய கடப்பாடாக நமக்கு அமைகிறது என்பதை அழுத்தமாக உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நமது காணங்களை அலை தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, எல்லாருமே நிறைய ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு வந்து எல்லாரும் இருப்பீங்க. ஓய்வெடுத்துக்கிட்டே பாடல் கேட்குற சுகமே ஒரு தனிதானே. இதுவரைக்கும் பண்பலையில் பேசாத அறிமுக நேயர்கள் இந்த நேரத்தில் அழைத்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டிலையும் கேட்கலாம். 0-43-42 அப்படிங்கிற முன்னிணைப்போடு 24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாக 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்கள் பெயர் உங்கள் ஊர் பெயரை டைப் செய்து அனுப்புங்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
8: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகக்கூடிய நேயர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியிலிருந்து அவிக்னா இவங்க கேட்டிருக்காங்க லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா

0: அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: இசைத்தேன் சிந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது பொன்னியின் புதுப்புணல். நிலையத்தில் நேரம் காலை 8:15. தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
4: தருமபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
5: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம்.
4: நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்புணவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் ப்ரோவோக்டு சீசர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ப்ரோவோக்டு சீசர் அப்படின்னா ஏதேனும் ஒன்று காரணத்தினால் வரக்கூடிய தற்காலிகமான வலிப்பு நோய். இதில் நம்ம தூக்கத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கவில்லை என கவி பேரரசு வைரமுத்தையா அவர்கள் ஒரு பாடல் வரியில் சொல்லியிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி தூக்கம் தொலைத்த நபர்கள் ஏராளம் இன்றைய காலகட்டங்களில். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் பரிச்சை வந்துகிட்டு இருக்கு. நிறைய பள்ளி பருவத்து குழந்தைகள், அதாவது 10வது மற்றும் 12வது படிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் தூக்கம் வரல, தலைவலி டாக்டர், தூக்கம் வரல டாக்டர் நிறைய பேர் வராங்க. இது இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு, ஐ மீன் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த வலிப்பு நோய் வருது. 2 நாள் முன்னாடி கூட மருத்துவ மையத்திற்கு ஒரு 10வது படிக்கிற பெண் குழந்தை பள்ளியிலே வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறா அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னா மயக்கம் போட்டு விழும்போது கை கால்லாம் இழுத்துருக்கு, வாயில் நுர வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது நம்முடைய மருத்துவ மையத்துக்கு வரும்போது வீல் சேரில் வச்சு என்னுடைய அறைக்கு அழைத்து கொண்டு வரும்பொழுது திருப்பும் வந்து வலிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பரிசோதனை பார்த்தேன்னா வந்து EEGங்கிற பரிசோதனை, அதாவது எலக்ட்ரோஎன்கஃபாலோகிராம், தலையில் வச்சு ஒயர் மறைச்சு கம்ப்யூட்டரில் பார்க்குற ஒரு பரிசோதனை. அதை வச்சு பார்த்தப்போ அது நார்மலாக இருக்கிறது. அதனால் வந்து இது வந்து டென்ஷனால் தான் வந்திருக்கு, இது வந்து ப்ரோவோக்டு சிகிச்சை, அதாவது பெண் வந்து மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறா, அதெல்லாம் அந்த பாதிப்பு. நம்ம பள்ளியில் கூட நம்ம விடுமுறை கேட்டு பார்த்து ஒரு வாரம் ஓய்வு எடுத்து விட்டு பள்ளிக்கு சென்றால் இந்த வலிப்பு நோய் நின்றும், வலிப்புக்கு ரெகுலராக மருந்துகள் தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகலை, திருப்தி அடையவில்லை என்னுடைய பதிலில். அதனால் அவங்களுடைய வற்புறுத்தல்னால ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டது. MRI ஸ்கேன் பரிசோதனை செய்த பிறகு பார்த்தோன்னா மூளையில் எந்த பாதிப்பும் இல்லை, மூளை பரிபூர்ணமாக நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுத்துருக்கு அந்த பெண் பிள்ளைக்கு. இதில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரோவோக்டு சிசர் இப்போ வந்துகிட்டு இருக்கு. பதட்டம், டென்ஷன் எல்லாமே இருக்குது. பதட்டம் வந்து அதிகமாக காணப்படுறது ரொம்ப பரவலாக நம்ம பார்க்குறோம். மனிதர்களுடைய பர்சனாலிட்டி அதில் வந்து 4 வகையாக பிரிக்கலாம். 1 வந்து Type A பர்சனாலிட்டி, 2வது Type B, 3வது Type C, 4வது Type D பர்சனாலிட்டி. Type A பர்சனாலிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தொட்டாச்சு நீங்கள் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுவாங்க. சுருன்னு கோபம், முன் கோபம், மூக்கு மேலே கோபம் வருதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு கோபம் வருதுன்னு அவருக்கு தெரியாது. பேசிகிட்டே இருப்பார், திடீர்னு என்ன நீ மதிக்கல, என்ன நீ என்ன இப்படி நீ பேசலாம், நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா அப்படின்னு வானத்துக்கு பூமி குதிக்கிறது. அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு ட்ரெயின் வச்சுங்க, காலையில் 5 மணிக்கெலாம் மொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு வந்து ரயில் நிலையத்தில் உட்கார வச்சிட வேண்டியது.

0: மாதிரி ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு பதட்டமாக இருந்துக்கிட்டு தொட்டாச்சினிங்க போல் பதட்டத்தோடு இருந்து குழப்பமான முடிவுகளை எடுத்து ஒரு தெளிவான சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் டைப் ஏ பர்சனாலிட்டி. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இது பார்க்க முடியுது. ஏன்னா எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரில. சின்ன சின்ன பசங்களெலாம் அவங்க பெட்ரோல் கொடுத்துறாங்க, டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான் டாக்டர், ரொம்ப டென்ஷன் ஆகிறான். என்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா 9 வயசு 8 வயசு 8 வயசு 9 வயசில் என்னங்க டென்ஷன் இருக்குது. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. நம்மளும் அதை நிறைய பெற்றோர்கள் வந்து ஆமோதிக்கிறார்கள். எப்படின்னா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு நல்லது எது கெட்டதுன்னு சொல்லித்தரத்துக்கு நமக்கு நேரம் இருக்கிறதில்லை. அந்த பசங்க வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாம் வந்து கைபேசி வச்சுக்கிட்டு, கைபேசி தான் உலகம், கைபேசி இருந்தால் உலகமே நம்ம கையில் இருக்குது, கைபேசிலையும் இந்த சமூக வலைத்தளங்களும் என்ன வருதோ அதைத்தான் உண்மைன்னு நம்புகிறான். நம்ம பெற்றோர்கள் காண்பிக்கிற உலகம் வேறு, நம்ம கைபேசியில் பார்க்குற உலகம் வேறு, யதார்த்தமான வாழ்க்கை வேறு அப்படிங்கிற பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இன்றைய காலகட்டங்களில் வளரும் இளைய திறமைக்கு இருக்கா என்று கேட்டால் இல்லை என்று தான் என்னால் சொல்ல முடியும்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: நிலையத்தில் நேரம் காலை 8:20. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வளைங்குன்றுப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இது பொன்னியின் புதுப்புணல். அறிவுநேர்கள் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம் அது. இப்பொழுது நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம்.
2: அங்கப்பன். என்ன பண்றீங்க அங்கப்பன்?
3: வீட்டுல தான்
2: இருக்கீங்களா? சும்மாவே இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, என்ன பண்றீங்க?
3: 12th படிக்கிறேன்.
2: 12th வகுப்பு படிக்கிறீங்களா? சரி சரி சரி. இப்ப என்ன காலண்டர் விடுமுறை எல்லாம் விட்டாச்சா? விடுமுறைக்கு எங்க போலான்னு உத்தேசம் பண்ணிருக்கீங்க?
3: என்ன
2: பாடல் குடுக்கலாம்?
3: என்ன
2: பாட்டு?
3: ஆசை படம், கொஞ்ச நாள் பொருத்தம்.
2: இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு ரசிங்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
6: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
7: நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள்.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பம்.

0: மாகிறது.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நிலையத்தில் நேரம் காலை 8:30. தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி.
3: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: திருநெல்வேலியில நான் திருஞான சம்பந்தரை பத்தி பேசுறேன். பொதுக்கூட்டம் மாதிரி 3 தெரு சந்திக்கிற இடத்த வச்சிருக்காங்க. அப்ப ஏத்தால ஒரு 5000 பேர் கூட்டம். அதுல திருஞான சம்பந்தரை பற்றி மூவரில் முதல்வர் இதுதான் தலைப்பு. மூவரில் முதல்வர்னா முதல் ஆள் திருஞான சம்பந்தர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு 3 வயசுல ஞானப்பால் சாப்பிட்டாரு, அம்பிகை வந்து பொற்கிண்ணத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் எந்திரிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, உலகத்தில் எல்லா பிள்ளையும் அழுதுகிட்டு இருக்கப்ப பால் இல்லை பசியில் அழுகிறப்ப இந்த அம்மா ஏன் திருஞான சம்பந்தருக்கு மாத்திரம் பால் கொடுத்துச்சு? எல்லாரும் கொடுக்க வேண்டியதானே. கீழே இருந்து கேட்குறாருங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ நம்ம பேச போனோம் ரூபாயை வாங்கி நம்ம ஓடி கிளம்பி போடணும்னு இருப்போம்மா, நான் அப்புறம் அவர்கிட்ட அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னே. இப்ப சொல்லுங்க, விழா குழுவினர் போய் சொல்றாங்க, அப்புறம் சொல்லுவார். ஞான சம்பந்தருக்கு மட்டும் ஏன் குடிச்சு மத்த பிள்ளைக்கு பசிக்காதா? இந்த கேள்விக்கு என்ன பண்ணுவீங்க? அப்புறம் சொன்னங்க, நான் முதல்ல அந்த திருஞான சம்பந்தர் பாடின பாட்டை சொன்னே வந்தீங்களான்னு கேட்டேன். நான் அதெல்லாம் வரல, ஆனா எனக்கு பதில் வேணும். இல்லையா, நீங்க வந்தா முன்கதை தெரிஞ்சா தானே பின்கதை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, தண்ணிக்குள்ள போயிட்டு குளிக்கிறாரு உங்க அப்பா, இந்த பிள்ளை நிக்கிறாரு 3 வயசு பிள்ளை நிக்கிறாரு, அப்பா தண்ணிக்குள்ள போயிட்டாராக்குன்னு பயந்து அந்த பிள்ளை அழுகுது. அழுகிற சத்தம் அப்பாவுக்கு கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கல, இவருக்கு பயமா போச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துட்டானோன்னு சொல்லி படக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா பிள்ளை வாயில பால் ஒழுகுது. ஒரு குச்சி எடுத்தாரு அப்பா, எடுத்தாரு குச்சிய, யார்த்த பாலை வாங்கி குடிச்ச அப்படின்னு ஓங்குறாரு. நீங்க இன்னைக்கு போனாலும் சீர்காழியில அந்த காட்சியை பார்க்கலாம். அந்த தெப்பம் இருக்கு, அந்த கைய ஓங்கின அப்பா இருப்பாரு, அதுக்கு மேல சிவபெருமான் வந்து விடை வாகனத்துல வந்து நிப்பாரு, இப்படி இப்படி ஓங்கிருக்காரு. அந்த குழந்தை உடனே அடையாளம் சொல்லுதுங்க, இன்னைக்கு நம்ம கேக்குறோம்ல, யார்த்தடா பிஸ்கட் வாங்கி தின்ன, யார்த்தா? உடனே அந்த குழந்தை, சுருட்ட முடியா இருந்தாரு, அவர் வந்து போடு போட்ட சட்டை போட்டிருந்தாரு, மோட்டர் பைக்ல வந்தாரு சொல்லுவோம்ல, இப்படியே சொல்றாருங்க திருஞான சம்பந்தர். எப்படி தெரியுமா? தோடுடைய செவியன், விடை ஏறி காலவாகனம், ஒரு தூவன் மதி சூடி விபூதி, காடுடைய சுடலை பொடி பூசி, என் உள்ளம் கவர் கல்வன். இது வரைக்கும் இந்த பாட்டு இருக்குல்ல, இதுக்கு அடுத்துதான் முக்கியம். ஏடுடைய மலரால் முனை நாட்பணிந்து ஏத்து அருள் செய்ய, பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. இதுதான் அந்த பாட்டு. இந்த பாட்டை நான் அந்த என்னை கேள்வி கேட்டவர் என்ன கேட்கிறாரு, ஏன் திருஞான சம்பந்தருக்கு பத்திரம் ஞானப்பால் கொடுத்து? திருஞான சம்பந்தரே சொல்றாருங்க, என்ன, எனக்கு பால் தந்தது அந்த அம்மா தான், அதை கூட வந்தவரு அவர் தான். ஏன் கொடுத்தாங்க தெரியுமா? நான் முன்னைய ஜென்மங்களில் மலரிட்டு எம்பெருமானை எம்பெருமாட்டியை வணங்கிய காரணத்தால் எனக்கு அம்பிகை அந்த எம்பெருமானோடு வந்து எனக்கு பால் தந்தார். மலரிட்டு வணங்கினவனுக்கு பால் கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கங்க, உட்கார்ந்து பீடி குடிச்சுட்டு இருந்தா பால் வருமா? நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் எனக்கு இந்த ஜென்மத்துல வந்து விளைஞ்சிருக்குது. நான் விதைச்ச விதை இன்னைக்கு விளைஞ்சிருக்குது. புண்ணியம் என்னங்க? பாவ புண்ணியத்தை நான் சொல்லுங்க, நீங்க நல்லது செஞ்சிருந்தா வேண்டாம், இனிமேல் நல்லது

0: செய்தால், ஒருவேளை பிறவி என்று ஒன்று இருந்தால் அந்த பிறவியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்கள் குடும்பம் நன்றாக வாழும். இதைத்தான் திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். வந்த அடையாளத்தை சொல்றப்ப அப்பனுடைய அடையாளத்தை தான் அந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தூடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் பொடி நாட்படிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானவன் என்றேன்னு சொன்னா பாலை கொடுத்து ஆட்கொண்டாருங்கிறத பாக்குறோங்க.
1: நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பு. தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
5: எலும்பு முறிவு, மூட்டுத் தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்து அறிமுகமாக கூடிய நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
6: அருமையா இருக்குங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் இந்த கோவை மாவட்டம் இருந்து மேட்டுப்பாளையம் பக்கத்துல இருந்து சிறுமுகையில இருந்து சிறுமுகை பக்கத்துல ஒரு கிராமம் சார், மூலத்தர ரவி சார்.
6: மூலத்தர ரவி?
7: ஆமாங்க.
6: சரி சரி, எப்படி பசு?
7: தர்மபுரி எப்ப வந்து இப்போ ஒரு 6 மாசமா 8 மாசமா
6: கேட்டிருக்கிறேன் சார். எந்த இதுல கேக்குறீங்க?
7: எப்படி கேக்குறது? இது வானொலி நல்லா கம்மன் எடுக்கு சார், இது போன்ல எல்லாம் கேக்குறது இல்ல. வானொலியும் வந்து நல்ல ஜம்மனு ஏற்காடு அந்த இப்ப தவறு பண்ணீங்கல்ல,
6: 103.7 இருந்து வருது.
7: அதுல ஜம்மனு கேக்க சில டைம்ல மட்டும் லைட்டா சரசரப்பாரு.
6: சரி சரி சரிங்க, அருமை அருமை. இப்ப எப்படி நம்ம பகுதி எல்லாம் பரவாயில்லையா? நம்ம பகுதி எல்லாம் பசுமையா இருக்கா? பரவாயில்லையா
7: சார், நம்ம பகுதி வந்து பவானி ஆறு ஒண்ணு இருக்கு சார். அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் மேட்டு பழத்துல இருந்து பில்லூர் டேம்ல இருந்து எடுத்துட்டா ஊற வாழை, அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னந்தோப்பு, அப்புறம் பாக்குத்தோப்பு நிறைய பேர் இப்ப போட்டு பழகிட்டாங்க சார். இப்ப தொட்டு தண்ணி போடுறதுனால பாக்குத்தோப்பு போடுறதுனால அதுல நல்ல வருமானம் இருக்குது. இப்ப வாழை போட்ட கூட காத்து அடிச்சு விழுந்துருது.
6: சரி சரிங்க, அருமை அருமை. உங்களுக்காக என்ன பாடல் கொடுக்கலாங்க?
7: எனக்கு இந்த ரஜினி முருகன் படத்துல இருந்து சார், அந்த டீ கடை பாட்டு போடுங்க, கேட்க காலையில நல்லா இருக்கு சார்.
6: இன்னும் டீ குடிக்கலீங்களோ?
7: டீ எந்திரது சரி, உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி போட்டு மீன் எடுக்க போலாம் இன்னைக்கு.
6: சரி சரிங்க, எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாமா?
7: நன்றி சார்,
6: கேட்டு ரசிங்க. நன்றி.

0: ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனால பூக்கட
1: குழந்தைய அழல்ல ரஜினி முருகன் டீ குடுக்க சொல்லு.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 9:05 வான் அலையில் வசந்தம் இன்று கொண்டு வருகிறது அழகு குட்டி செல்லம்.
5: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
6: என்ன, உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள்

0: குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
1: 1-800-419-1800 1097.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிலையத்தில் நேரம் காலை 8:45 தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: சரியாக 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து தேவலோகத்திலிருந்து நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 தேவகுமாரர்கள், அந்த 4 பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்கள விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த 4 பேரையும் சுற்றி கூட்டம். எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த 4 தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த 4 தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு. எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்கிறதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான். கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார். பெரியவர், படித்தவர் அவர். எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளவுதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவி

0: விரும்பாதவர் யாரோ அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு. மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார். அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சுது, எல்லோரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது. துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு. ராஜா பார்த்தார், மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார், பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்ன தான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
4: செப்டம்பர் 26 முதல் 28 ஈரோடு பரிமள மகாலில் 200 மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஸ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னிஸ்டி.

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் கவனம் சரக்கப்பள்ளியூர் கோட்டைமேடு சுப்பிரமணியன் பேசுறேன் சார்.
1: சரக்கப்பள்ளியூர் கோட்டைமேடு சீனிவாச சுப்பிரமணியா?
2: ஆமாங்க சார்.
1: சரி, என்ன பண்றீங்க அங்க?
2: தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு சார் மஞ்சளுக்கு.
1: தண்ணி எல்லாம் இருக்கு நம்ம பகுதியில? சரி சரி சரிங்க. என்ன பொழுதுபோக்கு?
2: விவசாயம் சார், மல்பரி வச்சிருக்காங்க.
1: மல்பரி வச்சிருக்கீங்க, சரி சரிங்க. உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? உங்களுக்கு பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்குமோ?
2: ஆமா சார்.
1: வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருங்க. உங்களுக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம், சரிங்களா?
2: தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நமது காணங்களை அலைத்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
5: திருநீலகண்ட நாயனார் என்ற அடியவர், அவர் மண்ணாளாகிய கலன்களை செய்து தன் வாழ்வை நடத்தியவர். மட்களம் மட்டும் அவர் தொழிலல்ல, இந்த நிலையற்ற உடம்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து பணி செய்ததும் அவர் திருவாழ்வு. அது அவருடைய பெயரே திருநீலகண்டர். மட்கடன் செய்வதும், சிவநெறியில் சிந்தித்து செயல்படுவதும், அடியார் பெருமக்களை உபசரிப்பதையும் தம் வாழ்க்கையாக கொண்டவர். எப்போதும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். திருநீலகண்டத்தின் மீது அவருக்கு ஒரு தீராத ஈடுபாடு. எதனால்? திருநீலகண்டத்திற்கு என்ன தனிச்சிறப்பு? ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அமுதம் கிடைக்கவில்லை, ஆழகால விடம்தான் கிடைத்தது. அதை உண்பதற்கு எவரும் தயாராக இல்லை. உலகத்தின் தலைவன், உயிர்குலத்தை காக்க அமுதம் கிடைக்குமென்று ஆளாய்ப் பிறந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவே தான் விடத்தை உண்டு, ஆழகால விடத்தை உண்டு உலக உயிர்குலத்தை காத்தான். அவன் எப்போதும் பிறப்பு இறப்பில்லாதவனாய் நித்தியனாய் இருந்தான். திருநீலகண்டன் என்ற தனிச்சிறப்புக்கு உரியவன். அந்த தலைமை பண்புதான், பிற உயிர்களை காப்பதற்காக தன்னையே தருகிற பண்புதான் உண்மையான தலைமை பண்பு. அதுதான் திருநீலகண்டம் என்று அழைக்கின்ற இறைமையின் தியாகத்தின் இருப்பிடம். அந்த திருநீலகண்டம் என்ற பெயரை அடிக்கடி உச்சரித்த காரணத்தால் அந்த நாயனார் அந்த பெயரிலேயே அழைக்கப்பட்டார், திருநீலகண்ட நாயனார் என்று. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று தன் இல்லக் கிளத்தியோடு இல்லறத்தில் நல்லறம் போற்ற வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் இன்ப வாழ்வில் தடம் புரண்டு போனார். செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விட்டார், சேரக்கூடாதவுடன் சேர்ந்து விட்டார். இதன் பயனாய் அவர் வாழ்க்கை துணைநலம் அவர் மீது ஊடல் கொண்டார். இன்பத் துறையில் இளமை மீதூற, இன்பத் துறையில் எளியரான். சேக்கிரார் எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். ஒருவர் தடம் புரண்டு விட்டார் என்ற செய்தியை சொல்வதில் கூட அவர் போகக்கூடாத இடத்திற்கு போய்விட்டார் என்பதை எவ்வளவு நளினமாக சொல்கிறார். இளமை மீதூற, இன்பத் துறையில் எளியரானார். அவரிடம் இளமையின் உணர்வு கூடியிருக்கிறது. அதன் காரணமாக இன்பத் துறையில் அவர் எளியராக நடந்து கொண்டார். இதன் விளைவு என்ன ஆயிற்று? அவர் வாழ்க்கை துணைநிலம் அவர் மீது ஊடல் கொண்டு விட்டார், கோபம் கொண்டு விட்டார். வாழ்வில் ஒரு முறை தடம் புரண்டார் திருநீலகண்ட நாயனார். வாழ்நாள் முழுவதும் உண்மை வாழ்வு, சத்திய வாழ்வு வாழ்ந்தார். அந்த வாழ்வின் பின்புலத்தில் அவர் துணைவியார் இருந்தார். எந்த நிலையிலும் வாழ்வில் தரம் புரண்டு விடக் கூடாது என்பதுதான் திருநீலகண்ட நாயனார் வாழ்க்கை நமக்கு காட்டுகிற பாடம்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: பொங்கல் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இன்று தொடங்கும் இந்த நாள் இனியதாய் அமையட்டும். நினைக்கும் எண்ணம் எல்லாம் நனவாய் மலரட்டும். சிரிப்போடு இந்த நாளை தொடங்குங்கள். இன்று முழுவதும் சந்தோஷமாக நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பயணிப்போம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05. இது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி கழுத்து வலி இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
4: சின்ன சின்ன சிரிப்புகள், செல்ல செல்ல பேச்சுகள், குட்டி குட்டி கதைகள், அழகான பாடல்கள், அசத்தலான திருக்குறள்கள்னு குழந்தைகளோட உலகமே தனி அழகு. அந்த அழகான உலகத்துக்குள்ள நாம கூட கொஞ்ச நேரம் சேர்ந்து பயணிக்கலாம். இது உங்களோட நம்ம எல்லாருடைய விருப்பமான நிகழ்ச்சி அழக குட்டி செல்லம். இந்த நிகழ்ச்சியில உங்க வீட்டு குட்டி சுட்டிஸ் குழந்தைகள் எல்லாம் பங்கேற்கலாம். பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், கவிதைகள், திருக்குறள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அவங்களோட மழலை குரல்ல பேசலாம். அதற்கு எந்த எண்களுக்கு அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 43 42 24 40 30, மற்றொரு 94 86 81 10 25. இது மட்டும் இல்லாமல் இன்னும் இரண்டு எண்கள் இருக்குது, 0 43 42 24 40 31, மற்றொரு 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து பேசலாம். இப்போ நம்ம கூட முதலாவதா இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி செல்லம் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: எலிலாதோ பேசுறேங்க.
4: இன்னொரு டைம் சொல்லுங்க உங்க பேர்.
5: எலிலாதோ.
4: எலிலாதோ, எலிலாதோ எங்க இருந்து பேசுறீங்க? போன் கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
6: நாங்க சேலத்துல இருந்து பேசுறோம்.
4: சேலத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, சொல்லுங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க நீங்க? என்ன வகுப்பு படிக்கிறீங்க? இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பேச வைக்கும் போது ஃபோன் வந்து கரெக்டாக அவங்க காதில் வச்சு தான் பேசுகிறாங்களா அப்படின்றத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேச வேண்டாம், அது அவங்க பேசுகிறத நமக்கு தெளிவாக கேட்க விடாமல் பண்ணிடும். அதனால கொஞ்சம் அதில் கவனம் இருந்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய அழகு குட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: தருமபுரி மாவட்டம் பந்தள்ளியூர்.
4: ஹரிஹரன். ஹரிஹரன், நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு
7: இருக்கீங்க?
4: சும்மா தான் இருக்கீங்களா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? இப்போ லீவா? எத்தனை நாள் லீவ் கொடுத்துருக்காங்க? அப்படியா, சரி. இந்த லீவ்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அப்படியா, அப்ப ஹோம்வொர்க் எழுதவே சரியா போயிடுமா? சரி, என்ன வகுப்பு இப்போ இந்த வருஷம் என்ன வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க? 10th படிக்கிறீங்களா? அதனால கொஞ்சம் படிக்கிறது அதிகமா இருக்கும். சரி, ஓகே, நல்லா படிங்க. படிச்சு என்ன ஆகணும்னு
7: ஆசை?
4: லாயர் ஆகணும்னு ஆசையா? கண்டிப்பா நீங்க லாயர் ஆகிடுவீங்க. நல்லா கவனமா படிங்க எது படிச்சாலும், சரியா? சரி, என்ன சொல்ல போறீங்க
7: இன்னைக்கு?
4: கட்டுரை சொல்றீங்களா? கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்களா? சொல்லுங்க.

0: 남편한테
1: 응. நீங்க ஃபோன் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிட்டு காதுல வச்சு பேசுங்க, இல்லைன்னா நீங்க பேசுறது புரியாது எங்களுக்கு.
0: ஹலோ.
1: ஆ சொல்லுங்க.
0: அன்பு நண்பனுக்கு கடிதம். போட்டிட்டு முதல் பரிசு பெற்றதை நான் அறிவேன். மிக்க மகிழ்ச்சி. உங்க வெற்றி வெற்றி பயம் தொடங்கட்டும். குறைமேல் முகவரி தினேஷ், தன்னை தெரு, சென்னை 1. நண்பன் ரா ஹரிஹரன். நன்றி.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
0: நன்றி.
1: இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா அழகுக்குட்டி செல்லமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்தது நம்ம கூட யார் இணைப்பில் இணைகிறாங்கன்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க? உங்கள் இணைப்பு கட்டாகி கட்டாகி கேட்குதே, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுகிறீங்களா? ம், லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தா கட் பண்ணிவிட்டு காதில் வச்சு பேசுங்க. இப்போ உங்கள் பேரை சொல்லுங்கள். தேவமித்ரா பேசுறீங்களா? தேவமித்ரா என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
2: நான் 4ஆம் வகுப்பு.
1: சூப்பர் சூப்பர். தேவமித்ராக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: ஹனி பாட்டு.
1: அப்படியா? சரி, இப்போ உங்களுக்காக அது பாட போறீங்களா? ம், சரி பாடுங்க, கேக்கலாம்.
2: பஞ்சி போன்ற மேனியுடன் பாய்ந்து துள்ளி ஓடுகின்றாய், குஞ்சம் போன்ற வால் தூக்கி குதித்து குதித்து பாய்கின்றாய், முன்னங்காலை கையாக்கி முதுகை நிமித்தி நிற்கின்றாய் நிற்கின்றாய், பின்னங்காலை குந்திடும் நீ பிடித்த உணவை கொறிக்கின்றாய்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்களே, யார் சொல்லி கொடுத்தா?
2: நானே மெமரி பண்ணிக்கிட்டேன்.
1: சூப்பர், ரொம்ப அழகா மெமரி பண்ணிருக்கீங்களே. இந்த பாட்டு ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அனில்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு இந்த பாட்டு மெமரி பண்ணி வச்சிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர். அனில், உங்க வீட்டை சுத்தி நிறைய இருக்கோ? சரி, ரொம்ப அழகா
2: சொன்னீங்க. ஒரு பாட்டு பாடுறீங்களா?
1: உங்களுக்கு பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும்?
2: பல்லாங்குழியில் ஒற்றை மாடு.
1: சரி, பல்லாங்குழி. சரி, அந்த பாடல் கொடுக்கலாம். நீங்க இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. இன்னும் நிறைய குட்டீஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல, அவங்க கிட்ட பேசலாமா? நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகுட்டி செல்லம் கிட்ட பேசலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் பார்த்தீங்கன்னா அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
3: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறி எல்லாம் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க பண்ண வேண்டியது பக்கத்துல இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இசிஜி பண்ணி பாக்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு, இமிடியேட்டா பண்ண வேண்டியது.
5: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
10: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: ರಷ್ಯ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್.
1: ஒன்பது மணி பதினைந்து நிமிடம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில். இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் அடுத்தது நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம். யார் பேசுறீங்க? முஜித். நல்லா இருக்கீங்களா? எங்க பேச்சே காணாம போயிடுச்சே. நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஏன் விளையாட போலையா? இன்னைக்கு லீவ் தானே? அப்புறமா விளையாட போறீங்களா? சரி, யார் சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு? மம்மி சொல்லி கொடுக்குறாங்களா? சரி, சாப்பிட்டீங்களா? ஏன், இன்னும் அம்மா மம்மி சமைக்கவே இல்லையா? அச்சோ, சரி என்கிட்ட பேசிட்டு போய் சாப்பிடுங்க. ம், சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: ஜனவரி பிப்ரவரி.
1: ம், சொல்லுங்க.
2: ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்
1: வெரி குட், ரொம்ப சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. யாரெல்லாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு நினைப்புல இருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க, ஆனா ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்த நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய அழகு குட்டி செல்லம் வருக. வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சியில் ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:25 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அழகுக்குட்டி செல்லம். அடுத்ததான் நம்ம கூட யார் பேசுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ரூபிகா பேசுறேன்.
4: ரூபிகா எங்க இருந்து பேசுறீங்க?
5: பொங்கல் பழைய பேசுறோம்.
4: சரி, என்ன படிக்கிறீங்க ரூபிகா?

0: ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்.
1: சரி ரூபிகா, வந்து உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
0: நானே இங்க சித்தப்பா, சித்தி, அக்கா, அண்ணா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி,
1: எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா?
0: ஆமாங்க.
1: சரி, உங்க வீட்டுல நீ உங்க அண்ணா கூட அக்கா கூட எல்லாம் சண்டை போடுவியா?
0: ஆமாங்க,
1: எவ்வளவு சண்டை போடுவ? நிறைய சண்டை போடுவியா? கொஞ்சம்
0: நிறைய சண்டை
1: நிறைய சண்டை போடுவியா? சரி, அவங்கள உனக்கு எவ்வளவு பிடிக்கும்?
0: பிடிக்காது.
1: பிடிக்காதா?
0: ஆமாங்க.
1: இல்லை, கொஞ்சம் நீ வளர்ந்துட்ட அப்படின்னா உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இப்போ பிடிக்காதுதான். சரி, என்ன சொல்ல போறீங்க?
0: வெற்றி வேர்க்கை.
1: சொல்லுங்க, கேட்கலாம்.
0: வெற்றி வேர்க்கை தெளியாளின் சிறுபடத்து ஒரு விதை, தென்னீ கயத்து சிறுமீன் சினைனும், நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை, அடித்தேர் புறவி ஆள் பெரும் படையோடு, மன்னருக்கு இருக்க நில்லலாகுமே அதிவீர ராம பாண்டியன்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
0: நானே கத்துக்கிட்டேன்.
1: சூப்பர், நீங்களே கத்துக்கிட்டீங்களா?
0: ஆமாங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க பெரிய பொண்ணாகி என்ன ஆக போறீங்க?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகி யாருக்கெல்லாம் ஊசி போடுவீங்க?
0: நிறைய பேருக்கு.
1: நிறைய பேருக்கு போடுவீங்களா? சரி, உங்க அண்ணாக்கு அக்காக்குல போடுவீங்களா? போடுவீங்களா? சரி, ரொம்ப அழகா பேசுனீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததா நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய நீ அழகுக்குட்டி செல்லம், வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகுக்குட்டி செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. உங்க வீட்டு குழந்தைகளை பேச வைக்கலாம். மறைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 மற்றொரு எண் 94 86 81 10 25. மேலும் இரண்டு எண்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து பேசலாம். இப்போ நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகுக்குட்டி செல்லம் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: சவுலூர்ல இருந்து. என் பேர் கௌதம் ஹரி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன்.
1: கௌதம் ஹரி, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: பாட்டு.
1: பாடல் பாட போறீங்களா? பாடுங்க, கேக்கலாம்.
2: அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னில் என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னை புகழ்வதற்கே என்னில் என்னை பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடு சொல்லி தந்தவளே, சொல்லில் எனது புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. என்ன சாப்பாடு உங்க வீட்டுல இன்னைக்கு?
2: சோறு, வெண்டைக்காய் குழம்பு.
1: அப்படிங்களா? உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா? வெண்டைக்காய் சாப்பிட்டா என்ன ஆகும்?
2: நல்லா படிப்பு வரும்.
1: யார் சொன்னது அப்படின்ட்டு?
2: அப்பா.
1: அப்பா சொன்னாரா? சரி, கரெக்ட் தான். வெண்டைக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
2: நன்றி.
1: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அளவுக்குட்டி செல்லம் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் மகிஷா பேசுறேன்.
1: மகிஷா. மகிஷாக்கு யார் இந்த பேர் வச்சா?
3: அப்பா.
1: அப்பா வச்சாரா? சரி, உங்க பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா உங்களுக்கு?
3: பவர்ஃபுல் கேர்ல்.
1: பவர்ஃபுல் கேலா? மகிஷா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் கேர்ல்? கொஞ்சமாவா? ஏன் கொஞ்சமா? நிறைய பவர்ஃபுல்லா இருக்கணும்ல. சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
3: காமராசர் பத்தி கட்டுரை.
1: சொல்லுங்க.
3: காமராசர் முன்னுரை: பாரத பெருநாட்டின் உயர்வுக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் அயராத உழைத்த தன்னலமற்ற தலைவர் காமராசர். இளமை காலம்: காமராசர் 15/7/1903 அன்று விருதுநகரை சேர்ந்தார். தந்தை குமாரசாமி, தாயார் சிவகாமி.

0: இருந்த காமராசர் தம் படிப்பை இடையிலேயே நிறுத்திவிட்டார். கல்வி பணி மூடப்பட்ட 6000 தொடக்க பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். மதிய உணவு திட்டம், சீருடை ஆகியவற்றை கொண்டு வந்தார். பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தின. பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், ஆசிரியர் பயிற்சி ஆகிய கல்லூரிகளை தொடங்கினார். நிறைவேற்றிய பிற திட்டங்கள், தமிழகம் எங்கும் பல்வேறு அணைகளை கட்டி நீர்வளத்தை பெருக்கினார். நாடெங்கும் பல்வேறு தொழிற்சாலையை நிறுவினார். அவரது வாழ்க்கை நெறியும் இன்றைய தலைவர்களுக்கும் பின்பற்றத்தக்கதாகும்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்களே, இவ்வளவு பெரிய கட்டுரை யார் சொல்லி கொடுத்தா? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? அதை நீங்க அழகா மெமரி பண்ணி இவ்வளோ அழகா சொல்லிட்டீங்களே. உங்களுக்கு காமராசர் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்?
0: சீருடை, மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க.
1: அதுவும் இல்லாம அவர் ரொம்ப எளிமையான தலைவர் இல்லையா? நம்ம எல்லாருக்கிட்டயும் அன்பா இருந்த ஒரு தலைவர். சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
0: பாட்டு கொடுக்கிறீங்களா?
1: பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அப்படியா, சரி கொடுத்துடலாம். இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகுக்குட்டி செல்லம், வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க. பூவிதாவா? மோகிதா, நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு லீவ்? அவ்வளோ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்களா உங்களுக்கு? எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க?
2: 9 நாள்.
1: சூப்பர் சூப்பர். 9 நாள் என்ன பண்ண போறீங்க?
2: ஹோம்வொர்க் பண்ணுவோங்க.
1: 9 நாளுமே ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா?
2: ஜாலியா ஊர் சுத்துவங்க.
1: ஜாலியா ஊர் சுத்துவீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா விளையாடுவோம், அப்புறம் தான் ஹோம்வொர்க் இல்லையா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 7th.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
2: எங்கள் தமிழ்
1: சொல்லுங்க கேட்கலாம்.
2: அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும். போற்றாதாரையும் இகழது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை நெய்யா நெறியாக, எல்லா மனிதன் இன்புறவே. அன்பும் மரணம் ஊக்கிவிடும், அச்சம் என்பது போக்கிவிடும். அன்பு மொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழன் எங்கள் தமிழன் நாமக்கல் கவிஞர் வேலமையனார்.
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
2: நன்றி மேம்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Sunflower Oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சந்தன்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
3: ஒன்பது மணி 9:36 நம்ம கேட்டுட்ருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு அழகு குட்டி செல்லமாக வளம் வந்துட்டுருக்கு. அடுத்த நம்ம கூட பேசக்கூடிய அழகு குட்டி செல்லம் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: நான் நம்ம நாமக்கல் மாவட்டத்திலிருந்து மாசம்சேரத்திலிருந்து ஆசி ஆம்பல் பேசுகிறேன்.
3: உங்கள் பேர் திரும்ப சொல்லுங்கள்.
4: ஆம்பல்.
3: ஆம்பல், பேர் ரொம்ப சூப்பராக இருக்கு. யார் வச்சாங்க?
4: அப்பா.
3: அப்பா, ஆம்பல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
4: அது ஒரு மலருடைய பேர்.
3: கரெக்ட், கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
4: நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
3: 7ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
4: திருக்குறள்.
3: சொல்லுங்க.
4: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. மலர்ந்து செய்கிறால் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீங்கு வாழ்வார். பிறவி பெருங்கடல் நீக்குவர் நீந்தார், இளவர் அவிய நெஞ்சத்தான் ஆகமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். கண்ணின்று கண்ணற சொல்லியும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஏதிலர் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பீதுண்டோ மண்ணும் வாய்மை எனப்படுவது யாதினின் என்றும் தீமை இல்லாத சொலர். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தன்பி தன்னெஞ்சு தன்னும் சுடும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுக்கேன் உலகத்தால் உள்ள தூள் எல்லாம் உடன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் அல்லது அரசு.
3: ரொம்ப அழகா சொன்னீங்களே, நிறைய திருக்குறள் படிச்சிருக்கீங்க. திருக்குறள் படிக்கிறது பிடிக்குமோ? சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க பெரிய பொண்ணாக்கி என்ன ஆக போறீங்க?
4: டாக்டர்.
3: டாக்டர், ஆம்பல் வந்து MBBS ஆக போறீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பா வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
4: நன்றி.
3: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகு குட்டி செல்லம் வருங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: தர்மபுரி மாவட்டம் சிவரஞ்சனி.
3: சிவரஞ்சனி. சிவரஞ்சனி, நல்லா இருக்கீங்களா? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
5: செவன்த்
3: படிக்கிறீங்களா? எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க
5: இன்னைக்கு?
3: அப்படிங்களா, சரி சொல்லுங்க, கேட்கலாம்.
5: Day by day, I float my paddle boats one by one down the running stream. In big black letters, I write my name on them and the name of the village where I live. I hope that someone in some stage land will find them and know who am I.

0: ரொம்ப அழகா சொன்னீங்க.
1: இன்னும் இருக்கு,
0: சொல்லுங்க.
1: இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டா?
0: இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க.
1: I hope that someone in some state that land will find them know who am I. I load my little boat with tree flowers from my garden and hope that these blooms of the dawn will be carried safely to land in the night. I launch my paper boats and look up into the sky and see the little clouds sitting the white blinking sand. I know that what famous of me is the sky says. Them down the as to race with my boat. Then night comes and bury myself in my arms and dream that my paper boat floats on and on under the midnight star. The fairies of sleep are sailing in them and the landing is their bracket.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? வாலிபால் விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க வாலிபால் பிளேயரா? ஆனா நல்லா விளையாடுவீங்களா? சரி, அந்த விளையாட்டை விட்டுறாதீங்க, ரொம்ப அழகா விளையாடிட்டே இருங்க, சரிங்களா? அதே போல ரொம்ப அழகாவும் படிச்சீங்க, நீங்க படிக்கிறதும் நல்லா படிங்க.
1: அக்கா தம்பி சொல்றானா?
0: கொடுங்க. வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? சிவபாலன். எங்க இருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க நீங்க? சொல்லுங்க. சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இந்த ஹிந்தி பாட்டு உங்களுக்கு? மேம் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் சூப்பரா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகுக்குட்டி செல்லமா வளம் வந்துட்டு.
3: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் எப்பயுமே சடனாக வராது. வரத்துக்கும் ஒரு 24 hours to 48 hours முன்னாடி நடுநெஞ்சில் ஒரு இடத்துல ஊசியில் குத்துற மாதிரியோ இல்லை போட்டு அடைக்கிற மாதிரியோ 5-10 seconds ஒரு மூச்சு திணறலே உண்டாகும். அது வார்னிங் சைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 24 hours மேஜர் ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் ஒரு கண்டினியூஸ் ஃபெயினாக வரும். மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக் ஒரு வார்னிங் கொடுக்கும். அது என்ன வார்னிங்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு வலியோ மூச்சு வாங்குறதோ இருக்கும்.
7: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகாப்பாடி சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
0: ஒன்பது 9:45, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்டுக்கொண்டு

0: கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் ரீசன் சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் தான். உடல் பருமனோ, சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இதுதான் மெயின் காரணம். ஸோ நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பர்ஃபெக்டா வச்சுட்டு பிஎம்ஐ 23 கீழே இருக்கணும். தூக்கங்கிறது பல பேர் சொல்லுவாங்க, மினிமம் 8 hours தூங்கணும், ஃபிக்ஸ்டு டைம்ல தூங்கணும், 10 to 6 ரெகுலரா அதை தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் நம்மளால தடுக்க முடியும்.
4: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோடு மாவட்ட சிறுதொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: ஒன்பது மணி 53 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு அழகு குட்டி செல்லமா வழம் வந்துட்டு இருக்கு. அடுத்துதான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய அழகு சுட்டி செல்லம் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் பேசுறீங்க?
7: நான் பிரணதியா பேசுறேன்.
6: எங்க இருந்து பேசுறீங்க?
7: அம்மானி கொல்லாம்.
6: சரி, என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
7: 3ஆம்.
6: 3ஆம் வகுப்பு. உங்களுக்கு விடுமுறை வந்துருச்சுல?
7: ஆ.
6: எத்தனை நாள் உங்களுக்கு?
7: 2.
6: 2 நாளா?
7: 10 டேஸ்.
6: 10 டேஸா? என்ன பண்ண போறீங்க லீவ் ஃபுல்லா? படிப்பீங்களா? ஏய், போய் தானே சொல்றீங்க. 10 டேஸும் படிச்சுட்டே இருப்பீங்களா? விளையாட மாட்டீங்களா? பாட்டி வீட்டுக்குல போக மாட்டீங்களா? அப்படியா? இப்ப எக்ஸாம் முடிச்சுட்டு தானே லீவ் விட்டாங்க? உங்களுக்கு லீவ் முடிஞ்சுதான் எக்ஸாமே வா. சரி, ஓகே, அப்ப நல்லா படிங்க. அப்பப்ப கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கோங்க, சரியா? வெரி குட், சூப்பர். நீங்க நல்லா ஓடுவீங்களா? சரி, ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதுக்கு மேல வரக்கூடிய நிறைய ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கோங்க. அதுக்கான முயற்சிகள் பயிற்சிகள்லாம் எடுத்துட்டே இருங்க, சரியா?

0: தேங்க் யூ.
1: என்ன சொல்ல போறீங்க?
0: திருக்குறள்.
1: சொல்லுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்களே, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணைக்கூடிய அழகுக்குட்டி செல்லம், வணக்கம். இணைப்பில இருந்து விடுபட்டுட்டாங்க, அடுத்த அழகுக்குட்டி செல்லம்.

0: மேம், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டேன் மேம், நீங்க சாப்பிட்டீங்களா மேம்?
1: இன்னும் இல்லையே. ஸ்ரீதர் என்ன சாப்பிட்டீங்க?
0: மேம் தயிர் சாப்பாடு சிக்கன் ஃப்ரை.
1: அப்படியா, எனக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க, நான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். சரியா?
0: சரி மேம்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க?
0: மேம் பன்னீர் சாதம்,
1: சொல்லுங்க, கேட்கலாம்.
0: கத்திரிக்காய் சொத்த கடலோர எப்ப கல்யாணம்? நேத்து கல்யாணம். யாரு சொன்னாங்க? ஐயரு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன பாட்டு? ஐர ஹைரா ஹைரப்பா ஐர முடிச்சா கண்ணிக்கொள்ள அவளரசு கண்ணிக்கொள்ள அஷா உஷா
1: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய விளையாடுவீங்களா நீங்க? உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? சரி, இதே போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரியா?
0: சரி மேம்,
1: நன்றி.
0: தேங்க் யூ மேம்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நாட்டு சக்கரை போட்டு டீ காஃபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
8: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
9: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
10: முழங்கால்ல வலியா? மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: இன்னைக்கு வானலையில் வசந்தம் அழகு குட்டிச்செல்லமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்தது நம்ம கூட பேசக்கூடிய அழகு குட்டிச்செல்லம், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க? உங்க பேர் திரும்ப சொல்லுங்க. மித்ரா தேவியா? ஃபோன் காதுல வச்சு கொஞ்சம் தள்ளி வந்து நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். சம்ரிதா தேவி, நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு முடிவு பண்ணவே இல்லையா? சரி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? ஏன் அவங்களை பிடிக்கும்? சரி சரி, ரொம்ப அழகா பேசுனீங்க. இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம குட்டி சொன்ன பாடல்கள், கவிதைகள், திருக்குறள், அவங்க பேசின அத்தனை வார்த்தைகளும் நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுல ஒரு சின்ன சந்தோஷத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கோம். குட்டீஸ், நீங்களும் எப்பவுமே இப்படியே சிரிச்சுக்கிட்டே நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு உங்க கனவுகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் சிரிப்பும் உங்கள் செல்ல பேச்சும் தான் இந்த நிகழ்ச்சியோட அழகு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைத்து அழகு குட்டி செல்லங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிறைவு பெறுகிறது அழகு குட்டி செல்லம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:01. நேயர்களை நீ தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
3: விடுவிடுவென வீட்டிற்குள் வந்து நண்பர் புகழ்மதி, யாராவது முன்பின் தெரியாதவர் உங்களிடம் வந்து உங்கள் முகவரியை கேட்டால் கொடுத்து விடாதீர்கள் என்று படபடவென சொன்னார். ஏன் என்னாச்சு புகழ்மதி, ஏன் இந்த பதட்டம் நான் கேட்டேன். ஒன்றுமில்லை, நேற்று காலை நான் டவுன் பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்த போது ஓர் ஆள் அவசரமாக ஏறி என் காலை டயர் செருப்பு போட்டிருந்த காலால் மிதித்து விட்டான். வலி பெருக்க முடியாமல் எனக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது. நீ எல்லாம் மனுஷந்தானாடா, இப்படி காலை நறுக்குன்னு மிதிச்சிட்டியே என்று அவனை பார்த்து திட்டினேன். அவன் பொறுமையாக உங்கள் அட்ரஸை கொடுங்கள் என்று கேட்டான். எனக்கு வந்த ஆத்திரத்தில் என் பையில் இருந்த என்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அவனிடம் தந்து, இதில் முகவரி இருக்கிறது, முடிந்தால் என்ன செய்ய முடியுமோ செய்துகொள் என்று சொல்லிவிட்டேன். பிறகு என்ன ஆயிற்று நான் ஆவலுடன் கேட்டேன். என்ன ஆயிற்றா, மாலையில் பார்த்தால் 5-6 வாட்டசாட்டமான ஆட்களோடு என் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டான். நான் மனுஷன்தான் என்பதை உன்னிடம் நிரூபித்து காட்டப் போகிறேன். பஸ்ஸில் உன்னை தெரியாமல் மிதிக்க மட்டும்தானே செய்தேன், இப்போது பார், நாங்கள் 6-7 பேரும் சேர்ந்து உன்னை என்ன செய்கிறோம் என்று பார் என்று சொல்லி நெருங்கி வந்தான். அப்புறம் தெருக்காரர்கள் சேர்ந்து அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார்கள். நான் தப்பித்தேன் என்றார் புகழ்மதி. இதிலிருந்து என்ன தெரிகிறது புகழ்மதி, நான் கேட்டேன். இனிமேல் பொது இடங்களில் நமக்கு கோபம் வந்தால் நம்மை விட பலம் இல்லாதவர்களிடம் மட்டுமே காட்ட வேண்டும். சிறு பிள்ளைகள் என்றால் அடித்து கூட விடலாம், வசதியாக இருக்கும் என்றார் புகழ்மதி. என்னை கேட்டால் அது கூட தவறு. செல்லா இடத்து சினம் தீது என்பார் வள்ளுவர். அதைவிட செல்லுகிற இடத்தில் கோபத்தை காட்டாமல் இருப்பது நமக்கு பெருமையை தரும். மகாத்மா காந்தியடிகள் தனது சீடர்களுடன் ஒரு முறை பம்பாயில் ஒரு பெரும் பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார். வந்திருந்த அனைவருக்கும் சமையலறையில் பிரம்மாண்டமான விருந்து தயாராகி கொண்டிருந்தது. காந்தியடிகளின் சீடர்களில் ஒருவராகிய சுவாமி ஆனந்தர் சமையலறைக்குள் சென்று உணவு தயாரிக்கும் வேலைகளை நேரில் நின்று கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த ஒரு சிறுவன் சுகாதார குறைவாக நடந்து கொண்டான். கோபப்பட்ட சுவாமி ஆனந்தர் அச்சிறுவனின் கன்னத்தில் பலாரென அரைந்து விட்டார். பையன் வழிதாங்காமல் சத்தம் போட்டு கத்திவிட்டான். கண்ணம் வீங்கிவிட்டது. சமையல் அறையில் நடந்த நிகழ்ச்சி காந்திஜியின் காதுகளுக்கு எட்டியது. சுவாமி ஆனந்தரை அழைத்தார். நீங்கள் தவறாக நினைத்த செயலை ஒரு பெரியவர் செய்திருந்தால் உங்கள் கோபத்தை அந்த பெரியவர் மீது இப்படி காட்டியிருப்பீர்களா? பாவம், அப்பாவி சிறுவனாக இருக்கிறான், அவனை அடிக்கவும் செய்துவிட்டீர்கள். பேசாமல் அந்த சிறுவனிடம் சென்று மன்னிப்பு கேளுங்கள் என்றார். சுவாமியும் மன்னிப்பு கேட்க கிளம்பினார். ஆனால் அந்த வீட்டில் உள்ள வசதியானவர்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய துறவி, நீங்கள் போய் வேலைக்கார சிறுவனிடம் மன்னிப்பு கேட்பதா? வேண்டாம், விட்டுவிடுங்கள், நாங்கள் அந்த பையனை சமாதானம் செய்து கொள்கிறோம் என்று கூறிவிட்டனர். மாலை பிரார்த்தனை முடித்தார் அண்ணல் காந்தியடிகள். சுவாமி ஆனந்தரை அழைத்தார். என்ன, மன்னிப்பு கேட்டாயிற்றா என்று வினவினார். இல்லை, இங்குள்ளவர்கள் வேண்டாம் என்று தடுத்து விட்டனர் என்றார் சுவாமி ஆனந்தர். குற்றம் இழைக்கப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்பது கூட அவருக்கு நாம் செய்யும் சிறு பரிகாரம்தான். இதை கூட உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் வேண்டாம், எங்கள் குழுவிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளலாம் என்று உறுதிபட உரைத்தார் அண்ணல். சுவாமி ஆனந்தர் உடனே சிறுவனிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். மகிழ்ச்சி அடைந்தார் மகாத்மா. கோபம் காட்டப்படவே கூடாது, அதில் சிறியவர் பெரியவர், ஏழை பணக்காரர், பேதம் எதற்கு நம்புவோம். நாளையும் நமதே.

இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: திருநே 100 கிராம் பால்கோவா கொடுங்க.
3: 250 கிராமுக்கு கீழே கிடைக்காது.
2: ஆனா ஏன்
3: மினிமம் ஆது வாங்கி ஆகணும்ல?
2: என்னண்ணே இப்பெல்லாம் பேங்க் அக்கவுண்ட் கூட மினிமம் பேலன்ஸ் கேக்குறது இல்லையே.
4: பேங்க் அக்கவுண்டா மினிமம் பேலன்ஸ் இல்லாமலா?
2: ஆ, பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டிபாசிட் அக்கவுண்ட், அதாவது BSBD அக்கவுண்ட். இதுல மினிமம் பேலன்ஸ் இல்ல, ஆனா பலன்கள் நிறைய இருக்கு. ATM கம் டெபிட் கார்டு, மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
5: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.
0: நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்
6: ஆகாஷ்வாணி. உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.
7: வணக்கம் அனைவருக்கும். உலக ஆறுகள் தின வாழ்த்துக்கள். ஆறு இல்லாமல் நாம் இல்லை. வாழ்க்கைக்கு வாழ்வாதாரம் நீர். நீராதாரம் இல்லைன்னா வாழ்வு இல்லை. இது நீங்கள் எந்த கலாச்சாரத்தையும் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. எந்த சிவிலைசேஷனை பார்த்தாலும் ஒரு நதியின் கரையில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா நொயல், எல்லாமே வந்து ஒரு நதி கரையில் தான் ஒரு உருவாச்சு. ஒரு நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாகரிகம் எதுக்காகனா தண்ணி தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. தண்ணி, தண்ணியும் சுத்தமான காற்றும். அப்படி இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டுருக்குறோம். உலக அளவில் ஆறுகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஆறுகள் தினமாக இருக்கணும். இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எப்படி தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி நமக்கு ஆறுகளும் தேவை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறுகள் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. நிறைய குழந்தைகளுக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நொயல் நதி மேற்கு மலை தொடர்ச்சியில் உருவாகுது. பல சிற்றோடைகள், நீரோடைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கடைசியாக நொயலாக உருவாகுது. கூடுதுறை அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 34 சிற்றோடைகள். தெற்கு பகுதியில் 22 சிற்றோடைகள், வடக்கு பகுதியில் 12 சிற்றோடைகள். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நதியாக உருவாகுது. அது 4 மாவட்டங்கள், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அப்புறம் கரூர். கரூரில் போய் காவேரியோட சங்கமிக்குது. காவேரியோட மிகப்பெரிய கிளை நதி வந்தது நொயல். ஒரு காலத்தில் ஜீவநதியாக இருந்த நொயல் வருஷம் பூரா பெரிஞ்சல் ரிவர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பெரிஞ்சல் ரிவராக இருந்தது. இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே வந்துட்டுருக்கு. கீழே வர்றப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதில் நம்ம சாக்கடையை கொண்டு விடுறோம், குப்பை கழிவுல கொண்டு கொட்டுறோம். அப்புறம் நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையே நம்ம அவமானப்படுத்திட்டு இருக்கோன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் தான், பட் அது வந்து நம்ம கடமை. ஆறுகளை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது ஒரு தலையாய கடமைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தண்ணி

நாம நாம இல்லை. அந்த காலத்தில் பாருங்க, சோழ மன்னர்கள் எந்த அளவுக்கு ஒரு நதியை செப்பனிட்டு அதை வந்து அந்த வழி தடங்களை எல்லாம் ஜிபிஎஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. அது இல்லாத காலத்தில் குளங்களை உருவாக்கி, குட்டைகளை உருவாக்கி, அணைக்கட்டுகள் கட்டி, எல்லாத்தையும் வந்து ஒரு சொட்டு தண்ணிங்கோட வீணாகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம இதையெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோம். இன்னைக்கு ஆறுகள் தினம் அப்படிங்கிற நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குது, நம்ம ஆறை, நம்ம ஜீவாதாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரிசர்வ் பண்ணுறது நம்ம கடமை. நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துட்டோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் வந்து 2003 எங்கே பார்த்தாலும் குளங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு, ஒரு குளத்தில் கூட தண்ணி இல்லை, 1300 அடியில் தண்ணி இல்லை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முக்கியமாக வந்து நொயல் நதியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு தான் நாங்கள் பண்ணோம். சொல்லப்போனால் சிறுதுளிங்கிறது ஒரு அச்சத்தில் பிறந்த ஒரு என்ஜிஓ. என்ன பண்ண போகிறோம், தண்ணி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறுவாணிலையும் தண்ணி இல்லை, ஸோ நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் சிறுதுளி அப்படிங்கிற அமைப்பை 23 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எங்கள் அனுபவத்தில் இயற்கை அன்னை அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பேஷன், மனிதாபிமானம்னு சொல்கிறது அளவிட முடியாது. ஏன்னா 1 அடி அவங்கள நோக்கி நம்ம எடுத்து வச்சா 10 அடி அவங்க நம்மளை நோக்கி வர்றாங்க. ஒரு சின்ன முயற்சி ஒரு குளத்தை தூர்வாருனா உடனே அது ஃபில் ஆகுது. எங்கே இருந்தது இந்த தண்ணியெல்லாம் அப்படின்னு பார்த்தா மலைப்பாக இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வந்து அது பார்க்காம இருக்கோம். அந்த வழித்தடங்கள் எல்லாம் நம்ம மீட்டெடுத்து மறுபடியும் நதியை நம்ம ரீஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நொயல் நதி, நொயல் நதி மட்டும் இல்லை, இன்றைக்கி கங்கா, யமுனா, கங்கா இப்போ நமாமி கங்கான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த வழியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் யமுனான்னு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை நதியாக தான் இருக்குது. கங்கையை பற்றி பேசணும், யமுனையை பற்றி பேசணும். சவுத்தில் நீங்கள் காவேரி எடுத்துக்கோங்க, அகண்ட காவேரி. பொன்னியின் செல்வனில் நீங்கள் இதை படித்தீங்கன்னா அந்த காவேரி அப்படி காவேரி அன்னைன்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி அன்னை எப்படி ஓடி வர்றாங்க நம்மளை நோக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு தத்ரூபமாக பார்க்கலாம். அந்த காவேரி இன்னைக்கு வந்து நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். நதிகள் வந்து நம்ம இணக்கமாக இருந்து நட்பும் உறவுமாக இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வஸ்து. நதி என்ன பண்ணுவாங்க, அங்கே நதி வரக்கூடிய இடத்துல நம்ம வீடுகளை கட்டுறோம், ஆக்கிரமிப்பு பண்ணுறோம், வழி தடம் மாறிடுது. இன்றைக்கும் வந்து காவேரியில் தேவைக்கு மேலே தண்ணி இருக்குது. அதை கொண்டு வந்து சரியான முறையில் நம்ம எல்லோரும் நட்பாக இருந்து நதிக்காக நம்ம எல்லோரும் அழிச்சா தேவைக்கு அதிகமான தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி மற்ற ஆறுகளையும் அப்படி தான் இருக்குது. சென்னையில் கூவம்னு சொல்கிறோம், ஆனால் இன்னைக்கு வந்து கூவம்னா ஒரு நாற்றத்துக்கு ஒரு சினானிமா ஆயிடுச்சு. கூவம் அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு இன்லண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, சுத்தமான தண்ணி. ஆனால் இன்னைக்கு வந்து வர்ற தண்ணியெல்லாம் நம்ம கடலில் கொண்டு போய் கலந்துட்டுருக்குறோம். அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி சாக்கடை எங்கே இருக்கணுமோ சாக்கடை தனியாக இருக்கணும். நதியில் வர்ற தண்ணி நதிக்கு வர்ற மாதிரி பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நதிகள் வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், நாமளும் செழிப்பாக இருப்போம். அப்போ நீங்கள் நதி இருக்கிற ஊரில் மட்டும்தான் ஒரு கலாச்சாரம், நதிக்கரை நாகரிகம் இருக்கா, அப்போ மற்ற இடத்துலலாம் நதி இல்லையா அப்படி நீங்கள் கேட்கலாம். இது சரியான ஒரு கேள்வி. நிறைய ஊர்களில் அவங்க வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. குளம், கண்மாய், ஏரி, மழை வர்றப்போ அதில் சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து வச்சுட்டு அதை கண்ணும் கருத்துமா தங்கத்தை பார்க்குற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் வந்தது. அங்கே வந்து அந்த கண்மாயெல்லாம் சுத்தமாக காஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, நிறைய அந்த நீர்வழி பாதைகள்லாம் அடைச்சிருந்தது, தூர்வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்களையும் நிறைய வண்டல் மண்ணை சேர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் அங்கே போனப்போ கொஞ்சம் கூட ஒரு வரவேற்பே கிடைக்கல எங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் அவங்களுக்கு தங்க மாதிரி, இல்லை இங்கே வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு.

0: இப்போ நாங்கள் அவங்ககிட்ட கெஞ்சி ஒரே ஒரு சின்ன ஒரு கண்மாய் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொன்னீங்கன்னா நாங்கள் மற்றது பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு. ரொம்ப ஒரு சந்தேகத்தோடு தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க பண்ணுறதுக்கு. ஆனால் அதை செய்ய செய்ய தண்ணி வர வர, ஏன்னா அந்த பகுதியிலெல்லாம் உங்களுக்கு போர்வெல் போட முடியாது, பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால கடல் தண்ணி இன்ஃபியூஷன், அதனால அவங்க போர்வெல் இல்லை, கண்மாய் ஏரி இதில் இருக்கிறது தான் தண்ணி அவங்களுக்கு, அதுதான் குடிக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஆடு மாடுகளுக்கும் அதே தண்ணி தான், அவங்க விவசாயத்துக்கும் அதே தண்ணி தான். ஸோ முதல் கண்மாய் பண்ணுன்னே அந்த தண்ணி வந்தது பாருங்கள், மழை பெஞ்சு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. நிறைய கண்மாய் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு போகமே ஒரு சந்தேகமாக இருந்தது, காலையில் எந்திரிச்சா நாங்கள் வேறு எங்கேயும் பார்க்க மாட்டோம், கண்மாய் தான் பார்ப்போம், இன்றைக்கி எவ்வளோ தண்ணி இருக்குது, இன்றைக்கி நம்மளுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த கண்மாயில் தண்ணி வந்துன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த பக்கமே பார்க்கறது இல்லை, ஏன்னா எங்களுக்கு நீ ஒரு போகம் விளைஞ்சிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கி மூணு போகம் எங்களுக்கு கிடைக்கிது, எங்களுக்கு வாழ்க்கைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் எங்கள் தெய்வம் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளால முடியும், நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தண்ணிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கொடுத்தனா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ணுறதுக்கு பணம் சேவ் பண்ணுறோம் இல்லையா, எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே வேலை பண்ணி இங்கே வேலை பண்ணி ஒவ்வொரு டைம் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லி நம்ம சம்பாதிக்கிறோம், அதை விட முக்கியம் தண்ணி. தண்ணியை நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், ஒரு சின்ன முயற்சி. ஸோ நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடமை, நமக்கு வரக்கூடிய நீர்நிலைகள், நம்ம நதிகள் பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் செய்யணும். எல்லோருக்கும் மீண்டும் நதி தின வாழ்த்துக்கள். நதிகளை போற்றுவோம், நீர் வளம் காப்போம், வளமான வாழ்வு வாழ்வோம். நன்றி.
1: உலக ஆறுகள் தினத்தையொட்டி சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நேரிலே நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை வந்து குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். உங்கள் குரலோடு நீங்கள் விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0-44-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்
1: 102.5 தருமபுரி எஃப்எம்மிற்கு இனிய காலை வணக்கம். மிட்டானூலி எம் சவுலூர் கிராமத்திலிருந்து ஆதிமூலம். படம் தாய் மனசு. பாடல் தூது வலைகளை அரைச்சி தொண்டை.
2: தூது வலையலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:30. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் உங்கள் குரலில் பதிவு செய்து கேட்கலாம். 0-43-42-24-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு தனது குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்,
1: வேதம் புதியது திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், பழைய தருமபுரியிலிருந்து தேவி.

0: இசை தென்சுந்தம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு உங்கள் விருப்ப பாடலும் குரல் பதிவு செய்து அனுப்பலாம். 0 43 42 24 40 30 என்கிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை குரல் பதிவு செய்து அனுப்புங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அடுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கும் நேயர்.
1: வணக்கம், நான் ஜி சண்முகம், விஜயமங்கலம், ஈரோடு மாவட்டம். எனக்கு பிடித்த பாடல் ஆண்களை நம்பாதே என்கிற படத்திலிருந்து பாக்கு தோப்பிலே பாட்டு கேட்டேன் என்கிற பாடல்.

0: அமது காணங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:42. இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு அடுத்து குரல் பதிவு அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்.
1: திருவண்ணாமலை மாவட்டம் நரசிங்கநல்லூர் கிராமத்திலிருந்து சென்னை கிருஷ்ணன் பேசுகிறேன். அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து காதலா காதலா இந்த பாடலை ஒளிபரப்பு செய்ய மறு கேட்டுக்கொள்கிறேன்.

நேர்களே, இன்று 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒன்றியம் பாரதிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்று பிற்பகல் 2 இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 10:50. தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது கேட்டால் சுவைக்கும்.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம செய்ய போற டிஷ் தேங்காய் பால் பிரியாணி.

0: என்ன நேயர்களே, நீங்களும் நோட்டு பேனாலாம் எடுத்து குறிப்பு எழுத தயாரா இருக்கீங்களா? பிரியாணின்னு சொன்னாவே முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது என்ன? அரிசி, மசாலா, எண்ணெய், அடுப்பு, இதுதானே. ஆனா இன்னைக்கு இது எதுவுமே இல்லாம ஒரு பிரியாணி செய்ய போறோம். இது வழக்கமா செய்யற பிரியாணி கிடையாதுங்க. பேர் மட்டும்தான் பிரியாணி, ஆனா நம்ம சிந்தனை முழுக்க புதுசாதான் இருக்கும். தேங்காயோட மென்மையான சுவை, முளைக்கட்டிய பயிரோடைய கிரன்ச்சி, பச்சை மாங்காவோட புளிப்பு, மாதுளையோட இனிப்பு, இது எல்லாம் ஒன்னா சேரும் போது ஒவ்வொரு ஸ்பூனோட சுவையும் வேற மாதிரி இருக்கும். போங்க, நம்ம சமையல் அறையில புதுமையா செய்யணும் அப்படின்னா பெரிய பெரிய பொருட்கள்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை கொஞ்சம் வேற மாதிரி சேர்த்து பார்த்தாலே போதும், புது டிஷ நம்மளே உருவாக்கிடலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டறலாம். ஒரு கப் துருவிய தேங்காய், ஒரு கப் முளைக்கட்டிய பச்சை பயிறு, ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட், பாதி பச்சை மாங்காய், அரை கப் மாதுளை, தேவையான அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு, அரை கப் தேங்காய் பாலு, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும், சிறிதளவு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் எடுத்துக்கலாம். அப்புறம் முந்திரியும் மறக்காம எடுத்துக்கோங்க. முதல்ல துருவிய தேங்காயும் முளைக்கட்டிய பச்சை பயிரும் இருக்கு இல்லையா, அத ரெண்டையும் ஒரு பெரிய பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அது கூட பொடி பொடியா நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய், கேரட்டு, பச்சை மாங்காய், மாதுளை முத்துக்களையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து வச்ச கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூளையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். கடைசியா தேங்காய் பாலையும் எலுமிச்சை சாறையும் சேர்த்து மெதுவா கலந்து மேல முந்திரிய மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுறலாம். இதோ நேயர்களே, நாம செஞ்ச தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பின் நெருப்பில் உணவு மட்டும் வேகாது, அன்பும் சேர்த்து மெதுவாக சுவையாகும். கைகளில் கலக்கும் ஒவ்வொரு பொருளிலும் ஒரு வீட்டின் பாசம் கலந்து இருக்கும். உப்பின் அளவில் அக்கறையும், காரத்தின் சுவையில் அன்பும், இனிப்பின் ருசியில் நினைவுகளும் ஒவ்வொரு உணவிலும் உயிர் பெறும். சமையல் என்பது வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, மனதை நிறைக்கும் ஒரு அழகான கலை. ஒரு தட்டில் பரிமாற்றப்படும் உணவு பல நினைவுகளை சேர்த்து பரிமாறும் அன்பு. அளவாக உண்டு அற்புதமாய் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களிடையே உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: पल दूर है।
1: यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு 10 ஆண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் 26 மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் 9 இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது.

மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன், se.census.gov.in. குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும். கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில் நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டுமக்களே, இன்று செப்டம்பர் 27ஆம் தேதி ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதியன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தபசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின்

ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 ஆண்டுகள் முன்பாக 1026 ஆம் ஆண்டிலே முகம்மது கஜினி முதன்முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 ஆம் ஆண்டிலே கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. ஆலயம் எழுப்பப்பட்டு

நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா ஒன்றாம் பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்குள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான். என்றாலும் நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு இந்த வருகையின் போது

இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காண்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மை பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு? பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக அழகான சிரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்க தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றைக் கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும் போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நில காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலி தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்தி காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்கள்

அவர்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டுமக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதை பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகி இருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் ஆயிரக்கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது, செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும். நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்துச் சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும்

பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன்பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள்

ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கடிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிக அளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் இயக்கமாகும். நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகி இருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்ட தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவர் குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றிச் செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது

0: ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தௌன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூசிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தௌன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 ஆண்டிலே இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000 மேற்பட்ட பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன. பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்திலே இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்றிருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிறைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் என்று மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் பாரதிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள்.

0: இளைஞர்களின் மேடையாய்
1: காத்துல போற வழியில
0: விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
3: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தமாய்

0: ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ தப்பா என்ன தொட்டாலோ உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற? நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கில்லுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும், நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
1: நேர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இன்று சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் கலம். இன்று
6: மலரும் மொட்டுக்கள், பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் பாரதிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக இவருக்கு இயற்கை என்றால் மிகவும் பிடிக்கும் போல இயற்கையை நேசிக்கிறார், இயற்கையை ரசிக்கிறார், இயற்கையோடு வாழ்கிறார். ஆகையால் பசுமையும் பாரம்பரியம் பற்றி சொல்ல வருகிறார். அதனைத் தொடர்ந்து பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய வரலாறும் வசனத்தையும் வீரத்தோடு சொல்ல வருகிறார் 4வகுப்பு மாணவி எஸ். காவியா.
7: அனைவருக்கும் பசுமை கலந்த பாரம்பரிய வணக்கங்களுடன் என் உரையை தொடர்கிறேன். ஆழமாக தீண்டும்

ஒரு அருமையான தலைப்பு. பசுமையும் பாரம்பரியமும் நம் வாழ்வியலுடன் கலந்து வாசம் செய்யும் இவை இரண்டுமே நம் உரிமையுடன் காப்பாற்ற வேண்டிய நம் வாழ்வு அடையாளங்கள். தலைப்பிற்கும் தலைப்பை தேர்ந்தெடுத்தவர்களுக்கும் நான் தலைவணிகிறேன். காரணம், நம் எப்போதும் தொலைந்தது தானே தேடுவோம். விழித்துக்கொள், தொலைந்தது பொண்ணோ பொருளோ அல்ல, நம் உயிரின் அடிப்படை ஆதாரம் பசுமை. இயற்கையின் அழகு, பாரம்பரியம் நம் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. அரியவை நாடி அறிவோடு தேர்ந்து கொள், பசுமையை தேடி பாரம்பரியத்துடன் இணைந்து கொள். முதலில் பசுமையை பற்றி. பசுமை என்பது வெறும் மரம் செடி கொடிகள் மட்டுமல்ல, காடுகள் விளைநிலங்கள் பூங்காக்கள் மட்டுமல்ல, அது நம் உலகின் இதய துடிப்பு. இதய துடிப்பு நின்றால் என்னவாகும் என்று உங்களுக்கு தெரியாதா? பூமி சுற்றுவதை நிறுத்திவிட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை. இதே போல் இயற்கை என்று எதுவுமே நிகழாது. முதலில் நம்மால் மூச்சு விட முடியுமா? மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலர் காடும் முடியாது அரண் என்றார் வள்ளுவ பெருந்தகை. காடு என்றால் முதலில் நம் நினைவிற்கு வருவது அடர்ந்த பசுமையான பல்வகை மரங்கள். மரம் என்பது வெறும் மரம் அல்ல, அது இயற்கையின் வரம். வரம் என்ற வேண்டி பெறுவதுதானே. ஆனால் நம் வேண்டாமலே ஒரு சிறு விதை, பறவை, பூச்சிகள், விலங்குகள், மனிதர்கள், இயற்கை நீர்க்காற்றின் மூலம் நமக்கு கிடைத்ததே பெருங்காடுகள். நம் இந்தியாவில் 827,357 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு காடுகள் உள்ளன. அதில் 112,014 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு தான் மரங்கள் உள்ளன. இந்த வெற்றியிடம் உருவானது எதனாலே யாராலே? சற்று சிந்திப்போம். இன்று நம் மரங்களை வெட்ட நாளை நம் தலைமுறைகள் நிழலை தேடி அழியும் தேவையா இந்த அவலம்? பசுமையான சுற்றுச்சூழலே ஒரு மனிதனின் உடல்நலனையும் மனநலனையும் மேம்படுத்தும். பசுமையை பாதுகாத்தல் மூலமே புவியில் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்க முடியும். ஏவுகணை நாயகன் நம் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் இலக்கு 1 கோடி மரக்கன்றுகளை நடுங்கள். புரிந்தால் நாம் 1 மரக்கன்றுகளை நடுவோம், நம்மால் முடியும். பசுமையான சுற்றுச்சூழல் என்பது நம் பூமியை காக்கும் போர்க்கவசம். மரங்களை அழித்தல் என்பது போர் மூண்ட பிறகு தளவாடங்களை தேடுவது போன்றது. இனியாவது விழித்துக் கொள்வோம். மனிதன் வாழ்வதற்கு பூமி மட்டுமே, பூமியை தவிர நம் வாழ வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. விதையால் மட்டுமே ஒரே சமயத்தில் முளைவிடவும் முடியும், வேர் விடவும் முடியும். இதைவிடவா போர்க்குணம்? விதையாய் விழுந்து விருச்சமை வளரும் இயற்கையால் மட்டுமே ஒரு மனிதனை வாழ்விக்கவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும். அடுத்து உலகிற்கே உணவளிக்கும் உழவு தொழில் பற்றிய உன்னதமான வரி எழுதோ. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி எக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்றார் என் அப்பன் வள்ளுவர். உழவு தொழில் செய்பவர் உழவு தவறாகிய தேர் கச்சனி போன்றவர். நம்ம சாஃப்ட் வேலை வேலை செஞ்சாலும் சாப்பாடு முக்கியமில்ல. பசி வந்தால் 10 பறந்து போகும். உழவர்கள் சேற்றில் இறங்கி வேலைப்படுத்தத்தான் நம் சோற்றில் கை வைக்க முடியும். வளர்ந்து வரும் மக்கள் தொகை காரணமாக இயற்கை விவசாயத்தை விடுத்து தேவையற்ற ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், நவீன எந்திரங்கள் மூலம் நம் அன்னை பூமி மட்டுமா மலடாகி போனது? மனிதராகிய நாமும் தான் மலடாகி போனோம். சரியான தொடக்கம் மட்டுமே சரியான பாதையை உருவாக்கும். சற்றே விழித்துக் கொள்வோம். விதைகளை தொலைத்து விட்டு விருச்சுங்க அடியில் வாழ முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளு, இது வரும் வரிகள் அல்ல, இது நம் பாரம்பரியத்தை பறைச்சாற்றும் மனிதனேய வாழ்விய. நம்மை வாழ்விக்கும் வேர்கள் பாரம்பரியம் வளர்ந்தது மொழியால் வெறும் குறியீடுகள். ஆடைகளற்ற உணவுக்காக காடலைந்து தீயை கண்டஞ்சி கொடிய மிருகங்களால் துரத்தப்பட்டு குகைகளில் வாசம் செய்து ஏத்தலைகளை உடுத்தி ஆற்றங்கரையோரம் உழவு கண்டு போராடி வளர்ந்து மீட்டெடுத்தோம் நம் வாழ்வியலை. இன்று நம் வாழ்மை நினைத்தால் அப்பப்பா நம் பாரம்பரிய படிநிலைகள் சிலேதோ போராடி பெற்றதை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், வீர கலைகள் கொண்டு போர் தொடுத்தோம், அந்நார்ந்து பார்க்கும் அளவிற்கு கோவில் கோபுரம் கண்டோம், வெறும் பச்சிலை கொண்டு பல்வகை நோய்களை தீர்த்தோம். இயல் இசை நாடகம் இதை விடவும் மாயக்கலைகள் 64 ஜல்லிக்கட்டின் மூலம் நம் பாரம்பரியத்தை மீட்டோம். உலகம் முழுமையாக அழிந்தாலும் இறுதியாக மூழ்கும் நம் கோவில் கலசங்களில் வைத்த அவதானியங்கள் புது உலகமே உயிர் பெறும். இதை விடவான பாரம்பரியத்தை பறைச்சாற்ற நம்மை வாழவோம், வாழ்விக்கவோம். நம் பாரம்பரியமே நமக்கு கற்றுத்தந்தது. இனி ஒரு விதி செய்வோம், இயற்கையை நினைவோம், பசுமையை விதைப்போம், பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம், வருங்கால கருதி வளமான பூமியை பரிசீலிப்போம். நேரம் கருதி பசுமையான நினைவுகளுடன் என்னொரே முடிக்கிறேன். நன்றி. அடுத்ததாக பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி வசனம் பேச வந்துள்ளேன். கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா?
ஏற்றமிரே தாயா, நீர் பாய்ச்சி நெடுவில் நிறைய

0: கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களை நீ வாழ் உள்ளவருக்கு கஞ்சி கல்யம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய்? வரி போர் அடித்து நற்குவிக்கும் வேலை நாட்டு மரல் கூட்டம் உன் பரங்கியர் உடல்களையும் போர் அடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்துவிடும். ஜாக்கிரதை.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக, இவரும் இயற்கையை ரசிக்கும் ஒரு மாணவி போல இயற்கையை பற்றி பல பாடல்களை பாடியிருக்கிறார். அதுவும் இப்பொழுது இயற்கை விவசாயி நம்மாழ்வார் பற்றிய வரலாறை சொல்ல வருகிறார். இந்த வரலாறு வட்டார அளவில் நடந்த கலை திருவிழாவில் தகுதி பெற்ற நம்மாழ்வாரின் உரையை வழங்க வருகிறார். தொடர்ந்து முண்டாசு கவிஞர் பாரதியாரின் கவிதையும் ஒப்பிக்க வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி ஜி கவிஸ்ரீ.
2: எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் யாருன்னு தெரியுதா? தாடியும் தலப்பாக்கியக்காரனால ஜக்கி வாசுதேவன் நினைக்கிறீங்களா? இல்லை, இயற்கையை பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் நான் ஜில்லானாவை பற்றியும் நாளும் பொழுதும் விவரித்த நம்மாழ்வார் தான் நான். என்னை பற்றி? தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை விவசாயம் பயிரேன். மக்களுக்கு ஏதேன சேவை செய்ய அரசு வழியை விட்டு இயற்கை விவசாயத்தை பற்றி அறிஞ்சு உங்கள் குடந்து இணைந்தேன். சரி சரி, என் கதை எதுக்கு? இயற்கையை பற்றி பேசலாம். இயற்கை என்பது தாய், நம்மளாம் குழந்தைகள். தவழ்ந்து விளையாடுறோம், ஆனால் நம்ம குதிரை சவாரி செய்கிறோம். தவழ்கிறதுக்கும் குதிரை சவாரி செய்கிறதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் மண்வளத்தை மேம்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு முறையாகும். நம்மகிட்ட இருக்கிற இயற்கையான எரு, இலை, தலை, பூச்சி வெட்டிகளும் விவசாயம் செய்யலாம். இது ஸ்லோ விவசாயம் தான், நம்ம இதை ஃப்ளோவாக பண்ணணும். ஆனால் நம்ம நிலத்துக்கு எடுத்துட்டோம், என்ன செய்யறது? எப்படி மீட்டெடுக்கிறது? 20 வகையான இதில் கலந்து நிலத்தில் விதைச்சி 60 நாள் கழித்து அதனுடனே உழவு செஞ்சு சிறிது நிலத்திற்கு ஓய்வு கொடுத்து அடுத்த விவசாயம் செஞ்சால் 50 வருடம் கெட்டு போன நிலத்தை கூட மீட்டெடுக்கலாம். இதை விடவா விஞ்ஞானம்? ஆனால் நம்ம அப்படி செய்கிறதில்ல. விதிப்படி இயற்கைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திருப்பி கொடுக்கும். நல்லா ஆரோக்கியமாக இல்லைன்னா அதில் வர்ற உணவோ ஆரோக்கியமாக இருக்காது. உணவு ஆரோக்கியமாக இல்லைன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்காது. உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னா மனம் ஆரோக்கியமாக இருக்காது. இயற்கை ஒருபோதும் நமக்கு கெடுதல் செய்யாது. நீ செய்கிறத திருப்பி செய்யும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிலத்தில் 100,000 டன் விஷத்தை நம்ம நிலத்தில் பாய்ச்சிரும். அப்பப்பா நினச்சாலே தலை சுற்றுது. அந்த காலத்தில் 21 வகையான தரிசு நிலங்களை வச்சுருந்தேன். கொளங்கொட்டை, ஏரி அமைக்க, ஆடு மாடு மேய, அதெல்லாம் எங்கையா? மிக்க நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. செல்வத்தை பெருக்க வளங்கள் அழிச்சோம். வளங்கள் அழித்த வாழ்வு நிலைக்குமா என்ன? வெள்ளக்காரன் நம்மளை அடிமையா ஆண்டான். ஆனால் நம்ம மண்ணாயோ, நம்ம நீரையோ, நம்ம காத்தையும் கெடுக்கல. உன்னை கெடுக்கணும்னு நினச்சா உன் வளத்தை கெடுத்தா போதும், நீயே கெட்டுருவேன். தேவையா உனக்கு? 400 ரூபா போய் இயற்கை விவசாயம் ஜில்லானோவை பற்றி நாடகம் விழிப்புணர்வு கூட்டங்களெல்லாம் நடத்தினேன். என்ன மாட்டுறோம்? நீயும் மரல, வந்த நோயும் தீரல. வயிற்றில் நுண்ணுயிர் இருந்தால் தான் உணவு நல்லா ஜீரணாகும். அதே போல் மண்ணிலுக்கிற நுண்ணுயிரம் எப்படி பாதுகாக்கணும்னு பஞ்சகவ்யம் ஜீவாமேத கரைச்சேன்னு நானே சரியான அளவில் கலந்து நொதிக்க வச்சு மண்ணுக்கு எப்படி செலுத்தணும்னு செய்முறை விளக்கமாக செஞ்சு காட்டினேன். அந்த தொழில் செஞ்சவரும் காலப்பட பண்ணக்கூடாது சாமி. உலகத்தை காத்தாலும் சரி, வாழைப்பழம் விற்றாலும் சரி, மண்ணுக்கு கெடுதல், மக்களுக்கு கெடுதல் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம மீச பாரதி. பரப்பளவு குறை கொண்ட ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இயற்கை விவசாயம் செய்கிறான். அவன் நம்மளை பார்த்து தான் செய்கிறான். அவனுக்கு நலம் பத்தலை. ஆனால் மக்கள் தொகையிலையும் பரப்பளவுலையும் அதிக வளைவு போன நாம என்ன செஞ்சோம்? நீ யாரையும் பார்க்காத. இயற்கை விவசாயம் என்பது நம்ம பாட்டம் முப்பாடு செஞ்சது. நீ அதை மறந்த, உனக்கு நீயே முடிவு தெடிக்காத. தக்கார் தகவலார் என்பது அவரவர் அச்சத்தார் காணப்படும். நீ நான் நம்மளாம் போயிட்டப்புறம் எதை விட்டுட்டு போவோம்? அதனால நல்லதை தேடு. சரி, நம்மளாம் ஆரோக்கியமாக இருக்குமா? உங்களில் ஒருத்தர் நோயோ குறைபாடோ இல்லாத மனிதர் யாருன்னு கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கள் ஒரு கையும் காணோம். நான் தையில் அடித்து சொன்னோம், ஒரு வீட்டில் 10 வகையான மரங்களை வைக்கணும். வேம்பு, முருங்காய், பப்பாளி, வாழை, தென்னை, எலுமிச்சை, கருவேப்பிலை, நெல்லி, சீத்தா, பலா. உனக்கு பசியும் போகும், சத்தும் வரும். ஆனால் நீ என்ன பண்ணுற? டாக்டர்கிட்ட போய் காசு கொடுத்து வைத்தியம் பார்க்குறேன். என்ன சொல்ல உங்களை? ஏசியில் வாழ்கிற உடல் உழைப்பு இல்லை, ஆரோக்கிய உணவு இல்லை, அடிப்படை அறிவில்லை, ஆஸ்பத்திரி போய் அவதிப்படுற. சரி, இயற்கை உணவு ஏன் வேணும்? நம்ம உடலில் இருக்கிற எந்த கழிவையும் முறையே வெளியேற்றதுனால அது நோயாக வருது. புற்றுநோய் மாதிரியான கொடிய நோய்கள்

0: ஜான உணவுகள் ஆரோக்கிய மற்ற பழக்க வழக்கங்களாலும் ஆபத்தான நிலைக்கு உலக தள்ளப்பட்டுள்ளது. ஆனா அப்போ நம்ம வரல, நம்ம புத்திக்கு ஏறல. இயற்கை உணவுனா நம்ம சுற்றி விளைந்துள்ளதாகவும் இருக்கணும், அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும், சத்து மிகுந்ததாகவும் இருக்கணும், சுவை மிகுந்ததாகவும் இருக்கணும், நஞ்சில்லாததாகவும் இருக்கணும். நல்ல பொருளுக்கு வேலையும் இல்லை, வேளம்பரமும் இல்லை. போங்கய்யா, எனவே புதியதொரு உலகம் செய்வோம். சமூக மாற்றம் என்பது இயற்கையை சார்ந்தது. இயற்கையுடன் நெருங்கி வாழ்வோம். நஞ்சிலானாவும் ஆரோக்கிய காற்றும் அமிழ்தினும் இனிய நீரும் அளப்பரிய ஆற்றலோடு ஆரோக்கிய வாழ்வோம். நன்றி. அடுத்து பாரதியார் கவிதை பற்றி பேச வந்துள்ளேன். பயந்து பணிந்து மிரண்டது போதும், நீ மீண்டல வேண்டும். மலரை மனம் மாறாத உன்னை வன்புணர வருவனாயின் மாற வேண்டியது அவனே. மாற்றம் காண்போம் இனிமேல். அடுத்த அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதுகள் சிறந்திடும் உனக்கு. விதி என்று தேங்கி விடாமல் வீரம் கொண்டு வழிவா பெண்ணே. அவர் அடர்ந்த காட்டில் மான், சிங்கம், புலி, நரின பல மிருகங்கள் வாழ்ந்து வந்துச்சான். ஒரு நாள் மான் புல்லு மெஞ்சிருக்கும் போது அந்த வழியா வந்த சிங்கம் அந்த மானை பார்த்துருச்சான். மானை பார்த்த சிங்கத்துக்கு பசி எடுத்துடுச்சான். உடனே அந்த மானை துரத்த ஆரம்பிச்சிருச்சான். அதை பார்த்த மானு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான். ஓட்டம் பிடிச்சு தப்பிச்சிருச்சான். இறுதியில் சிங்கத்துக்கு தேவை உணவு தான், ஆனால் மானுக்கு தேவை உயிர். அதனால மானால் ஓடி தப்பிக்க முடிஞ்சிச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிற கதை
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்முடைய சுதந்திர தினத்தை பற்றியும் தொடர்ந்து முயற்சி வெற்றி தரும் கதையும் அழகாக சொல்ல வருகிறார் ஐந்தாவது மாணவி ஜி மைனிசா.
2: இந்தியா 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரமடைந்தது. மகாத்மா காந்தி, நேதாஜி போன்ற பல தலைவர்கள் நம் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர். நாடெங்கும் தேசிய கீதம் பாடி கொடி ஏற்றி கொண்டாடுவார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நன்றி செலுத்தும் நாள் இது. நம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். அகிம்சை வழியை கையில் ஏந்தி அமைதி போராட்டம் நடத்தி வெள்ளையனை நாட்டை விட்டு துரத்தி மீட்டெடுத்த சுதந்திரம் நம் சுதந்திரம். நம் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அனைவருக்கும் செலுத்துவோம் வீர வணக்கம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், நன்றி. அடுத்ததாக நான் வெற்றி முயற்சி என்ற கதையை பேச வந்துள்ளேன். ஒரு ஊரில் மூணு தவளைங்க இருந்துச்சான். அந்த மூணு தவளையும் ஒரு நாள் தாவி தாவி விளையாடுச்சான். அப்போ அங்கே ஒரு தயிர்பானை இருந்துச்சான். அந்த மூணு தவளையும் தாவி தாவி விளையாடுமா தவறி அந்த தயிர்பானையில் விழுந்துருச்சான். விழுந்துட்டு உடனே முதல் தவளை எந்த முயற்சியும் எடுக்காமல் நம்ம அவ்வளோதான் இனிமேட்டுக்கு வெளியே போக முடியாதுன்னு அப்படியே மூழ்கி செத்து போச்சான். ரெண்டாவது தவளை எந்த பிளானும் பண்ணாதான் நம்ம தாவனா வெளியே போயிடுவோங்கன்னு தாவி தாவி அதோட சத்தெல்லாம் இழந்து மூழ்கி செத்து போச்சான். மூணாவது தவளை என்ன நினச்சிச்சான், ஃபஸ்ட்டு தவளை வந்து எந்த முயற்சியும் இல்லாமல் மூழ்கி செத்து போச்சு, ரெண்டாவது தவளை எந்த பிளானும் செய்யாமல் மொத்தமாக தாவி அதோடைய சத்தெல்லாம் இழந்துட்டு மூழ்கி செத்து போச்சு அப்படின்ட்டு பொறுமை யோசிச்சான். அதுக்கப்புறம் அந்த தயிரை டப்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிச்சான். அதுலேருந்து வெண்ணெய் மேலே வழிஞ்சி வர ஆரம்பிச்சான். அது மேலேருந்து வெளியே வந்துருச்சான். இதோ இந்த கதையோட கருத்து என்னன்னா, முயற்சி நம்ம என்ன ஒரு செயல் செய்யணும், என்ன ஒரு விஷயம் செய்யணும்னா அந்த முயற்சியும் பிளான் பண்ணி மெதுவாக யோசிச்சு செயல்படணும்.
1: நிகழ்ச்சி நடந்தாக எத்தனையோ பாடல்கள் எனக்கு தெரிந்தாலும் சுதந்திரத்தை பற்றிய பாடல் தான் எனக்கு பாடுவது மிகவும் பிடிக்கும். என சுதந்திரத்தை பற்றிய ஒரு பாடலும் பொது அறிவும் எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச பொது அறிவு வினாவும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அதையும் ஒப்பிக்க வருகிறார்கள் ஐந்தாவது மாணவிகள் ஜி மைனிசா ஜி நிவேதா.

0: அதிகம் காத்திட தன்னலம் போத்திட சொல்லு ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின்மணி கொடி தாயின்மணி கொடி சொல்லு ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போத்திட சொல்லு ஜெயஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பல ஒன்றோ வானம் ஒன்றன்றோ. தேகம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றென்றோ, பாஷைகள் பலவன்றோ தேசம் ஒன்றென்றோ. பூக்கள் கொண்டு வந்தா இது புண்ணிய தேசமடா, வாள்கள் கொண்டு வந்தா தலை வாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை இரண்டும் குழந்தைகள் சரிதமே, இது தீர் எழுந்து வந்த தேசமே. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்.
1: இங்கிலாந்து நாட்டின்

0: மலர். ரோஜா.
1: உலகிலேயே மிக பெரிய கண்டம் எது?
2: ஆசிய கண்டம்.
1: மூன்று இதயம் உள்ள உயிரினம் எது?
2: ஆக்டோபஸ்.
1: இந்தியாவின் காஃபி தோட்டம் எது?
2: கர்நாடகா.
1: நீர் முழுகாத விலங்கு எது?
2: முள்ளம்பன்றி.
1: மனிதர்களைப் போல ஆளும் விலங்கு எது?
2: கரடி.
1: வானத்தை நோக்கி பார்க்க முடியாத விலங்கு எது?
2: பன்றி.
1: தந்தை இல்லாமல் பிறக்கும் உயிரினம் எது?
2: தேனி.
1: பிறந்ததில் இருந்து இறக்கம் வரை தூங்காத பிராணி எது?
2: எறும்பு.
1: இந்தியாவின் நறுமண தோட்டம் எது?
2: கேரளா.
3: பாரதியாரை யாருக்குத்தான் பிடிக்காது, நாட்டுக்கே பிடிக்கும். அதனால் எனக்கும் அவரை பிடிக்கும். அவரை பற்றிய வரலாறும் பாடலும் சொல்வதென்றால் எனக்கு இனிப்பை சாப்பிடு போன்ற ஒரு உணர்வு. இதோ முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியாரை பற்றியும் அவருடைய பாடலையும் ஒப்பிக்க வருகிறார் ஐந்தாவது மாணவி எஸ் பிரவண்யா.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. நான் ஒரு தமிழ் கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தேன். எனது தந்தை சின்னச்சாமி ஐயர், தாயர் லட்சுமி அம்மாள் ஆவார். நான் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சப்தம் போன்ற காவியங்களை படைத்தேன். மக்கள் என்னை மகாகவி தேசகவி என்னும் அழைப்பார். மனித நேயமும் பெண் முன்னேற்றமும் ஜாதி ஒழிப்பும் தான் என் வாழ்க்கை கனவுகள். அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே.
5: அடுத்ததாக பாரதியார் பாடல் பாட வந்துள்ளேன்.

0: வருவோம்.
1: நிகழ்ச்சியில் நடந்தாக எத்தனையோ கதைகள் இருந்தாலும் பாட்டி தத்தா சொல்லியிருப்பாங்க, ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க, அத்தனை இருந்தாலும் எனக்கு இந்த கொசு கதைனா ரொம்ப பிடிக்குங்க. தினந்தோறும் வந்து பார்க்கும் கொசு, அந்த கொசுவை பற்றி கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை கேளுங்க எப்படி இருக்குன்னு தன்னுடைய பாணியில் ஒப்பிக்க வருகிறார் ஐந்தாவது மாணவன் ஆர் கிஷாந்த்.
0: கொசு கடிச்ச ரத்தம் தான் வரும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கதையை கேட்டால் அது நம்பிக்கை வரும். ஒரு ஊரில் ஒரு அம்மா கொசு ஒரு அப்பா கொசு இருந்துச்சான். அந்த கொசுக்கு ஒரு சின்ன கொசு பிறந்துச்சான். அந்த சின்ன கொசு பெருசாகிடுச்சான். கொஞ்ச நாள் விட்டு அது அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா அப்பா நான் எத்தனை நாள் தான் இந்த வீட்டில் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சின்ன கொசு கேட்டுச்சு. சரிடா நீ போய் ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு பத்திரமா வந்துட்டு சொன்னாங்களாம் வீட்டுக்கு அந்த பெரிய கொசு. உடனே அந்த சின்ன கொசுவும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துச்சான். அந்த அப்பா கொசு வந்து டே டே நீ ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தே எப்படா இருந்துச்சு அப்படின்னு அந்த அப்பா கொசு கேட்டான். சின்ன கொசுவும், அப்பா அப்பா நான் பார்க்கறத பார்த்து மக்கள்லாம் கை தட்டினாங்க, அதனால் உன்னாயிட்டா பறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த சின்ன கொசு வந்துச்சான். இல்லைடா உன்னெல்லாம் அடிக்கிறது தான் கை தட்டினாங்க. அந்த அப்பா சொன்னதான் உண்மை. ஆனால் அந்த சின்ன கொசு ஒரு கண் பார்வையில் நம்ம பறக்கிறத பார்த்து தான் எல்லோரும் கை தாட்டாங்கன்னு நினச்சிச்சான். இந்த கதையிலிருந்து நம்ம கருத்துக்க வேண்டிய கருத்து என்னன்னா, நம்மளை ஒருத்தர் விளையாட்டாக இகழ்ந்து பார்த்தினா கூட அதை நம்மளுக்கு புகழ்றாங்கன்னு நினச்சிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழமையான விடுகதையை நாங்கள் உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம், தினந்தோறும் வகுப்பறையில் நாங்கள் ஒப்புவிப்போம் இந்த விடுகதையை, நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்று விடுகதை.

0: சொல்ல வருகிறார்கள். தொடர்ந்து எறும்பும் வெட்டுக்கிளியும் தன்னம்பிக்கை கதைகளை சொல்ல வருகிறார்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் ஆர் சுவாதி, ஜி கவிஸ்ரீ.
1: விடுகதைகள். உலகமெங்கும் படுக்கை விரித்தும் உறங்காமல் அலைகிறான் அவன் யார்? கடலலை. உயிரில்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்ன?
2: தராசு.
1: நான் இறப்பதற்கு முன் என் அம்மாவை முத்தமிடுகிறேன் நான் யார்?
2: தீக்குச்சி.
1: எனக்கு ஒற்றை கண் உள்ளது ஆனால் என்னால் பார்க்க முடியாது நான் யார்?
2: ஊசி.
1: நான் எப்போதும் ஓடுகிறேன் நடக்கவே மாட்டேன் நான் யார்?
2: நதி.
1: பிடிக்கவே முடியாத கள்ளன் அவன் யார்?
2: புகை.
1: மேலிருந்தும் வருவான் கீழிருந்தும் வருவான் அவன் யார்?
2: தண்ணீர்.
1: அம்மா தந்த தட்டில் தண்ணீர் ஊற்றினால் நிற்காது அது என்ன?
2: ஜல்லடை.
1: அடித்தாலும் உதைத்தாலும் அழுகை வராது நான் யார்?
2: பந்து.
1: இதயம் போல் துடித்திருக்கும் இரவும் பகலும் விழித்திருக்கும் அது என்ன?
2: கடிகாரம்.
1: அடுத்ததாக எறும்பும் வெட்டுக்கிளியும் கதை. ஒரு காட்டில் எறும்புங்க வாழ்ந்து வந்துச்சு, எறும்பும் வெட்டுக்கிளியும். எறும்புங்க குளிர்காலத்துக்கு சாப்பாடு சேகரித்து வந்துச்சான். அப்போ வெட்டுக்கிளி எப்பயுமே சந்தோஷமாக ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே இருந்துச்சான். எப்பயுமே தனக்குன்னு சாப்பாடை சேமித்தே வைக்கலையா. குளிர்காலம் வரப்போகுதுன்னு அன்னைக்கு ஒரு நாள் எறும்பு வந்து அடிபட்டு கீழே விழுந்துச்சான். அப்போ வெட்டுக்கிளி வந்து வயலன் வாசிச்சுக்கின்னு எறும்புக்கு ஹெல்ப் பண்ணாமல், ஏ எறும்பே என் கூட வந்து பாட்டு பாடி ஜாலியாக இரு, உணவு சேகரிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த எறும்பு, நான் வரமாட்டேன், குளிர்காலத்துக்கு நான் சாப்பாடு சேகரிக்கிறேன் வெட்டுக்கிளியன்னா, நான் சாப்பாடு சேர்க்கிற குளிர்காலத்துக்கு, நீ சாப்பாடு சேகரிக்காம வயலன் வாசிச்சு இருக்க, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தானே அந்த உணவை தூக்கிட்டு போச்சான். அப்போ குளிர்காலமும் வந்துருச்சான். அப்போ வெட்டுக்கிளிக்கு ஒரு உணவும் தங்கறதுக்கு இடமும் கிடைக்கலையாம். அப்போ வந்து எறும்புகளோட வீட்டுக்கு போச்சான். அந்த எறும்புங்களோட கதவை தட்டின உடனே எறும்பு கதவை திறந்துச்சான். வெட்டுக்கிளி வந்து, நான் உங்களுக்கெல்லாம் பாட்டு பாடுறேன், நான் எல்லாமே பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் உணவும் தங்கறதுக்கு இடமும் மட்டும் தரீங்களான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்புங்க வெட்டுக்கிளியன்னா, நீ உனக்கு தங்கறதுக்கு இடமும் உணவும் சேகரிச்சுக்கோ நான் அப்பயே சொன்னேன் தானே, நீ கேட்கல, அதனால் நாங்கள் இடம் கொடுக்க முடியாதுன்னு கதவை சாத்திடுச்சான் அந்த எறும்புங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் அது நம்மளுக்கு பெரிய நன்மையை தரும்.
0: நீங்கள் சொல்றதாக ஒரு சிறிய பாடலை தன்னுடைய பாணியில் பாட வருகிறார் மூன்றாம் வகுப்பு மாணவி எஸ் கிறிஸ்டிகா.
3: ரோ ரோ ரோ அபவுட் ஜென்ட்லி டவுன் த ஸ்ட்ரீம், மெர்லி மெர்லி மெர்லி லைஃப் இன் த ஸ்ட்ரீம். பத்து காசு வீலே பலூன் ஒன்று வான் பைய பைய ஓத பானை போல ஆனது வெடிச்ச சத்தம் கேட்டது.
0: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி. இன்றைய மலரும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியம் பாரதிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இணைப்புரை இஏ பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு எம் புகழ் மாரிமுத்து.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: நேற்றைய உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் என்று சங்க இலக்கியத்தில் முருகன் புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 2:30 ஒரு பட பாடல், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னென்ன 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்ற தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க.
1: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
2: தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம்.
0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எல்லைக்கோட்டை தாண்டி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் குறித்து எடுத்துரைத்தார்.
4: எனதருமை நாட்டு மக்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 28-29 தேதிகளிலே பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்ட காலம் வரையிலே வலியை சகித்து

0: வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமை என்று அவர் கூறினார்.
0: நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும், உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும், உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும், பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது.
1: நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கும் போதைப் பொருட்களுக்கும் எதிராக உறுதிப்பாட்டை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
0: என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப் போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டாக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள்.
1: மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூய்மை என்ற அவர் அளித்த வாழ்க்கையின் மந்திரத்தை பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
0: என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காண்கிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும் போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன.
1: செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து குறைபாடுகளை எதிர்கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா, கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை, இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்துக் கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன.
1: தமிழகத்தில் திருச்சி மணப்பாறையில் பேராசிரியர் செல்வராஜ் தொன்மையான உருவச்சிலைகள் குறித்து கள ஆய்வு நடத்தியதை பிரதமர் சுட்டிக்காட்டினார்.
0: தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ் கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே

0: நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ராணுவ திறனை மேம்படுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளார். சுற்றுலா என்பது பயணம் மேற்கொள்வது மட்டுமல்ல என்றும், அதன் மூலம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம், இயற்கை, லட்சக்கணக்கான இளையோருக்கு சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்வதற்கு சுற்றுலா முக்கிய பங்கு வகிப்பதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோ தெரிவித்துள்ளார். ஐநா பொதுசபையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூடுதல் இடம் ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனாகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஹாக்கி கடைசி லீக் போட்டியில் இந்தியா இன்று பிற்பகல் சிங்கப்பூரை எதிர்கொள்கிறது. பி பிரிவில் 12 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ள இந்தியா ஏற்கனவே அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை 80 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அன்குஷ் பங்கால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் 5-0 என்ற கணக்கில் தஜிகிஸ்தானின் நெக்ரு சாலிமோவை வென்றார். வில்வித்தை பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதியில் இந்திய மகளிர் குழு 233-230 என்ற கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. ஆடவர் அணி 235-232 என்ற கணக்கில் பூட்டானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கு அதிக முன்னுரிமை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியாவை மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி கிடைக்க ரஷ்யா முழு ஆதரவு அளித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஸ்குவாஷ் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அனகத் சிங் மலேசியாவின் சிவசங்கரி சுப்பிரமணியத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள், இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
3: அக்கா, அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க?
4: நானாமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல, காலையில எந்திரிச்சு நல்லா ரெடியாகி பேக்கை மாட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல உனக்கு?
3: பார்க்க அழகா லட்சணமா லக்ஷ்மி மாதிரி ரெடி ஆயிட்டு தான் போற, எனக்கு தெரியுது.
4: அது என்ன, கையில குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு கவர்ல கட்டி வச்சிருக்க?
3: அதை பார்த்துட்டு தான் எங்க போறேன்னு கேட்டேன்.
4: கையில வச்சிருக்க கூடிய அந்த குப்பை கவரை போகும்போது போற போக்குல ரோட்டோரமா எங்கேயாவது போட்டு போயிடலாம்ல? அதுக்குதான்.
3: என்னக்கா குப்பைய போய் எங்கேயாவது போட்டுட்டு போறேன்னு சொல்ற? அந்த குப்பையை எங்கேயாவது போடுறதுனால ரோட்டோரமா போடும் போது எவ்வளவு பாதிப்புகள் உருவாகுது தெரியுமா?
4: என்ன பாதிப்பு வருது தங்கச்சி?
3: என்னக்கா இப்படி கேட்டுட்ட? நீ ரோட்டோரமா போடுற குப்பையில ஏதாவது பழைய சாதம் ஏதாச்சும் இருந்ததுன்னா நாய் சாப்பிடும், இல்ல அந்த போட வர மாடு சாப்பிடும். அதுவும் பிளாஸ்டிக் பையெல்லாம் சாப்பிட்றதுனால கால்நடைகள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகுது. இன்னொரு பக்கம் நீ அப்படியே வீசும் போது அதுல இருந்து தெரிக்கிற சாதங்கள்னால போக்குவரத்துக்கு போற இருசக்கர வாகன ஓட்டிகள்லாம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகுறாங்க. இதனால பெரிய பெரிய விபத்தெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குக்கா.
4: அப்படியே தங்கச்சி, இவ்வளவு விஷயம் இருக்கா இதுல?
3: ஆமாக்கா, இனிமேல் நீ என்ன பண்ணணும்னா, நேரத்தை பார்க்காம மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு தனியாக பிரித்து குப்பை தொட்டியில் எடுத்து குப்பை கூடியில் எடுத்து உன் வீட்டுக்கு வெளியே வச்சுடு.
4: வெளியில் வச்சுட்டு இருக்க எல்லா குப்பையும் ஒன்றா சேர்த்து

0: கொண்டு போய் குப்பைத்தொட்டில போட்டுரு, சரியா?
1: சரிம்மா தங்கச்சி, இனிமே நீ சொல்ற மாதிரியே குப்பையெல்லாம் கொண்டு போய் ரோட்டோரமா கொட்டாம அதை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு முறையா பிரிச்சு வச்சு முறையா அப்புறப்படுத்திடுறேன்.
0: சூப்பர்கா, இப்பதான் நீ உண்மையான லட்சுமி மாதிரி நடந்துக்கிற.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
0: மாசு இல்லா நகரம்,
1: மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் வரதுக்கு மெயின் ரீசன் சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஸ்மோக்கிங் தான். உடல் பருமனோ, சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம் இல்லாமல் இருக்குது, இதுதான் மெயின் காரணம். ஸோ நீங்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பர்ஃபெக்டாக வச்சுட்டு பிஎம்ஐ 23க்கு கீழே இருக்கணும். தூக்கங்கிறது பல பேர் சொல்லுவாங்க, மினிமம் 8 hours தூங்கணும், ஃபிக்ஸ்டு டைமில் தூங்கணும், 10 to 6 ரெகுலராக அதை தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இதை பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் நம்மளால தடுக்க முடியும்.
7: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள்.
11: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் வந்து அதிகமா பரவிட்டு வருது. முக்கியமா அதுல வந்து காய்ச்சல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சளி இது போல தொந்தரவுனால வர காய்ச்சல் இருக்கும், அப்புறம் தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும், அப்புறம் கொசுக்கடினால பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக இன்றைய தினத்தில் நமக்கு வந்து இந்த கொசுக்கடி மூலயமா பரவக்கூடிய வியாதிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். இதில் வந்து டெங்கு காய்ச்சல்னா என்ன அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து மற்ற காய்ச்சலை மாதிரி இதை வந்து நம்ம வந்து அலட்சியமாகப்படுத்த முடியாது. இதை வந்து நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் எடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு டெங்கு வைரஸ் கிருமியால் ஏற்படும் ஒரு காய்ச்சல் தான் இந்த டெங்கு காய்ச்சல். இதை வந்து ஏடிஸ் ஈஜிப்டை எனக்கூடிய ஒரு வகையான கொசு வந்து இந்த வைரஸை நம்ம உடம்புல வந்து செலுத்தும் போது நம்ம ரத்தத்தின் மூலயமா இந்த கொசுக்கடி மூலயமா நமக்கு இந்த வைரஸ் பரவி இந்த நோய் நமக்கு வருது. டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத சில பொருள்லாம் நம்ம வீட்டை சுற்றி வச்சுருப்போம். டயரு, பயன்படுத்தாத சிமெண்ட் தொட்டிகள், நீண்ட காலமாக நம்ம கழுவாமல் சிமெண்ட் தொட்டிலாம் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் வச்சுருப்போம். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தண்ணி தேக்கி வச்சுருப்போம். இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் சேமித்து வச்சுருப்போம். இதில் வந்து இந்த டெங்கு கொசு இந்த தண்ணீர் தொட்டிகளில் தான் வந்து சுத்தமான தண்ணியில் முட்டை போட்டு அந்த முட்டை வந்து லார்வா என்னக்கூடிய கூட்டுப்புழுவாக மாறி அது கொசுவாக வெளியில் வந்து வெளியே வரும்போது தான் நம்மளை அது கடிக்குது. டெங்கு காய்ச்சல் உள்ளவரை கடித்த ஏடிஸ் கொசு ஆரோக்கியமான மற்றவங்களையும் கடிக்கும் போதும் இந்த நோய் வந்து பரவும். இந்த கொசுவோட குணாதிசயம் என்ன அப்படின்னா இந்த கொசு வளர்ந்து வரும்போதே அது உடம்புல வந்து வைரஸோடவே வெளியில் வரும். அதனால் வந்த உடனே கடிக்கும் போது யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வந்து சீக்கிரமாக பரவக்கூடும். மேலும் இந்த ஏடிஸ் கொசு வந்து 3 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 3 வார காலத்தில் வந்து ஒரு கொசு நல்ல நீரில் 100,000,000 முட்டையிடும், இனப்பெருக்கம் வந்து சீக்கிரமாக ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறுகிய காலத்திலும் 10,000,000 கொசுக்களை வந்து இது உருவாக்கிடும். அதனால தான் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏடிஸ் கொசு பட்டப்பகலில் தான் நம்ம எல்லாரையும் கடிக்குது, மோஸ்ட்டாக இது வந்து நைட் நேரத்தில் கடிக்காது. அதனால வேலை செய்ய போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க இவங்களாம் தான் நிறைய வந்து இதில் வந்து பாதிக்கிறாங்க. டெங்கு காய்ச்சல் எப்படிலாம் பரவாது அப்படின்னா நம்ம சொல்ற மாதிரி காத்து, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து காத்து மூலயமா, மூச்சு காத்து மூலயமா பரவாது, எச்சில், இருமல், தும்மல், இதெல்லாம் வந்து ஒரு சில வியாதிகள் இப்படி பரவும். பட் டெங்கு காய்ச்சல் இப்படி பரவாது, ஒருத்தரை தொடர்றது மூலயமா அப்படிலாம் இது பரவாது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், சிவியரா ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, தலைவலி, அதிகபட்சமான தலைவலி, உடல் வலி,

வாந்தி, அப்புறம் எலும்பு வலி, பிரேக் போன் ஃபீவர்ன்றது தான் இதோட இது. எலும்பு வலி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். ஸோ இதை வந்து இருக்கும்போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ இல்லை ஏதோ ஒரு மருத்துவரே அதை வந்து உடனே வந்து அணுகணும் அப்படின்றத இது மூலயமா நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, ரத்த தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் உறையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்த தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்தில். அப்படி குறையும் போது அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மி ஆகும் போது நமக்கு வந்து பிளீடிங் இஷ்யூஸ் வரும், ஈரல், பல்லு ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும், உடலில் வந்து ரத்த கசிவு ஏற்படும், இது மூலயமா வந்து நுரையீரல ரத்த கசிவு, இது மாதிரி சிறுநீர் பாதையில் ரத்த கசிவு ஏற்படும். இதனால் வந்து நிறைய மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அது மூலயமா தான் நமக்கு வந்து சில உடனே சரி பண்ணலை அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா இது வந்து உயிரிழப்பு கூட நேரிடலாம். அப்புறம் இந்த காய்ச்சலை ஏன் உடனே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சாதாரண நம்ம சளி மற்ற காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து சரியாயிடும். ஆனால்

தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் உறையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்த தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்தில். அப்படி குறையும் போது அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மி ஆகும் போது நமக்கு வந்து பிளீடிங் இஷ்யூஸ் வரும். ஈரல், பல்லு ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும். உடலில் வந்து ரத்த கசிவு ஏற்படும். இது மூலயமா வந்து நுரையீரலில் ரத்த கசிவு, இது மாதிரி சிறுநீர் பாதையில் ரத்த கசிவு ஏற்படும். இதனால் வந்து நிறைய மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அது மூலயமா தான் நமக்கு வந்து சில உடனே சரி பண்ணலை அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா இது வந்து உயிரிழப்பு கூட நேரிடலாம். அப்புறம் இந்த காய்ச்சலை ஏன் உடனே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சாதாரண நம்ம சளி மற்ற காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், டெங்கு, அப்புறம் டைஃபாய்டு, இது மாதிரி பல உண்ணி காய்ச்சல், இது மாதிரி பல காய்ச்சல் வந்து ஒரு நாள்லயே சரியாவாது. இது அதிகப்படியமா 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால மருத்துவ சிகிச்சை தாமதம் ஆவாவோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பாகி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சுயமாக மருந்துகள் சாப்பிடாம போலி மருத்துவர்கிட்ட போகாமலையும் உடனே பார்த்துக்கணும் அப்படின்றத இது மூலியமா நான் கேட்டுக்கிறேன். எனவே காய்ச்சல் கண்டவுடன் உடனே மருத்துவரை நாடணும். இதுக்கு உண்டான ஆலோசனை பெற்று இது என்ன மாதிரி நோய் அப்படின்றத உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைவில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, காய்ச்சலின் போது தேவையற்ற ஊசிகள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால் நம்ம போன உடனே எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டில் போட்டு வாங்கிக்கூடாது. ஏன்னா டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு வந்து இரத்த கசிவு ஏற்படுறதுனால தேவையில்லாத வலி ஊசியோ இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. அப்புறம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னா, உரிய சிகிச்சை முறைகள் வந்து இதுக்கு இருக்கு. நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா இதுக்கு தேவையான ஐவி ட்ரிப்ஸ் போடுவாங்க, சலைன் போடுவாங்க, இதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு வந்து நிறைய நீர் சத்து குறைபாடு தான் ஏற்படும். நிறைய இந்த காய்ச்சல் டைமில் வந்து நமக்கு நீர் குறைபாடு ஏற்படும். அதனால உப்பு சேர்ந்த கஞ்சி, இளநீர், அப்புறம் இது வந்து திரவ ஆகாரங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த காய்ச்சல் இருக்க சமயத்தில். இதெல்லாம் மருத்துவமனையிலும் கொடுக்குறோம். மேலும் லைட்டான ஃபீவர் இருக்கவங்க வீட்டிலே இருந்தாலும் இந்த திரவ உணவத்தை வந்து அதிகப்படியாக எடுக்கணும். நமக்கு வந்து இளநீர், கஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக எடுக்கும் போது நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் நம்ம வந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது மாதிரி காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா, அதிகப்படி காய்ச்சல் இருந்தாலும் நம்ம வந்து டெபிட் ஸ்பாஞ்சிங் என்னக்கூடிய அந்த துணியை வந்து தண்ணீரில் நனைச்சி நமக்கு வந்து நெத்தி பகுதி, அண்டர் ஆர்ம்ஸில் நம்ம தடவ வைக்கலாம். உடம்பை வந்து கொஞ்சம் சில் ஆக்கிறதுக்கு இந்த துணியை வச்சு உத்தரம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள் செய்யலாம். மருத்துவமனையிலே நம்ம வந்து உள்நோயாக அனுமதிக்கிறதுக்கு மருத்துவ ஆலோசனை பெறணும். இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீவர் வார்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மக்கள் அங்கேயும் போய் அதை பயன்பெற்றுடலாம். சுய மருத்துவம் கட்டாயம் கூடாது. ஓவர் த கவுண்டர் வந்து பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடாதீங்க, இதுவும் வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து டெங்கு காய்ச்சலை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காய்ச்சலை வந்து பரப்புறது வந்து ஒரு கொசு தான், ஏடிஸ் கொசு. அந்த கொசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை நேரங்களில் மாலை நேரங்களையும் கடிக்குது. இது வந்து சுத்தமான நீரில் தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் ஆகுது. அந்த முட்டை பருவத்திலிருந்து அது வெளியில் வர்றதுக்கு சுமார் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த கொசு உற்பத்தியாகும் இடங்களை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், தண்ணீர் தொட்டி பெருசாக வச்சுருப்போம் நம்மளோட பாத்ரூம்லலாம், அப்புறம் ஆட்டுக்கல் வச்சுருப்போம், தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள்லாம் வெளியே நம்மளோட காலிமனையில் போட்டிருப்போம், தேங்காய் சிரட்டைகள், தேங்காய் ஓடு, பிளாஸ்டிக் வாளி இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், டயர் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் நம்ம வீட்டில் வந்து சின்டெக்ஸ் பேரலில் திறந்தபடி வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து மழை தண்ணீர் தேங்காத மாதிரி மூடி வைக்கணும். வாரம் ஒரு முறை வந்து இந்த தொட்டி இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து தண்ணி பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது இந்த கொசு வந்து அதில் உற்பத்தி ஆகாது. நிறைய இன்னைக்கு வில்லேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பேரல், நிறைய சின்டெக்ஸ் பேரல் வச்சிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் பேரல், அதில் வந்து தண்ணீரை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. வாரம் ஒரு முறை அதை வந்து கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும். சில நேரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வருது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே அதிலே பிடிக்காம அந்த பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு கிளீன் பண்ணிட்டு பிடிக்கணும். அதை சுத்தமாக மூடுற மாதிரி மூடி இருக்கணும். இல்லைன்னா வந்து பழைய துணியை எதா வச்சு புடவைகளோ இல்லை பழைய வேஷ்டிகளோ எதா வச்சு அதை வந்து சுற்றி கட்டி வச்சோம் அப்படின்னா இந்த கொசு வந்து முட்டையிடுறதை நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இதை பண்ணணும். மேலும் நோயை தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஆயுஷ் மருத்துவத்திலையும் சித்த இதுலேயும் நமக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், மலைவேம்பு இலைச்சாறு குடிக்கலாம், பப்பாளி இலைச்சாறு, இதெல்லாம் சித்த மருத்துவத்திலையும் இதுக்குண்டான வழிவகைகள் இருக்குது. உடம்புல வந்து இந்த
இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதனால டெங்கு காய்ச்சலை முற்றிலும் தடுக்கிறதுக்கு வந்து ஏடிஸ் கொசு உருவாகாமல் இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அழிக்கணும், அதோட சோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணீர் சேமித்து வைத்த தொட்டிகளை வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு நன்றாக தேய்த்து கழுவணும். இதனால கொசு

0: போகாத வாரம் மூடியும் வைக்கணும் நம்ம. அப்புறம் பகலில் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து இதில் பாதிப்பாங்க, அவங்கள தூங்க வைக்கும் போது முழுசாக கவராக வர மாதிரி ட்ரெஸ் போடணும், கொசுவலை வச்சு தூங்க வைக்கணும், குழந்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துக்கு வெளியில் போட அனுமதிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால் டெங்கு காய்ச்சலை நம்ம தடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். கூடுதலாக நமக்கு மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளது, மருந்துகளும் இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து இதை வந்து சுய மருத்துவம் எடுக்காமல் காய்ச்சல் கண்டறிந்த உடனே வந்து மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகும் போது நாங்கள் அர்லியாக இதை கண்டுபிடிச்சி இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெங்குன்றது கண்டிப்பாக வந்து 100% தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதை வந்து கொசு உற்பத்தியும் நம்ம தடுக்கணும், நோய் வந்த பின்பு உயிரிழப்பையும் தடுக்கிறதுக்காக தான் இதை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.
1: இதுவரை டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கிய விளக்கமான உரையை கேட்டீர்கள். நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம், கொசுக்கள் உருவாவதை தடுப்போம், விழிப்புடன் இருப்போம், டெங்கு வருமுன் தடுப்போம்.

0: இனிய உற்சாகமான வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கின்றோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணைந்திருக்கும் இந்த இனிமையான தருணம் 1 மணி 10 நிமிடம். இன்னைக்கு சண்டே ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும், உங்களுக்காக ரொம்ப ஹாப்பியான டேவாக இருக்கும். எல்லா ஒர்க்கும் விட்டுட்டு ஜாலியாக வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம் தானே. இந்த இனிமையான நேரத்தில் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இது உங்களுக்கு விருப்பமான பாடல் தொகுப்பாக. லப்டப் லப்டப் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்க அந்த குட்டியான இதயத்தில் யாரோட பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே ஒரு இனிமையாக தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி கடிதம் எழுதுனவங்கெல்லாம் என்னோட பாடல் வருமா, என்னோட பாடல் வருமா, இல்லை அவங்களோட பாடல் வருமா, என்னோட ஃப்ரெண்டு பாடல் வருமா, இப்படியெல்லாம் யோசிப்பீங்க உங்களோட மனசுக்குள்ள, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் இன்னைக்கு அழகான பாடல் தொகுப்பில் கூட நாம கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்கு முன்னதாக
1: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 0444-2498-6458 மற்றும் 94-45-90-7

0: 30 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இருந்தால் 1000 வழிகள், விருப்பம் இல்லாவிட்டால் 1000 கனவுகள். விருப்பத்தோடும் ரசனையோடும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பூவரசன் திரைப்படத்திலிருந்து இந்த அழகிய பாடலை கேட்டிருக்காங்க. தாசனம்பட்டியிலிருந்து டி கே சித்தன் தீபா. இந்த ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் இனிமையானது ஒரு பாடல் குங்குமம். யாருக்கு தான் பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்கும் தானே.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகளில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: ஆயிடுச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: உங்கள் உள்ளங்களோடும் உணர்வுகளோடும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எப்பவுமே ஒருத்தருக்கும் மற்றவங்களுக்கும் ஏற்படுற அந்த இணக்கம் வந்து எப்படின்னா நல்ல புரிதலாக இருக்கணும். புரிதல் என்பதுதான் வார்த்தைகளில் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல, உணர்வுகளில் ஒன்றி இருக்கும் ஒரு நல்ல உணர்வு தான். அந்த மாதிரி ஒரு உணர்வான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது உங்கள் விருப்பமாக, நேயர் விருப்பமாலும் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி கொண்டிருக்கின்றது. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலம் வரும் பாடல் கோட்டையூர்லிருந்து TM ஆறுமுகம் ஏ மாதம்மாள் அவர்களுக்கான பாடல் தான் ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து.
9: நேற்றுக்கே அப்படி சொன்னீங்க.

0: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
1: அப்பா அப்பா என்ன பாரு, அந்த கணவனை முதல்ல வீட்டை விட்டு விலை போய் சொல்லுங்க.
2: என்ன தம்பி என்ன நடந்தது?
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: கல்யாணத்துல கவனிச்சியா,
6: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
8: நான் டாக்டர் சிவசுப்பிரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சேலம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது, பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் இசிஜி பண்ணி பார்க்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு, இமிடியேட்டாக பண்ண வேண்டியது.
9: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி சேலம்.
10: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: இந்த பாட்டை கேட்போம். இல்ல இல்ல, இந்த பாட்டை கேட்போம்.
13: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
12: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு நியாய

0: ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30. நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.
1: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
10: நித்தம் நித்தம் நினைவுகளை அசைப்போட்டுக் கொண்டிருக்கும் இது உங்கள் விருப்பமாக நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேர்களே, அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
11: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
12: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
11: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
12: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
11: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
12: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
11: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
13: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
12: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
11: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
12: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
11: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
12: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
5: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
10: இணைந்திருக்கும் இந்த இனிமையான நேரம் 1:31. நேயர்கள் இனி கேட்கலாம்.
0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
14: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். இப்போ வந்து இந்த வேரிகோஸ் வெயின் அப்படின்றத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டு வகையாக வரும், அதாவது வந்து காலோட உள்புறங்களில் வரக்கூடியது வந்து தொடையிலிருந்து கீழே வந்து பாதம் வரைக்கும் வரும், எது இந்த நரம்பு சுருண்டு இருக்கிறது இந்த வேரிகோஸ் வெயின்ன்றது. பட் ஆனால் காலோட வெளிப்புறத்தில் வரக்கூடிய நரம்பு சுருண்டு இருக்கிறதுன்றது நமக்கு முட்டியோடு நின்று போயிடும். அது ஒரு பெரிய அனாட்டமி, அது ஒரு பெரிய தியரி, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய வந்து இந்த நரம்பு சுண்டுருக்குது இந்த வேரிகோஸ் வெயினுக்கு வந்து இப்போல்லாம் வந்து காலையில் வந்தாக்க வந்து சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி வந்து ஒரு ஓபி ப்ரொசீஜராகவே வந்து ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரு பாம்பேக்கு இது சம்மந்தமாக ஒரு ட்ரைனிங் ஒன்று போனேன். அங்கே வந்து அந்த கூர்கான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு

0: ஹாஸ்பிட்டலில், ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில். அங்கே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சர்ஜன், அவருக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாகவே வந்து இந்த லேசர் சர்ஜரி வந்து அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட இது மட்டும்தான் வந்தால் பார்த்து இது பண்ணாக்கா அந்த லேசரில் வந்து இந்த வேரிக்கோ ஸ்வைன் பண்ணுறது மட்டும்தான். அப்போ வந்து கேள்விப்பட்டு, ஒரு வேற ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன், செஞ்சேன் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். என்னென்னா, பேஷண்ட்டை எல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வர சொல்கிறாரு. வந்தால் ஒரு நாளைக்கு வந்து 5 கேஸ் 6 கேஸ் இருக்குது. வர்றாங்க, எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாங்க, செய்கிறாங்க, மேலே தேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாரு. மயக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஸ்கேன் பண்ணி அந்த வெயின், அந்த நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெயினை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை சுற்றி வந்து மறுக்குரூசி போடுறாரு. போட்டுட்டு லேசரில் வந்து அழகாக பண்ணுறாரு. 40 மினிட்ஸ் தான் ப்ரொசீஜரை. லேசரில் போட்டு அழகாக பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணிட்டு அவங்க நல்லா வந்து ஒரு காதில் வந்து இது போட்டு விட்டுறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கிறாரு, உனக்கு என்னப்பா மியூசிக் பிடிக்கும், இளையராஜா பிடிக்குமா, ஏஆர் ரகுமான் பிடிக்குமா, அந்த மாதிரி. அவங்க ஹிந்தியில், நான் இங்கே தமிழுக்கு சொல்கிறேன், உடனே அங்கங்கே சார் இளையராஜா வந்தார் செஞ்சாருன்னு என்னை கேட்காதீங்க. அவங்க இதில் உனக்கு என்ன மியூசிக் பிடிக்குன்றதை கேட்டு காதில் போட்டு விட்டுறாரு. கண்ணுக்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டு அது பண்ணுறாரு, செய்கிறாரு, பண்ணுறாரு. முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தட்டு தட்டுறாங்க. இதில் என்னன்னாக்கா நல்லா சுகமாக இருக்குது, செய்து பண்ணுதுன்னு தூங்கிடுறாங்க நிறைய பேர். அப்புறமா ஒரு தட்டு தட்டுறாரு. அது பார்த்தாக்க எந்திரிச்சு உக்காந்துட்டு செஞ்சுட்டு போய் ஒரு 1/2 மணி நேரம் வெளியே உட்கார தம்பின்றாரு. உக்காந்ததுக்கப்புறம் எடுத்து விட்டு செஞ்சு பண்ணிட்டு அன்றைக்கி 2-3 மணி நேரத்தில் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. எனக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நிறைய டெக்னிக்ஸ் அவர்கிட்ட. உண்மையிலேயே வந்து இந்த ஒரு ஃபீல்டில் இவ்வளோ ஒரு சிம்பிளாக இதை வந்து பண்ணுறாங்களா? அதாவது பழைய மெத்தட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா 2 நாளாவது மினிமம் தங்க வேண்டியிருக்கும். அது நமக்கு சர்ஜரியுமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது இந்த இதெல்லாம் தேடி பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உள்ளே விட்டு அந்த நரம்பை வந்து அப்படியே உரிச்சி எடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமான டெக்னிக்ஸ் இருந்தது. அதை வந்து அவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாரு, செஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து இப்போ இங்கேயே வந்து நம்ம தருமபுரிலே நாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால் வந்து உண்மையிலே மிக ஒரு நல்ல விஷயங்கள் அது வந்து அந்த லேசரில் பண்ணுறோம். பட் இங்கே வந்து நாம் வந்து ஒரு சேஃப்டிக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வந்து ஒரு தைரியம் வரல, அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு அனுபவம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு நாளில் வந்து அந்த லேசரில் இப்போ வந்து பண்ணி அனுப்புகிற அளவு வந்து இங்கே நமக்குமே வந்து டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. அதனால் வந்து இந்த நரம்பு சுருண்டுருக்குன்றது வந்து ஒரு வேரிக்கோ ஸ்வைன்ன்றது ஒரு பெரிய வியாதியை கருத வேண்டாம். பல நாள் புண்ணோடு வந்து நீங்கள் வந்து வேதனையோடும் அந்த கால் வலி குறக்கால் பிடிக்கிறதோடையும் இருக்க வேண்டாம். நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்கள். நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு. இதை பற்றி இன்னும் விஷயம் இருக்குது. நாளைக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளாபரியாக பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஒருவருக்கு ஏற்படுற ஞாபகங்கள் எப்போதும் அழிக்கப்படுவதில்லை, மாறாக மறந்து விடுவதும் இல்லை. ஞாபகங்கள் அழிக்கப்படுவதில்லை, மாறாக ஆழமாக விதைக்கப்படுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். எப்பயுமே ஞாபகங்கள் வந்து பசுமை நிறைந்த ஞாபகங்களாகவே தான் இருக்கும். இணைந்து கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் விருப்பமாக நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நாத்தப்பட்டி பகுதியைச் சேர்ந்த என்ஆர் முத்துமல்லிகா இவங்களுக்காகவும் பண்பலை நேயர்களுக்காகவும் இனிமையான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: இதே போல உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்தமான பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எடுத்து ஒரு அஞ்சல் அட்டையில் எடுத்து நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தருமபுரி 63680 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பினால் உங்களுக்கு பிடித்தமான பாடலும் இந்த அற்புதமான நேரத்தில் பல நினைவுகளோடு வளம் வர காத்திருக்கும். நேயர்களே, என்ன உடனே எடுங்க லெட்டரு, உங்களுக்கு பிடித்தமான பாடலை நான் சொன்ன அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலையும் நாம கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பழைய தர்மபுரியிலிருந்து சுதா சத்யராஜ். அவங்களுக்காகவும் நேர்களுக்காகவும்

இணைந்திருந்தோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில தாசனம்பட்டியை சார்ந்த டி கே சித்தன் தீபா அவர்களுடைய விருப்ப பாடல்களும், பழைய தருமபுரி பகுதியைச் சேர்ந்த சுதா சத்யராஜ் அவர்களுடைய விருப்பப்பாடலும், நார்த்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த என் ஆர் முத்துமல்லிகா அவர்களுடைய விருப்பப்பாடல்களும், கோட்டையூர் பகுதியைச் சேர்ந்த டி எம் ஆறுமுகம் மாதம்மாள் அவர்களுடைய விருப்பப்பாடல்களும் தான் வளம் வந்து உங்கள் இதயத்தை தாளாட்டி சென்றது. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக வளம் வந்தது உங்கள் இதயத்தை தாளாட்டி சென்றது. இணைந்திருந்தோம். இது நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோடு. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நேயர்களின் நினைவிற்கு இன்னைக்கு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அனைத்து மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலையும் கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய பண்பலை நிலை எங்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு இணைப்பினாக 24-40-31 என்ற எண்ணிலும் இணைந்து கேட்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் இரண்டாம் கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இனி விரிவான செய்திகள். இந்திய ராணுவம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கைகளை உலகிற்கு பறைசாற்றியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 138வது முறையாக இன்று உரையாற்றிய பிரதமர் இந்த தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு நாள் நாளை கடைபிடிக்கப்பட உள்ளதாக கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்திய ராணுவ வீரர்களின் துணிச்சல் வீரம் உள்ளிட்டவைகளை உலகமே உற்று நோக்கியதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். தீவிரவாத தாக்குதல்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் கடந்த 10 ஆண்டுகளில் பாலக்கோட் வான்வழி தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரையிலான இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகள் இதனை எடுத்துரைப்பதாக கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று கூறிய பிரதமர் பொதுமக்கள் தங்களது விவரங்களை தாங்களே அலைபேசி மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட 16 மொழிகளில் sci.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது இருப்பிடம் குடும்ப விவரங்கள் உள்ளிட்டவைகளை 15 முதல் 20 நிமிடங்களிலேயே சமர்ப்பிக்க முடியும் என்றார். தகவல்களை சரிபார்த்த பிறகு சிறப்பு அடையாள எண் வழங்கப்படும் என்றும் அதனை கணக்கெடுப்பு பணியாளரிடம் நேரில் பகிர்ந்து கொள்ளுமாறு கூறிய பிரதமர் தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு அவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவின் ஒரு பகுதியாக மாறும் என்றார். இதுவரை 2,60,00,000 அதிகமான மக்கள் அலைபேசி வாயிலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு செயல்முறையை நிறைவு செய்துள்ளதாக கூறிய பிரதமர் பொதுமக்களின் துல்லிய தகவல்

0: அவர்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்த துல்லிய தகவல்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றார். லடாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களின் தொலைதூர பனிப்படர்ந்த பகுதிகளில் தற்போது கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக பிரதமர் கூறினார். தேசிய பெருமிதத்தை பறைசாற்றும் சோம்நாத் ஸ்வபிமான் பர்வ் கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ளதாக தெரிவித்த பிரதமர், 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிபி 1026 கஜினி முகமது சோம்நாத் கோவிலை தகர்த்த நிலையில் இன்றளவும் கடற்கரையில் பிரம்மாண்டத்துடனும் கம்பீரத்துடனும் இக்கோவில் நிலைத்து நிற்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் மோதாரா சூரிய கோவில் பலமுறை தாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், நாட்டின் முதல் சூரிய கிராமமாக மோதாரா தற்போது உருவெடுத்துள்ளதாக கூறினார். வரும் ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மோதாரா நடன விழாவில் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற உள்ளதாக கூறிய பிரதமர், மக்கள் ஒருமுறையாவது மோதாராவின் பாரம்பரியத்தை கண்டு ரசிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை கல்லூரி பேராசிரியர் பல்வேறு இடங்களில் பழங்கால சிற்பங்கள் கோவில்களை கண்டறிந்ததாகவும் இது நாட்டின் பாரம்பரியத்தை புரிந்து கொள்ள உதவுவதாகவும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான இளையோர் போதைப் பொருட்களிலிருந்து விலகியிருக்கவும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உறுதி பூண்டுள்ளதாக கூறிய பிரதமர், 100 வார காலத்திற்கு நடைபெறும் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் இயக்கத்தின் கீழ் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறிய பிரதமர், மக்கள் தங்களது உணவில் முருங்கை உள்ளிட்ட ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை சேர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். காந்தி ஜெயந்தி வரும் 2ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் காந்தியடிகளின் கொள்கைகளில் ஒன்றான தூய்மையை பேணுவதற்கான பல்வேறு முன்னெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர், தனி நபரின் முயற்சிகள் மக்கள் இயக்கமாக மாறுவதாக சுட்டிக்காட்டினார். தூய்மையை பேணுவது மகாத்மா காந்தியடிகளுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் மூலம் ஒட்டுமொத்த சூழல் அமைப்புகளும் வலுவடைவதாக கூறிய பிரதமர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கையின் சமநிலையை போற்றவும் பல்லுயிர் சூழலை பேணிக்காக்கவும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கிடைக்கும் தனித்துவமான தயாரிப்புகள் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய பிரதமர், உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் நாடு தன்னிறைவு பெற முடியும் என்றார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு கேட்டுக் கொண்ட பிரதமர், மக்கள் தங்களது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பண்டிகைகளை மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்தியுள்ளார். உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வேலைவாய்ப்பு, உள்ளூர் பொருளாதாரம், ஒட்டுமொத்த வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளமாக சுற்றுலா திகழ்கிறது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் கீழ் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நாட்டின் வளமான பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் இயற்கை பன்முகத்தன்மை ஆகியவை லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதாக குறிப்பிட்ட அவர், இந்தியாவை உலகின் முன்னணி சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சுற்றுலாவை மேம்படுத்த டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்த அதிகவனம் செலுத்தப்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு தனது பாதுகாப்பில் எதிர்காலத்திற்கு தேவையான யுக்திகளை உருவாக்கி வருவதாக கூறினார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015 ஆம் ஆண்டு நாட்டின் படைப்பாற்றல் திறன், தொழில் முனைவு ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தார். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது 350 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் 25 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளன. உலகளாவிய ஸ்டார்ட் அப் கட்டமைப்பில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணாக்கரின் சிந்தனைகள் புதுமை கண்டுபிடிப்புகளாக உருப்பெற்று உற்பத்தி பொருட்களாக அவற்றை மேம்படுத்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதுணையாக உள்ளதாக திருச்சி தேசிய கல்லூரியின் வங்கி மேலாண்மைத்துறை பேராசிரியர் திரு அரவிந்த் தெரிவிக்கிறார்.
2: இந்திய பொருட்கள்ல கலப்படங்கள் இல்லாத பொருட்களை நம்மளால உருவாக்க முடியும். ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா கவர்மெண்ட் நம்மளை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குது. அதை நாம எந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டை திறம்பட நடத்தி முடிக்கணுமோ அதை நடத்தி முடிக்கும் போது நமக்கு நல்லபடியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அப்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது அவங்களோட கண்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ராடக்டை விட நம்ம இந்தியன் கண்ட்ரி ப்ராடக்ட பார்க்கும்போது குவாலிட்டியா நல்லா இருக்கும் போது வரவேற்பு தாராளமா கிடைக்குது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 30 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 10 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனாரின் 122வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், இதழியல் துறையில் உயிரோட்டமான எளிய நடைமுறையை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் கடைக்கோடி மக்களுக்கும் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கி அரசியல் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன் ஆகியோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக ஊரக பகுதிகளில் உலக வங்கி நிதியுதவியுடன் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் 2 கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஏற்கனவே இத்திட்டத்தில் பணியாற்றியோருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெறும் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் வில்வித்தை பிரிவின் காம்பவுண்ட் மற்றும் ரிகர்வ் பிரிவில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டிகளில் இவ்விரு அணிகளும் வரும் 30 தேதி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் தென்கொரியாவை எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்குமான தேசிய பொறுப்பு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை உருவாக்க சுற்றுலாவை பொருளாதார ஆற்றல் மையமாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் தங்க மோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரையில் நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் ஊரக புத்தாக்க திட்டத்தின் 2 கட்டம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனிக்கேட்கலாம் வானிலை அறிக்கை. நேரம் 1:55. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பொழிந்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையின் அளவும் பதிவான இடங்களும், போர்த்திமுண்டு பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், செருமுள்ளி, கூடலூர், பஜார், அவலாஞ்சி, நடுவட்டம் பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், மேல்பவானி, தேவளா, கிளான்மார்கன், பந்தலூர் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், சிறுவாணி, பாலமூர், தளி, சிட்டாம்பட்டி பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலையாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவியது. குறிப்பிடத்தக்க எந்த மாற்றமும் இது ஏற்படவில்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக சென்னை விமான நிலையம் பகுதியில் 37 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருந்தது. மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் பகுதியில் 12 டிகிரி செல்சியஸ் அளவு பதிவாகியிருந்தது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

அன்றைய தமிழகம் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு இது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி

ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் அளவை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று எதுவும் தரப்படவில்லை. இவ்வாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது.

0: தகவல் எல்லாம் ரெடியா தான் இருக்கு, கேட்ட உங்களை தான் ஆள காணோம்.
1: என்ன, ஒவ்வொரு தகவலுக்கும் நான் உன்னை தேடி தேடி தான் வரணுமா?
0: நீங்க தினமும் நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க, எல்லா தகவலும் உங்களை தேடி வரும்.
1: அப்படியா, என்ன சொல்ற?
0: அட ஆமாண்ணே, உங்களுக்கு வேலை வாய்ப்பு பற்றிய செய்தி வேணுமா, இல்ல விவசாயம் பத்தின செய்தி தான் வேணுமா, இல்ல நம்ம டாக்டர்களோட தகவல் தான் வேணுமா, எல்லாத்த பத்தியும் சொல்றாங்க, தினமும் கேளுங்க.
1: நாள்தோறும் நல்ல தகவல்களுக்கு
0: நம்ம தர்மபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை கேளுங்க.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய நேரம் 2:01. நேயர்கள் இனி கேட்கலாம்
7: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம். சங்க இலக்கியத்தில் முருகன். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ. மணி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
8: வணக்கம் சார்.
9: வணக்கம் சார்.
8: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
9: நான் முனைவர் ஆ. மணி, பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். அந்த கல்லூரியினுடைய இணைத் தேர்வாணையராக 4 ஆண்டுகள் நான் பணி செய்துள்ளேன். இதுவரை 83 நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் வெளியிட்டிருக்கின்றேன். மகாகவி பாரதியாருடைய நாட்டுப்பாட்டு என்ற நூலுடைய முதல் பதிப்பு 1917 வந்தது. அந்த பதிப்பு இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பதிப்பு. அதை கண்டறிந்து அந்த நூலை பற்றிய ஆய்வுகளோடு நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு பிரபல நாளிதழிலே 1 நூற்றாண்டு மர்மத்தை அவிழ்த்த புதுச்சேரி பேராசிரியர் என்று பாராட்டி செய்தி வெளிவந்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை மலர்களிலும் கருத்தரங்க தொகுப்புகளிலும் வெளியிட்டிருக்கின்றேன். ஆய்வறிஞர் ஈ. கி. ராமசாமி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே நான் முனைவர் பட்ட ஆய்வினை செய்து முடித்திருக்கின்றேன். அந்த ஆய்வினுடைய தலைப்பு குறுந்தொகை உரை நெறிகள் என்பதாகும். 2011 அது நூலாக வெளிவந்திருக்கிறது. குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளிலே அது ஒரு முதன்மையான ஆய்வு என்று பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வு. அந்த நூலை மதிப்பீடு செய்த உலக பேரறிஞர் ஜார்ஜ் எல். ஹார்ட் அவர்கள், அவர்கள்தான் தமிழ் செம்மொழி என்று அறிவிப்பதற்கான சான்றிதழை வழங்கியவர். அவர் என்னுடைய ஆய்வேட்டை சங்க இலக்கிய ஆய்வுகள்

0: இருக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கப் போகும் ஆய்வு என்று பாராட்டியிருக்கின்றார். குறுந்தொகை பற்றிய ஆய்வுகளுக்காக இந்திய குடியரசுத் தலைவரிடம் இளம் அறிஞர் விருதினை 2013 நான் பெற்றிருக்கின்றேன். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதனுடைய பவள விழா ஆண்டிலே தமிழ்நாடு அரசு வழங்கிய இளம் தமிழ் ஆய்வாளர் என்ற விருதையும், அதேபோன்று தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை 2022 சிறந்த நூலாசிரியர் விருதையும் வழங்கியிருக்கிறது. சிவகங்கை சரித்திர கும்மி என்ற நூலுக்காக அந்த விருது கிடைத்தது. 2023 புதுச்சேரி அரசினுடைய கலை பண்பாட்டுத்துறை வழங்கிய சிறந்த ஆய்வு நூலுக்கான தொல்காப்பியர் விருதையும் பெற்றிருக்கிறேன். 2023 கோவை உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழகம் வழங்கிய சிறப்பு விருது, 2024 தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த நூலாசிரியர் விருது, தொல்காப்பியம் பொருண்மை நோக்கு பதிப்பு கூற்று என்ற நூலுக்காக, அதுபோல அகில இந்திய சமூக நல அமைப்பு வழங்கிய தமிழறிஞர் உவேசா என்ற விருது, இந்திய அரசினுடைய நிறுவனமாகிய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழங்கிய சிறந்த எழுத்தாளர் விருது, அதுபோல புதுவை திருக்குறள் மன்றம் வழங்கிய திருக்குறள் மன்ற விருது 2026 பிப்ரவரியிலே அது வழங்கப்பட்டது. அதுபோல தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியருக்கான விருதை சங்கத்தமிழ் முருகன் பாடல்கள் என்ற நூலுக்காக பெற்றிருக்கிறேன். இந்திய அரசினுடைய நிதி நல்கை பெற்று தேசிய அளவிலான 4 கருத்தரங்குகளை நடத்தியிருக்கிறேன். அதுபோல தாகூர் கலைக்கல்லூரியிலே பணியாற்றிய காலத்திலே பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய உதவியோடு மக்கள் தகவலியல் சான்றிதழ் என்ற பாட வகுப்பை மாணவர்களிடம் கட்டணம் ஏதும் பெறாமல் 3 நடத்தியிருக்கின்றேன். தேசிய மாணவர் தரைப்படை அணியின் அலுவலராக 2 இப்படி என்னை பற்றிய செய்திகள் சிலவற்றை சொல்லலாம் ஐயா.
1: இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் முருகன் இந்த தலைப்பில் தான் உங்கள்கிட்ட பல்வேறு செய்திகளை நேயர்களுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். இப்போ முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சங்கம் அப்படிங்கிற சொல்லே வந்து நம்ம பழந்தமிழில் இல்லைன்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து இலக்கியங்களில் கூட கிடையாது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எனக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும்னா, சங்கம் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் இருக்குதா இல்லையா, என்ன ஏது, அது சம்மந்தமாக செய்திகளை சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க. இப்போ நாம் சங்க இலக்கியம் அப்படிங்கிற சொல்லுகிற நூல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு அந்த 2 ஏறத்தாழ 18 அந்த நூல்களில் சங்கம் என்ற சொல் இல்லைங்க, அது உண்மைதான். நீங்கள் கேட்கறது 100 சரி. ஆனால் சங்கம் என்ற அமைப்பே அந்த காலத்தில் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சங்கம்ன்ற வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எப்படி அப்படி ஒரு அமைப்பு இருக்க முடியும்னு நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு நியாயமான ஒரு வினாவாகத்தான் தெரியும். ஆனால் நாம் அடிப்படையில் சில செய்திகளை புரிந்து கொள்ளணும். சங்கம்ங்கிற வார்த்தை இல்லை என்றாலும் கூட அந்த அமைப்பை குறிக்கிற வேற வார்த்தைகள் நிறைய இருந்தன சங்க காலத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கத்தமிழ் நூல்கள்லேயே அந்த சொற்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மதுரையில் தமிழ்ச்சங்கம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு 10 வருகிற மதுரை காஞ்சியில தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலம் தரு திருவின் நெடியோன் என்று ஒரு பாடலடிகள் வருதுங்க. நிலம் தரு திருவின் நெடியோன் என்ற பாண்டிய மன்னனுடைய அவையில புலவர்கள் ஒன்றாக இணைந்து பாடல்களை பாடினாங்க, செயல்களை இயற்றினாங்கிறதுக்கு இந்த பாட்டு சான்றுங்க. புறநானூற்றுல ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி, மாங்குடி மருதன் தலைவனாக உலகமுடு நிலைய பலர்புகள் சிறப்பின் புலவர் பாடாது வரைக என் நிலவரை அப்படின்னு ஒருத்தன் வஞ்சினன் சொல்றான். அந்த பாட்டுல மதுரை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக மாங்குடி மருதன் என்ற புலவர் இருந்தாருங்கிறதும், அவருடைய தலைமையில் புலவர்கள் பலர் சேர்ந்து பாடல் பாடினாங்கிறதும், அந்த சங்கத்தினுடைய புரவலராக அந்த பாண்டியன் இருந்தான்ங்கிறதும் தெரியுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, சிறுபான்மையினர் பார்த்தீங்கன்னா தமிழ் நிலைபெற்ற தாங்கரு மரபின் மகிழ் நனை மருகின் மதுரை என்று வருதுங்க. அப்போ மதுரையில் தமிழ் நிலைபெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் பார்க்குறோம். இதை தவிர தொல்காப்பியத்திலே அவைங்கிற சொல் வந்துருதுங்க. அவையை அடக்கு பாட்ட அவையடக்கியல் என்று தொல்காப்பியர் சொல்றாரு. அது 2 இடங்கள்ல தொல்காப்பியத்துல வருது. அது மட்டும் இல்ல, அவை என்ற சொல் இப்ப மோகூர் அவை, அதுபோல பாண்டியன் அவை என்றெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல பல இடங்கள்ல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவையத்து அப்படிங்கிற சொல்லும் வருகிறது. இப்படி பல சொற்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இடைக்கால இலக்கியங்கள்ல ஏதாவது இருக்குதா சங்க காலத்துக்கு பின்னாடி வந்ததுல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அங்கேயும் சங்கத்தை பத்தின குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திருநாவுக்கரசர் சிவபெருமான சங்கத்தோடு இணைத்து போற்றி பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். தருமி அப்படிங்கிற ஒரு ஏழை புலவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை என்ற குறுந்தொகை பாடலை அவர் எழுதி கொடுத்தாருங்கிறத, நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் என்று திரு நாவுக்கரசர் பாடுறாருங்க. அப்போ இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம்.

0: பின்னாடி கல்லாடத்தில் பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தில் எல்லாம் இந்த செய்திகள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கல்வெட்டு சான்றுகள் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு உரியதாக சொல்லப்படுகிற சின்னமனூர் செப்பேடு, அந்த செப்பேட்டில் மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று வருகிறதுங்க. மதுராபுரியில் ஒரு சங்கம் இருந்தது, அந்த சங்கத்தில் அவர்கள் மகாபாரதத்தை தமிழ்படுத்தி எழுதினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. வடமொழிகள் நூல்களில் ஏதாவது இருக்குதான் நீங்கள் கேட்டீங்கன்னா, வடமொழி இலக்கியம் என்று நாம் கருதுகிற வால்மீகியினுடைய ராமாயணத்தில் சங்கம் இருந்ததற்கு ஒரு இடம் சான்றாக இருக்கிறதுங்க. சீதையை தேடுறதுக்கு வானர வீரர்கள் போகிறாங்க. அவர்களை பார்த்து சுக்கிரீவன் சொல்கிறான், பொதிகை மலையில் அகத்திய முனிவருடைய தமிழ்ச்சங்கம் உள்ளது, அதனை காண்பீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ அகத்தியர் இருந்த ஒரு புதிய தமிழ்ச்சங்கம் இருந்ததை நம்ம அந்த பாட்டில் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் பிளினி, தாளமி போன்ற மேல்நாட்டு அறிஞர்களும் இன்னும் இலங்கையினுடைய வரலாற்று நூல்களிலும் கூட நீங்கள் சங்கம் இருந்ததை பற்றிய குறிப்புகள் நிறைய பார்க்க முடியும். இது முதல் சங்கம் எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மதுரையில் இருந்தது. இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது. மூன்றாம் சங்கம் இப்போது இருக்கிற மதுரையில் இருந்தது என்றெல்லாம் இறையனார் களவியல் உரையில் ஒரு குறிப்பு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 1901ஆம் ஆண்டு மே மாதத்தில் பாண்டித்துறை தேவர் ஒரு தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் தொடங்கினார். அது 4ஆம் தமிழ்ச்சங்கம் என்று அழைக்கப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி சங்கம் இருந்ததற்கான நிறைய குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. ஆனாலும் கூட இந்த சங்கம் என்ற ஒரு அமைப்பு இல்லை என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போது நாம் ஒன்று பார்க்கணும். இப்போது நீங்கள் நக்கீரர் பெயரில் வழங்குகிற அந்த உரையில் பார்த்தீங்கன்னா, அவர் கடைச்சங்கம் இருந்து தமிழ் ஆராய்ந்தார், சிறு மேதாவியாரும் சேந்தம்பூதனாரும் அடிவுரை அரணாரும் பெருங்குன்றூர் கிளாரும் என்று ஒரு பட்டியல் சொல்கிறார். அதே போல் நூல்களுடைய பட்டியல் சொல்லும்போது நெடுந்தொகை 400ம், குறுந்தொகை 400ம், நற்றினை 400ம், புறநானூறும், 500ம், 1010ம், 150 கலியும், 70 பரிபாடலும் என்று ஒரு பட்டியல் தரார். இதில் இருக்கிற புலவர்கள் பல பேர் இன்னைக்கு நாம சங்க இலக்கியம் என்று சொல்கிற நூல்கள்லையும் இருக்கிறாங்க. அந்த நூல்களும் அந்த பட்டியலில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தது, அது காலந்தோறும் அரசர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத இதுவரை நாம் பார்த்த சான்றுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன.
1: நிச்சயமா, அதுவும் குறிப்பா நீங்க சங்கம் அப்படின்னாவே மதுரையை வந்து தொடர்புபடுத்தி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு அந்த மதுரைங்கிற பேர் வந்ததுக்கு கூட ஒரு காரணம் சொல்லுவாங்க, சிவபெருமானுடைய முடியிலேருந்து ஒரு தேன் போன்ற ஒரு திரவம், ஒரு மதுரம் அது விழுந்த இடம், அந்த இடம் தான் வந்து அந்த மதுரம் விழுந்த இடம் மதுரை அப்படின்னு போய் மதுரை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொல்லாடல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, முருகன் அல்லது அழகு, இது வந்து திருவிக்க சொல்லியிருக்காரு அவருடைய நூலில். முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இது சம்பந்தமாக குறிப்புகள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னதுனால அந்த சங்கத்தமிழ் முருகன் அந்த நூலுக்கு கிடைத்த ஒரு சிறப்பையும் நான் இங்கே சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் கேட்ட அந்த வினாவுக்கு நான் வந்து விடுகிறேன். சங்கத்தமிழ் முருகன் பாடல்களுக்கு தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நூலுக்கான விருதும் 75,000 ரூபாய்க்கான பரம்பரிசும் கிடைத்தது. அதுக்கும் நான் நன்றி செலுத்த
1: உங்களுக்கு பாராட்டுகளை நாங்கள் சொல்கிறோம்.
0: நன்றிங்க ஐயா, நன்றிங்க. இப்போ இந்த முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலில் திருவிக்கா வந்து ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொன்னாருங்க. அந்த நூல் உருவானதுக்கும் ஒரு கதை இருக்குங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியிலிருந்து குமரன் ஒரு மாத இதழ் வந்ததுங்க, திங்கள் இதழ். அந்த இதழில் முருகன் அப்படிங்கிற தலைப்பில் திருவிக்கா ஒரு கட்டுரை எழுதினாருங்க. அந்த கட்டுரை எல்லாருடைய பாராட்டையும் பெற்றது. அதை நூலாக வெளியிடுங்க நண்பர்கள் சொன்னதுனால அந்த கட்டுரையில் மேலும் சில பகுதிகளை அவர் சேர்த்து முருகன் அப்படிங்கிற பெயரில் 1925 அவங்க நூலாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது பதிப்பு வரும்போது அழகு குறித்து அவர் வச்சிருந்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து, இன்னும் புதிய செய்திகள் நிறைய சேர்த்து அவர் அந்த நூலை விரிவாக்கி அந்த உள்ளுரைக்கு ஏற்ற மாதிரி முருகன் அல்லது அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு 1927 2வது பதிப்பாக வெளிவிட்டாங்க. அந்த முருகன் அல்லது அழகுன்ற நூல் வந்து சங்க புலவருடைய நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையினுடைய நுட்பத்தை விளக்குகிற ஒரு ஆராய்ச்சி நூல் என்றெல்லாம் பாராட்டப்பட்ட ஒரு நூல். அந்த நூல் 1994 18வது பதிப்பாக பாரி நிலையத்தால் வெளியிடப்பட்டிருக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 94 18வது பதிப்பு, இப்போ எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு, எவ்வளோ பதிப்புகள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். முருகனுடைய 12 கரங்களைப் போல அதில் 12 கட்டுரைகள் இருக்கின்றன என்றும் சொல்வார்கள். அவர் சொல்றாரு, முருகன் எவன், முருகையுடையவன் முருகன். முருகு என்றால் என்ன? முருகு என்பது பலபொருள் குறிக்கும் ஒரு சொல். அப்பலபொருள்களில் சிறப்பாக குறிக்கத்தக்கன 4: மனம், இளமை, கடவுள் தன்மை, அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையினுடைய அழகாகவே நீங்கள் முருகனை பார்க்க முடியும் என்ற செய்தியை அந்த நூல் முழுக்க அவர் விரிவாக விளக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் முருகனுக்கு அவர் சொல்லி

0: இருக்கிற அந்த விளக்கங்கள் எல்லாம் பொருத்தமுடையவை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் முருகன் என்றால் யாரு, முருகன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சங்க இலக்கியங்களில் போய் நம்ம திரும்ப தேடி பார்க்கிற போது அவர் சொல்ற செய்தி கொஞ்சம் வேறுபடுகிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்கள் நிகண்டுகளில் போய் தேடுனீங்கன்னா அது திவாகர நிகண்டாக இருக்கலாம், பிங்களந்தையாக இருக்கலாம், நாமதீப நிகண்டாக இருக்கலாம். அங்கேயும் அழகு மட்டும் இல்லாமல் பூத்தட்டு, எலுமிச்சை, எழுச்சி, அகில் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சங்க பாடல்கள் நம்ம போய் பார்க்கும்போது அங்கே என்னென்னா, மேலே சொன்ன பொருள் மட்டும் இல்லாமல் முருகுனா சினம், முருகன்னா சீற்றமுடையவன், சினமுடையவன் அப்படின்னு பொருள்படுற மாதிரி பல சொற்கள் இருக்கின்றத பார்க்க முடியுங்க. முருகன் அன்ன சீற்றத்து கடுந்திரல் என்று அகடானூற்றிலே வருகிறது. முருகன் சீற்றத்து உருகெழு குறிசில் என்று புறநானூற்றிலே வருகிறது. இப்படி வருகிற பாடலடிகளை பார்க்கிற போது நம்ம பழந்தமிழ் நூல்களில் முருகனுக்கு இன்னொரு பெயராக சீற்றமுடையவன், சினமுடையவன் என்ற பொருளும் இருக்கிறத பார்க்கிறோம். அவன் அழகன் மட்டுமல்ல, அவன் சீற்றமும் உடையவன், பகைவர்களை இல்லாமல் செய்கிற குணமும் உடையவன் என்பதை நம்ம பார்க்க முடியுதுங்க.
1: ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வரீங்க. பொதுவாக நம்ம வந்து இந்த கருப்பன் அப்படிங்கிறது கூட சொல்லுவாங்க, அது வந்து கோபக்கார சாமி, அந்த அந்த அர்த்தத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பன்னா வந்து நிறத்தில் கருப்புன்னு கிடையாது, இது வந்து கருப்பன் அப்படின்னா கோபக்காரன் அப்படின்னு. அதுமாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ முருகு அப்படிங்கிறதுக்கு ஒரு சினம் பொருந்தியவன்
0: அப்படின்னு நல்ல பாம்புன்னு வருது இல்லைங்களா, அந்த நல்லங்கிறது வந்து நல்லா இருக்கிறது குட்டுன்னு அர்த்தம் கிடையாதுங்க, அது கருப்புன்னு அர்த்தம் அந்த இடத்துல. அது மாதிரி
1: இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, முருகன் வந்து முருக்கன் அப்படிங்கிற சொல்லிருந்து வந்தது. அவன் ஒரு ஆண் அழகன், மிக வலிமையான உடல் அமைப்பு கொண்டவன், பிணிமுகம் கொண்ட யானையவே வந்து அவன் நேருக்கு நேராக மோதி ஜெயிக்கக்கூடியவன். அதனால வந்து அந்த முறுக்கேறிய உடம்பு, அதுலேருந்து முருக்கன் வந்துச்சு. இப்ப முருங்கைக்காய் இருக்குது, முறுக்கு இருக்குது, இதுல எல்லாம் பாருங்க தமிழ் எப்படி இருக்குது, அதுல இருந்து தான் வந்து முருகன் வந்துச்சுலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இப்ப இலக்கியங்கள்ல வந்து முருகு அப்படிங்கிறது ஒரு சினம் கொண்டவன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல தான் பல இடங்கள்ல சுட்டி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் முருகன் என்றால் அழகு அப்படிங்கிறது தான் நம்மள்கிட்ட வந்து ஒரு பரவலா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. முருகனின் பிறப்பு பற்றிய செய்திகள் அது வந்து திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் இருக்குது. இந்த கருத்துக்களை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன், என்னதான் சொல்லப்பட்டிருக்கு
0: முருகனுடைய பிறப்பை பத்தி. திருமுருகாற்று படையில வந்து வரும்போது, நெடும் பெரும் சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வே என்று ஒரு தொடர்கள் வருதுங்க. நீண்ட பெரிய இமயமலையினுடைய உச்சியில நீளம் வளர்ந்த, நீளம்னா கருங்குவளை என்று ஒரு பொருள் இருக்குங்க, கருப்பை புல் என்றும் ஒரு பொருள் இருக்குங்க. ரெண்டையும் ஒரே ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நான் தேடி பார்த்த வகையில் தருப்பை புல் இவ்வளவு உயரமான இமயமலைகளில் வளராது என்று ஒரு செய்தியை நான் அண்மையில் பார்த்தேன். அதனால் கருங்குவளை என்று கூட நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம், ஏன்னா அது நன்னீர் நிலைகளில் வளரக்கூடியது என்பதனால. அப்போது அந்த பசுமையான சுனையில் அந்த விண், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று ஐந்தினுடைய தெய்வங்களில் ஒருவனாக இருக்கின்ற அக்னி தேவன் தன்னுடைய அழகிய கைகளிலே ஏற்று கார்த்திகை பெண்டிர் அறுவரால் பெற்றெடுக்கப்பட்ட ஆறு கூறாக அமைந்தவன் என்று சொல்கிறது. கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்த கடவுளின் மகன் என்று அவனை திருமுருகாற்று படை பாராட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பரிபாடல்லையும் முருகனுடைய பிறப்பு பற்றின ஒரு செய்தி இருக்குங்க. ஐந்தாவது பாடல் அந்த பாட்டு, அதை பாடினவர் கடுவன் இளவெயினார்னு ஒருத்தருங்க. அந்த பாட்டுக்கு இசை அமைத்தவர்கள் உண்டுங்க. நீங்கள் சங்க நூல்கள்லேயே இசை அமைக்கப்பட்ட ஒரு பாட்டு ஒரு நூல் இருக்குன்னா அது பரிபாடல் மட்டும்தாங்க. அப்போ நாம் மற்ற நூல்களெல்லாம் இசை இல்லாமல் பாடக்கூடியன என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த பரிபாடலுக்கு மட்டும் பாட்டு எழுதப்பட்ட பின்னாடி இசையமைச்சிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெட்டுக்கு பாட்டு அமைக்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அங்கே பாட்டுக்கு மெட்டு அமைச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பை நம்ம அந்த பரிபாடலில் பார்க்குறோம். அந்த பாட்டில் அந்த நிலம் என்ற தேரை ஏறி வாசுகி என்ற அரவை நானாக கொண்டு இமயமலையை வில்லாக கொண்டு திரிபுரங்களை ஒரு நெருப்பு கணையினால் எய்த சிவபெருமான் அந்த தேவர்களுடைய வேள்வி உணவை உண்டவன். அவன் இறைவியை கூடி இன்புறும்போது உண்டான கருவை இந்திரன் வந்து வேண்டிக் கொண்டமையினால் அதை பலவாக பிரித்து தருகிறான். அந்த கருவை முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயில இடுகிறாங்க. அதை கார்த்திக மகளிர் அறுவரும் உண்டு அந்த கரு கொண்டு சரவண பொய்கை என்ற அந்த பொய்கையில தாமரை பூவில அவனை பிள்ளையாக பெற்றார்கள் என்று அந்த பரிபாடல் சொல்கிறது. சிவனுடைய கருவை அக்னி தேவன் தீயிலே இட்டார் என்று திருமுருகாற்றுப்படை சொல்கிறது. ஆனால் முனிவர்கள் ஏழு பேரும் பெற்று வேள்வி தீயிலே இட்டார்கள் என்று பரிபாடல் சொல்கிறது. இந்த ரெண்டு நூல்கள்லையும் இருக்கிற ஒரு வேறுபாடு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நான் இதை சொல்ல முடியும். திருமுருகாற்றுப்படைக்கு உரை எழுதுன

0: அர்ச்சனாயிருக்கணியர் இன்னொரு செய்தியை சொல்கிறார். இப்படி இல்லாமல் வேறு வேறு புராணங்களை சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி அந்த பரிபாட்டில் வருகிற செய்தியும் கொஞ்சம் வேறுபட அவர் உரை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் முருகனுடைய பிறப்பு பற்றி இந்த 2 நூல்களும் சொல்கிற செய்திகள் இவை தான்.
1: எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ முருகன் அப்படின்னாவே ஒரு தமிழ்நாட்டு கடவுள், தமிழர்களின் தெய்வம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குது நம்ம கூட. ஆனால் வடமொழியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் முருகனை ஒட்டின செய்திகள் இருக்குது, ஸ்கந்தனா அங்கே இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வடமொழி நூல்களில் முருகனை பற்றின செய்திகள், அவருடைய பிறப்பு பற்றிய செய்திகள் இதெல்லாம் எப்படி எழுதப்பட்டிருக்கு?
0: இப்போ நாம் முருகனை வந்து நம்ம 2 நிலைகளில் பார்க்கணும். ஒன்று தென்னாட்டினுடைய கடவுளாக, இன்னொன்று வடநாட்டினுடைய கடவுளாக. அப்படி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும். வடமொழி நூல்களில் மிக தொன்மையான காலத்திலிருந்தே இந்த முருகனை பற்றின செய்திகள், அவங்க முருகன் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொன்னது போல ஸ்கந்தன் என்றும் கார்த்திகேயன் என்றும் அவங்க சொல்லுவாங்க. அதில் நாம் பார்க்குற கதைகள்லேயே மிக பழமையானது பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணம். வால்மீகி ராமாயணத்தில் இந்த முருகனுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. பார்வதியினுடைய பிள்ளையாக அவர் கருதப்படுகிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பிறப்புக்கு அக்னியும் இன்னொரு கங்கையும் துணை செய்ததாக அந்த வால்மீகி ராமாயணம் நமக்கு பல குறிப்புகளை தருகிறது. 2 காதைகள் அதுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வடமொழி ராமாயணத்தில் 36வது காதையும் 37வது காதையுமாக அது அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்து மகாபாரதத்தில் வனபர்வத்தில் வரும்போது முருகனுடைய பிறப்பு அங்கேயும் பேசப்படுகிறது. இங்கே அக்னி மற்றும் சுவாகா அந்த 2 பேருடைய மகனாக முருகன் சொல்லப்படுறதை பார்க்குறோம். திருமணமான 7 முனிவர்களுடைய மனைவிகளை சந்திக்கிறதுக்கு அக்னி போகிறாரு. அப்படி போகும்போது யாரும் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலைன்றதுனால அவர் வருத்தப்படுறார். அப்போ சுவாகா வந்து அக்னிகிட்ட சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6 பெண் உருவெடுத்து அவரோடு இருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்து கரு உருவாகிறது. அந்த கருவை அவங்க கொண்டு போய் கங்கையினுடைய நாணலில் வைக்கிறாங்க. அது 6 உருவமாக மாறி 6 தலையுடைய கந்தனாக பிறக்கிறதாக அந்த மகாபாரத செய்தி வருதுங்க. இதுக்கு அடுத்து கந்த புராணத்தில் வருகிற செய்தியை நம்ம பார்த்தோம்னா, அசுரர்களாக இருந்த சூரபன்மன், தாராகாசுரன், சிங்கமோகன் இவர்கள் சிவனை வேண்டி தவம் இருக்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க. அவர்களுக்கு சிவன் பல வரங்களை தருகிறார். அப்படி தருகிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய கொடுங்கோளாட்சி நாட்டில் மிகுது. அப்போது சிவபெருமான் வந்து தியானத்தில் இருக்கிறார். அதனால் தேவர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய தவத்தை களைச்சி அவரை கொண்டு வந்து இப்படியாவது இவர்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அவர்கள் சார்பாக காமதேவன் போகிறார். காமதேவன் போன உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார்னு, நெற்றி கண்ணை திறக்கிறதுல காமன் எரிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் அவங்க செய்திகளை சொல்லி, இந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க நாங்கள் தெரியாமல் செய்துட்டோம் அப்படின்னோடனே அவர் இன்னும் 5 பொறிகளை உருவாக்கி அதிலிருந்து உருவான நெருப்பு பொறிகள் எல்லாம் போய் கங்கையில் விழுந்து அதுக்கப்புறம் அதிலிருந்து உருவான ஆவியினால் நிறைய தண்ணீர் வந்து ஆவியாகி போய் அப்புறம் கடைசியில் அது சரவண பொய்கைக்கு போய் அங்கே 6 குழந்தைகளாக மாறி பிறந்ததாக அந்த கந்த புராணம் சொல்கிறதுங்க. அது ஸ்கந்த புராணம் என்று தான் இருக்குது.
1: நம்ம
0: தமிழ்படுத்தும் போது அது கந்த புராணம் என்று மாறி. அதே போல் பத்ம புராணத்தில் ஒரு வித்தியாசமான கதை இருக்குங்க. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பல ஆண்டுகளாக பார்வதியையும் சிவனையும் காண முடியாதனால தேவர்கள் எல்லாம் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கணநாதனை வந்து அவர்களை தடுக்கிறார். அப்போ அவர்கள் அக்னியை அனுப்பி சிவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ அக்னி வந்து கிளி உருவெடுத்து போய் தேடும்போது அங்கே ஒரு ஜன்னல் திறந்துருக்கு. அந்த ஜன்னலில் பார்க்கும்போது உள்ள சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த உடனே சிவனுக்கு கோபம் வந்து, இந்த நேரத்தில் வந்துட்ட நீ, அதனால் என்னுடைய வீரியத்தை நீ தான் தாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் அதை ஏற்றுக்கொண்டு அவர் அது 6 போல குளம் போல பெருகுகிறது. அதை வந்து பார்வதி வந்து அதை பாதுகாக்கிறாங்க. அப்போது கார்த்திகை மகளிர் வந்து அதை உண்டதுனால அவர்களுக்கு கரு உண்டாகி அவர்கள் 5 பிள்ளைகளை பெற்றதாக ஒரு கதை போகுதுங்க. அப்போது பார்வதி வந்து என்னுடைய கணவருக்குரியது, இது நீங்கள் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த கார்த்திகை மகளிரை தடுத்ததுனால அவங்க வந்து ஒரு சாபம் கொடுக்குறாங்க. உனக்கு குறையுடைய பிள்ளை தான் பிறக்கும் என்று பார்வதிக்கு சாபம் கொடுத்ததாக அந்த கதை போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, பார்வதியினுடைய உடலில் வந்து இடது விழா எலும்பு வழியாக ஸ்கந்தனும், வலது எலும்பு வழியாக குமாரன் என்ற பிள்ளையும் பிறந்ததாகவும், அதுக்கப்புறம் அது ரெண்டும் சேர்க்கப்பட்டு 6முகனாக மாறியதாகவும் அந்த புராண கதை இருக்குங்க. இப்படி நிறைய புராணங்கள் நிறைய கதைகளை சொல்கின்றன. ஒவ்வொரு கதையிலும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆனால் இந்த வித்தியாசங்களை எல்லாம் தொகுத்து பார்த்து எது சரியான மூலச்செய்தி என்பதை நாம் அறிய வேண்டியது நம்முடைய பொறுப்புங்க.
1: நிச்சயமா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அகநானூறு புறநானூறு அந்த காலத்திலலாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் இல்லை.
0: பின்னாடி
1: பரிபாடல் அப்படி கலித்தொகை, அதுக்கு பிறகுதான் வந்து பல்வேறு செய்தி

0: அதாவது இது வந்து நம்ம இப்போ சொன்னோம்னா அது ஒரு கற்பனையான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படி நிறைய செய்திகள் இணைக்கப்பட்டிருக்கு. ஸ்கந்தனையும் தமிழ் கடவுள் நம்ம சொல்லக்கூடிய முருகனையும் இணைத்து ரெண்டு பேரும் ஒன்று தான். அவர் வந்து சுப்பிரமணியனாகவும் இருக்காரு, கார்த்திகேயனாகவும் இருக்காரு. இப்படி பல்வேறு செய்திகள்லாம் வந்து இப்போ இன்னைக்கு அது வந்து நிலை பெற்று போச்சு. எல்லாரும் அதை வந்து முழுமையாக நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த அளவுக்கு மாறிட்டோம். இப்போ வந்து திருமுருகாற்று படையில் நம்ம வந்து அறுபடை வீடுகள் இது பற்றின செய்தி, ஏன்னா அறுபடை வீடுகள் நம்மளை சுற்றி தான் எல்லாமே இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய வடமொழி அது குறிப்பாக வடநாட்டிலெல்லாம் வந்து அறுபடை வீடுன்னு இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் திருமுருகாற்று படை அந்த அறுபடை வீடு சம்மந்தமான என்ன செய்திகள்லாம் சொல்லியிருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குன்னு சொல்கிறது ஒரு வழக்காருங்க. ஆனால் திருமுருகாற்று படையில் 5 படை வீடுகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் திருமுருகாற்று படையில் 6 இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 5 தான் இருக்குது. அப்போது படை வீடுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாசறைக்கு பேர் தான் படை வீடுங்க. போருக்கு போகிற இடத்துல தங்கி இருக்கிற அந்த பாசறையை நம்ம படை வீடுன்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா 6 படை வீடுகள் என்று நாம் சொன்னாலும் கூட திருச்சீரலைவாய் என்று சொல்லப்படுகிற திருச்செந்தூரில் இருக்கிறது மட்டும்தான் சூரனை வதைப்பதற்காக முருகன் படையோடு போன இடம். ஆக ஒன்று தான் படை வீடு, ஆனால் 6 என்பது ஆறுமுகனுக்குரியதாக சொல்லப்படுவது ஒரு வழக்காறு. இப்போ திருமுருகாற்று படையில் பார்த்தீங்கன்னா 5 படை வீடுகள் என்று சொன்னேன். முதல்ல திருப்பரங்குன்றம், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம், அதை பரங்குன்று என்றே அந்த பாட்டில் நம்ம பார்க்குறோம். அடுத்த படை வீடு திருச்செந்தூர், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு 40 மைல் தூரத்தில் இருக்குது. திருச்சீரலைவாய் என்பது அதனுடைய பழைய பெயர், அதையும் நம்ம பார்க்குறோம். அலைகள் தழுவுகிற அந்த பதியே நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் பூத்த ஓங்குயிர் விழுச்சீர் அலைவாய் என்று அவர் பாராட்டுறத பார்க்கிறோம். மூன்றாவது படை வீடு நாம திரு ஆவினன்குடி, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற பகுதிக்கு பேர் தான் ஆவினன்குடி. அதைத்தான் நம்ம மூன்றாவது படை வீடு என்று சொல்லுவோம். ஆனால் பல பேர் பழனியும் நினைச்சுக்கிறோம், தவறில்லை. மலை மேலே இருக்கு, இது கீழே இருக்குது, அதுதான் வித்தியாசம். அதுபோல நான்காவது படை வீடு பார்த்தீங்கன்னா திருவேரகம், அதை சுவாமி மலை என்று சொல்வது ஒரு வழக்காறு. அது நான்காவது படை வீடு. அருணகிரிநாதர் தான் அந்த திருவேரகம்னா சுவாமி மலை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பாடலை தந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அற்புதம் மிக்க திருவேரகமே சுவாமி மலை என்று அவர் பாடியிருக்கிறார்.
0: கும்பகோணத்துக்கு
1: பக்கத்தில், நீங்க சொல்றது மாதிரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 5 மைல் தொலைவில் இருக்குது. இந்த 5வது படை வீடு திருத்தணி என்று சொல்கிறார்கள். ஆனால் குன்றுதோராடல் என்றுதான் திருமுருகாற்று படை பயன்படுத்துகிறது. குன்றுதோராடல் சொன்னீங்கன்னா குன்று இருக்கிற இடமெல்லாம் முருகனுடைய கோயில் இருப்பது. அதே மாதிரி தான் அவர் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய கோயில்கள் மலை மேலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா திருத்தணி, வயலூர், சுருளிமலை, இளஞ்சி, குன்றக்குடி, விராலிமலை, இப்படி போகிறது. ஏல நாட்டில் கதிர்காமம் கூட இருக்கிறதுங்க. அப்போ இந்த குன்றுகள் எல்லாத்தையும் குறிக்கிறது தான் முருகனுடைய வழக்காறு. அதற்கு தனி ஒன்றாக திருத்தணியை சொல்வது ஒரு வழக்காறு உண்டு என்றாலும் கூட திருமுருகாற்று படையில் அப்படி இல்லை. 6வது படை வீடு உங்களுக்கு தெரியும், பழமுதிர்ச்சோலை. அது அழகர் கோயிலில் இருக்கிற அந்த பழமுதிர்ச்சோலையை சொல்வது ஒரு வழக்காருன்னு பார்க்குறோம். ஏன் நீங்கள் குன்றுதோராடலுக்கு குன்றுகள்லாம் சொன்னீங்களே, பழமுதிர்ச்சோலைனா எங்கெல்லாம் முதிர்ந்த பழங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட அது அழகர் மலையை குறிப்பதாகத்தான் நம்ம பார்க்குறோம். அப்படி 6 படை வீடுகள் சொல்லப்பட்டாலும் கூட முருகாற்று படை 5ஐத்தான் சொல்கிறது என்ற செய்தியோடு.
0: இப்போ திருமுருகாற்று படையில் முருக வழிபாடு இது சம்மந்தமான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு?
1: இப்போ திருமுருகாற்று படையை பொறுத்த வரையில் முருக வழிபாடு 2 வகையாக நாம் இருக்கிறதை பார்க்குறோம். ஒன்று, திரு ஆவினன்குடியில் இருக்கிற மக்கள் எப்படி வழிபட்டாங்கன்றத திருமுருகாற்று படையில் நக்கீரர் விரிவாக சொல்கிறார்கள். அந்த முனிவர்கள் உடலும் உள்ளமும் அருள் நிரம்பியது, அவர்கள் காவி ஆடையை மர உரியாக உடுத்தவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வளம்புரி சங்கை போல நரைத்த முடியுடையவர்கள், அழுக்கின்றி விளங்குகின்ற திருமேனி உடையவர்கள், கரிய மானினுடைய தோலை தன்னுடைய உடையாக போர்த்தியவர்கள் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அவங்க வயிற்றில் அந்த நோன்புகள் இருந்ததுனால எலும்புகள் தெரியும் என்றெல்லாம் அவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் பல நாட்கள் உண்ணாமல் இருந்து ஒரு நாள் உண்ணுகிற வழக்கமுடையவர்களாக இருந்தவர்கள் இறைவனை வழிபட்டாங்க. சினத்தை போக்கிய அறிவடை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்போ ஆவினன்குடியில முருகனை வழிபட்ட மக்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு வகையிலே நம்ம பார்த்தோம்னா, இவங்க இனிமையான மொழியை பேசக்கூடியவங்க, அந்த மலையினுடைய இறைவனாக இருக்கிற முருகனை தொழுதவர்கள், கந்தர்வ மகளிரும் வருகை தந்து முருகனுடைய அருளை விரும்பினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முனிவர்கள், கந்தர்கள் இவர்கள் எல்லாம் ஆவினன்குடியிலே வந்து அவரை வழிபடுவார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வகையாக நீங்க பார்த்தீங்கன்னா, முருகன் மலைதோறும் இருப்பவன், அவன் வழிபாடு செய்தலுக்குரியவன் வேலன். அந்த வேலன் பச்சிலை கொடியால நறுமணமுடைய காயை இட்டு அதுல தக்கோல காயையும் சேர்த்து கலந்து கட்டி முருகனுடைய அருள் பெற்று ஆடக்கூடியவன். அவன் மல்லிகையின்

0: வெந்தாலியையும் கட்டிய கண்ணியை உடையவனாக இருப்பான். சந்தனம் பூசிய மார்பினை உடையவனாக இருப்பான். அவன் மூங்கில் குழாயில தேனை பெய்து அதுல கல்லை முற்றச் செய்து மழை நிலத்துல இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொடுத்து ஆடக்கூடியவனாக, பறையை சிக்த்து ஆடக்கூடியவனாக இருப்பான் என்றெல்லாம் பாக்குறோம். அது மட்டுமில்ல, அவன் மரியை அறுத்து அந்த இரத்தத்தை கலந்த பொறியை அந்த களமெல்லாம் பரப்பி இறைவனை முருகனை வழிபடக்கூடியவனாக இருந்தான் என்றும் பாக்குறோம்.
1: நிச்சயமா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சேயோன் அப்படின்னாலும் முருகன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பழக்கம் இருக்கு. அதே நேரத்துல வந்து சிவந்த உடம்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சிவந்த உடம்பு எப்படி வந்தது? நீங்க சொல்ற மாதிரி அந்த ரத்த புரட்டல் அது உடம்புல படும்போது உடல் முழுக்க அந்த ரத்தம் வந்து தெளிச்சு அதனால வந்து உடலே வந்து நிறம் மாறுது இல்ல, அப்படியும் எடுத்துக்கலாம்
0: இல்லையா?
1: ஏன்னா வந்து முருகன் வந்து நீங்க சொன்ன மாதிரி உரும்பு ஆட்டுடைய ரத்தத்தை வந்து படைக்கிற ஒரு பழக்கம் முருகனுக்கு இருந்திருக்கு. அதுவும்
0: நீங்க சொல்றது மாதிரியே குறுந்தொகையில ஒரு பாட்டுல குருதி பூவின் குலைக்காந்த டே என்று வருகிறது. முருகன் வந்து அவுணர்களை தேய்த்து இல்லையாக்கினவன், களமெல்லாம் செம்மைப்பட ஆக்கினவன். அவன் கையில் இருக்கிற வேலும் சிவப்பா இருந்துச்சு, அவனுடைய யானையும் சிவப்பா இருந்துச்சுன்னு அந்த குறுந்தொகை பாட்டிலே கூட நீங்கள் சொல்கிற செய்தி இருக்கிறது.
1: இன்னொன்று வந்து வேலன் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முருகனை குறிக்கிறதா? ஏன்னா வேல் கொண்டு இருப்பவன் அவன் தான் அப்படின்னா. ஏன்னா வந்து நம்ம வந்து உருவத்தில் வந்து கடவுளை வழிபடுறதுக்கு முன்னாடியே வேலை வழிபட்டிருக்காங்க. ஏன்னா கல்வேல் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வேலன் வெறியாடல், இது வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கும் அந்த ஒரு பழக்கம் உண்டு. கோடங்கி வந்து செய்யறது வந்து அது அந்த காலத்தில் வந்து அதுதான் வேலன் வெறியாடலாக இருந்தது அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு தருவாயில் வந்துட்டோம். இன்னும் நிறைய செய்திகள் ஆனால் சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நற்றிணை பாடலில் மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு ஒரு பாடல் தொடங்குது இல்லையா? இப்போ இந்த பாடல் குறித்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதை சேர்த்து சொல்லிவிடுங்க, அதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: இந்த மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்ற அந்த நற்றிணை பாட்டு பாடுனவர் பேர் பிரம்மச்சாரிங்க. நீங்க இன்னைக்கு பாக்குற பிரம்மச்சாரி தானான்னு தெரியல, ஆனால் அவர் பேர் பிரம்மச்சாரிங்க. அவர் வந்து ஒரு பாடல பாடுறார், வேலன் வெறியாட்டை பத்தி ஒரு பாட்டு பாடுறார். பொதுவாக அந்த காலத்துல அந்த வெறியாட்டு ஏன் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவி ஒரு தலைவனை விரும்புவா, அந்த உண்மையை அறியாத தாய்க்கு தன் மகளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது,
1: பசலை நோய் வந்துருச்சு,
0: தனியா பார்த்து சிரிக்கிறா, சோகமாவே இருக்கிறான்றத பார்த்தோன்னே ஏதோ நோய் வந்துருச்சு போட்டிருக்கு, முருகன் தான் காரணம் என்று நினைத்து வேலனை அழைத்து அவ வெறியாட்டு எடுக்க சொல்லுவான். அப்படி வெறியாட்டு எடுக்கிற காலத்துல வேலன் ஆடுகிற போது முருகன் வருவதாக ஒரு குறிப்பு உண்டு. அந்த வேலன் வந்து வேண்டும் போது முருகன் வந்தா, அப்போ அந்த தோழி கேட்கற மாதிரியான ஒரு பாட்டு அதுங்க. அவ கேக்குறா, உனக்கு தெரியும்ல முருகா, இவ காதலுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியும், அவன்தான் காரணம். ஆனா அவன் வேலன்னு சொல்றான், நீ தான் காரணம்னு சொல்லி, அப்போ நீ வந்தேனா உனக்கும் அறிவில்லை தானே என்று கேட்பதாக ஒரு கொள்கையாக ஒரு கருத்தியலாக அது முன்வைக்கிறத நம்ம பார்க்கறோங்க. ஆக அந்த காலத்துல இருந்த பெண்களுடைய அறிவினுடைய நுட்பத்தை நம்ம நினைச்சு பார்க்கறோம். கடவுளையே கேள்வி கேட்கறாங்க, என்ன இருக்கட்டும் பார்க்கட்டும், உனக்கு தெரிய வேணாமா கடவுளே, உனக்கு தெரியுமில்ல அவன்தான் காரணம் தெரியுமில்ல, ஏன் இப்படி நீ வந்தாய் என்று கேட்பதாக அந்த பாட்டு இருக்கிறது. நம்முடைய அறிவுசார் தலைமுறையினுடைய ஒரு பாட்டாக அதை நாம் எடுக்கணும். அது மட்டுமில்ல, சிலப்பதிகாரத்திலையும் இதே கருத்துடைய ஒரு பாடல் இருக்கிறத பார்க்குறோம். குன்ற குறவையில், நேரிலை நல்லாய் நகையா மலைநாடன், மாறுவதர் வெண்ணோய் தீர்க்க வரும் வேளன், தீர்க்க வரும் வேளம் தன்னினும் தான் மடவன். அதாவது இந்த வேலனை விட முட்டாள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீதான் சொல்லி அந்த பாட்டு சொல்வதாக அமைந்திருக்கிறது. கடவுள் மேல ஒரு உரிமை இருக்கிறது, ஆனா அவர்களுக்கு நிச்சயமாக கடவுள் மீது இருக்கிற அன்பு பெரியது அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இது மாதிரி கடவுளை கூட கேள்வி எழுப்புகிற ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்ம நீங்க சொன்னது போல சூரனை வரம் செய்த கதைகள் சங்க நூல்களிலே, பல நூல்களிலே, குறுந்தொகையிலே, அகநானூற்றிலே, இன்னும் பல நூல்களிலே வந்திருக்கிறது. சூரபன்மன் அந்த கதை உங்களுக்கு தெரியும், குன்றமாகின்ற அவனை நெஞ்சிலே நடுவக அந்த வேளறிந்து முருகன் இரண்டாக பிரித்து ஒன்று கோழியாகவும் ஒன்று மயிலாகவும் போனதென்று நாம் பார்க்கிறோம், கோழி கொடியாக ஏற்றுக்கொண்டான் என்று. இப்படி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன, நிறைய நல்ல செய்திகள் வினாவாக தொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி, நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி.
1: சங்க இலக்கியத்தில் முருகன் பல்வேறு செய்திகள் பகிர்ந்துகிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை சங்க இலக்கியத்தில் முருகன், புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஆ மணி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு இனிமையான தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து மதியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு எழுந்து உட்காந்துட்டுருக்கிற அந்த ஒரு இனிமையான தருணம் தான் லைஃப்பில். வேறு என்னங்க இருக்கிற, எப்பவுமே ஜாலியாக இருக்கிறது தான் ஒரு லைஃப் இல்லையா? சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பண்பலையில் இன்றைக்கி ஒரு பட பாடல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இப்ப இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சி என்ன திரைப்படத்துல இருந்து வளமரை கேட்டு ரசிக்கலாம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்கலாமா? இந்த பிள்ளைரை கேட்டுட்டு வாங்களேன். ஆமாங்க, நிறைய பேரோட செல்ஃபோனில் ரிங் டோனாக இந்த காலர் டியூன் இருக்கும். இனிமே வைக்கல அப்படின்னாலும் ஒரு நாளைக்காச்சும் வச்சு பாருங்கள், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் இந்த காலர் டியூனாக. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அலைப்பாயுதே திரைப்படத்தில் இருந்தால் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் இயக்கத்தில் 2000 வெளிவந்த தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் மாதவன், ஷாலினி, சொர்ணமாலியா ஆகியோர் வந்து முக்கிய ரோலில் நடித்த ஒரு லவ் அண்டு ரொமான்டிக் ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்துக்கு கதையை வந்து செல்வராஜ் அவங்களும் மணிரத்னம் அவங்களும் இணைஞ்சு எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருந்தாலும் திரைக்கதை வந்து முழுக்க முழுக்க மணிரத்னம் எழுதி முடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து சூப்பர் ஹிட்டான அந்த அனைத்து பாடல்களுமே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் அந்த திரைப்படத்துல. அந்த திரைப்படத்துல இருந்து முதல் பாடலாக ஹரிணி, கல்யாணி மேனன், நெய்வேலி ராமலட்சுமி இணைந்து பாடிய அந்த பாடலை எழுதியிருக்காங்க வாலி. அந்த இனிமையான பாடல் இது உங்களுக்காக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

அழைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கே. இந்த அழைப்பாயுதே திரைப்படத்தில் அனைத்து பாடல்களுடைய வரிகளையும் வாலி எழுதியிருந்தாலும் அதுக்கு முக்கிய உருவமைப்பாக கொடுத்தது வந்து ஏஆர் ரகுமான் தான். இந்த ஏஆர் ரகுமானுடைய இசையமைப்பில் 50வது வெற்றி படம் தான் இந்த படம். 2000 சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருதை வென்றது இந்த படம். கர்நாடக இசையமைப்பாளராக இருந்த ஊத்துக்காடு வெங்கட கவியால் உருவாக்கப்பட்ட அதே ராகத்தில் தான் இந்த ஏஆர் ரகுமானும் அவங்க வந்து இசையை அமைச்சிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான பாடல்களை கொண்டது அது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பிரவீன் மணி, ஸ்ரீனிவாஸ், ஏஆர் ரகுமான், சங்கர் மகாதேவன் இணைந்த ஒரு குரலுக்கு சொந்தமான பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
1: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்து இதமாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அலைப்பாய்து திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அழைப்பாய்தே திரைப்படத்திலேருந்து ஆர் மாதவன் வந்து கார்த்திக் வரதராஜனாகவும், ஷாலினி வந்து டாக்டர் சக்தியாகவும், ஜெய்சுதா வந்து சரோஜாகவும், சுவர்ணமாலியா வந்து பூர்ணியாகவும், சேதுவாக விவேக் நடிச்சிருந்தார், பிராட்மின் நடராஜன் வந்து வரதராஜனாக நடிச்சிருந்தார், ஸ்ரீரஞ்சினி வந்து கார்த்திகேயன் அன்னி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க, வேணு அரவிந்த் வந்து இதில் அறிமுக நாயகராக இருந்தார், அப்புறம் வந்து சிறப்பு தோற்றமாக குஷ்பு அவங்களாம் வந்திருந்தாங்க, ஆர் சுந்தரமூர்த்தி, கார்த்திக் குமார், மேதா ரகுநாத் இவங்கெல்லாம் இணைந்து ஒரு அற்புதமான படம் தான் இந்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்பேர் விருதுகளாக சிறந்த இயக்குனருக்கு, இசை இயக்குனருக்கு ஏஆர் ரகுமானுக்கும், சிறந்த ஆண் அறிமுக நேயராக ஆர் மாதவனுக்கும், சிறந்த ஒளிப்பதிவாளராக பி சி ஸ்ரீராமுக்கும், சிறந்த நடிகராக ஷாலினிக்கும் இந்த விருதெல்லாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளாக சிறப்பு பரிசாக ஷாலினிக்கே கொடுத்துருந்தாங்க. சிறந்த பெண் பின்னணி பாடகியாக ஸ்வர்ணலதா அவங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. எவனோ ஒருவன் வாசிக்கிறான் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக தான் அலைப்பாய்தே மாதவனுக்கு ஒரு வெற்றிகரமான திரைப்பட வாழ்க்கையை தொடங்கி வைத்தது இந்த அலைப்பாய்தே திரைப்படம் தான். இதில் வந்து அவர் ஒரு காதல் நாயகனாக அறிமுகப்படுத்த இருந்தார். அதற்கு பின்னாடி இவர் வந்து மணிரத்தன் இயக்கத்தில் வழக்கமாக நடிகராகவும் ஒரு ராசியான நடிகராகவும் நடித்தார் அப்படின்னு சொல்லலாம். 2001 வந்து டும் டும் டும் திரைப்படமும், 2002 வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படமும், 2004 ஆயுத எடுத்து திரைப்படமும், 2007 குரு திரைப்படமும் நடித்து ஒரு வெற்றி படமாக வளம் வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அடுத்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சிநேகிதனே அப்படிங்கிற தொடங்குற இந்த பாடல் வந்து மகேஸ்வரில் உள்ள ஹால்கார்வம்

வம்சத்தின் ஹஹல்யா கோட்டையில் படமாக்கப்பட்டது. இந்த கோட்டை வந்து ரொம்ப பிரம்மாண்டமான கோட்டை. இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க சாதனா, ஏஆர் ரகுமானுடைய இசையில் வாலி பாடல் வரிகளில் சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் குரல் வனத்தில் இனிதானது ஒரு பாடல் அலைப்பாயுது திரைப்படத்திலிருந்து.

0: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் எப்பயுமே சடனாக வராது. வரத்துக்கும் ஒரு 24 hours to 48 hours முன்னாடி நடுநெஞ்சில் ஒரு இடத்துல ஊசியில் குத்துற மாதிரியோ இல்லை போட்டு அடைக்கிற மாதிரியோ 5-10 seconds ஒரு மூச்சு திணறலே உண்டாகும். அது வார்னிங் சைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 24 hours மேஜர் ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் ஒரு கண்டினியூஸ் ஃபெயினாக வரும். மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக் ஒரு வார்னிங் கொடுக்கும். அது என்ன வார்னிங்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு வலியோ மூச்சு வாங்குறதோ இருக்கும்.
1: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி சேலம்.
2: இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அலைப்பாய்தே திரைப்படத்தில் இருந்தால் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். ஏஆர் ரகுமான் இசையமைத்து சூப்பர் ஹிட்டான இந்த அனைத்து பாடல்களும் ரொம்ப ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4 months ப்ராஜெக்டில் தான் அங்கங்கே சூப்பராக கடுமையாக ஒழிச்சு ரொம்ப ஹிட்டான படமாக, காதல் அண்ட் ரொமான்டிக் படமாக வெளிவந்தது இந்த அலைப்பாய்தே திரைப்படம். 2000 வெளிவந்தது. 2001 வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் பெர்லின் அப்படிங்கிற பேர்லேயும், தெலுங்கில் சர்க்கி அப்படிங்கிற பேர்லேயும் வெளிவந்து ஹிட்டான படம். அதே மாதிரி 2002 வந்து சக்தியா அப்படிங்கிற பேரில் ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை நிறமே அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ஹரிஹரன், கிளின்டன் சரோஜா அவங்களுடைய குரலில் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் இந்த பாடல் அற்புதமாக படமாக்கப்பட்டது. அந்த அலைப்பாய்தே திரைப்படத்தினுடைய விமர்சனம் அப்புறம் ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான இந்த நிறைவு பாடலை கேட்டு ரசிக்கலாமான்னு இருக்கலே.

இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து வந்த இனிமையான பாடல் தொகுப்பினை கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாடலுக்கு அடுத்து கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி வளம் வர கேட்டு ரசிக்கலாம். நேர்களே தொடர்ந்து இணைந்தே இருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக அளிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து கனகா கேட்டிருக்காங்க. காதலன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது ஈடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. ஈடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ்ட் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: 3:09 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் சோலார் நகராட்சி நகர் பகுதியிலிருந்து பாபு கேட்டிருக்காங்க. உன்னுடன் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தருமபுரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோணங்கநாயக்கனஹள்ளி பகுதியிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
5: பாலவாசன் காஃபி ஒர்க், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ ₹200 முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் ₹700 முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: ஒரு மணி நேரத்தில் ரயில் இருக்கு மேடம்.

0: சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
1: ரயில் போய்டும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
0: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
0: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதியமான்கோட்டை பகுதியிலிருந்து மீனா முனிராஜ் கேட்டிருக்காங்க. ரெக்கை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல்

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
3: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை. ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி. மூன்று மணி 30 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி அடுத்ததாக ஒழிக்கவர்களுடைய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து செல்வி கேட்டிருக்காங்க, எங்கேயும் காதல் திரைப்படத்தில் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:38 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திப்பட்டி பகுதியிலிருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. INR திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் விம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் நான் சொன்ன அறிகுறிலாம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக் போய் லேண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு இசிஜி பண்ணி பார்க்குறாங்க. இசிஜி கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஹார்ட் அட்டாக் தான் அவங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா கேத்லாப்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆஞ்சோகிராம் பண்ணுவாங்க. ஸோ கேத்லாப் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு கேட்டுட்டு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது தான் பெட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் எய்டு இமீடியட்டாக பண்ண வேண்டியது.
1: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி சேலம்.
2: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில்.

0: கிருஷ்ணகிரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: 3:45, இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. மதிக்கோன்பாளையம் பகுதியிலிருந்து சுகுணா மோகன் கேட்டிருக்காங்க. ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
10: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அன்ப வார்த்தைகள்ல சொல்லலாம், ஆனா சில உணர்வுகளை கடிதங்களாலதான் சொல்ல முடியும்.

0: உங்களோட மனதை தொட்ட திரைப்பட பாடலா, அல்லது உங்க நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்காக ஒலிக்கப்பட வேண்டிய பாடல்களா?
1: ஏம் பாட்டு ஏம் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாலாட்டு தாவி வரும் தேனூத்து.
0: எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி அனுப்புங்க. உங்கள் பெயர், உங்கள் ஊர், நீங்க கேட்க விரும்பும் பாடல், இது எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி 636-807.

0: உங்கள் கடிதங்கள் எங்களை வந்தடையட்டும், உங்கள் விருப்ப பாடல்கள் வானொலியில் ஒலிக்கட்டும்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
3: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ் அசோசியேட்
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான், என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு. நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நான் டாக்டர் சிவசுப்ரமணியன், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட், ஒர்க்கிங் இன் மிம்ஸ் ஹாஸ்பிட்டல், சேலம். ஹார்ட் அட்டாக் எப்பயுமே சடனாக வராது. வரத்துக்கும் ஒரு 24 hours to 48 hours முன்னாடி நடுநெஞ்சில் ஒரு இடத்துல ஊசியில் குத்துற மாதிரியோ இல்லை போட்டு அடைக்கிற மாதிரியோ 5-10 seconds ஒரு மூச்சு திணறலே உண்டாக்கும். அது வார்னிங் சைன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் 24 hours மேஜர் ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் ஒரு கண்டினியூஸ் ஃபெயினாக வரும். மெஜாரிட்டி ஹார்ட் அட்டாக் ஒரு வார்னிங் கொடுக்கும். அது என்ன வார்னிங்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு வலியோ மூச்சு வாங்குறதும் இருக்கும்.
12: பொதுமக்களின் இதய நலனில் என்றென்றும் அக்கறையுடன் விம்ஸ் மருத்துவமனை சீரகப்பாடி, சேலம்.
0: கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து தமிழ்ச்செல்வி கேட்டிருக்காங்க. சச்சின் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சேவியல் கலக்கல் பாடல்கள். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடகம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

என்றென்றும் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடகம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஹலோ, யாரு?
1: அக்கா.
0: ஹேய் விமலா, நீயா? எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? மச்சான், பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா.
1: அக்கா,
0: என்னடி அக்கானு இழுக்கிற, அப்புறம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற?
1: இல்லக்கா, என் ரெண்டாவது பிரசவத்துக்கு உன் வீட்டுக்கு தான் வரலான்னு இருக்கேன்.
0: அதுக்கு என்ன, வாடி. உனக்குன்னு யாரு இருக்கா? நான் தானே உன்ன பாக்கணும். அம்மா இருந்தா பாத்துருப்பாங்க. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பையன் எப்படி இருக்கான்? குட்டி பையன் பாத்து ரொம்ப நாளாச்சு. அம்மா எப்படி படிக்கிறான்?
1: ரொம்ப நல்லா படிக்கிறான்க்கா. ஒன்னா அப்பதான் படிக்கிறான். வர ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல பள்ளிக்கூடத்துக்கு வேற லீவ் விட்டு இருக்காங்க.
0: சரி சரி சரி.
1: எனக்கு ஜூன் மொத வாரத்துல டேட் குடுத்திருக்காங்க, அதனால லீவ் விட்டதும் கிளம்பி வர்றோம்க்கா.
0: சரிமா சரிமா, உடம்ப பாத்துக்க. சரி, நான் போன வைக்கேன். செல்வி காலேஜ் கிளம்ப நேரம் ஆயிட்டு, அவளை கிளப்பி விட்டுகிட்டு அப்புறமா பேசுறேன். சரியா?
1: சரிக்கா.
2: அம்மா, யாருமா போன்ல? எனக்கு நேரம் ஆது, நீ பாட்டுக்கு காலங்காத்தால பேசிட்டே இருக்க. சாப்பாடு எடுத்து வைமா.
0: ஐயோ, என்னடி கத்துற விமலா சித்திடி, டெலிவரிக்கு இங்க வராளாம்.
2: ஆமா, அவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல. மே மாசம் எனக்கு செமஸ்டர் வேற இருக்கு. ஏன் உன் அண்ணன் வீட்டுக்கு போறது தானே? அவர் சென்னையில தானே இருக்காரு. அங்க இல்லாத வசதியா இங்க இருக்கு. எல்லாம் நீ குடுக்கற இடம். அப்பாவும் இதுக்கு சப்போர்ட் வேற.
3: என்ன செய்யமா, உங்க அம்மா நான் சொன்ன கேக்கவா போறா?
0: அம்மாடி செல்வி, சித்தி மார்க்கெல்லாம் நம்மள விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. எங்க அண்ணன் குணம் தான் உனக்கு தெரியும்ல. என்னமோ நல்லதுக்கு கிட்டதுக்கு வருவான். அதோட சரி.
2: சரிமா, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன்.
0: சரிமா, பாத்து போயிட்டு வா.
3: ஏமா முத்து, உன் தங்கச்சியா கூப்பிடுறா, கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன்.
0: போன் அடிச்சா எடுத்து பேச வேண்டிதானங்க. என்னங்க நீங்க, விமலா என்ன தூரத்து சொந்தமா? உங்க குழந்தையார் தானே. ஹலோ விமலா, சொல்லுமா.
1: அக்கா, நாங்க கிளம்பிட்டோம், மத்தியான சாப்பாடுக்கு வந்துருவோம்.
0: ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. ஏங்க, அவங்க கிளம்பிட்டாங்களாம். போனை வச்சிடுறேம்மா.
1: சரிக்கா.
0: என்னங்க, கா கிலோ இல்ல இல்ல, அரை கிலோ மட்டனும் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வாங்க. விமலா மாப்பிளைக்கு நான் வைக்கிற கறினா ரொம்ப பிடிக்கும்.
3: அவ்வளவுதானே?
0: ஐயோ மறந்துட்டேன், அவ்வளவுதானே கேக்குறீங்க? இங்க பாருங்க, ஆட்டு எலும்பு கறின்னு கேட்டு வாங்குங்க. குட்டி பையன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: அவதான் இங்க ஒரு 3-4 மாசம் இருப்பாள்ல, முத நாளே விருந்து வைக்கணுமா?
0: இல்லங்க, அவ மாப்பிள்ள நாளைக்கே கிளம்பிடுவாருங்க. அப்புறம் ஏன் தங்கச்சி தானே, ரசம் சோறு கொடுத்தா கூட திருப்தியா சாப்பிட்டுக்கிடுவான். போங்க, முணுமுணுக்காம நல்ல மனசோட வாங்கிட்டு வாங்க.
3: சோறு தானே, சாப்பிடுவா சாப்பிடுவா, தினைக்கும் நல்லா சாப்பிடுவா. பாப்போம், இப்ப புள்ள தச்சு வேற ரசமாம் சோறாம்.
0: என்ன கடை கிளம்பியாச்சா? பை கொண்டு போண்டாமா? என்னங்க நீங்க ஞாபகத்துல இருக்கீங்க? இந்தாங்க வீசுற கையும் வெறுங்கையுமா போவாதீங்க, பைய கொண்டுட்டு போங்க.
3: ஆமா ஆமா, அந்த பைய எடுத்தா.
0: இந்தாங்க,
3: வேற எதுவும் வாங்கணுமா?
0: நீங்க ஒண்ணும் வாங்க வேண்டாம், சீக்கிரமா கிளம்புங்க. இங்க பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சமைக்க ஆரம்பிக்கணும்.
1: அக்கா எப்படி இருக்க?
0: ஏய் விமலா, வா வா வா வா.
1: மாமா எங்க காணோம்? செல்வி காலேஜுக்கு போயிட்டாளா?
0: காலையிலே அவ காலேஜுக்கு போயிட்டா. வாங்க குழந்தைனாரே, வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஏய் குட்டி பை.

0: எப்படி இருக்க? என்னை ரொம்ப தேடினியடி. ஃபேனு கீழே உட்காருங்க, அப்போ தான் நல்லா காற்று கிடைக்கும். சூட்கேஸ் எல்லாம் அங்கே வச்சுருங்க.
1: வாங்க வாங்க வாங்க, இப்போ தான் கடையிலிருந்து வந்தேன். தம்பி நல்லா இருக்கீங்களா? விமலா எப்படி இருக்க? நீங்கள் வாரீங்கன்னு உங்கள் அக்கா சொன்னான், அதான் கறி வாங்கிட்டு வர கடைக்கு போயிருந்தேன்.
2: நாங்கள் நல்லா இருக்கோம் மாமா, இன்னும் 4 மாசத்துக்கு இங்கே தான்.
3: ஐ ஜாலி, ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நல்லா டிவி பார்க்கலாம்.
2: அடுத்த வருஷத்துக்கான புத்தகம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். செல்வி அக்கா உனக்கு நல்லா சொல்லி தருவா, சரியா?
3: போமா, நீ ரொம்ப பேட்.
2: அக்கா முருங்கை இலை போட்டு கேழ்வரகடை செய்விய, எம்மா என்ன ஒரு ருசி! இப்ப நினைச்சாலும் சாப்பிட ஆசையா இருக்குக்கா. காலையிலேயே இவனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பணும், அவசரமா சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ்ல வேற அடைச்சிட்டு ஒரே ஓட்டம்தான். ஐயோ, இது ஒரு வாழ்க்கையா?
0: அதுக்கு என்னடி, நான் தான் இருக்கேன்ல. சரி, எல்லாரும் கை கழுவிட்டு உட்காருங்க, நான் இட்லி எடுத்துட்டு வந்துடுறேன். இட்லியும் சாம்பாரும் மணக்க மணக்க வச்சிருக்கேன். உனக்கு பிடிக்குமேன்னு கேசரி வேற செஞ்சு வச்சிருக்கேன்.
2: ஆஹா, கேசரி வேற இருக்கா?
0: ஆமா.
2: ஐயோ அக்கா, கேசரி எல்லாம் நீ செஞ்சனா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகும். அம்மா கைப்பக்குவம் அப்படியே உனக்கு. எனக்கு தான் எதுவுமே செய்ய தெரிய மாட்டேங்குது.
0: நிறைய சாப்பிடு.
2: ஆஹா, இடி சாம்பார் வேற வச்சிருக்கியா?
0: அம்மா
2: அப்படியே அம்மா வச்ச மாதிரியே இருக்குக்கா, வேற லெவல். இன்னும் கொஞ்சம் ஊத்து ஊத்து.
0: நல்லா சாப்பிடுமா. விமலா, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
1: மத்த நாளெல்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு புலம்புவா, இன்னைக்கு சந்தோஷமா இருக்காமல.
4: விமலா சித்தி, நல்லா இருக்கீங்களா?
2: ஆமாடா, ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பெல்லாம் எப்படி போகுது?
4: அடுத்த மாசம் செமஸ்டர் வருது சித்தி. ஏ குட்டி பையா, மொத ரூமு அக்காவோட ரூம் தெரியுதா? அங்க வந்து தொந்தரவு பண்ண கூடாது, சரியா?
2: என்னம்மா, வந்ததும் வராதுமா புள்ளைய மிரட்டுற? சரி, என்ன செய்ய, எங்களுக்கு அம்மா வீடு மட்டும் இருந்தா நாங்க எங்க வர போறோம்?
0: ஏய் விமலா, விமலா, அவ விளையாட்டுக்கு சொல்றடி, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் மேல அவளுக்கு கொள்ள பாசம் இருக்கு தெரியுமா? ஆனா அப்பப்போ அவ அப்பாவ மாதிரி ஏதாவது மனசுல வச்சுக்காம சொல்லிடுவா. செல்விமா, போய் சாப்பிடுப்போ. உனக்கு கறி குழம்பும் கோழி சுக்காவும் வச்சிருக்கேன்.
4: தோ முகம் கழுவிட்டு வந்துடுறேம்மா, செம்ம பசியா இருக்குது.
0: ஆ ஆ, சீக்கிரவா சீக்கிரவா உக்கார்.
4: தங்கச்சி வந்திருக்காங்கன்னு
0: உனக்கும் உங்க அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
5: அம்மா,
4: என்னம்மா என்னாச்சு? உடம்புக்கு முடியலையா? டாக்டர் கிட்ட போவோமா?
0: சும்மா இருடி, சத்தம் போடாத. தங்கச்சி தூங்கிக்கிட்டு இருக்கா. லேஸ் அம்மாவுக்கு வயிறு வலிக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் ஓமம் வெந்தயத்தை போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சா சரியா போயிடும்.
4: போமா, உனக்கே உடம்புக்கு முடியல, இதுல சித்தி வேற இங்க வந்து உனக்கு வேலையை கூட்டுறாங்க. நீ எல்லாம் என்னைக்குதான் உன் உடம்ப கவனிக்க போறியோ? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மொத்தமா இழுத்து வச்சுக்க போற பாரு. அப்ப உன்னை யார் பாக்காங்கன்னு நான் பாக்க தானே போறேன்.
0: முதல்ல வாயை கழுவிடி. நான் யார் குடியும் கெடுத்தது இல்ல, அதனால எனக்கு ஒன்னும் ஆகாது. நானே தண்ணியை சுட வச்சுக்கிடுதேம்மா.
4: என்னமோ பண்ணு, நான் போய் படிக்க போறேன்.
2: செல்விமா, சித்திக்கு ஒரு உதவி செய்வியா? தம்பிய குளிப்பாட்டி இட்லி கொஞ்சம் ஊட்டி விட்டுறியா?
4: சித்தி இப்பதான் படிக்கலான்னு போனேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சித்தி. என்ன செய்ய, நான் முடியாதுன்னு சொன்னா அம்மா தான் செய்யணும். அம்மாவுக்கு வைத்த வலி வேற, இவங்களும் உயிரை வாங்குறாங்க.
2: அக்கா.
0: என்னம்மா?
2: என்ன, இன்னைக்கு டாக்டரம்மா செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க.
0: அப்படியா? சரிம்மா, நான் சமையல முடிச்சுட்டு வரேன். நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு, நான் ஃபோன் பண்ணி டோக்கன் போட சொல்லிடுறேன்.
2: சரிக்கா. வணக்கம் மேடம்.
6: வணக்கம்மா, வாங்க. எத்தனை மாசம் ஆகுது?

0: மாதம் மேடம். நைட்டெல்லாம் தூங்கவே முடியலை, வயிறு வலியும் அப்பப்போ வந்து போகுது.
1: இது நிறமாசங்கிறதுனால அப்படிதாமா இருக்கும். இருங்க, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். விமலா, குழந்தை ரொம்ப நல்லா இருக்குமா? ஆனால் தண்ணி சத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால உடனடியாக சிசரியன் பண்ணுறது நல்லது.
0: எனக்கு முதல் குழந்தை சுகப்பிரசவத்தில் தான் டாக்டர் பிறந்துச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா?
1: ஓகே, சுகப்பிரசவத்துக்கு முயற்சி பண்ணலாம், ஆனால் இன்னைக்கு நீ கண்டிப்பாக அட்மிட் ஆகிறது நல்லது. ஃபஸ்ட்டு வலி வர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம். இன்ஜெக்ஷன் போட்டும் வலி வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது தான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது, சரியா?
2: மடி, நீ பயப்படாத. நீங்கள் அட்மிட் ஆயிக்கோ, நான் வீட்டில் போய் துணிமணியெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், சரியா? உன் புருஷனுக்கு தகவல் சொல்லிடு.
1: இங்க விமலாவோட சொந்தக்காரங்க யாருமா?
2: என்ன டாக்டர் சொல்லுங்க.
1: விமலாவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா, சுக பிரசவம்.
2: ரொம்ப சந்தோஷம், உங்க கை ராசி நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
3: காலம் எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பிள்ளைங்களும் பிறந்துட்டாங்க. பெரியவளுக்கு இந்த வருஷம் 5 வயசு முடிய போகுது, இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருவோமா? அதான் இங்கே வேனே வருதே.
4: ஆமாம் பார்வதி, நம்ம பிள்ளைகளையும் டை கட்டி ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு தான் எனக்கும் ஆசை பார்வதி. அதுக்கு இங்கிலீஷ் பேசுறதை என் காதால் கேட்கணும் பார்வதி.
3: ஆமாயா, அடுத்த வீட்டுக்காரி மக ஒன்னாப்பு தான் படிக்குது. அம்மாவை மம்மிங்கு தான், அப்பாவை டேடிங்கு தான், குழாயடியில் அவளுக்கு இதே பேச்சு தான்.
4: சரி பார்வதி, ஏதோ பண்ணு, வேலைக்கு எனக்கு நேரம் ஆகுது. தூக்கு செல்லு, சாப்பாடு எடுத்து வை, உடனே கிளம்பணும். மணியை பார்க்காம இருந்துகிட்டே ஓட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பாரு.
3: ஆமாயா, 2 லிட்டர் கேனில் தண்ணி கூட எடுத்து வச்சுட்டேன். யோ, யார் யாருக்கெல்லாமோ வீடு கட்டி கொடுக்குற, நமக்கு நீ எப்பயா வீடு கட்ட போகிற?
4: பேங்கில் லோனை போட்டு நமக்கு இருக்கிற 2 சென்ட் நிலத்தில் சின்னதாக ஒரு வீடு கட்டிக்கலாமா?
3: கட்டணுயா, பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதே கட்டினாதான் உண்டு. அப்புறம் இதுக வளர்ந்துடுதுன்னா படிப்பு செலவு வேறு வந்துடும். இன்னும் பைக் வாங்கணும், ஃப்ரிட்ஜு வாங்கணும்னு நிறைய ஆசை இருக்கியா? யாவமா பார்த்து போயா.
4: சரி பார்வதி, சாயங்காலம் வரும்போது உனக்கு பிடிச்ச பக்கோடாவும் பால்கோவாவும் வாங்கிட்டு வரட்டுமா?
3: வேலை முடிஞ்சு வரும்போது மறக்காமல் அந்த கடவுளியாக வாயா. பேச்சு சுவாரஸ்யத்தில் வேற பக்கமாக வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்லிடுறத. ஆமாம், இது பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க.
4: சரிம்மா, நீ சொன்ன பிறகு நான் மறப்பேனா? சைக்கிளில் சாப்பாடு கூட எடுத்து வை, எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு பாரு, போயிட்டு வரேன்.
3: சரியா, பார்த்து போயிட்டு வா.
2: வாங்க வாங்க குழந்தைநாரே வாங்க. அதுக்குள்ளே என் தங்கச்சியை கூப்பிட்டு போக வந்துட்டீங்களா? குழந்தை பிறந்து 2 மாதம் தானே ஆகுது.
5: இல்லை அண்ணி, பையனை ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும்ல, டீச்சர் ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க.
2: சரிதான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, 2 நாள் இருந்துட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போங்களேன். ஏமா, விமலா
6: அக்கா,
2: கடையில் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு கொஞ்சம் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன்.
6: அக்கா, பாப்பாவுக்கு புது மாடல் தொட்டில்,
2: சரி,
6: விளையாட்டு ஜாமானம், 1 வயசு வரைக்கும் போடுற மாதிரியான துணிமணிகள், அப்புறமா பூட்ஸ், அப்புறம் மறந்துட்டேனே
2: என்ன,
6: கொஞ்சம் நாட்டு மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா.
2: சரிம்மா சரிம்மா. இந்த மூத்தவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான ஸ்கூல் பேக்கு, வாட்டர் பாட்டிலு, லஞ்ச் பேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்.
5: ஏ விமலா, நீ ஏன் அண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்துற? நான் வாங்கித்தர மாட்டேன்னா என்ன?
6: இல்லைங்க, நம்ம ஊருக்கு போகும்போது வெறுங்கைய விசிட்டா போக முடியும். உங்க வீட்டில் உள்ளவங்க என்ன மதிப்பாங்களா சொல்லுங்க? என்ன செய்யறது, எங்க அம்மா இருந்தா அவங்களாவே எல்லாம் செய்வாங்க. அவங்க சீக்கிரமா போய் சேர்ந்ததுனால தான் எங்க அக்கா கிட்ட கேட்க வேண்டியிருக்கு.
2: குழந்தைநேர நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீ அதெல்லாம் யோசிக்காத விமலா, நான் அன்னைக்கே கொஞ்சம் பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டேன். இங்க பாத்தியா, இந்தா.
5: என்ன நீ இது, ஒரு 6 சூட்கேஸ்க்கு பொருள் இருக்கும் போலயே.
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சமா தான் வாங்கியிருக்கேன் குழந்தைநேர.
6: அட, நீங்க வேற சும்மா இருங்க, என்னவோ நீங்க தலை மேல தூக்கி சுமக்க போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆம்னி பஸ்ல பின்னால லக்கேஜ் போட்டோம்னா ஊர்ல கொண்டு போய் இறக்கிற போறாங்க, அவ்வளவுதானே?
5: நீ சொன்னா சரிதாமா.

0: ஆமா, நீ வீட்டில் சண்டை வராமல் இருக்கணும்னா ஒரு மந்திரம் இருக்குது, அதில் ரெண்டே வார்த்தை தான், ஒன்று சரிம்மா இன்னொன்று சாரிம்மா. கல்யாண நாள்லேருந்து அதை தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன்.
1: என்ன கிண்டலா?
0: மன்னிச்சுக்க தாயே, ஒன்றை கிண்டல் பண்ண முடியுமா?
2: என்ன இன்னும் இவர் வேலை முடிஞ்சு வர காணுமே, ஃபோன் அடித்து வர பார்த்துட்டேன், எடுக்கவும் மாட்டேங்கிறாரு. மணி வேற 7 ஆக போகுது. சரி, அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போயே பார்ப்போம். ஆட்டோ ஆட்டோ, அந்த 3 மைலில் ஒரு புது கட்டிடம் கட்டுறாங்கல்ல, அங்கே கொஞ்சம் என்னை இறக்கி விட்டுருப்பா. ஐயோ, என்னாச்சு, ஒரே கூட்டமாக இருக்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, யாரையும் ஆஸ்பத்திரிக்கு வண்டியில் தூக்கிட்டு போகிறாங்களே. ஐயோ, அவர் லுங்கி மாதிரி தெரியுது. என்னங்க என்னங்க,
3: என்னம்மா பார்வதி, வீட்டு வாடகை என்னாச்சு?
2: இருந்த காசெல்லாம் எங்க வீட்டுக்கார் இருந்த காரியத்துக்கே சரியா போச்சுங்க. நான் ஒரு வேலையை தேடிட்டு உங்களுக்கு கண்டிப்பா வாடகை கொடுத்துறேன் ஐயா.
3: ஏம்மா, ஏற்கனவே 2 மாசம் வாடகை பாக்கி, அதையே இன்னும் கொடுக்கல?
2: வேலைக்கு போனா பிள்ளைகளை பார்க்க முடியலைங்க, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே வேலை செய்யற மாதிரி வேலையை தேடிட்டு இருக்கேயா.
3: ஏம்மா பார்வதி, இலவசமா குடியிருக்க நான் வீடு கட்டி கொடுக்கல. நான் வீடு கட்ட வாங்கின லோனையே இன்னும் கட்டி முடிக்கல. நல்லா இருப்ப, நீயா வீட்டை காலி பண்ணிரு, இல்லைன்னா நான் உன்னை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு நீ நடந்துக்கிடாத.
2: இங்க இருந்து தூக்கிட்டு போற அளவுக்கு எங்கிட்ட எந்த பொருளும் இல்லையா, உடுத்தின துணியோட போக வேண்டியதுதான்.
4: அம்மா, வெயில் அடிக்குதுமா. அம்மா, பசிக்குதுமா.
2: கொஞ்சம் பொறுத்துக்கோமா, அம்மா கிட்ட காசு வேற இல்ல, நான் என்னம்மா செய்ய. அம்மா அம்மா, வீட்ல யாராவது இருக்கீங்களா?
5: யார் மணி, என்ன வேணும்?
2: அம்மா, வீட்டு வேலை செய்ய ஆள் யாராவது வேணுமாம்மா?
5: அப்படிலாம் யாரும் தேவையில்லைம்மா.
4: அம்மா, பசிக்குதுமா.
5: பிள்ளைங்க சாப்பிடலையம்மா?
2: இல்லைங்கம்மா.
5: இரு இரு, இட்லி எடுத்துட்டு வரேன். இந்தா இந்த இட்லியை கொடு, சட்னியை தொட்டு கொடு, அப்புறமா பேசலாம். ஏம்மா, உனக்கு எந்த ஊரு, உன் வீட்டுக்காரர் இல்லையா, உன் பேர் என்ன?
2: அம்மா, என் பேரு பார்வதிம்மா. வீட்டுக்காரரு கொத்தனார் வேலை செஞ்சாருமா, வீடு கட்டுறப்பவே வீடு சரிஞ்சு விழுந்தவர் இறந்துட்டாருமா.
5: அச்சோ, ஆதரிக்க சொந்த பந்தம் யாரும் இல்லையம்மா.
2: ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்தோம்மா, கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம்மா, ரெண்டு பேர் வீட்லேயும் ஏற்றுக்கல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இந்த பிள்ளைகளை பார்த்துக்க கூட அவங்களுக்கு மனசு வரலம்மா.
5: ஐயோ கடவுளே. ஏம்மா, எங்கேயாவது வேலைக்கு போகலாம்ல?
2: அது ஒன்றும் இல்லைம்மா, வேலைக்குன்னு போனால் பிள்ளைகளை பார்க்க முடியலம்மா. பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி ஏதாவது வேலையை தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இப்போ இங்கே இருக்கக்கூட இடம் இல்லாமல் என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா.
5: உன்னை பார்த்தா பாவமாக இருக்குமா. எங்கள் வீட்டில் வேலை ரொம்ப இல்லை, எங்களுக்கு விவசாயம்தான், சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. நீ ஒன்று பண்ணு, ஏதாவது ஒரு தொழில் கற்றுக்க. பக்கத்தில் தையல் சொல்லி கொடுக்காங்க, படி. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கற்றுக்கிட்ட தொழில் கைவிடாது, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ல.
6: இப்போ எதுக்குமா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கிற? அதான் விருந்தாளெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களே, இப்போ நாம 3 பேர் தானே இருக்கோம், வேலைன்னா அப்படியா இருக்கு?
2: ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நிற்கதையாக நிற்கிற என்னையும் இந்த பிள்ளைங்க முகத்தையும் பாருங்க ஐயா.
5: கேங்க, மொட்டை மாடியில் ஒரு ரூம் காலியாக இருக்குல்ல, அதில் அவங்க தங்கட்டும். செல்வி காலேஜுக்கு போயிடுவா, நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க, நாங்கள் ஒத்தையில் இருப்பேன். எனக்கு பேச்சு துணைக்கு ஆளுமாச்சு, வேலை சுமையும் எனக்கு கொஞ்சம் குறையும் இல்லை.
6: அது சரிதான்,
5: எனக்கு வர வர என்ன வயசு குறைஞ்சிக்கிட்டா போகுது, அப்பப்போ வயிற்று வலி வேற வந்து உயிரை வாங்குதுங்க, அதனால அவ இங்கே இருக்கட்டுமே.
6: ஏதோ நீ சொல்ற, சரி சரி, அது உன்னோட விருப்பம்.
5: சரிங்க, விமலா பிள்ளைகளை கூட்டிட்டு ஊருக்கு போனதும் வீடே வெறிச்சோடி போச்சு. நல்ல வேலை, கடவுளா பார்த்து பார்வதியும் அவள் பிள்ளைகளையும் அனுப்பி வச்சிருக்காரு. மடி பார்வதி, நீ இங்கே இருந்துக்கம்மா, ரூம்ல தங்கிக்க.
2: அம்மா ரொம்ப நன்றிம்மா, இந்த பாத்திரங்களெல்லாம் கழுவிட்டு வீடை பெருக்கி தொடச்சிடுறேம்மா.
5: சரிம்மா சரிம்மா.

0: செல்வி,
1: என்னம்மா?
0: அந்த போன் எடுத்துட்டு வாமா.
1: இந்த எடுத்துட்டு வரேம்மா.
0: அந்த சின்ன குழந்தை யாவமாவே இருக்கு. 2 மாசமா கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டேனா, அதான் குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா, ரொம்ப தேடுது. அதுக்குள்ள ஒரு கூட்டு போயிட்டாள். போன் போட்டா போட்டா. ஹலோ விமலா, ஹேடியம்மா, ஊருக்கு போய் சேர்ந்த செய்தியை சொன்னேன். சரி, அப்பப்போ பேசலாம்ல. குழந்தை எப்படி இருக்கா? நீ நாட்டு மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா?
1: ஹலோ அக்கா, இங்கே எனக்கு ரொம்ப வேலைக்கா. இந்த குழந்தை வேற படா படுத்து எடுக்குது. காலையிலேயே சமையல் செஞ்சு டிஃபன் கட்டி அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு திரும்பினா இந்த சின்னதை கவனிக்க வேண்டியிருக்குது. அவளை குளிப்பாட்டி பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுது. நைட்லையும் முழிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால நானும் தூங்கவே முடியல, ஒரே டயர்டு.
0: பிள்ளைய வளர்க்குதுன்னா சும்மாவா? கொஞ்சம் யோசித்து பாரு. நம்ம அம்மா நம்மளையெல்லாம் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போல்லாம் அம்மியில் மசாலா அரைச்சி ஆட்டுக்கல்லில் மாவாட்டி விறகடுப்பில் சமையல் பண்ணி, அப்பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு நாள் கூட புலம்பி நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ நாள் நான் கூட அப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உன் மாமாலாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டாரடி.
1: எக்கா, நானே நொந்து போய் இருக்கேன். நிறைய வேலை கிடக்கு. ஃபோனை வை, அப்புறமா பேசுகிறேன்.
0: பாத்தியா, என்ன உலகண்டா இது? நாம இவ்வளவு செஞ்சு என்ன புண்ணியம்? 4 வார்த்தை பேசுறதுக்கு கூட இவளுக்கு நேரம் இல்லாம போச்சான். பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன், இது ஒரு குத்தமா?
2: அம்மா, என்னம்மா தனியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க?
0: ஒண்ணும் இல்லம்மா. நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா?
2: ஆமாம்மா, வந்து வந்து.
0: என்ன பார்வதி, வந்து வந்து இழுத்துக்கிட்டு இருக்க?
2: ஒன்றும் இல்லைங்கம்மா, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு இருக்கேன்.
0: ஆமாம் பார்வதி, பிள்ளைங்களை படிக்க வையி. முன்ன மாதிரி கிடையாது. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ படித்தாதான் அதுக வாழ்க்கைக்கு நல்லது. ஆமாம், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்ட்டு இருக்க?
2: அடுத்த தெருவில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குல்லாமா?
0: ஆமாம்மா,
2: அதுலேயே சேர்த்துறதுலான்னு இருக்கேம்மா.
0: சரி சரி.
2: அங்கேயே காலை சாப்பாடு மதிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களாம். அது போக யூனிஃபார்மு, நோட்டு, புக்கு, பேக்கு, ஷூவு, சாக்ஸு, கலர் பென்சில் எல்லாமே கொடுக்காங்களாம்மா.
0: அடையப்பா, இவ்வளவு செய்கிறாங்களா? நான் எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் தான் படிப்பு செலவுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்போம். எவ்வளவு செலவழிச்சிருக்கேன் தெரியுமா?
2: அம்மா, நேற்று காய்கறி வாங்க கடைக்கு போனலம்மா. அப்போ பக்கத்து வீட்டு மல்லிகா அக்கா தான் சொல்லிச்சு, அரசு பள்ளியில் படித்து அவங்க பொண்ணு நல்ல மார்க் வாங்கி சென்னையில் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்களாம். படித்து முடித்த உடனே வேலையும் கிடைச்சிரும்னு சொன்னாங்கம்மா.
0: ரொம்ப நல்லதா போச்சே. நீ ஒன்று பண்ணு, காலையில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வேலையெல்லாம் முடிச்சுட்டு தையல் கற்றுக்கோ. சாயங்காலம் பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோ. ஆம்பளை துணி இல்லாமல் இருக்க, எங்கே இருந்தாலும் கைத்தொழில் கற்றுக்கிறது என்றைக்கு நமக்கு கை கொடுக்கும். யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை பாரு.
2: ஆமாம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்னம்மா? அம்மா நல்லா இருக்கீங்களே.
0: ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வயிற்றை புரட்டுற மாதிரி இருக்கு.
2: அப்படியாம்மா, இருங்க. சுக்கும் கருப்பட்டியும் மல்லியும் தட்டி போட்டு சூடாக ஒரு காப்பி எடுத்துகிட்டு வரேம்மா.
0: சரிம்மா.
2: அம்மா இந்தாங்கம்மா, குடிங்கம்மா.
0: தாம்மா. அம்மா நல்லா இருக்கு பார்வதி, சுக்கு தண்ணி நல்லா இருக்கு.
2: சரிம்மா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் சமையலை பார்த்துக்கிறேம்மா.
0: சரிம்மா. அம்மாடி, முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் சாம்பார் வச்சு பாவக்காயை வதக்கிடு.
2: சரிங்கம்மா. கூடவே கொஞ்சம் சேமியா பாயாசமும் செஞ்சிருதம்மா.
0: பாயாசமா? என்ன இன்னைக்கு?
2: ஒன்றும் இல்லைம்மா, வெள்ளிக்கிழமை அதுமா கசப்பு பாவக்காய் செய்கிறேன்ல, அதான் கொஞ்சம் இனிப்பு பாயசம் செய்யலான்னு இருக்கம்மா.
0: ஆமாம் பார்வதி, நீ சொன்ன உடனே எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது.
2: அப்படியாம்மா, பெரியவங்க சொன்னால் அதில் காரணம் இருக்கும்லம்மா.
0: பார்வதி, நம்ம உணவில் 6 சுவையும் இருந்தால் ரொம்ப நல்லது. கீரை, காய்கறி, மாவுச்சத்து, புரதச்சத்து இதெல்லாம் சேர்த்து நல்ல உணவாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க.
2: சரிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேம்மா.

0: காலை எவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா?
1: ஆமாம் முத்து, நம்ம பார்வதி பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தது, இப்போது காலேஜ் படிக்கிறதுக்கு சென்னைக்கு போயிட்டாங்களாமே?
0: ஆமாங்க, அவங்க சென்னைக்கு போகிறேன்னு சொன்னதும் எனக்கு பகீர்னு ஆயிட்டு தெரியுமா?
1: பிறகு என்ன இருக்காதா உனக்கு? உன்னை ராசாத்தி மாதிரி இல்லை பார்த்துக்கிட்டா?
0: ஆமாங்க, எனக்கு பார்வதி சென்னைக்கு போன உடனே வலதுகையே உடஞ்ச மாதிரி ஆயிட்டு தெரியுமா?
1: அப்பயே அவளை போக விட்ட.
0: அவ பிள்ளைங்க ரெண்டு பேரும் சென்னையில அரசாங்க உதவி தொகை கிடைச்சி படிக்க போயிட்டாங்க.
1: அப்படியா?
0: அவ மட்டும் இங்க இருந்தா எப்படி பிள்ளைங்களை பார்க்க வேண்டாமா?
1: ஓ, அதுவும் சரிதான்.
0: ஆமா, பிள்ளைங்க அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கா. இருந்தாலும் இவளால பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியல, பிள்ளைகளுக்கு இவளை பார்க்காம இருக்க முடியல.
1: ஆமா, பிள்ளைகளுக்காக தானே உழைக்கிறா, பாவம்.
0: ஆமாங்க, அதனால தான் இங்கே இருக்கும்போதே மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்போ சென்னை போன உடனே வார வாரம் பிள்ளைகளை பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சென்னையில் உனக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கோமான்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொன்னான்.
1: சென்னையில் கொஞ்சம் வீட்டு வாடகை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்வதி தையல் நல்லா பழகிட்டாளா?
0: ஆமாங்க, நல்ல தைப்பா. இப்போ சென்னையில் ஒரு ரெடிமேடு துணி தைக்கிற கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கான்.
1: நல்லதா போச்சு, அவளுக்கும் பிள்ளைகளுக்கும் கடவுள் ஒரு நல்ல வழி காட்டினா சரி.
0: ஆமாங்க, கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்.
1: ஆமா முத்து, பார்வதி போலாம் ஃபோன் பண்றாளா?
0: ஆமாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப கொஞ்ச நாளா போனே போடல தெரியுமா?
1: சரி, அதனால என்ன, எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரி. ஆமா, போனுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, செல்வி ஃபோன் பண்ணி நாளாச்சுல்ல.
0: ஆமாங்க, ஃபோன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். நான் ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏமா உனக்கு வேறு வேலை இல்லையா, சும்மா ஏமா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவா. அதான், நான் கூட ஃபோன் பண்ணுறதே இல்லை.
1: சரி, நானே செல்விக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பால்ல?

0: செல்வி, செல்வி.
1: என்னப்பா சொல்லுங்கப்பா.
0: ஏமா எப்படிமா இருக்க, ஒரு ஃபோன் பண்ண கூட உனக்கு நேரம் இல்லையாம்மா?
1: நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா பக்கத்தில் இருக்காங்களாப்பா?
0: பக்கத்தில் தான் இருக்கா, கொடுக்கணுமா?
1: அம்மா கிட்ட கொடுங்கப்பா.
2: சொல்லுடி.
1: ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் இதே வேலையா போச்சு.
2: என்ன எதுக்கடி திட்டுற? ஃபோன் பண்ணது உங்க அப்பா, எது சொல்றதா இருந்தாலும் உங்க அப்பா கிட்டே சொல்ல வேண்டியதானே.
1: அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணலேன்னு ஒரே குறை தான். இங்கே நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும்.
2: சரி சரி சரி, கோவப்படாதடி. உடம்ப பார்த்துக்கணுமா, மாப்பிள்ளகிட்ட கேட்டேன்னு சொல்லு.
1: சரிம்மா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமா உங்களை கூப்பிடுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, ஃபோனை வச்சிடவா?
2: ம், கேட்டிங்களா? கொமாகா பேசுகிற பேச்ச கேட்டிங்களான்னு.
0: உலகமே அப்படி தான் இருக்கு, யாரையும் இந்த காலத்தில் குறை சொல்ல முடியாது. வா, பசிக்குது, நம்ம போய் சாப்பிடலாம்.
2: இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுருக்கீங்க.
0: நல்லா இருக்கு முத்து பேச்சு. ரொம்ப நாளாக நீ வெண்டைக்காய் குழம்பு வைக்கவே இல்லையா? ஆமாம், நீ சாப்பிடலையா?
2: இப்போ எனக்கு பசிக்கலைங்க, ஏதோ வயிறு புரட்டுற மாதிரியே இருக்கு.
0: கொஞ்சம் மோர் சாதமாகவும் சாப்பிடுமா. இப்போ வீட்டில் இருக்கிறது நாம் ரெண்டு பேர் தான்.
2: கொஞ்சம் வேணால் சாப்பிட்றேன்.
0: தட்டை பார்த்து ஒழுங்காக சாப்பிடு. என்னத்தை யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க?
2: இல்லைங்க, நம்ம செல்வி மேலே கோவப்படுறது தப்புன்னு நினைக்கிறேங்க.
0: என்ன தப்பு? அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டால, வாரத்துக்கு ஒரு தரமாக ஃபோன் பண்ண வேண்டாமா?
2: அப்படி இல்லைங்க, அவள் வேலை அப்படி. வேலையை முடிச்சுட்டு வந்து ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவாள். அதுவும் இல்லாமல் நம்ம தானே அவளை அமெரிக்காவில் மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்.
0: அது சரி, எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரிதான்.
2: இங்கே ராத்திரின்னா அங்கே அவங்களுக்கு பகல், நாம் தூங்க போகிற நேரத்தில் அவங்க அங்கே முழிப்பாங்க. அதனால தாங்க அவளால் பேசவே முடியல. கோவப்பட்டு என்ன செய்ய?
0: சரி சரி, இப்போ சாப்பிடு.

எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்திருக்கே, மணி 6 ஆகுதே. அடடா, அவங்களும் எந்திக்கல போல இருக்கே. சரி, ஒரு டீயை போட்டுட்டு வந்து எழுப்புவோம். என்னங்க என்னங்க, எந்திரிங்க, மணி 6 ஆகுதுல்ல, இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க. இந்தாங்க இந்த டீயை குடிங்க. என்னங்க என்னங்க, எந்திரிங்க. என்னங்க என்னங்க என்னங்க, உடம்பெல்லாம் குழந்து கிடக்கு. என்னங்க என்னங்க என்னங்க.

கூப்பிடுவேன் இந்த காலையிலே. ஐயோ என்னங்க என்னங்க, நான் என்ன செய்வேன்? 108 போட்டு ஆஸ்பத்திரி கூட்ட போல.

ஹலோ ஹலோ, 108 வண்டிங்களா? கொஞ்சம் வாங்களே. ஆமாம், வாங்க சீக்கிரமா. ஆமாம், ஐயனார் தெருவுதான், 52 நம்பர் வீடு, சீக்கிரம் வாங்க.

0: வாங்க தம்பி, வந்துட்டீங்களா? கொஞ்சம் பாருங்கய்யா, என்னாச்சுன்னு பாருங்கய்யா.
1: அம்மா உயிர் போயிருச்சம்மா.
0: ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க?
1: அழாதீங்கம்மா, அழாதீங்க, அழாதீங்க. அழாதீங்கம்மா, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் புண்ணியம் ஒன்றும் கிடையாது, இங்கே ஆக வேண்டியதை பாருங்கம்மா.
0: என்னங்க, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னீங்களே, ரெண்டு பேரும் ஒன்னா தானே போவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் தம்பி? தம்பி, இந்த நம்பரு கொஞ்சம் போன் போடுங்களேன், என் மகா நம்பர் தையா, போடுங்க ஐயா.
1: தாங்கம்மா தாங்க. போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்களம்மா.
0: எடுக்கலையா?
1: எடுக்கலையா
0: ஐயா? இது என் தங்கச்சி நம்பரையா, கொஞ்சம் இவளுக்காவது ஃபோன் போட்டு பாருங்க ஐயா.
1: நான் ஃபோன் போடுறேம்மா. அழாதீங்கம்மா, அழாதீங்க.
0: ஆமா.

0: హలో, అమ్మడి విమల
1: అక్క.
0: విమల
1: என்ன ஆச்சு?
0: அத்தான் தவறிட்டாருமா,
1: கடவுளே
0: நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா.
1: ஐயோ
0: அம்மாடி, யாரும் இல்லாம இருக்கம்மா, நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் கிளம்பி வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்மா.
1: ஐயோ அக்கா, என்னால நம்பவே முடியலக்கா. ஐயோ என்னால முடியலக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ அவருக்கு வேற ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, லீவு வேற கொடுக்க மாட்டாங்களே. நான் ரெண்டு பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு எப்படிக்கா வர முடியும்? என்ன செய்யறது எனக்கு ஒன்னும் புரியலக்கா.
0: முடிஞ்சாவா அம்மா?
2: ஏமா ஏமா, செல்வினி யாரோ போன் பண்றாங்கம்மா.
0: ஏன் போடுதையா, கொடுங்கய்யா. அம்மா, செல்வி அம்மாடி அப்பா தவறிட்டாரும்மா.
1: எப்படிம்மா, எப்படி?

0: நேத்து ராத்திரி கூட நல்லா தனமா பேசிக்கிட்டு இருந்தாரு. காலையில எழுப்புற மனசு எந்திக்கலம்மா. அதுக்கப்புறமா 108க்கு ஃபோன் பண்ணினேன். அந்த தம்பி வந்து அப்பா தவறிட்டான்னு பார்த்து சொன்னாங்கம்மா.
1: அலாதம்மா.
0: அம்மா இங்க யாருமே இல்லம்மா. நீ வந்துடுறியம்மா, வந்துடுறியா?
1: என்னம்மா சொல்ற, நான் பக்கத்துலயாம்மா இருக்கேன்.
0: அம்மாடி நான் ஃப்ரீசர்ல நாலு வைக்க சொல்றேம்மா, நீ லீவு போட்டுட்டு வந்துருமா, வரியம்மா.
1: அம்மா நம்ம ஊர் மாதிரி நினைச்சியா? நினைச்ச நேரம் லீவ் போட்டு வர முடியாது. நீயே நம்ம சொந்த பந்தங்களை வச்சு அடக்கம் பண்ணிருமா. எனக்கு லீவு கிடைக்கிறப்ப வந்து நாம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சிடறேம்மா.
0: ஏம்மா இப்படி சொல்ற? கடைசி அவனுக்கு அப்பா முகத்தை பார்க்கணும்னு தோணலையா?
1: அம்மா எனக்கும் அப்பாவை பார்க்கணும்னு நினைப்பில்லையா? ஆனா இப்ப இந்த சூழ்நிலையில வர முடியாதுமா. நான் லீவு கிடைச்சதும் வாரேம்மா. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா.
0: சரிம்மா சரி.
1: அம்மா செலவுக்கு காசு இல்லைன்னா சொல்லுமா, நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு. வேண்டாதம்மா.
0: வேண்டாம், காசு எல்லாம் இருக்குமா.
1: மத்த என் சூழ்நிலைய புரிஞ்சுக்கோமா.
0: சரிம்மா சரி, வச்சிடுறேன்.

0: அம்மா, உங்கள் சொந்தக்காரங்க ஒரு 6 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், வர்றதா சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவங்க வர்ற
1: சரியா
0: வரைக்கும் கொஞ்சம் அழாமல் இருங்கம்மா.

0: ஐயா 108 தம்பி தானே நீங்க?
1: ஆமாமா சொல்லுங்கம்மா.
0: தம்பி சிரமமா நினைக்காதீங்க, காலையில ஒரு வீட்டுக்கு வந்தீங்கல்ல,
1: ஆமா,
0: அங்க ஒருத்தரை பார்த்துட்டு இறந்து போயிட்டதா சொன்னீங்கல்ல,
1: ஆமாமா,
0: அங்க இருந்துதான் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா சொல்லுங்க.
0: இல்ல சொந்தக்காரங்களுக்கு போன் போட்டு கொடுத்து தர சொன்னே போட்டீங்களா?
1: ஆமாமா சொந்தக்காரங்களுக்கு அப்பவே போன் பண்ணேன், வர்றோன்னு சொன்னாங்களே, யாரும் வரலையாமா?
0: இல்ல கொஞ்ச பேர் வந்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க தம்பி.
1: அடடா,
0: அடுத்தது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தம்பி. எனக்கு வெளி உலகம் தெரியாதுயா, என் வீட்டுக்காரர் அடக்கம் பண்றது எப்படின்னு தெரியல தம்பி. அவரை அடக்கம் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
1: ஏம்மா நான் எப்படிமா இதுல உங்களுக்கு உதவி செய்ய முடியும்?
0: இல்ல தம்பி, சொந்த பந்த யாருமே முன் வரல தம்பி. ஒரு பொம்பளையா இந்த காரியத்தை நான் எடுத்து செய்ய முடியுமா? இந்த உலகம் ஏத்துக்கணுமா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா.
1: சரிம்மா சரிம்மா, நீங்க அழாதீங்கம்மா. ஏம்மா யார் இல்லைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். அடக்கம் செய்யறதுக்கு அந்த இறப்பு சான்றிதழ் வாங்கணும். இந்த ஆஸ்பத்திரியில நான் விவரமா சொல்லி இந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்களோட ஆதார் கார்டை எடுத்து வைங்கம்மா.
0: சரிங்க.
1: ஊருக்கு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தகன மேடையில நம்ம காரியத்தை முடிச்சிடலாம்.
0: சரியா.
1: அப்புறமா கொஞ்சம் சாம்பல் கொடுப்பாங்க, அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலையில வச்சு ஆகக்கூடிய காரியத்தை பாத்துக்கலாம்.
0: ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி.

0: பிறந்தவோ வரல, சொந்த பந்தமும் வரல. யாருனே தெரியாத நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க தம்பி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல.
1: அழாதீங்கம்மா, ஒரு நன்றி நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் தைரியமாக இருக்கம்மா. கடவுள் நம்மளை கூப்பிடுற வரைக்கும் நாம் இங்கே வாழ்ந்து தானம்மா ஆகணும். கூட பிறந்தவங்க சொந்தக்காரங்க இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? தைரியமாக இருங்கம்மா, கவலைப்படாதீங்க. வாழ்க்கையம்மா அது போகிற போக்கில் நம்ம வாழ கற்றுக்கணும், அப்படின்னா தான் நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது.
0: இல்லை தம்பி, சொந்த பந்தங்க சண்டை சச்சரவுனாலும் நல்ல காரியத்துக்கு வராட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து கலந்துக்காமல் இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்காரங்க இறந்ததுக்கு கூட ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இல்லை பார்த்தீங்களா? அதான் தம்பி கொடுமை.
1: காலம் மாறிடுச்சுமா, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறத்தானே வேண்டியது இருக்குமா.
0: தம்பி, என் வீட்டுக்காரருக்கு கடவுள் மாதிரி நீங்கள் வந்து இருந்து அடக்கம் பண்ணி கொடுத்தீங்க. என் நிலைமை தான் என்ன ஆக போதோ தெரியல தம்பி. என் நிலைமையை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கு.
1: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, மனுஷ வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதை எப்படி சமாளிக்கிறோங்கிறதுல தாம்மா நம்ம வாழ்க்கையே இருக்கு.
0: தம்பி, நேற்று வரைக்கும் எனக்கு துணையாக என் வீட்டுக்காரர் இருந்தார், இனிமேல் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல. இத்த வழி வேற அப்பப்போ வருது தம்பி. என் வீட்டுக்காரர் தான் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து நல்லா பார்த்துக்கிடுவார். எனக்கு இப்போ ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லை.
1: அப்படியெல்லாம் நினைக்காதீங்கம்மா, தனிமையை போக்கணும்னா இந்த சமூகமும் சொந்த பந்தங்களும் நமக்கு ரொம்ப அவசியம்மா. வாழ்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, அதை நாம் தாமா தேடிக்கணும்.
0: தம்பி, என் கவலையும் கஷ்டத்தையும் சொல்லி உங்கள் நேரத்தையும் வீணடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் செஞ்ச உதவிக்கு கடவுள் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வச்சுருப்பார் தம்பி.
1: இனிமேல் என்ன உதவினாலும் என்னை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிற்கிறேம்மா.
0: சரி தம்பி, சரி, ரொம்ப நன்றி.

0: ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்டீங்களா?
1: இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? அம்மாவுக்கு அப்பப்போ வயிறு வலி வருது, தலை சுத்துருக்கு. நல்லா இருக்கிற சமயத்தில் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிடுவேன். என்னமோ ஒன்றுனா என்னை பார்க்க யார் இருக்கா? ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஃபோன் பண்ணிக்கம்மா அம்மாவுக்கு. ஃபோன் எடுக்கலைன்னா பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது விசாரிச்சுக்க.
0: மா ப்ளீஸ்மா, அழாதீங்கம்மா. நான் என்னம்மா செய்ய முடியும்? பக்கத்தில் இருந்தால் தானம்மா நான் உங்களை பார்த்துக்க முடியும்.
1: உங்கள் அப்பா இறந்து 6 மாதம் ஆகுதுடி.
0: என் நிலைமையை நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கியம்மா.
1: ஏம்மா, இப்போ தினமும் என் கூட ஃபோனில் பேசுகிறல்ல, அப்பா இருக்கும்போது நீ பேசியிருந்தா அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா?
0: அம்மா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலை.
1: சரிம்மா, சரி விடு. நமக்கு விதி என்னன்னு எழுதியிருக்கோ அது நடந்துட்டு போகுது.
0: சரி, உனக்கு விசா ரெடி பண்ணுறேன். நீ அங்கே தனியாக இருக்க வேண்டாமா, இங்கே வந்துட்றியா?
1: அவ்வளோ தூரத்துக்கு நான் வரலம்மா. நான் இறந்தா கூட தூக்கி புதைக்க அங்கே ஆள் இருக்குமோ என்னமோ தெரியல, நான் வரலம்மா.
0: ஏம்மா இப்படி பேசுகிற?
1: இல்லை செல்வி, உங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கு பயம் வந்துட்டுமா. அவர் அடக்கு செய்ய யாருமே வரல தெரியுமா. நானும் அந்த 108 வண்டி ஓட்டுற தம்பியும் தான் இருந்தோம். எனக்கான தேதி என்னைக்கோ தெரியல.
0: அல்லாதம்மா, இங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற.
1: கை கால் திடனா இருக்கிற வரைக்கும் நான் நம்ம வீட்டில் இருந்துக்கிறேம்மா. நீ உடம்ப பார்த்துக்க.
0: சரிம்மா, நான் தூங்க போறேன், நேரம் ஆயிடுச்சு.
1: ம்

அம்மா, வயிறு வலிக்கே. வெந்நீர் குடித்த பிறகு வயிறு வலி கேட்கலி. இந்த ராத்திரி நேரம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே பக்கத்து வீட்டிலெல்லாம், அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியாது. 108க்காவது ஃபோன் போடுவோம். செல்லுங்கன்னு தானே வச்சேன்.

0: ஹலோ தம்பி.
1: ஏம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறீங்க? என்னாச்சும்மா?
0: ஐயா, வயிறு வலி தாங்க முடியலையா.
1: பயப்படாதீங்கம்மா, நான் உடனே வர்றேன், உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்கம்மா.
0: சீக்கிரம் வாங்க தம்பி.

0: உங்களுக்கு வயிற்றில் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நீர் கட்டி இருக்கிறது தெரியுதுமா? கட்டி ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லதுமா.
1: என்ன டாக்டர் சொல்கிறீங்க?
0: ஒன்றும் பதட்டப்படாதீங்கம்மா. உங்கள் கூட யார் வந்திருக்காங்க?
1: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவள் அமெரிக்காவில் இருக்கா டாக்டர்? இருங்க, என் தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுதேன்.
0: சரி, அவங்க வந்ததும் என்னையை பார்க்க சொல்லுங்கள். சிஸ்டர், இவங்களுக்கு அட்மிஷன் போடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கிற மெடிசன்லாம் கொடுத்துட்டு அவங்கள அட்டன் பண்ண யாராவது வந்திருந்தா உடனே கூட்டிகிட்டு வாங்க.
2: சரிங்க டாக்டர். அம்மா, உங்கள் தங்கச்சி ஃபோன் நம்பர் கொடுங்க.
1: இந்த டைரியில் இருக்குமா, அதை பாருங்கள். விமலான்னு எழுதியிருக்கோம்.
2: ஹலோ, விமலா இருக்காங்களா?
3: நீங்க யார் மேடம்? எங்க அக்கா போன்ல இருந்து நீங்க கூப்பிடுறீங்க.
2: முத்து பேச்சுங்கிறவங்க எங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. கவனிக்க யாரும் இல்ல, அதான் உங்களுக்கு போன் போட்டேன்.
3: ஐயோ, எங்க அக்காவுக்கு என்னாச்சுங்க?
2: ஏம்மா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்கம்மா. அவங்க இப்ப நல்லா தான் இருக்காங்க. நான் அவங்க நர்ஸு தான் பேசுறேன். ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு நேத்து நடுராத்திரியில வந்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனாங்க.
3: எங்க அக்கா எங்களுக்கு அம்மா மாதிரி, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நான் சென்னையில இருக்கேன், உடனே எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. செலவு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லை, நான் பணம் கட்டிடுறேன். அவங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குவீங்களா?
2: மேடம், அவங்களுக்கு வயிற்றுல கட்டி இருக்குது. அது புற்றுநோயா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த கட்டி புற்று கட்டியான்னு பாக்குறதுக்கு லேபுக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நீங்க கொஞ்சம் அவங்க கூட இருந்தீங்கன்னா நல்லது.
3: இல்லை மேடம், நானும் வேலைக்கு போகிறேன், என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போகிறாரு, குழந்தைகள் வேற பார்த்துக்கணும். நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது.
2: சரி மேடம், டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு கவனிப்பு ரொம்ப தேவையில்லை, அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க.
0: ஆமாம், இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நினச்சி பதட்டப்படாதீங்க. உங்களுக்கு புற்றுநோய் வந்திருக்கு, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். அதனால் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்குது. சென்னையில் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்கே போயிட்டு நீங்கள் கீமோதெரப்பி கொடுங்க. ரொம்ப நல்லா பார்ப்பாங்க.
1: என்ன சொல்கிறீங்க?
0: அம்மா, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. உடனே கண்டுபிடிச்சது நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் போங்க, கீமோதெரப்பி கொடுத்து உங்களை குணப்படுத்திடுவாங்க.
1: சென்னைக்கு போகணுமா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் கூட யாருமே இல்லையே.
0: அதெல்லாம் யாருமே தேவையில்லம்மா. கீமோ கொடுக்குற ப்ராசஸிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நரம்பு வழியாக நமக்கு எப்படி குளுக்கோஸ் ஏற்றுறமோ அதே மாதிரி தான் மருந்து ஏற்றுவாங்க.
1: அப்புறம் டாக்டர்?
0: உங்களை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, டயர்டாக இருக்கும், அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருமா டாக்டர்?
0: எவ்வளவு சீக்கிரம் அங்கே போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லதுமா.
1: சரிங்க டாக்டர். நான் ஒத்தையில தான் போகணும், யாரும் வரமாட்டாங்க. சரி.
3: ஹலோ அக்கா, எப்படி இருக்க?
1: விமலா, கீமோ தெரபி கொடுக்கறதுக்கு சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா.
3: நல்லதுதான்க்கா, நீ பேசாம இங்கேயே வந்துரு.
1: உனக்கு ஏண்டி சிரமம்?
3: எனக்கு என்ன சிரமம் சொல்லு. உன் விஷயத்தில் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க்கா.
1: முடிவா? என்ன முடிவு? அதுவும் என்கிட்ட எதுவும் கேட்காம.
3: ஏக்கா, நீ ஏன் உடம்புக்கு முடியாமல் இருக்கே?

0: சாம, நாங்கள் சொல்கிறபடி கேள.
1: என்னன்னு சொல்ல?
0: ஒரு 6 மாதம் நீ இங்கே என் வீட்டில் இரு. அடுத்த 6 மாதம் அமெரிக்காவில் செல்வி ஒன்று பார்த்துப்பா. மாமாவோட பென்ஷன் வருதில்ல, எங்களுக்கு அதை கொடுத்துரு, அவ்வளோதான்.
1: அது எப்படி விமலா? நீ சென்னையில் இருக்க, செல்வி அமெரிக்காவில் இருக்கா?
0: ஆமாக்கா, இங்கே இருக்கும்போது இங்கே இருக்க டாக்டர்கிட்ட பார்ப்போம், அமெரிக்கா போகும்போது அங்கே இருக்க டாக்டர்கிட்ட பார்ப்போம், அவ்வளோதானே?
1: விமலா, நான் உன் கூட இருக்கம்மா, மாத செலவுக்கு பணம் தந்துடுறேன்.
0: என்னக்கா இப்படி பேசுகிற? உன் மகக்கிட்டையும் ஒரு 6 மாதம் இருக்கலாம்ல.
1: அமெரிக்காவில் எப்படி எப்படி இருக்கோ தெரியலேம்மா.
0: நல்லா இருக்கே கதை. அதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லு? உன் மக அங்கே ஜாலியாக அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ என்ன மட்டும் தான் கவனிச்சியா? சரி, போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுற.
1: சரிம்மா, நான் ஃபோனை வைக்கிறேன்.
0: சரி.

0: என்ன வெயில் அடிக்குமா, தாங்கவே முடியல. நல்லவங்களுக்கு காலமே இல்லை. எல்லாரையும் எவ்வளவு அன்பாக நான் நேசித்தேன், எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன். இப்போ நம்மளை கவனிக்க ஒரு நாதியும் இல்லை. தலை சுத்துது, கண்ணை இருட்டிட்டு வருது.
1: அம்மா என்னாச்சுமா உங்களுக்கு?
2: ஹலோ ஹலோ
3: சார், அண்ணா சாலையில் ஒரு அம்மா மயக்க போட்டு விழுந்திருக்காங்க சார்.
1: தள்ளுங்க தள்ளுங்க, கொஞ்சம்
3: கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: கொஞ்சம் ஒதுங்க, கொஞ்சம் இடச்ச விடுங்க.
3: இன்னும் வர்றேன் சார், இதோ வர்றேன் சார்.
0: எனக்கு என்னமாச்சு? ஏ, என்ன சுற்றி எல்லாரும் கூட்டமாக நிற்கீங்க, என்னாச்சு?
4: ஒன்றுமில்ல பாட்டியம்மா, இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க. உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள் பாட்டியம்மா, நானே கொண்டு போய் விட்டுறேன்.
0: தம்பி, எனக்கு யாருமே இல்லை தம்பி.
4: அப்படி சொல்லாதீங்க பாட்டி, இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை பாட்டி. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தான்.
0: பெத்த பிள்ளையும் கவனிக்கலை, சொந்த பந்தங்களும் கவனிக்க தயாராக இல்லை. வீட்டில் நான் அனாதையாக இறந்து கிடந்தால் கூட பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது தம்பி. எனக்கு என்ன கெதி கிடைக்க போகுதோ தெரியலையே.
4: சரிம்மா சரிம்மா, எங்கே போகணும்னு நினைக்கீங்க?
0: எங்கே போகணும்னு எனக்கே தெரியலையப்பா.
4: பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதியோரில் இருக்குது, அங்கே சேர்ந்துக்கிறீங்களாம்மா?
0: அப்படி ஐயா, அங்கே யார் சேர்ந்தாலும் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்களா?
4: நல்லபடியாக கவனிச்சுக்குவாங்க.
0: சரியா, அப்போ அங்கேயே கூட்டிகிட்டு போயா?
4: வாங்க பாட்டி, போகலாம்.
0: வரையா. எவ்வளோ மரங்கள் நிற்கி, மரங்கள் நிற்கிறதுனால இந்த இடம் குளிர்ச்சியாக இருக்குல்ல தம்பி?
4: ஆமாம் பாட்டி, நிழலின் அருமை வெயிலில் தான் தெரியும்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவாக சொல்லி வச்சாங்க.
0: ஐயா, இந்த முதியோர் இல்லை சூழலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குயா.
4: ஆமாம் பாட்டி, இந்த முதியோர் இல்லத்து ஓனர் ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரி யார் இங்கே வந்தாலும் இங்கே கொண்டு வந்து விட்டுடுவேன்.
0: ஓஹோ,
4: இந்த ஓனரும் ஒரு காலத்தில் ஆதரவு இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க.
0: அப்படியாப்பா, கஷ்டப்பட்டவங்களுக்கு தான்ப்பா மற்றவங்க கஷ்டத்தை உணர முடியும்.
4: பாட்டி வாங்க, மேனேஜர் வர கொஞ்சம் நேரம் ஆகுமா, அது வரைக்கும் இங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம்.
0: சரிப்பா. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குப்பா. எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துருக்காங்க முதியோர்களுக்கெல்லாம். சாப்பாட்டு அறை ஒரு பக்கம் இருக்குது, அங்கே இங்கே சோபாலாம் இருக்குது.
4: இது என்ன பிரமாதம் பாட்டி, இங்கே ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது பாருங்கள், வாங்க அதை பார்க்கலாம்.
0: ஆமையா, எவ்வளவு அழகா இருக்கு.
4: ஆமா பாட்டி, இன்னும் கொஞ்சம் மேடை பக்கத்துல போய் பார்க்கலாம். பாட்டி பாட்டி, கொஞ்சம் இப்படி திரும்பி நில்லுங்க. இந்த அழகான சிலையை பார்க்கும்போது உங்களை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்குதே.
0: ஆமாயா,

0: சிலை ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதே கலரில் நான் ஒரு புடவை வச்சுருக்கேனே. ஆமாம், நான் போட்டிருந்த மாதிரி அதே கம்மல், அதே மூக்குத்தி தான். எப்படி பார்த்தலாம்
1: தெரியலையே பாட்டி?
0: எனக்கும் தெரியலையே.
2: அம்மா, எப்படிமா இருக்கீங்க?
0: யாருமா நீ?
2: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: இப்படி மூச்சிறைக்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிற, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குற, யாருமா நீ? எனக்கு தெரியலையே.
2: என்ன தெரியலையாம்மா? நல்லா பாருங்க.
0: அம்மாடி, சின்ன வயசா இருக்க எனக்கு உன்னை யாருன்னு தெரியலையம்மா.
2: அம்மா, நல்லா பாருங்கம்மா, என்ன தெரியலையா?
0: ஐயோ, என்னை கட்டி பிடிச்ச உன் புடவைலாம் கசங்கிட்டுமா. அம்மாடி, என் புடவைலாம் தூசி மண்ணுமா இருக்கு.
2: நான் இன்னைக்கு நல்ல புடவை உடுத்திருக்கேன்னா ஒரு காலத்துல நீங்க எனக்கு செஞ்ச உதவிதாமா காரணம்.
0: என்னது, நான் உங்களுக்கு உதவி செஞ்சனா? என்ன உதவிமா செஞ்சேன்?
2: ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால பார்வதி, பார்வதியோட குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஞாபகம் இருக்காமா?
0: பார்வதி? ஆமாம்மா, என் வீட்டில் இருந்தாலே பார்வதி. இப்போ சென்னையில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன்.
2: சென்னையில் தாம்மா இருக்கோம். நான் பார்வதியோட மூத்த பொண்ணு.
0: என் பார்வதியோட மூத்த பொண்ணானி? அம்மாடி, நல்லா இருக்கியாம்மா. அம்மா அம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணுவா, இப்போ ஃபோன் போடுறதே இல்லை தெரியுமா? ஏம்மா,
2: சென்னைக்கு வந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க அம்மா புற்றுநோய் வந்து இறந்துட்டாங்க.
0: ஐயோ பார்வதி, நீயும் என்னை விட்டு போயிட்டியா? ஏமா, சின்ன பொண்ணு நல்லா இருக்கலாமா?
2: அவ நல்லா படிச்சு வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காமா.
0: ஏமா, நீ இந்த அனாதை இல்லத்துல வேலை பாக்குறியம்மா?
2: இல்லம்மா, இந்த இல்லத்தை நானும் என் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். எங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குழந்தைகளுக்கும் கஷ்டப்படுற வயசானவங்களுக்கும் உதவி செய்யதாமா இந்த இல்லத்தை ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு.
0: உங்கள் அம்மா குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்குமா?
2: எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் மூச்சுக்கு 300 தடவை உங்கள் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த ஆசிரமத்துக்கு உங்கள் பேரையே வச்சுருக்கோம். இந்த சிலையை கூட பாருங்க, உங்கள் ஃபோட்டோவை வச்சு அப்படியே செஞ்சது தான்.
0: பார்வதி, அம்மாடி அப்படியே என்ன மாதிரியே இருக்குமா?
2: ஆஃபீஸில் புதுசாக யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, உங்களை பற்றியும் சொன்னாங்க. வந்து பார்த்தா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, உங்களை நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம். எங்களை சின்ன வயசில் எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்க, அதே மாதிரி நாங்களும் உங்களை பார்த்துப்போம்மா.
0: அடியே ராசாத்தி,
2: உங்களுக்கு வாழ்நாள் கடன் பட்டிருக்கோமா, அதை தீர்த்தே ஆகணும். அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்.
0: ராசாத்தி, அம்மாடி உங்களுக்கு மறுபடியும் சிரமம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா, உங்களை பார்த்து பேசி பழகிறது எங்கள் அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நாங்கள் இருக்கோம்ல, நாம் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சா நமக்கும் நல்லது தாம்மா நடக்கும்.
0: அம்மா, உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.

சுவரை தேடும் சித்திரங்கள் நாடகம் கேட்டீர்கள். நாடகத்தில் பங்கேற்றோர் கே ஐயம்மாள், எம் காந்தி செல்வின், எல் சீதா பாரதி, மரிய சேவியர் மெத்தோடியஸ், சுமித்ரா தேவி, உஷா, முத்துக்குமார், பிரான்சிஸ் செல்வ சந்தியா, காளிமுத்து, சங்கீதா, மேராராணி, ஞான வில்சன், கணேசன், ஜோதி பாசு ஆகியோர். எழுத்தாக்கம் எஸ் பிரபாவதி. அமைப்பில் உதவி பி உஷா. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 5 மணி. நேயர்களினை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்

0: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தர்மபுரி ஆலண்டியடை நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஒரு ரெண்டு நாளாக மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இன் சைல்ட்ஸ் ஹெல்த், அதை நிறைய தடவை சொல்கிறது தான். அதை மறுபடியும் பேரண்ட்ஸ் கிட்ட டவுட்டை அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி சில பேரண்ட்ஸ் அதில் திருப்பியும் டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சார், நியூட்ரிஷன் அப்போது நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாமோட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸ் அதாவது புரதச்சத்து மாவுச்சத்து கொழுப்புச்சத்து இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஒரு விட்டமின் டானிக்கு அயன் டானிக்கு பி காம்ப்ளெக்ஸ் டானிக்கு மாற்றி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு நாம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா இல்லை அது கொடுக்கறது தப்பா இல்லை சரியா, இதை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் நியூட்ரிஷன் பற்றி சொல்லும் போதே குறிப்பாக இதை பற்றி பேசியிருந்தேன். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது வந்து விட்டமின்ஸோ அயனோ உங்கள் குழந்தைங்க டாக்டர் உங்கள் குழந்தைய எக்ஸாமின் பண்ணி டெஃபிஷியன்சி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்தாருனா அது ஓகே. சில பேர் பேரண்ட்ஸே கேட்குறாங்க இப்போல்லாம் வரவங்க விட்டமின் அயன்ட்டு. அதனால தான் அன்றைக்கினா பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொன்னேன். பட் உங்கள் டாக்டர் வந்து இல்லை கண்டிப்பாக வந்து டெஃபிஷியன்சி இருக்குது, அயன் டெஃபிஷியன்சியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, ரத்த சோகை இருக்குது அப்படின்னா வேறு சில அயன் டெஃபிஷியன்சி ஃபியூச்சர்ஸும் இருக்குது, அது இருந்தால் கண்டிப்பாக அயன் டெஃபிஷியன்சி தான் அயன் டானிக் கொடுப்பாங்க. இல்லை அனீமியா இருக்குன்னா ஒன் ஆஃப் த காமன் காசஸ் அயன் டெஃபிஷியன்சி, அதனால் அதுக்காகவும் அயன் டானிக் கொடுப்பாங்க. மல்டி விட்டமின் குறிப்பாக குழந்தைங்களுக்கு இனிஷியலாக கொஞ்ச நாள் கொடுப்பாங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சிடும் கிளினிக்கலாக, அது இருந்தாலும் உங்கள் பீடியாட்ரிஷன் கொடுப்பாங்க. ஸோ அவங்க டயக்னோஸ் பண்ணிவிட்டு கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துக்கிறதுல தவறில்லை. அதை சாப்பாடை மாதிரி தினமும் டெய்லியும் ஒரு வேளை ரெண்டு வேளை உங்கள் குழந்தை நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி இல்லை நீங்களே போய் ஒவ்வொரு கவுண்டர் மெடிக்கல்ஸில் வாங்கி கொடுக்கறது தான் தப்புன்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி சொன்ன இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ப்ரோட்டீன் ஃபேட் கார்போஹைட்ரேட் எல்லாமே நிறைந்த உணவு பேலன்ஸ்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி நியூட்ரிஷன் பேரண்டிங் தடுப்பூசி பற்றி குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எப்போ வேணாலும் உங்கள் டவுட்ஸை 7339253818 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். எப்போனாலும் நேரடியாக உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு இருந்தாலும் சரி கவுன்சிலிங் வேணுனாலும் சரி இல்லை உங்களுக்கு டவுட் கேட்கறனாலும் சரி பிகேபி ஹோட்டல் எத்தாப்பில் இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற நம்ம டாக்டர் தீபக்ஸ் நியூபார்ன் சைல்ட் கேருக்கு நீங்கள் வரலாம், உங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டு வரலாம். இது இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடி டாக்டர் தீபக் டிபின்னு போட்டால் வந்துடும். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் டாக்டர் தீபக், அதில் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட நோய்கள் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற வீடியோஸும் நீங்கள் அதில் பார்க்கலாம். அடுத்து நம்ம ரொம்ப நாளாக கிரிக்கெட் பற்றி பேசலை, இன்றைக்கி அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. போன வருஷம் இதே டைமில் இந்தியா இங்கிலாந்து கூட ஒரு நல்ல டெஸ்ட் சீரீஸ் ஜெயித்தாங்க. அது நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஸ்டார்ட்டாக இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஓமில் தோத்தாங்க ஒரு டெஸ்ட் சீரீஸ். இப்போது மறுபடியும் இந்த ஓப்ஸ் டபிள்யூடிசி ஃபைனல் நம்ம போகக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நல்ல டீம் இப்போது கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்கா கூட ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டு நல்ல யங்ஸ்டர்ஸ், மானவ் சுத்தர் அப்படின்ற ஒரு பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், எல்லா கண்டிஷன்ஸ்லையும் போடக்கூடிய ஒருத்தர், தேவ்தத் படிக்கல், புஜாராக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் 3 கிடைப்பாரா அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஸ்பின்க்கு சூப்பராக ஆடுறாரு, ஃபாஸ்ட் பவுலிங்கும் நியூசிலாண்ட் நல்லா ஆனாரா கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் நம்பர் 3 இருப்பார். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாசிட்டிவ்ஸ் கிடச்சிருக்கு. இந்தியா நல்லா அந்த டெஸ்ட் சீரீஸை ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த டெஸ்ட் மேட்சும் நல்லா ஆடினா கண்டிப்பாக சீரீஸ் ஜெயிப்போம். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அது இல்லாமல் மறுபடியும் சொல்கிற மாதிரி நியூட்ரிஷன் வேக்சினேஷன் பேரண்டிங் த மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இன் யுவர் சைல்ட்ஸ் ஹெல்த் இது மூணையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் உங்கள் குழந்தையோட உடல்நலம் மனநலம் முழுமையடையும். எந்த டவுட்ஸ் உங்கள் குழந்தைக்கு எந்த பிரச்சனைனாலும் டாக்டர் தீபக்ஸ் நியூபார்ன் சைல்ட் கேர் கூட்டிகிட்டு

0: வாங்க, மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 5:05. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: மாலை தன்றல முதலாவதா ஒழிக்கக்கூடிய பாடல் வித்யாசாகர் இசையில உதித் நாராயணன் சுஜாதா பாடியிருக்கக்கூடிய பாடல் காதல்னா சும்மா இல்ல திரைப்படத்தில் இருந்து.

உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது இடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. இடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்கரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.
3: 5:13 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தன்றல். மாலை தன்றல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, கபிலன் வரிகள்ல, பி உன்னிகிருஷ்ணன், சின்மயி மற்றும் மேகா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின்

Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28 திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
6: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.

நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:21 ஆயிட்டுருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில, நான் முத்துக்குமார் வரிகளில், ஜாவித் அலி, சௌமியா ராவ் ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் வாமனன் திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
2: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்கு வரக்கூடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரை வரிகள்ல ஹரிஹரன், தேவன் ஏகாம்பரம், வி வி பிரசன்னா ஆகியோர் பாடியிருக்கக்கூடிய பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
6: அட, காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
7: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
6: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
7: உத்கம்ல இருந்து. RBI யோட உத்தம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
6: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
7: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
8: RBI சொல்கிறது,
9: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 5:38 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒலிக்கு வரக்கூடிய பாடல் ஏ ரஹ்மான் இசையில ஸ்ரேயா கோஷால், நரேஷ் ஐயர் பாடியிருக்கக்கூடிய பாடல் சில்லனோரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ்.

மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஐந்து மணி 5:47 நம்ம கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாளி வரிகளில் ஹரிச்சரன் மதுஸ்ரீ பாடியிருக்கக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 5:54 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல் மாலை தென்றல. அடுத்ததாக ஒழிக்கு வரக்கூடிய பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில, நாம் முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக், நகுல், பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய மாலை தென்றல் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய், அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இறைவனை நினைத்திடும் ஒவ்வொரு நொடியும் இனிய நொடிதான். இறையருளை மனதில் நிறைத்து இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம்

0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
1: இறைவனை நினைத்திடும் ஒவ்வொரு நொடியும் இனிய நொடிதான். இறையருளை மனதில் நிறைத்து இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நகரில் அமைந்துள்ள திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் பயணம் செய்ய இருக்கிறோம்.
2: கோயில் வந்தோமே, பொன் வாசல் நின்றோமே, எதிரில் வருவாய் பெருமாள்.
1: திருமயம் என்ற திருமெய்யம் பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் 43 திருப்பதியாகும். இத்திருக்கோவில் முத்தரையர்கள் ஆட்சி காலத்தில் அகலப்பட்ட குடைவரை கோவில் என்று கருதப்படுகிறது. இத்தலத்தில் சத்தியமூர்த்தி திருமெய்யர் என 2 மூலவர்கள் உள்ளனர். சைவ வைணவ ஒற்றுமைக்கு அருகருகே அமைந்த சத்திய கிரீஸ்வரர் கோவிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் சாட்சி பகிர்கின்றன. திருமெய்யத்தின் விஷ்ணு கோவிலுக்கு ஒரு தனிச்சிறப்பும் உண்டு. இக்கோவில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலை விட மிகவும் பழமையானது என்றும், இது காரணமாக இதற்கு ஆதிரங்கம் என்றும் பெயர் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. சதுர் யுகம் என்பது ஒரு யுகம் முடிந்து மறு யுகம் பிறக்கும் கால சக்கரத்தை குறிக்கும் அளவு. இந்த அளவின்படி திருவரங்கத்து பெருமாள் 64 சதுர் யுகங்களுக்கு முன்னால் தோன்றினார். ஆனால் திருமெய்யம் சத்தியகிரிநாதர் 96 சதுர் யுகங்களுக்கு முன்னரே தோன்றியவராதலால் திருமெய்யம் திருத்தலம் ஆதிரங்கம் என வழிபடப்படுகிறது. இத்தலத்தில் சோமசந்திர விமானத்தின் கீழ் நின்ற கோலத்தில் சத்தியமூர்த்தி எனும் நாமம் தாங்கி ஒரு கரத்தில் சங்குடனும் மற்றொரு கரத்தில் பிரயோக சக்கரத்துடனும் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்றும் சத்தியமாக துணை நிற்பேன் என்று இத்தல இறைவன் வாக்குறுதி தந்ததால் இவருக்கு சத்தியமூர்த்தி என்ற திருப்பெயர் வந்தது.
2: 5 நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே.
1: பெருமாள் அரவணையில் படுத்து யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த சமயம் மது மற்றும் கைடபர் என்ற இரு அரக்கர்கள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தேவியரை அபகரிக்க முயன்றனர். இதற்கு அஞ்சிய தேவியர் இருவரும் ஒளிந்து கொள்ளலாயினர். பெருமாளின் திருவடிக்கருகில் பூதேவியும் மார்பில் ஸ்ரீதேவியும் தஞ்சமடைந்தனர். பெருமாளின் நித்திரை கலைந்து விடுமே என்ற கவலையில் அவரை எழுப்பாமல் ஆதிசேஷன் என்ற 5 தலை நாகம் தன் வாய் மூலம் விஷத்தீயை கக்கினார். பயந்து நடுங்கிய அரக்கர்கள் ஓடி ஒளிந்தனர். கண்விழித்த பெருமாளிடம் தன் செய்கை பெருமாளுக்கு சினத்தை ஏற்படுத்திவிடுமோ என்று பயந்து அஞ்சியவாறு இருந்த ஆதிசேஷனை பெருமாள் தான் துயில்கையில் அரக்கர்கள் செய்த வன கொடுமையினை தடுக்க எடுத்த வீர செயல்களை மெச்சி புகழ்ந்தார். சிவபெருமானே நாரதருக்கு இத்திருத்தல பெருமைகளை கூறியதாகவும், சத்திய தேவதையும் தர்ம தேவதையும் கலியுகத்தில் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு கவலையில்லா மனத்தையும் நீண்ட ஆயுளையும் அளிப்பதாகவும் புராண வரலாறு கூறுகிறது. குழந்தை பேறு இல்லாதோர், பேய் பிசாசு பிடித்தவர்கள், நரம்பு தளர்ச்சி நோயில் துன்புறுபவர்கள் நலம் பெற இங்குள்ள உஜ்ஜீவன தாயாருக்கு திருமஞ்சனம், புடவை சாத்துதல், வளையல் பொம்மை ஆகியவற்றை உபயம் அளித்து, பெருமாளுக்கு வெண்ணெய் பூசுதல், தூய உலர்ந்த ஆடை சாற்றுதல் ஆகிய நேர்த்திக் கடன்களை செய்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நகரில் அமைந்துள்ள திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாளை மனதார வணங்கி கோவிந்தா கோவிந்தா என்று போற்றி இறையருளை பெறுவோம்.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பந்தி மாலை பொழுதோடு இணைந்து கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இசை மின்னல். இசை மின்னலால் உங்கள் இதயத்தை தாளாட்ட காத்திருக்கும் இந்த அருமையான நேரம் மாலை 6:10.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோடு மாவட்ட சிறு தொழில்கள் சங்கம் நடத்தும் 6வது எடிசியா ஐடெக் மாபெரும் தொழில் வர்த்தக கண்காட்சி
2: செப்டம்பர் 26 முதல் 28 வரை ஈரோடு பரிமள மகாலில் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளுடன் பிரம்மாண்டமாய் நடைபெறுகிறது. எடிசியா ஐடெக் 2026 டைட்டில் ஸ்பான்சர் லிங்ரா வயர்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் சர்வேஷ் மல்டிபிளாஸ் அண்ட் அக்னி ஸ்டீல்ஸ்.

0: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இசை மின்னலாக உங்கள் இதயம் தொட்டு தாளாட்டி கொண்டிருக்கின்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதமாய் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்து SB பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம், குரல் வனத்தல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: அண்டை மாலை பொழுதின் இனிமையான நேரத்தில் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது இசை மின்னல் நிகழ்ச்சியில் நடந்ததாக வளம் வரும் பாடல். இது மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரல் வனத்தில்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இதையும் தொட்ட வானவில்லாய் வந்து சென்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. இணைந்திருந்தோம் இது இசை மின்னலோடு. தொடர்ந்து கேட்கலாம் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மாநில செய்திகள்.

0: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
1: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
0: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா, விவரமா இருங்க,
1: எச்சரிக்கையாக இருங்க.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில

0: அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச் சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜிந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜிந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலக கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலக கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த 2 போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜிந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜிந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும்.
0: போதையில்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார்.
1: நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மன உறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம்.
0: நெல்லிக்காயின் மருத்துவ குணம் குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
1: என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே சவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோர் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள்.
0: இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
1: நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதை போன்றே உத்வேகம் அளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதை போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
0: ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் முதலாவது திரவ இயற்கை எரிவாயு அடிப்படையிலான ரயில் சேவையை இன்று குஜராத்தின் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் டீசல் பயன்பாடு கடந்த 2015 293 கோடி லிட்டராக இருந்ததாகவும் கடந்த நிதியாண்டில் இது 108 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி.

0: மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். முன்னதாக திமுக, அஇஅதிமுக, அமமுக, பாமக, இடதுசாரி கட்சிகள் உள்பட பல்வேறு கட்சிகள் இந்த அரசாணையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தன. சுற்றுலாத்துறையில் தமிழகம் முன்னணியில் திகழ வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சர்வதேச சுற்றுலா தினத்தையொட்டி இன்று கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்திற்கு அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார். மாவட்ட செய்திகள். மத்திய மண்டல காவல்துறை உயரதிகாரிகள் கூட்டம் காவல்துறை தலைவர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தலைமையில் இன்று திருச்சியில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மானிய உதவியுடன் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விரும்புவோர் அருகிலுள்ள கால்நடை நிலையங்களை அணுகி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் வார விடுமுறையையொட்டி இன்று சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் கடல் நீர் புகுந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஸ்குவாஷ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அபய் சிங்கும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் அனாகத் சிங்கும், மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஆன்சி சோஜனும், உயரம் தாண்டுதலில் சர்வேஸ் குஷாரேவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஹரிதா பத்ராவும், ஆடவர் டெக்காத்லான் பிரிவில் தேஜஸ்வின் சங்கரும், மகளிர் ஸ்டீப்பிள் சேஸ் பிரிவில் பருள் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் 65 கிலோ எடை பிரிவில் பர்வீன் ஹூடாவும், ஆடவர் 90 கிலோ எடை பிரிவில் நரேந்தர் பர்வாலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா 7-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. வாலிபால் போட்டியின் முதலாவது லீக் ஆட்டத்தில் இந்தியா வியட்நாமை வென்றது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 16 வெள்ளி, 17 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த அபய் சிங்கிற்கு 50 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை மாநில அரசு அறிவித்துள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கிர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சட்டம் ஒழுங்கிற்கு விலக்கு அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: நிறைய இருக்கு.

0: மொபைல் மற்றும் இன்டர்நெட் பேங்கிங், பாஸ்புக், செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல, மேக்ஸிமம் பேலன்ஸ் இருக்கு.
2: நேரம் இப்பொழுது 6:41.

இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இடுவிடாமல் முயற்சியோடு வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 60 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமா முடித்தவர்கள் 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, அதனைத் தொடர்ந்து உடல் தகுதி தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 30ஆம் தேதி. மேலும் தொடர்ந்து விவரங்களுக்கு cbcl.co.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திரு நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, ரயில்வேவில் துணை மருத்துவ பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. நர்சிங் சூப்பரண்ட், பார்மசிஸ்ட், மலேரியா இன்ஸ்பெக்டர், லேப் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 590 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிரிவு வாரியாக கல்வி தகுதி மாறுபடும். 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற அக்டோபர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபாய் செலுத்த வேண்டும். வேலை காத்திருக்கின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசில் இன்ஜினியரிங் பணிக்கு தேர்வு அறிவிப்பினை யூபிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவில் மொத்தம் 480 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, பிடெக் முடித்தவர்கள் 21 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தேர்வு மையமாக சென்னை மதுரையில் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு www.upsc.gov.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படும் தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கான காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்கள், 3 ஆண்டு பணிய அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இதற்கு கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 4ஆம் தேதி. மேலும் தொடர்பான விவரங்களுக்கு www.ngri.res.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட், எம்டிஎஸ் டெக்னீஷியன், இன்ஜினியரிங் ஆஃபீஸர், இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இதற்கான காலி பணியிடங்கள் உள்ளன. 10ஆம் வகுப்பு அல்லது ஐடி அல்லது டிப்ளமா முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் அக்டோபர் 12ஆம் தேதி. மேலும் இத்தொடரான விவரங்களுக்கு cpri.res.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். விடாமயிற்சோடு படித்து பணி வாய்ப்பு பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வாழ்த்துகிறது. மணி 45 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீ தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு அதிகபட்சமாக ஏதுமில்லை. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் 39.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான

வானிலை அறிக்கையாக, நேற்று தெற்கு உள் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 5:30 மணியளவில் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும். இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவுவதுடன் இடிமின்னக்கூடிய லேசான மழையும் பெய்ய வாய்ப்பிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் ஓரளவு மேகமூட்டத்துடன் வானம் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருக்குது. அதிகபட்ச வெப்பநிலையாக 38°C, குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28°C ஒட்டியும் காணப்படும். மீனவர்களை எச்சரிக்கையாக, வங்கக்கடல் பகுதியிலான வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 km வேகத்திலும் அதற்கு இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும் எனவும், தமிழக கடலோர பகுதியில் மற்றும் அரபிக்கடல் பகுதியை சார்ந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லை என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நேயர்கள், இனி கேட்கலாம் அறிவிப்புகள். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, சிறுபான்மையின முஸ்லிம் மாணவர்களுக்கு வெளிநாட்டு முதுகலை கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் 2026-2027 கல்வியாண்டில் வெளிநாட்டில் முதுகலை பட்டப்படிப்பு பயிலும் 10 முஸ்லிம் மாணவ மாணவியருக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற இளங்கலை படிப்பில் குறைந்தது 60% மதிப்பெண்ணும் பெற்றிருக்க வேண்டும். மேலும் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்ய www.bcmbcm.tn.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி மேலும் விவரங்கள் அறிந்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் கவனத்திற்காக. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் தங்களது ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் உடனடியாக இணைக்க வேண்டும். ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு மூலமே ஓய்வூதியம் வழங்கப்படும். EMO மூலம் ஓய்வூதியம் பெறுபவர்கள் IPPB வங்கி கணக்கு தொடங்கிக் கொள்ள வேண்டும். ஆதார் இணைப்பு மற்றும் புதிய வங்கி கணக்கு பணிகளை இந்த வார இறுதிக்குள் முடிக்க வேண்டும். மேலும் விவரங்கள் அறிந்திட தனி வட்டாட்சியர் அலுவலக ஹெல்ப் டெஸ்கை அணுகலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, 2027 ஜூலை மாதத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் DGTயில் நடத்தப்படும் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வாளர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பிக்க கடைசி தேதி அக்டோபர் 9. தேர்வு கட்டணமாக 200 ரூபாய் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்கள் அறிந்திட www.skilltraining.tn.gov.in என்ற இணையதள முகவரியை பார்த்து விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் அமைந்துள்ளது தோழி பணிபுரியும் மகளிருக்கான விடுதி. இதில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான, குறைந்த கட்டணத்தில் அமைந்துள்ளது. இதில் கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தர்மபுரி மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளுக்கு வரும் பெண்கள் இந்த தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிந்திட 97-91-17-1931 என்ற அலைபேசியில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்கள் அறிந்து பயன்பெறலாம் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் வழங்கும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் நடத்தப்படும் 6 மாத தேனீ வளர்ப்பு பயிற்சி நடத்த

0: உட்பட உள்ளது. இதில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 வயது முதல் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற முடியும். பயிற்சி தொகையாக 25,000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் நடத்தப்படும் பயிற்சி முடிந்த பின் பயிற்சிக்கான சான்றிதழ் தரப்படும். மேலும் விவரங்கள் அறிந்திட 93 63 05 61 30 என்ற எண்ணில் அழைத்து விவரங்கள் பெற்று பயன்பெறலாம் என்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். மகாபாரத கதையில் வரக்கூடிய பாத்திரங்களை எல்லாம் பார்க்கிறப்ப அதுல நமக்கே தெரியாத சில பாத்திரங்கள் இருக்கு. இவையெல்லாம் போக யாருது அப்படி பாத்தீங்கன்னா, அவர்கள் சில இடத்துல வருவாங்க, வர்ற போதே சில நேரத்துல இறந்து போயிருவாங்க. அப்புறம் அவங்களை எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். இப்ப நம்ம பார்க்க போற பாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா சிசுபாலன். சிசுபாலன் யாரு? சிசுபாலன் கண்ணனுக்கு உறவினன், யது குலத்தைச் சேர்ந்தவன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பங்கை சமபங்காக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, சமபங்கு தர முடியாது, ஒரு பகுதி தரலாம் என்று சொல்லி அவர்கள் காண்டவ வனம் என்கின்ற ஒரு பகுதியை அவர்களுக்கு தருகிறார்கள். அந்த பகுதி காடு மேடுகள் நிறைந்த பகுதி. ஆனாலும் அர்ஜுனனும் கண்ண பரமாத்மாவும் அதை சீர் செய்ய முயல்கிறார்கள். அக்னி தேவன் வந்து, நான் அஜீரணத்தால் கஷ்டப்படுகிறேன், எனவே இந்த காட்டை எரித்துக் கொள்வதற்கு எனக்கு நீ உதவ வேண்டும். இது இந்திரன் கூடிய காடு, இந்திரன் மழை பெய்வித்து நான் நெருப்பாக மாறி இதனை உண்ணும் போது தடுப்பான், நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்க, உடனே அர்ஜுனன் இந்திரன் தந்தையாக இருந்த போதும் கூட சரக்குடம் அமைத்து மழை பெய்யாமல் தடுத்து அந்த நெருப்பு ஆகிய அக்னி தேவன் அந்த காட்டை உண்ணுமாறு செய்கிறான். பின்னர் இந்திரனுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் முடிவடைகிறது, அந்த காடு சீர்திருத்தப்படுகிறது, அங்கு ஒரு பெரிய நகரம் உருவாக்கப்படுகிறது. அதுதான் இந்திரபிரஸ்தம். இந்த இந்திரபிரஸ்தம் நகரிலே ராஜராஜனாக முடிசூட்டி கொள்வதற்கு முன்பாக ராஜசூய யாகம் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் முடிவு செய்கிறார்கள். அதன்படி தர்மன் அந்த யாகத்தை செய்வதற்கு தன்னுடைய பேராண்மையை காட்டுகிறான். அதாவது அஸ்வமேத யாகம் செய்வதைப் போல ராஜசூய யாகமும் பெரிய யாகம், எல்லா அரசர்களும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுப்பவர்கள் பொருளே ஜெயிக்க வேண்டும். அப்படி மறுத்தவர்களை எல்லாம் வீழ்த்தி காட்டுகிறான் பீமன், சராசந்தன் போன்றவர்களை. இப்போது ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. அத்தனை பேருக்கு அழைப்பு விடப்படுகிறது. துரியோதனன் தன் தம்பிமாரோடு வருகிறான், அதே போல சிசுபாலன் வருகிறான், மற்றும் இருக்கிற அத்தனை அரசர்களும் வருகிறார்கள். இப்போது யாருக்கு முதல் மரியாதை கொடுப்பது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. வந்திருந்த அத்தனை பேரும் பீஷ்மர்தார் மூத்தவர், முதன்மையானவர், கங்கையின் மைந்தன், அவருக்கு தர வேண்டும் என்று சொல்ல உடனே பீஷ்மர் அதை மறுத்து, இல்லை இல்லை, நாம் கண்ண பெருமானுக்குத்தான் தர வேண்டும், கண்ணனே நம்மில் உயர்ந்தவர் என்று சொன்னார். உடனே அதனை ஏற்றுக்கொண்டு தர்மனும் பாண்டவர்களும் அந்த யாகத்தில் வருகின்ற பெருமைகள் எல்லாம் சேர்த்து முதல் மரியாதையை கண்ண பெருமானுக்கு தந்தார்கள். உடனே பெரும் கலவரம் ஏற்பட்டது. எப்படி? சிசுபாலன் தான் முதல் குரல் கொடுக்கிறான், எப்படி கண்ணனுக்கு கொடுக்கலாம், யார் அவன், அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு கொடுப்பதற்கு சரியா என்று அவன் பேச பேச பேச துரியோதனன் மற்றவர்களும் அவனோடு சேர்ந்து கொள்கிறார்கள். சரி, சிசுபாலனுக்கும் கண்ணனுக்கும் என்ன பகை? சிசுபாலன் பிறக்கும் போது 4 கைகளும் 3 கண்களுமாக கோர ரூபத்தோடு இருந்ததால் அந்த குழந்தையை பார்த்தவர்களெல்லாம் பயந்தபோது, கண்ண பெருமான் சிறுபிள்ளையாக இருந்தபோது அந்த குழந்தையை தன் மடியிலே வைக்க அதனுடைய 2 கைகள் மறைந்து போனவுடன் எல்லோரும் மகிழ்ந்தார்கள். தாய் மட்டும் மறைந்தாளாம், அந்த குழந்தையின் தாய். ஏன் தெரியுமா? யார் கையில் இருக்கும்போது இந்த குழந்தையினுடைய தேவையற்ற கைகள் மறைகின்றனவோ அவனால் இவன் உயிருக்கு ஆபத்து என்பதை அவள் அறிந்திருந்தாள். எனவே அந்த சிறிய கண்ணபெருமானாகிய கண்ணனிடத்தில், கண்ணா, இவன் என்ன தவறு செய்தாலும் பொறுக்க வேண்டும், இவனை நீ கொன்றுவிடக்கூடாது என்று சொல்ல, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 100 முறை பொறுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து அதற்கு மேலும் அவன்

0: ஏதேனும் செய்வானேயானால் நான் அதற்கு பொறுப்பாளி அல்ல என்று சொல்லி அப்போதே வரம் கொடுத்து விட்டு வருகிறார். சரி, இது சிசுபாலனுக்கு தெரியுமா? தெரியாது, அவன் தாய்க்கு மட்டுமே தெரியும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரைசை நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காதலில் விழுந்து என்ற திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியின் இசையில் அருமையான இந்த பாடலை எழுதியிருக்காங்க. பி வி பிரசாத் இந்த பாடலை பாட்டிருக்காங்க. விஜய் ஆண்டனி, ஹரிஷ்

0: நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. திரைசை நிகழ்ச்சி நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காதலில் விழுந்து என்ற திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனியின் இசையில் அருமையான இந்த பாடலை எழுதியிருக்காங்க பிவி பிரசாத். இந்த பாடலை பாட்டிருக்காங்க விஜய் ஆண்டனி, அரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீஸ்வரன் மூவரும் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: இசை நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கின்றோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தொட்டால் பூமலரும் என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கராஜா இசையமைத்து அரிசரனோட இணைந்து பாடிருக்காங்க வாலியின் பாலறியிலே.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்று இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு 100% வாக்களிப்பதன் அவசியம் வலியுறுத்தி நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மணீஷ் நார்னவரே தொடங்கி வைத்தார். தாராபுரம் நகராட்சி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய பேரணி வட்டாட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் 200+ மகளிர் சுயஉதவிக்குழுவினர் பங்கேற்றனர். பேரணியில் "எனது வாக்கு என் உரிமை, என் எதிர்காலம், உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம், நமது வாக்கு நமது உரிமை, நமது பொறுப்பு, தேசத்தின் வளர்ச்சிக்கு வாக்களிப்பீர், 100% வாக்கு" உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் பங்கேற்பவர்கள் ஏந்தி சென்றனர். தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். தேர்தல் பணிகளின் முக்கிய கட்டமாக தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணி தீவிரமாக தொடங்கியது. 1236 தபால் வாக்குகள் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு

0: உட்பட்ட பகுதியில் உள்ள 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. அதன்படி தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தாராபுரம் வட்டாரத்தை சுற்றியுள்ள பகுதியில் 3 குழுக்கள் பிரிந்து தபால் வாக்குகள் பெறப்பட்டது. இதில் ஒரு குழு தாராபுரம் கடைவீதி பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதியில் உள்ள 85 வயதுக்கு மேற்பட்டோர் வீட்டுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறப்பட்டது. வரும் அக்டோபர் 6 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன்படி தாராபுரம் தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை கண்காணிக்க திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் பணியாற்றும் மத்திய அரசு பணியாளர்கள், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் 384 அலுவலர்கள் நுண்பார்வையாளர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். தாராபுரம் மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் தேர்தல் பொது பார்வையாளர் அம்கோத் ஸ்ரீ ரங்கநாயக் தலைமையில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் வருகை முதல் வாக்குப்பதிவு நிறைவடையும் வரை மேற்கொள்ளப்படும் பணிகள் மற்றும் நுண்பார்வையாளர்களின் பொறுப்புகள் குறித்து விளக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இவிஎம் மற்றும் விவிபேட் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் மணீஷ் நாரணவரே அரசியல் கட்சி நிர்வாகிகளுடன் பார்வையிட்டார். திருப்பூரில் 17 யானக்ஸ் நூலிலை கண்காட்சி செப்டம்பர் 24 தொடங்கி 3 நடைபெற்றது. அணைப்புதூர் IKF வளாகத்தில் யானக்ஸ், டெக்ஸ்டைல் இந்தியா, பின்னலாடை மதிப்பு தொடர் மற்றும் டைகோம் டெக்ஸ் ப்ராசஸ் என 4 கண்காட்சிகள் ஒரே வளாகத்தில் நடைபெற்றது. இந்த கண்காட்சிகள் தினமும் காலை 10 முதல் இரவு 7 வரை நடைபெற்றது. டெக்ஸ்டைல் இந்தியா கண்காட்சியில் உற்பத்தியாளர்களின் தேவைக்கேற்ற துணி ரகங்கள் இடம்பெற்றுள்ளன. அப்பரல் சோர்சிங் பிரிவில் உற்பத்திக்கான விற்பனையாளர்கள் அடையாளம் காண உதவும் பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. டைகோம் டெக்ஸ் ப்ராசஸ் கண்காட்சியில் புதிய வகை ரசாயனங்கள் சாயங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 337 நிறுவனங்கள் பங்கேற்றிருந்தது. கண்காட்சியில் நூலிலை, நார்கள், ஆடைகளுக்கான துணிகள், அலங்காரப் பொருட்கள், சாயம், ரசாயனங்கள், ஜாப் ஒர்க் நிறுவனங்கள், ஆடை வகைகள் மற்றும் ஜவுளி சார்ந்த சேவைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசன நிலங்களுக்கு மற்றும் குடிநீர் தேவைக்காக பிரதான கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 90 உயரம் கொண்ட அமராவதி அணையின் மூலம் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 55 நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு அமராவதி ஆற்று வழியாகவும் புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு பிரதான கால்வாய் வழியாகவும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஆற்றின் வழியோரத்தில் உள்ள 100 கிராமங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலான குடிநீர் திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தற்போது பாசன பகுதிகளில் போதிய மழை இல்லாததால் கடும் வளர்ச்சி நிலவி வருகிறது. இதனால் பயிர்கள் காப்பாற்ற அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அமராவதி புதிய ஆய கட்டுப்பாட்டுக்குட்பட்ட 25,250 பரப்பளவில் நிலப்பயிர்களை காப்பாற்றவும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார்.

0: கேரள மாநிலம் அமிர்தபுரியில் நடைபெற்ற மாதா அமிர்தானந்தமயி பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய அவர், மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே உண்மையான சேவையாக கருதப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும்போது அரசின் சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் குறிப்பிட்டார். அமிர்தானந்தமயி மடத்தின் மூலம் வழங்கப்பட்ட நிதி உதவி காரணமாக சுமார் 2.5 லட்சம் ஏழை பெண்கள் புத்தொழில்களை தொடங்கி பயனடைந்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உலக நானோ மருத்துவ மாநாட்டில் பேசிய அவர், நவீன மருத்துவ அறிவியல் உலகில் நானோ மருந்து பொருட்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றார். மருத்துவ சிகிச்சை என்பது அந்தந்த நபர்களுக்கு ஏற்படும் பாதிப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். செல்லுலார் மற்றும் மூலக்கூறு அளவிலான ஆராய்ச்சிகள் இந்த மருத்துவ முறையில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மகளிர் கல்வி, சமூக சமத்துவம் போன்றவற்றிற்காக ராஜாராம் மோகன்ராய் ஆற்றிய பணிகள் சமூகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன்ராயின் நினைவு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். பிற்போக்கான பழக்க வழக்கங்களுக்கு மக்கள் ஆளாகியிருந்த காலகட்டத்தில் சமூக மாற்றத்திற்கு புதிய வழிகாட்டியவர் அவர் எனவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் காரணமாக உத்தரப்பிரதேசத்தின் ஏற்றுமதி அளவு 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரிக்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், இம்மாநிலத்தின் ஏற்றுமதி தற்போதைய 2 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 2030 ஆண்டுக்குள் 5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்றார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் சந்தை அணுகுதல் எளிதாகி உள்ளதாக அவர் கூறினார். முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதன் வாயிலாக உத்தரப்பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சந்தைப்படுத்த புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில அரசின் கொள்கைகள் முதலீட்டாளர்களுக்கு உகந்தவையாக இருப்பதால் அந்நிய முதலீடுகள் பெருமளவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மகாராஷ்டிராவில் நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்த மூங்கில் சார்ந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று அம்மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற மூங்கில் குறித்த மாநாட்டில் பேசிய அவர், திரிபுராவில் மூங்கில் சார்ந்த தொழில்கள் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். மகாராஷ்டிராவின் கட்சோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூங்கிலை மூலப்பொருளாக கொண்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யவும் அதிக வாய்ப்பிருப்பதாக அவர் கூறினார். இதன் மூலம் உள்ளூர் விவசாயிகள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என்றும் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா தெரிவித்தார். மத்திய அரசு மற்றும் பிஜேபி ஆளும் மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களை திசை திருப்பும் நோக்கில் எதிர்க்கட்சிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி வருவதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையர்களும் விளக்கம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் தேர்தல் ஆணையம் மீதான எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என்று நிரூபணமாகி உள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் வெனிசுலா, பெலாரஸ், மெக்சிகோ, கனடா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெனிசுலா அமைச்சருடனான சந்திப்பு எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையேயான ஒத்துழைப்புக்கு வலு சேர்த்து

இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மெக்சிகோ மற்றும் பெலாரஸ் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்புகளும் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி சுயசார்பு என்ற நிலையை தாண்டி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தற்கால போர் முறை மாற்றமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டினார். போரின் தன்மை, தொழில்நுட்ப பயன்பாடு, போர் நடைபெறும் காலம் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் பாதுகாப்பு படையினரின் திறனை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். மலை உச்சிகள் மற்றும் கடும் குளிரிலும் வீரர்கள் பணிபுரியும் சூழல் உள்ளதை சுட்டிக்காட்டிய ஜெனரல் தீரஜ் சேத் ட்ரோன் தாக்குதல்கள் புதிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன என்றும் தெரிவித்தார். ரம்மி விளையாட்டு செயலியுடன் தொடர்புடையவர்களின் 442 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் தொடர்ச்சியாக கேம்ஸ் கிராஃப்ட் டெக்னாலஜிஸ் நிறுவனம் மற்றும் அதன் பங்குதாரர்களுக்கு சொந்தமான வங்கி வைப்பு நிதி, வணிக வளாகங்கள், குடியிருப்புகள் முடக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 2,843 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 12 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். மீன் வியாபாரிகள் 50 பேர் பயணம் செய்த அந்த கப்பல் அந்நாட்டின் தென்பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் உள்ள ஒரு தீவு அருகே மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 15 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவர்களை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம் கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று ஆழ்கடல் தகவல் சேவைகளுக்கான தேசிய மையம் எச்சரித்துள்ளது. கடற்பகுதியில் அலைகள் மிக உயரமாக எழக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அம்மாநிலத்தில் மீனவர்கள் நாளை வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியிலும் இதே நிலை காணப்படும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-14, 21-10 என்ற செட் கணக்கில் பல்கேரியாவின் கெர்கானா பவுலோவாவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா ஓபன் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. ராஜ்கோட்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 8 ரன் எடுத்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 71 ரன் எடுத்துள்ளது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் மனித நேயத்தையும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவத்துறையின் எதிர்காலம் நானோ மருந்து பொருட்களை சார்ந்ததாக இருக்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ராணுவ தளவாட உற்பத்தி பாதுகாப்பு படைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதாக அமைய வேண்டும் என்று ராணுவ தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் தெரிவித்துள்ளார். காங்கோவில் கப்பல் மூழ்கி நேரிட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குரேஷியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் இனிமையாக 7:25. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. அதற்கு முன்னதாக
1: எலும்பு முறிவு, மூட்டு தேமானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களும் அதன் தீர்வுகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ப. திருநாவுக்கரசு அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
6: பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து மிக சிறந்த முறையில் வளர்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு காரணம் பார்த்தோம்னா, ஒரு குறைந்த முதலீட்டில் சிரமம் இல்லாமல் பராமரிக்கிறதுல நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு கோழியின வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது நாட்டுக்கோழி வளர்ப்பு தான். இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பில் நல்லா லாபம் அடையணும்னா கோழியை மட்டும் நம்ம வளர்த்தனா பத்தாது. எந்த இனத்தை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்த்தணுன்னா நல்ல மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைக்கும் அப்படின்றதுக்கும் ரொம்ப முக்கியம். அதுக்கான இனங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசீல் இனம்னு சொல்லுவாங்க நம்ம சண்டை கோழி, சில இனங்கள் கழுத்தில் சிறகற்ற கோழிகளும் இருக்குது. இந்த அசீல் கோழி தான் இருக்கிறதுலேயே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒன்று கறிக்காகவும் யூஸ் பண்ணலாம், முட்டைக்காகவும் வளர்த்தலாம். இந்த அசீல் இன கோழி குஞ்சுகள் வந்து நமது கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறையில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து கொண்டு வருகிறோம். ஒரு குஞ்சின் விலை வந்து 50 ரூபா, தேவைப்படும் விவசாயிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா, பொதுவாக நாட்டுக்கோழி வளர்த்துறது வந்து நம்ம கொல்லப்புறத்தில் வளர்த்துவோம். கொல்லப்புறத்தில் வளர்த்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா மற்ற இந்த கழுகு பருந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு போயிடும். இதனால நமக்கு லாஸ் இருக்கும். அது இல்லாமல் நல்ல ஒரு அதி தீவிர வளர்ப்பு முறைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஷெட்டு போட்டு நம்ம வளர்த்தணும். அப்படி ஷெட்டு போட்டு வளர்த்தணும் அப்படின்னா அதனுடைய உடல் குறைந்த தீவனத்தை உட்கொண்டு நல்ல உடல் எடையும் நிறைய முட்டையையும் கொடுக்கும். அதனால அதுல இருந்து ஒரு நல்ல லாபத்தை அடையலாம். அடக்குஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை எப்படி முட்டை பருவ கோழி எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நாட்டுக்கோழியில் 25 வாரத்துக்கு மேலே ஒரு 6 to 7 மாதத்துக்கு மேலே முட்டையிட ஆரம்பிச்சிடும். அந்த முட்டையெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அந்த உடல் எடைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த முட்டையை வந்து ஒரு குளிர்ச்சியான இடத்துல சேகரிக்கணும், அப்போ தான் வந்து நல்ல குஞ்சு வரும். இல்லைன்னா வெயிலான இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா ஏற்கனவே கருவு கூடி கூல முட்டையாக போயிடும். அதனால் வந்து குளிர்ந்த இடத்துல சேகரிக்கணும். அதை எப்படி சேகரிக்கணும் அப்படின்றத நம்ம கிராமத்து லெவலில் எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். அது எப்படின்னா ஒரு கூடை இல்லைன்னா ஒரு காரச்சட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் இல்லை, உலர்ந்த தவிடு இல்லை மரத்தூள் இல்லைன்னா வைக்கோல் இது ஏதாவது ஒன்று போட்டுட்டு அது மேலே ஒரு பருத்தி துணி, அது பருத்தி துணியை வச்சு நடுவில் குழி போல் வச்சுக்கிட்டு அதில் முட்டையை எடுத்து வைக்கலாம். இப்படி வைக்கும் பொழுது முட்டை வந்து சீக்கிரம் கெடாமல் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 15 to 20 முட்டை வந்ததுக்கப்புறம் அடக்கோழிக்கு வச்சிடணும். நிறைய முட்டை வைக்கக்கூடாது. ஒரு 15 கோழி முட்டை வச்சோன்னா நல்லா குஞ்சு பொறிக்கிற தன்மை அதிகமாகும். இந்த கோழியோட குஞ்சு பொறிக்கிற திறன் வந்து நம்ம அறிந்து எல்லாரும் தெரிஞ்சது தான் 21 நாள். அந்த அடை வச்சிருக்கிற டைமில் கோழி வந்து அதிகமாக வெளியில் வராது. அப்படி நம்மளும் போய் தொந்தரவும் பண்ணக்கூடாது. புது ஆட்கள் யாரும் போகாமல் தொந்தரவு பண்ணாமல் இருந்தோன்னா நல்ல ஒரு கோழி குஞ்சு பறிக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி பறித்து வரக்கூடியது கோழி குஞ்சுகளை வந்து ஃபஸ்ட்டு இளங்குஞ்சு பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வளரும் பயிர் முளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இளங்குஞ்சு நம்ம வந்து ரொம்ப நல்ல முறையில் வளர்த்தோம் அப்படின்னா பின்னாடி அது நல்ல வெயிட்டும் வரும், நிறைய முட்டையும் கொடுக்கும். எப்படி வளரணுமோ அது வளரும் பருவத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வளர்த்தணும். அதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரூடிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ப்ரூடிங் அப்படிங்கிறது இளங்குஞ்சுகள் பராமரிப்பு. ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அதில் கோழி குஞ்சுகளை வளர்த்தணும். அது வந்து சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி, இப்போ குளிர்காலத்தில் வந்து எப்படி வளர்த்தணும், வெயில் காலத்தில் எப்படி வளர்த்தணும்னு இருக்கு. குளிர்காலத்தில் ஒரு 2 to 3 வாரம் வளர்த்தலாம், வெயில் காலத்தில் 1 வாரத்தோடு முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வளர்த்தி அதுக்கப்புறம் வளர்கோழி பராமரிப்பு அப்படின்னு இருக்கு. அந்த வளர்கோழி பராமரிப்பில் அதற்கான தீவனம் வெளியில் கிடைக்கும். அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய பொருளாதார இழப்பு இருக்கும். ஏன்னா அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அதற்காக நாம் என்ன பண்ணணும்னா நாமளே தயாரிக்கலாம். அந்த தீவனம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, மக்காசோளம், கம்பு, அரிசி, குருணை, கேழ்வரகு இவற்றை வந்து ஒரு 45% to 50% புரதச்சத்து பொருட்களான புண்ணாக்கு வகையில் ஒரு 25%, நார்ச்சு

0: உணவுத்து பொருளான தவிடு ஒரு 20%, நுண்ணூட்டு வச்சத்து, தாதுப்பு கலவை இவற்றெல்லாம் 1% கலந்து மொத்தமா ஒரு 100 பங்கு வர மாதிரி வைத்து அதை அரைத்து கோழிகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது மிக குறைந்த தீவன செலவுல அதிக உடல் எடையும் நிறைய முட்டைகளையும் நம்ம பெறலாம். இதுதான் நம்ம வந்து நார்மலாக பண்ணுறது. இதில் நமக்கு விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன, நாட்டுக்கோழி குறைந்த உற்பத்தி திறன் தான் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி வளர்ப்பு முறையில் பண்ணினோம் அப்படின்னா நல்ல உடல் எடையும் முட்டையும் கிடைக்கும். அப்புறம் நோய் பாதிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறது பார்த்தோன்னா நாட்டுக்கோழிகளுக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகம். இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ராணிக்கட்டு நோயும் அம்மை நோயும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக ராணிக்கட்டு நோய்க்கும் அம்மை நோய்க்கும் தடுப்பூசி போட்டுக்கணும். 4வது இது என்னன்னா, சந்தையில வந்து விலையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இடைத்தரகர்கள் மூலியமா விற்காம நாமளே ஒரு கறிக்கடை இல்லைன்னா கறி கடை வச்சிருக்கவங்ககிட்ட நாமளே நேரடியா முட்டையை கறியை விற்கணும், இறைச்சி கோழிய இல்லையா முட்டைன்னா இந்த பல்பொருள் அங்காடி சூப்பர் மார்க்கெட்னு சொல்றோம் இல்லைங்களா, அங்க கொடுத்து நல்ல விலைக்கு விற்கலாம். நம்ம 15-20 ரூபாய்க்கு விற்று லாபம் பெறலாம். அப்புறம் பராமரிப்பு குறைபாடு அப்படின்னா, நம்ம வந்து சில சமயங்களில் மூக்கு வெட்டி விடணும், இல்லைன்னா கொத்திக்கு ஒன்று கொண்டு கொத்திக்கு முதுகில் வந்து அந்த புங்குலாம் இல்லாமல் போயிடும், சிறகுலாம் இல்லாமல் போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு வந்து உப்பு கரைசல் ஒரு 5 g/L போட்டு தண்ணியில் கலந்து கொடுத்தோன்னா அந்த இதுவும் குறைஞ்சோ குறைஞ்சிக்கும். இது மாதிரி வளர்க்கும் பொழுது நமக்கு வந்து நல்ல லாபத்தை அடையலாம். மிக குறைந்த முதலீடு அதிக லாபம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பில் தான் பெறலாம். விற்பனைகளை இந்த மாதிரி நல்ல ஒரு முறையில் வளர்த்து நல்ல இடத்துல விற்கணும். எப்பவுமே நாம் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நாம தான் விலை நிர்ணயம் பண்ணணும். இதில் வந்து இடைத்தரகர்கள் விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. இந்த மாதிரி செயல்பட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்ல ஒரு லாபம் தரும் வளர்ப்பு தொழிலாக மட்டும் இல்லாமல் நிறைய முன்னேற்றங்கள் அடையலாம். இந்த முன்னேற்றம் மட்டும் இல்லாம நாமளும் சாப்பிட்டு நம்ம ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமோ நம்ம உறவினர்களுடன் விருந்து விசேஷ காலங்களில் பகிர்ந்து உண்டும் நல்ல முறையில் முன்னேறலாம்.
1: இதுவரை கேட்டது நாட்டுக்கோழி வளர்ப்பில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் சவால்களும் அதன் தீர்வுகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ப. திருநாவுக்கரசு அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக செம்மறி ஆடு வளர்ப்பில் லாபத்தை அதிகரிப்பதற்கான மேலாண்மை உத்திகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ரமேஷ் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: ஆடுகள் தமிழ்நாட்டில் தொன்று தொற்று வளர்க்கப்படுகின்றன. இவ்வாடு வளர்ப்பினை நிலமற்ற விவசாயிகள் முதல் பெரும் விவசாயிகள் வரை ஓர் உப தொழிலாக அல்லது முக்கிய தொழிலாக செய்து வருகின்றனர். இயற்கை மாற்றங்களால் வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார தேவை பூர்த்தி செய்து கொடுத்து சமுதாயத்தில் ஓர் தனி மனிதனாக செயல்பட வைப்பது ஆடு வளர்ப்பு தொழில். அதில் முக்கியமாக வானம் பொய்த்து வறட்சி ஏற்படும் காலங்களில் கால்நடைகளே மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்ந்து வருகின்றன. இன்றைய காலநிலையில் கால்நடை பராமரிப்பு தொழிலில் குறைந்த மூலதனத்தில் சீரிய முறையான வருவாய் ஈட்டிக் கொடுக்கும் தொழில் ஆடு வளர்ப்பு என்பது திண்ணம். பழங்கால வளர்ப்பு முறைகளுடன் புதிய உத்திகளையும் முறைப்படுத்தி செயல்படுத்தும் போது ஆடு வளர்ப்பு ஓர் நல்ல லாபம் ஈட்டிக் கொடுக்கும் தொழிலாக அமையும் என்பது உறுதி. பொதுவாக செம்மறி ஆடுகள் வளர்ப்பு என்பது 2 காணப்படுகிறது. ஒரு வகை சினை ஆடுகளை வாங்கி ஈன்றச் செய்து குட்டிகள் உற்பத்தி செய்வது, மற்றொன்று வகை 3 வயதுள்ள குட்டிகளை வாங்கி கொட்டில் முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் வளர்த்தால் ஆண்டிற்கு 2 விற்று அதிக லாபம் பெறலாம். எனவே பண்ணையாளர்கள் செம்மறி ஆட்டு குட்டிகளை வளர்த்து நல்ல லாபம் பெறலாம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. முக்கியமாக முதலில் குட்டிகள் தேர்வு. குட்டிகளை எவ்வாறு தேர்வு செய்வது? நாம் வாழும் இடங்களுக்கு ஏற்றவாறு பெரும்பான்மையான மக்களால் விரும்பி வாங்கப்படும் இனமாக பார்த்து வாங்கி வளர்க்க வேண்டும். இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பண்ணையாளர்களிடம் வாங்க வேண்டும். சந்தைகளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். தொற்று நோய் இல்லாத மந்தைகளில் இருந்து வாங்க வேண்டும். குட்டிகள் நல்ல உடல் நிலையில் இருக்க வேண்டும். வயதிற்கேற்ற வளர்ச்சி காணப்பட வேண்டும். மேலும் நல்ல உடல் அமைப்புடன் குறைபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். 3 குட்டிகளாக வாங்குவது சிறப்பானது மற்றும் பால் மறந்து நன்கு மேய்ச்சல் மேயக்கூடிய குட்டிகளாக தேர்வு செய்வது அவசியம். எந்த வயது மற்றும் பாலினம் வாங்குவது என்பதை பார்ப்போம். இறைச்சி உற்பத்திக்கு 3 குட்டிகளை வாங்க வேண்டும். தாயிடம் இருந்து பிரிக்கப்பட்ட குட்டிகள் பால் இயக்கத்தினாலும் தனிமைப்படுத்தியதாலும் சில நாட்கள் சரிவர தீவனம் உட்கொள்ளாது. இதனால் குட்டிகளின் வளர்ச்சி சிறிது குறைந்து காணப்படும். சராசரியாக குட்டிகளின் நாள்தோறும் எடை கூடும் அளவானது

இடமிருந்து குட்டியை பிரிப்பதற்கு முன்பு 80 முதல் 100 கிராம் அளவானது, குட்டியை தாயிடமிருந்து பிரித்த பின்பு 40 முதல் 50 கிராம் அளவே நாள்தோறும் எடை கூடும். குட்டிகளின் வளர்ச்சி 9 மாத வயது வரை துரிதமாக இருக்கும், பின்பு இதைவிட சற்று குறைவாகவே இருக்கும். இறைச்சி உற்பத்திக்காக கிடா குட்டிகளாக வாங்குவது சிறந்ததாகும். காரணம், பெட்டை குட்டிகளை காட்டிலும் கிடா குட்டிகளின் வளர்ச்சி சற்று வேகமாக இருக்கும். மேலும் கறிக்காக வாங்குபவர்கள் கிடாக்களையே மிகவும் விரும்பி வாங்குவார்கள். அடுத்ததாக கிடாய் குட்டிகளை காயிடுதல் முக்கியத்துவம். மந்தையில் பராமரிப்பில் தேவைக்கு அதிகமாக உள்ள இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கிடா குட்டிகளுக்கு காயெடுத்து விட வேண்டும். காயெடுத்த கிடா குட்டிகள் எந்த இடையூறுமின்றி துரிதமாக வளர்ச்சியடையும். ஆடு வளர்ப்பில் முக்கியமாக தீவன மேலாண்மை, சமச்சீர் தீவன மேலாண்மை மிக முக்கியமானது. ஆடு வளர்ப்பில் ஈடுபடும் போது அதனுடைய நிலையை கண்டு தகுந்த தீவன தேவையை பூர்த்தி செய்வதை கருத்தில் கொள்ள வேண்டும். தற்போது ஆடுகளில் உற்பத்தி நிலை பாதிப்பிற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்றாக திகழ்வது சமச்சீர் தீவனம் மற்றும் தாது உப்பு பற்றாக்குறை ஆகும். எனவே ஆடு வளர்ப்பில் ஈடுபடுவோர் ஆடுகளுக்கு உரிய முறையில் சரியான தீவனம் கிடைக்க வழிவகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பசுந்தீவனங்கள். கொட்டில் முறையில் ஆடுகளை இறைச்சிக்காக வளர்க்க விரும்பும் விவசாயிகள் பண்ணை தொடங்குவதற்கு முன்னதாக தங்கள் வயல்களிலும் வயல் ஓரங்களிலும் தீவன பொருட்கள் மற்றும் தீவன மரங்களை வளர்க்க வேண்டும். கொட்டில் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு ஆடுகள் விரும்பி உண்ணும்படியான பலதரப்பட்ட தீவன வகைகளை வழங்கினால் அவற்றின் உற்பத்தி திறனை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதில் பசுந்தீவன வகைகளான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், கோ 3, கோ 4, கோ 5, கோ 6 அண்ட் கோ 7, கினியா புல், கொழுக்கட்டை புல் போன்ற வகைகளாகும். தானிய வகை பசுந்தீவனமான தீவனச்சோளம் கோ 29 மற்றும் தீவன மக்காச்சோளம். பயிர் வகை பசுந்தீவனங்கள் முயல் மசால், அதில் 2 வகை உண்டு, ஸ்டைலோ ஹெமட்டா, ஸ்டைலோ ஸ்கேப்ரா, வேலி மசால், குதிரை மசால், தீவன தட்டை பயிறு, சனப்பை போன்றவைகள். மரவகை தீவனங்களான சூபாபுல், கிளேரிசிடியா, கொடுக்காப்புலி, வேம்பு, வாகை, அகத்தி, சித்தகத்தி, ஆச்சான், உதயன், போவரசு போன்ற மரவகை தீவனங்களையும் கொடுக்கலாம். உலர் தீவனங்கள் ஆடுகள் விரும்பி உண்ணக்கூடியது கடலை கொடி, பொள்ளுக்கொடி, காய்ந்த மர இலைகள், உளுந்து பொட்டு. இது போன்ற தீவனங்கள் அனைத்தையும் கலந்து பல இடைவெளியாக பிரித்து 2 முதல் 3 வேளை கொடுக்கலாம். பசுந்தீவனம் குறைவாக கிடைக்கும் காலங்களில் பசுந்தீவனம் கிடைக்கும் அளவிற்கு கொடுத்துவிட்டு மீதி தேவையை நிறைவு செய்ய உலர் தீவனங்களை கொடுக்க வேண்டும். உதாரணமாக கடலை கொடி, கொள்ளுக்கொடி, நரிப்பயிறு, தட்டை கொடி, சணப்பு போன்றவற்றை கொடுத்தல் அவசியம். தீவன பற்றாக்குறை காலங்களில் மர இலைகளை குட்டிகள் நன்கு உண்ணும். அடர் தீவனம். பசுந்தீவனங்களில் நிறைவு செய்யாத சத்துக்களை அடர் தீவனம் மூலம் ஆடுகளுக்கு அளித்து நிறைவு செய்யலாம். அடர் தீவன கலைவனை தங்களிடம் உள்ள விவசாய உபொருட்களை கொண்டு சமச்சீர் அடர் தீவனம் தயார் செய்து கொடுத்து தீவன செலவினை குறைத்து லாபம் பெறலாம். பொதுவாக தானிய வகைகள் 40 விழுக்காடும், தவிடு வகைகள் 30 முதல் 40 விழுக்காடும், மரவள்ளி கிழங்கு திப்பி அல்லது காய்ந்த மர இலைகள் 10 விழுக்காடும், பின்னாக்கு வகைகள் 15 முதல் 20 விழுக்காடும், தாது உப்பு கலவை 2 விழுக்காடும், சாதாரண உப்பு கலவை 1 விழுக்காடும் சேர்த்து கலப்பு தீவனத்தை தயார் செய்யலாம். குட்டிகளுக்கு தீவனத்தில் புரதச்சத்து 16 விழுக்காடும், மொத்த செரிமான சத்துக்களின் அளவு 70 விழுக்காடும் இருத்தல் வேண்டும். குட்டிகளுக்கு புரதம் நிறைந்த கலப்பு தீவனம் நாள்தோறும் 100 முதல் 150 கிராம் அளவிற்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது குட்டிகளின் வளர்ச்சி அதிகரிக்கும். கலப்பு தீவனத்தினை அரைத்து தூளாகவோ அல்லது குச்சி தீவனம் தயாரித்தோ வழங்கலாம். அடர் தீவனம் தூளாக கொடுக்கும் பொழுது சிறிதளவு நீர் சேர்த்து கொடுத்தால் தீவன விரயத்தை குறைப்பதுடன் தூசி பறந்து சுவாச கோளாறுகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். முழு தீவனம். முயல் மசால், வேலி மசால், சணப்பை, குதிரை மசால் போன்ற பயிர் வகை பசுந்தீவனங்கள் அதிகமாக கிடைக்கும் சமயங்களில் சரியான தருணத்தில் அறுவடை செய்து நிழலில் உலர்த்தி போர் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பசுந்தீவனம் கிடைக்காத காலத்தில் உலர்ந்த பயிர் வகை தீவன பயிர்கள் 50 பாகமும், கலப்பு தீவனம் 50 பாகம் கலந்து முழு தீவனமாக கொடுக்கலாம். இவ்வாறாக கொடுப்பதால் குட்டிகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குட்டிகளில் கொழுப்பு இருக்க வேண்டும் என்றால் 60 விழுக்காடு உலர்ந்த பயிர் வகை தீவனமும் 40 விழுக்காடு கலப்பு தீவனமும் கலந்து முழு தீவனமாக குட்டிகளை விற்பதற்கு 2 மாதத்திற்கு முன்பு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறாக முழு தீவனம் கொடுக்கும் பொழுது குட்டிகளின் வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் 100 முதல் 120 கிராம் அளவிற்கு வாய்ப்பு உள்ளது. குட்டிகளுக்கு தாது உப்பு அளித்தல். குட்டிகளில் தாது உப்பு பற்றாக்குறையில் குட்டிகள் கொட்டகையில் மண் மற்றும் சுவர்களை நக்கி கொண்டு இருக்கும். குட்டிகளுக்கு தாது உப்பு பற்றாக்குறை இருந்தால் சத்து பற்றாக்குறை நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் மற்ற சத்துக்களின் செரிமான மற்றும் உறிஞ்சும் திறனும் பாதிக்கப்பட்டு உற்பத்தி குறைந்து நோய் வாய்ப்படும். எனவே தரமான தாது உப்பு கலவையினை வாங்கி அடர் தீவனத்தில் 2% கலந்து அளிக்கலாம்.

0: மேலும் தாது உப்பு கலவை கட்டினை ஆடுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொட்டகையின் பல இடங்களில் 1.5 முதல் 2 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட்டால் குட்டிகள் அவற்றை நினைக்கி தங்கள் தேவையினை நிறைவு செய்து கொள்ளும். நோய் மேலாண்மை, அவற்றில் நோய் தடுப்பது பற்றி தெரிந்து கொள்வோம். கிடா குட்டிகளை வாங்கி இறைச்சிக்காக வளர்க்கும் போது அவற்றுக்கு சரி விகித தீவனம் கொடுக்கும் போது வளர்ச்சி நன்றாக இருக்கும். இவ்வாறு வளர்ச்சி இருக்கும் குட்டிகளில் துள்ளுமாறி நோய் தாக்க வாய்ப்புள்ளது. எனவே இறைச்சிக்காக வளர்ப்படும் குட்டிகளுக்கு துள்ளுமாறி நோய் தடுப்பூசி கண்டிப்பாக போட வேண்டும். குட்டிகளுக்கான குடற்புழு நீக்கத்தின் முக்கியத்துவம். செம்மறியாட்டு கிடா குட்டிகள் வாங்கியவுடன் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். காரணம், குட்டிகளை பலதரப்பட்ட குடற்புழுக்கள் தாக்கியிருக்கலாம். குட்டியின் 45 வயது நாளில் நாடாப்புழுவிற்கான குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். பின்பு 90 நாட்களில் அடுத்த குடற்புழு நீக்கம் புழுக்கையை பரிசோதனை செய்து அதற்கேற்ப குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். மழைக்காலத்தில் புதிதாக முளைத்த புற்களை மேயும் ஆட்டுக்குட்டிகளுக்கு குடற்புழு நீக்க மருந்து அவசியம். ஆடுகளை தாக்கும் நோய்களில் குடற்புழு நோய்கள் மிக முக்கியமானவை. இவை குட்டிகளின் வளர்ச்சியை பாதித்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. இதனை தடுத்து ஆரோக்கியமான குட்டிகளை வளர்த்து நல்ல லாபம் ஈட்ட குட்டிகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். குடற்புழு இருப்பதால் குட்டிகளில் ஏற்படும் முக்கிய பாதிப்புகள்: குட்டிகளின் வளர்ச்சி மிகவும் குறையும், அடிக்கடி கழிச்சல் உண்டாகும், குட்டிகளின் வயிறு பெருத்து காணப்படும், தோலின் தரம் கெடும் மற்றும் முடி தொட்டவுடன் கொட்டிவிடும், மூக்கில் சளி ஒழுகுதல் மற்றும் இரத்த சோகை காணப்படும். ஆடுகள் அதன் விற்பனை செய்யும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். பொதுவாக 7 முதல் 9 மாத வயதுடைய குட்டிகளே இறைச்சிக்காக வாங்கப்படுகின்றன. எனவே 6 மாதத்திற்கு மேல் எடை கூடுவதை பொறுத்து இறைச்சிக்காக விற்பனை செய்யலாம். குட்டிகள் வளர்க்கும் போது விழா காலங்களில் விற்பனைக்கு வருமாறு வளர்க்க வேண்டும். அதாவது தீபாவளி, ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்துமஸ் போன்ற விழா காலங்களில் வியாபாரத்திற்கு வருமாறு குட்டிகளை வளர்த்து அதிக லாபம் பெறலாம். தற்போது விவசாய பொருட்கள் விற்பனைக்கு நடந்து வரும் உழவர் சந்தை போலவும், கோழிகளுக்கும் முட்டைகளுக்கும் கோழி உற்பத்தியாளர்கள் விலை நிர்ணயம் செய்வது போலவும், ஆடு உற்பத்தியாளர்கள் தங்களுக்குள் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு விலை நிர்ணயம் செய்து கொண்டு விற்பதும் வாங்குவதும் செய்தால் இடைத்தரகர்களின் தலையீட்டினை குறைத்து நல்ல விலைக்கு விற்கவும் சரியான விலைக்கு வாங்கவும் வழிவகை செய்து கொடுக்கும். குட்டிகளை முறையாக பராமரித்து வளர்த்து வந்தால் இத்தொழிலில் நல்ல லாபம் ஈட்ட முடியும். ஆடு வளர்ப்போர் மேலாண்மை முறைகளை ஒட்டி வளர்ப்பு முறையாக கடைபிடித்து செயல்படுத்துவதன் மூலம் குட்டிகளை கொழுக்கச் செய்து உற்பத்தியை அதிகரித்து நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும். ஆடு வளர்ப்பே நாடு செழிப்பு.
1: இதுவரை கேட்டது செம்மறி ஆடு வளர்ப்பில் லாபத்தை அதிகரிப்பதற்கான மேலாண்மை உத்திகள் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ரமேஷ் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக மாடுகளில் உண்ணிகளினால் ஏற்படும் பாதிப்புகளும் அதை கட்டுப்படுத்தும் நவீன வழிமுறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை ஒட்டுண்ணித்துறை இணை பேராசிரியர் முனைவர் அன்பரசி அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: உண்ணிகள் என்றால் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். உண்ணினா மாட்டோட உடம்புல தோல்ல ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சி வாழும் சின்ன ஒரு வெளிப்புறத்துல காணப்படும் ஒட்டுண்ணிகளே உண்ணிகளாகும். ஒரு உண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மிகச்சிறிய அளவு ரத்தத்தை மட்டுமே உறிஞ்சினாலும் நூற்றுக்கணக்கான உண்ணிகள் வந்து ஒரு மாட்டுல இருந்தா அது மாட்டின் உடல் நலத்தையே கடுமையாக பாதிக்கும். உண்ணிகள் எப்பெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணிகள் எப்போதும் ஆண்டு முழுவதும் காணப்படும். ஆனால் சில பருவங்களில் அந்த உண்ணிகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மற்றும் மழை வந்து மாறி மாறி வரும் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணிகளோட எண்ணிக்கை வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்கள் மாட்டில் மழைக்காலம் மற்றும் மழைக்கு பிந்திய காலங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுதும் உண்ணிகள் வந்து அதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து அதிகமாக விருத்தி செய்து அதிக அளவில் வந்து பரவும். மேலும் புல் புதர்கள் மற்றும் தொழுவத்தை சுற்றி ஈரமான இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணிகள் வந்து அதிகமாக வளருங்க. அடுத்து உண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உடம்புல எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காதுகளில் உள்ள பார்க்கலாம், மார்பு பகுதி, கழுத்து பகுதி, வால் அடிப்பகுதி, தொடைகளுக்கு இடையில வந்து பார்க்கலாம். மேலும் மடியில் வந்து பார்த்தீங்கன்னா மடி அந்த கிடுக்கு இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணியோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட தோல் பகுதி வந்து மென்மையாக இருக்கும். அதனால தான் இந்த பாகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணி வந்து அதிகமாக இருக்கும். எனவே இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து மாட்டோட தோலை வந்து தடவி பார்க்கணும். பார்க்கணும். தடவி பார்க்கும்போது அப்படியே ஒரு இது தெரியும் உங்களுக்கு உண்ணி இருந்தால் மாட்டில்.

உண்ணியோட வாழ்க்கை சுழற்சி எப்படி இருக்கும் அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஆண் மற்றும் பெண் உண்ணிகள் இரண்டுமே ரத்தத்தை உறிஞ்சும். ஆனால் அந்த ஆண் உண்ணியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம பெண் ஒட்டுண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, பெண் உண்ணியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து ரத்தத்தை உறிஞ்சக்கூடியது. ஒரு உண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாட்டில் ஒட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு கடுகு சைஸில் தான் இருக்கும். அதே உண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை உறிஞ்சி அந்த உண்ணி வந்து ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆமணக்கு நம்ம கொட்டமுத்து இருக்கு இல்லைங்களா அந்த சைஸுக்கு வந்து ஆகி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் தாங்க கீழே விழும். தரையில் விழுந்து நம்ம வந்து மாட்டு கொட்டைகள்லாம் இருக்கிற சந்து பொந்துலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டைகளை இடும். ஒரு உண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முட்டை விடும், சுமார் 10,000-20,000 வரை வந்து முட்டைகளை இடும். இந்த முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில வாரங்களுக்கு பிறகு அந்த முட்டைகள் வந்து பொறிஞ்சி சின்ன கடுகு சைஸில் வந்து இளம் உண்ணிகள் வந்து தரையில் வந்து இருக்கும். திருப்பி மாடெல்லாம் பார்க்கும்போது அந்த உண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மாட்டில் வந்து ஏறி ஒட்டிக்குங்க. இதுதான் அந்த உண்ணியோட வாழ்க்கை சுழற்சி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உண்ணியினால என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படும். முதலாவதாக முக்கியமான இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த இழப்பு. உண்ணி வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை அதிகம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கிறதுனால ரத்த சோகை வந்து முதலாவதாக ஏற்படும். ஒரு பெண் உண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது 0.5 முதல் 1 மில்லி ரத்தத்தை வந்து உறிஞ்சிற அளவுக்கு அதுக்கு வந்து தன்மை வந்து உடையதுங்க. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான உண்ணிகள் இருந்தால் எவ்வளோ ரத்தத்தை வந்து உறிஞ்சுன்னு நீங்களே வந்து ஒரு கணக்கு போட்டுக்கொள்ளலாம். உண்ணிகள் வந்து தாக்கத்தை வந்து நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். இந்த உண்ணிகள் வந்து ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து பலவீனம் அடைந்து தீவனத்தை வந்து சரியாக வந்து சாப்பிடாது, உடல் வந்து சோர்ந்து காணப்படும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன, தீவனம் சரியாக சாப்பிடாம ரத்த சோகை இருந்தால் அடுத்து நமக்கு என்ன விளைவு ஏற்படும்னா பால் உற்பத்தி வந்து குறைஞ்சி போயிடும். தீவனமும் சரியாக சாப்பிடாது, தீவனத்தை சாப்பிட்ற அந்த சக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் உடலுக்கு பயன்படாமல் அந்த பால் உற்பத்தி வந்து குறைஞ்சி வந்து போயிடும். பால் உற்பத்தி குறையதுனால தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார இழப்பு வந்து ஏற்படுது. அடுத்து வந்து உடல் எடை வந்து குறையும். அதுக்கு அடுத்தபடியாக உண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கும் இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரிப்பு, தோலில் வந்து புண்கள், காயங்கள் இவற்றெல்லாம் உருவாக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா தோல் சேதம் ஏற்படுது. தோல் சேதம் இருந்துச்சுன்னா இதனால் வந்து தோலில் வந்து அதனுடைய தரம் வந்து குறையும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்ணிகள் மூலம் மாட்டுக்கு வந்து என்னென்ன நோய்களை வந்து பரப்புது அப்படிங்கிறது தாங்க. அதாவது உண்ணி வந்து நாம் நினச்சிட்ருக்குறோம் ரத்தத்தை மட்டும்தான் உறிஞ்சும் அப்படின்னு, அப்படி இல்லை சில முக்கியமான மாடுகளில் வந்து ஆபத்தான நோய்களையும் இது வந்து பரப்பும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஃபி தண்ணீர் காய்ச்சல், அதாவது உண்ணி காய்ச்சல் அதுக்கு பேர். ரெண்டாவது நெறிக்கட்டி காய்ச்சல். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா பித்த நீர் நோய். சரிங்களா, இந்த நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணிகள் மூலமாக தான் இந்த நோய்கள் வந்து மாடுகளுக்கு வருது. பொதுவாக இந்த மாதிரி நோய்கள் தாக்கம் இருந்துச்சுன்னா மாட்டில் என்ன அறிகுறிகள் இருக்குன்னா அதிகப்படியான காய்ச்சல், பசியின்மை, கண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் ரத்தத்தை உறிஞ்சி ரத்த சோகை ஏற்படுத்துவதனால வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காபி தண்ணீர் காய்ச்சல் சொல்கிறோம் இல்லைங்க, அந்த காய்ச்சல் உள்ள மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் வந்து சிவப்பாக இருக்கும். திடீர்னு கூட வந்து மாடு வந்து இறக்கக்கூட நேரிடும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க பாதிப்பு. உண்ணிகள் இந்த மாதிரி அதிகமாக இருந்து ரத்தத்தை வந்து உறிஞ்சி இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் ஆளாச்சுன்னா மாடில் வந்து பார்த்தீங்கன்னா சினைப்பருவம் தாமதமாக வருதல், கருத்தரிக்காமல் போதல், கன்று ஈனும் இடைவெளி அதிகரித்தல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். சரிங்க, அடுத்து வந்து நாம் வந்து உண்ணிகள் வந்து எப்படி வந்து இதனுடைய தாக்கத்தை வந்து கண்டறியறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாட்டோட அறிகுறிகளை வந்து கவனித்து பார்க்கணும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி உண்ணிகள் தாக்கம் இருந்தால் மாடு வந்து மரம், சுவர் அல்லது கம்பங்களில் வந்து உரசும், வாழை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அசைச்சிக்கிட்டே இருக்கும், அப்புறம் சோர்வாக இருக்கும், அமைதியற்றும் காணப்படும், பால் உற்பத்தியும் குறைஞ்சி போகும். இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாட்டோட உடம்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தடவி பார்த்து தோலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நன்றாக பிரித்து பார்த்து உண்ணிகள் வந்து இருக்கிறதான்னு நீங்கள் வந்து பரிசோதிச்சு பார்த்துக்கணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வந்து மாட்டோட காது, கழுத்து, மடி, வாளோட அடிப்பகுதி போன்ற இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடவி பார்க்க வேண்டும். ஒரு பெண் உண்ணியானது 1000-க்கணக்கான முட்டைகளை தரையில் இடுகிறது. அவற்றிலிருந்து வெளிவரும் இளம் உண்ணிகள் மாடுகளை தாக்கி வளர்கின்றன. எனவே மாடுகளுக்கு மட்டும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மருந்து பயன்படுத்தினால் போதாது, அவை வாழும் சுற்றுப்புற சூழ்நிலையும் நம்ம வந்து சுத்தமாக வச்சுருக்கணும். உண்ணிகளை நீங்கள் வந்து உங்கள் மாட்டில் எப்படி கட்டுப்படுத்தலான்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே உங்கள் மாடை வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து தடவி பார்த்தீங்கன்னா ஒரு உண்ணி ரெண்டு உண்ணி இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து உண்ணியை வந்து தரையில் வந்து முக்கியமாக பிடுங்கி வந்து போடக்கூடாது. இந்த உண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிழம்பில் வந்தால் போடணும். சரிங்களா, தரையில் போட்டிங்கன்னா நசுக்கி போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஏற்கனவே அது ரத்தம் குடிச்சிருக்குது, அதில் வந்து முட்டை இருக்கும். அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா தரையில் திருப்பி கீழே விழுந்து திருப்பி வந்து அந்த முட்டை வந்து பொறிக்கும். திருப்பி வந்து உண்ணிகளை வந்து நீங்கள் அழிக்கவே முடியாது, இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால்

0: அதனால ஒரு உண்ணி ரெண்டு உண்ணி இருக்கும்போது நீங்க அந்த உண்ணிய மாட்டோட உடம்புல இருந்து நல்லா எடுத்து அதை வந்து தீப்பிழம்பில் போட்டுடணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்ணி மாட்டோட உடம்புல அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து உண்ணிக்கொல்லி மருந்து தான் பயன்படுத்தணும். மாட்டு மேல வந்து இந்த மண்ணெண்ணெய் ஊத்துறது இதெல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடாது. உண்ணிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி தான் நீங்க வந்து உண்ணிகளை வந்து அழிக்க வேண்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்ணிக்கொல்லி அழிக்கிறதுக்கு நம்ம வந்து பியூடாக்ஸ்னு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்தை வந்து 1 லிட்டர் தண்ணியில 2 மில்லி அளவு கலந்து துணியில நனைச்சி மாட்டோட பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நன்கு தேய்க்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து குளிப்பாட்டுதல் வேண்டும். இதை வந்து ஒரு தடவை வந்து போட்டுட்டு நீங்க விட்டுறக்கூடாது. இதை மறுபடியும் நீங்க வந்து 21 நாட்கள் கழித்து கண்டிப்பா இந்த மாதிரி மருந்தை வந்து நீங்க வந்து போட வேண்டும். முக்கியமா நீங்க எந்த உண்ணிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தும் போதும் நீங்க வந்து கால்நடை மருத்துவரை அணுகி அவரோட ஆலோசனைப்படிதான் நீங்க வந்து மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நவீன முறையில ஈஸியா சொட்டு மருந்து மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்ணிகளை அழிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது. அந்த மருந்தை வந்து வாங்கி நீங்க வந்து தோள்பட்ட பகுதியிலிருந்து முதுகுல வந்து நடு அந்த கோடு இருக்கு இல்லைங்களா, அது வழியா வாளின் அடிப்பகுதி வரை நீங்க வந்து அப்படியே சொட்டு சொட்டா நீங்க வந்து போட்டால் போதுமானது, சரிங்களா. அதுக்கப்புறம் அது வந்து எண்ணெய் வந்து அந்த மருந்தானது எல்லா உடல் பாகங்களிலும் பரவி உண்ணிகளை வந்து திறம்பட கட்டுப்படுத்தும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்ணிக்கு வந்து ஊசி மருந்துகள்லாம் இருக்குது. உண்ணி மருந்தை மாட்டுக்கு மட்டும் போட்டா போதுமா, அப்படி இல்லை. நீங்க அப்படி பண்ணினீங்கன்னா உண்ணிகளை உங்க கொட்டைகளை வந்து அழிக்கவே முடியாது. மாடுகளுக்கு போடுவது மட்டும் இல்லாமல் மாட்டு தொழுவத்திலும், அதுவும் அந்த வந்து பாத்தீங்கன்னா மாட்டோட தொழுவத்தில் இருக்கிற தர வெடிப்பு, சுவர்ல இருக்கிற வெடிப்பு, அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மடங்கு நீங்க வந்து உண்ணிக்கொல்லி மருந்தை வந்து தண்ணில கலந்து நீங்க வந்து தெளித்து விட வேண்டும். இது வந்து முக்கியமா நீங்க வந்து செய்ய வேண்டியது. அதனாலதான் நீங்க இதை சரியா பயன்படுத்தாதனாலதான் உங்க மாட்டு கொட்டகையில வந்து பாத்தீங்கன்னா உண்ணி தொல்லை வந்து இருந்துகிட்டே இருக்கிறது, சரிங்களா. அடுத்து முக்கியமான ஆலோசனைகள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, புதுசா நீங்க வந்து மாடு வாங்க போறீங்க அப்படின்னா அந்த மாட்டுல வந்து உண்ணி இருக்கான்னு பார்த்து நீங்க வந்து செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா அந்த மாடு வந்து ஒரு உண்ணி ரெண்டு உண்ணி ஓட்டிட்டு வந்துட்டு திருப்பி இங்க உங்க மாட்டுல வந்து ஆல்ரெடி உங்க வீட்டுல இருக்கிற மாட்டுல வந்து திருப்பி ஏறிக்கும், சரிங்க. அடுத்து வந்து தொழுவங்களை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் நல்லா வச்சிருக்கணும். புல் புதர்கள்லாம் இல்லாம பாத்துருக்கணும், பார்த்து வச்சுக்கணும், கிளீன் பண்ணி வச்சுக்கணும். மாட்டோட உடம்ப வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து உண்ணிகள் இல்லன உள்ளனவா என்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோல்ல வந்து தடவி பார்க்கணும், காதுல உள்ள பார்க்கணும், மடியில எல்லாம் தடவி பார்க்கணும், சரிங்களா. எந்த உண்ணி மருந்தையும் பயன்படுத்தும் போது நீங்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்றி இந்த மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே நீங்க வந்து மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இந்த மருந்து போட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க டாக்டர் கிட்ட போனாதான் அவங்க வந்து மருந்தை வந்து நீங்க வந்து ஆல்ரெடி என்ன பயன்படுத்திருக்கீங்க அடுத்து வேற மருந்து வந்து மாத்தி போடுவாங்க, சரிங்களா. ஒரே மருந்தை வந்து அடிக்கடி போட்டு போட்டு எல்லா மருந்தும் வந்து இப்ப வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அதனாலதான் உங்க பண்ணையில வந்து உண்ணிகளை அழிக்கிறது வந்து மிகவும் சிரமமா இருக்குது. ஒரு மாட்டுக்கு உண்ணி இருக்குது அப்படின்னு நீங்க பாத்துட்டு ஒரு மாட்டுக்கு மட்டும் நீங்க வந்து உண்ணி மருந்தை போடக்கூடாது. அனைத்து மாடுகளிலும் 1-2 எல்லாம் இருந்ததுன்னா நீங்க பிடுங்கி ஒரு நெருப்புல போட்டு எரிச்சிடலாம். மத்த மாடுகள்லயும் நிறைய உண்ணி இருந்துச்சுன்னா நீங்க எல்லா மாட்டையும் ஒரே நேரத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும். இது முக்கியமான தகவல். இன்னைக்கு ஒரு மாடு, நாளைக்கு ஒரு மாடு, நாள் அப்படி அளிக்க கூடாது. எல்லா மாடுகளுக்கும் ஒரே நேரத்தில் சிகிச்சை அளிப்பது மிகவும் சிறந்த பலனை தரும். உண்ணிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறிய ஒரு பூச்சியா இருந்தாலும் அவற்றில் ஏற்படும் வந்து பாத்தீங்கன்னா இழப்பு வந்து உங்களுக்கு அதிகம். ஆகையினால சரியான நேரத்தில் இதை கண்டறிந்து முறையான மேலாண்மை மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி உண்ணி கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றுவதன் மூலம் உண்ணிகளின் தாக்கத்தை வெற்றிகரமாக நீங்கள் கட்டுப்படுத்தலாம். ஆரோக்கியமான கால்நடைகள் தான் அதிக உற்பத்திக்கும் அதிக வருமானத்திற்கும் அடித்தளமாக அமைகின்றன.
1: இதுவரை கேட்டது மாடுகளில் உண்ணிகளால் ஏற்படும் பாதிப்புகளும் அதனை கட்டுப்படுத்தும் நவீன வழிமுறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை ஒட்டுண்ணித்துறை இணை பேராசிரியர் முனைவர் அன்பரசி அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வயல்வெளி. நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ரமேஷ், உதவி பேராசிரியர் ப. திருநாவுக்கரசு, இணை பேராசிரியர் முனைவர் அன்பரசி ஆகியோர் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர்.

0: ஆபீஸ் அருகில் கிருஷ்ணகிரி.
1: நேர்களுடைய நினைவிற்கு இன்றிரவு 9:30 இடைவிடாத இசைமலை. இன்றிரவு 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம். 10:20 சுகமான ராகல். இன்றைய 10:20 சுகமான ராகல் நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் நேயர்களுடைய நினைவிற்கு இன்றிரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராக நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேயர்கள் தங்களது விருப்பங்களை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம். இன்று காலை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மங்கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் செப்டம்பர் மாத பதிப்பின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. நான் நாட்டு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மனதின் குரலில் நாம் நாட்டு மக்களின் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கு மேடை அமைத்துக் கொடுக்கிறோம். நாட்டின் சாதனைகள் குறித்து பேசுகிறோம். பாரதத்தின் ஒரு பெரிய வரலாற்று பூர்வமான சாதனைக்கு இன்னும் ஒரு நாளுக்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆகவிருக்கிறது. இந்த சாதனை தான் துல்லிய தாக்குதல். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செப்டம்பர் 2016 ஆண்டு 28-29 தேதிகளிலே

பாரத நாட்டு சேனையானது பாகிஸ்தானிய பயங்கரவாதிகளின் மறைவிடங்களின் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியது. கட்டுப்பாட்டு எல்லையை கடந்து சென்று நமது வீரர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடுத்த தாக்குதலை கண்டு உலகமே மூக்கிலே விரலை வைத்தது. துல்லிய தாக்குதல் நடத்தியதன் மூலமாக பயங்கரவாதத்தை சகித்து கொள்ளாத தன்னுடைய கொள்கைக்கு ஒரு புதிய எடுத்துக்காட்டை உலகிற்கு பாரதம் எடுத்து காட்டியது. பயங்கரவாதம் காரணமாக பாரதம் நீண்டகாலம் வரையிலே வலியை சகித்து வந்தது. ஆனால் துல்லிய தாக்குதலானது இந்த துயரத்திற்கு எதிராக தீர்மானமான எதிர்வினையை ஆற்றியது. கடந்த ஒரு பத்தாண்டு காலத்திலே பாலாகோட்டின் மீதான விமான தாக்குதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்டகாலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன.

முதல் தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் வரை பயங்கரவாதிகள் பாரதத்தை ஏறிட்டு பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக கடுமையான எதிர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை பாரதம் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கியது. நண்பர்களே, பயங்கரவாத தாக்குதல்கள் நீண்ட காலமாகவே நம்மை காயப்படுத்தி வந்திருக்கின்றன. ஒரு காலத்திலே பாரதத்திலே தொடர் குண்டு வெடிப்புகள் என்பவை சாதாரணமானவையாக பார்க்கப்பட்டன. செப்டம்பர் மாதமான இந்த மாதத்திலே 2008 13 தேதியன்று தில்லியிலே நடந்த தொடர் குண்டு வெடிப்பிலே பல அப்பாவி குடிமக்கள் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சில வாரங்கள் கழித்து நவம்பர் மாதம் 26 தேதியன்று மும்பையிலே மிகப்பெரிய தாக்குதல் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நண்பர்களே, முன்பும் கூட பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானத்தின் மீது எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று தீவிரமாக கோரப்பட்டது. ஆனால் அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. காலம் கடந்து போக காத்திருக்கப்பட்டது. இப்போது இன்றைய பாரதம் பயங்கரவாதத்திற்கு எதிராக சகிப்புத்தன்மையில்லா கொள்கையை பின்பற்றி நடக்கிறது. இதன் பலனை நாமும் கவனித்து வருகிறோம் இல்லையா? நண்பர்களே, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9 தேதியன்று இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. அமெரிக்காவின் உலக வர்த்தக மையத்திலே உயிரிழந்த அப்பாவி மக்களின் எண்ணிக்கைக்கு பிறகு அதிகளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அது பாரதத்திலேதான். 2014 ஆண்டிலே நான் பிரதமரான பிறகு அமெரிக்கா சென்றிருந்தது நினைவிருக்கிறது. அப்போது நியூயார்க்கிலே இந்த அப்பாவி குடிமக்களுக்கு நான் என் ஸ்ரத்தாஞ்சலிகளை செலுத்தச் சென்றிருந்தேன். இன்று மீண்டும் ஒருமுறை பாரதத்தின் கோடிக்கணக்கான குடிமக்களின் தரப்பிலிருந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் என் பரிவுணர்வை அர்ப்பணிக்கிறேன். எனதருமை நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வரைபடம் தயாராகி வருகிறது. இந்த வரைபடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பமும் இருக்கிறது, உங்கள் அக்கம் பக்கத்தாரும் இருக்கின்றார்கள். நான் பாரதத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறேன். தேசத்தின் அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் இதன் முதல் கட்டம் கிட்டத்தட்ட நிறைவடைந்து விட்டது. 32 மேற்பட்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் பதியப்பட்டுவிட்டன. லத்தாக், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களின் கடினமான பனிமூடிய பகுதிகளிலும் கூட இப்போது இந்த பணி நடந்து வருகிறது. இங்கே பல உத்வேகம் அளிக்கும் அனுபவங்கள் நம் முன்னால் வெளியாகியிருக்கின்றன. உத்தராகண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் தொடக்கம் சமோலியின் மானா கிராமத்திலிருந்து தொடங்கியது. மானா கிராமம் தேசத்தின் முதல் கிராமமாக கருதப்படுகிறது. மானாவிலே மிக முதன்மையாக 83 வயதான பூர்ணிமா ராவத் அவர்களிடமிருந்து இது தொடங்கப்பட்டது. உத்தரகாசியின் பகோரி கிராமத்திலே வீட்டு தங்குமிடங்களை நடத்தி வரும் ஹர்தேவ் சிங் ராணா அவர்கள் டிஜிட்டல் வழியாக தன்னை பற்றிய தகவல்களை தாமே பதிவு செய்திருக்கிறார். நண்பர்களே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் அனைவரின் தேசிய கடமையாகும். இதன் பொருட்டு நீங்கள் சற்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நான் விண்ணப்பித்திருந்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக உங்களுடைய விவரங்களை நீங்களே பதிவு செய்யும் வசதி மிகவும் சுலபமானது. நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார் பற்றிய தகவல்களையும் பதிவு செய்ய முடியும். இந்த வசதி ஹிந்தி மொழி உட்பட 16 மொழிகளில் இருக்கிறது. நண்பர்களே, இதற்காக நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். இந்த தளத்தின் பெயர் se.census.gov.in. இணையதளத்தின் பெயரை மீண்டும் அறிவிக்கிறேன். se.census.gov.in குறித்து கொண்டு விட்டீர்களா? சரி, இங்கே சென்று நீங்கள் உங்களுடைய செல்பேசி வாயிலாக உள்நுழையவும் உங்களுடைய இடத்தை பதிவு செய்யவும் உங்களுடைய குடும்பத்தோடு தொடர்புடைய தகவல்களை நிரப்பவும் பிறகு இதை சமர்ப்பித்து விடவும். இந்த மொத்த செயல்பாட்டிற்கும் சுமார் 15 முதல் 20 நிமிடங்கள் வரை மட்டுமே செலவாகிறது. இதற்கு எந்த ஆவணத்தையும் தரவேற்ற வேண்டியதில்லை. தகவல்களை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு சிறப்பு அடையாள குறியீடு கிடைக்கும்.
கணக்கெடுப்பு நடத்துவோர் உங்கள் வீட்டிற்கு வரும் வேளையில்

நீங்கள் அவர்களிடம் இந்த குறியீட்டை தெரிவிக்கலாம். நீங்கள் அளித்திருக்கும் தகவல்களை சரிபார்த்த பிறகு அது கணக்கெடுப்பின் பகுதியாகிவிடும். நண்பர்களே, இதுவரை செல்பேசியில் மட்டும் 2,60,00,000 மேற்பட்டவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தளத்திலே தங்களை பற்றிய தகவல்களை நிரப்பியிருக்கின்றார்கள், சுய விவரப் பதிவை செய்திருக்கின்றார்கள். நீங்களும் இதற்கு சற்று நேரம் ஒதுக்கினால் இது தேசத்திற்கு மகத்துவமானது. ஏனென்றால் நீங்கள் அளிக்கும் சரியான தகவல், உங்கள் குடும்பத்தார் பற்றிய சரியான தகவல் தேசத்தின் எதிர்காலத்தின் சரியான காட்சியை தயார் செய்ய உதவிகரமாக இருக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று செப்டம்பர் 27 ஒரு சிறப்பான காரணத்தால் மேலும் சிறப்படைகிறது. இன்று ஒரு ஆளுமையின் பிறந்த நாளாகும். இவர் கலாச்சாரம் மற்றும் தேசத்திற்காக தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சமர்ப்பித்திருக்கிறார். நான் விஸ்வ இந்து பரிஷத்தின் முன்னாள் சர்வதேச செயல் தலைவர் மதிப்பிற்குரிய காலஞ்சென்ற அசோக் சிங்கல் அவர்களை பற்றித்தான் பேசுகிறேன். 1926 செப்டம்பர் 27 அன்று ஆக்ராவிலே இவர் பிறந்தார். இவர் சமூகத்திலே வாழ்ந்தாலும் கூட தவசீலர்களைப் போன்றே வாழ்க்கையை வாழ்ந்தார். இவர் ராம ஜென்ம பூமி போராட்டத்திற்கு திசையையும் சக்தியையும் அளித்ததன் விளைவாகவே இன்று நாம் அயோத்தியிலே மகோன்னதமான ஆலயத்தை எழுப்ப முடிந்திருக்கிறது. எனக்கு இது பெரும் பேராக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நான் அருகிருந்து பார்த்திருக்கிறேன் என்பதோடு அவருடன் இந்த குறிக்கோளில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது. நான் ராமர் கோயிலின் பிராண பிரதிஷ்டைக்கான அனுஷ்டானங்களில் பங்கெடுத்த போது அப்போதும் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் அசோக் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மனதில் எழுந்தது மிகவும் இயல்பான ஒன்றுதான். நண்பர்களே, அசோக் அவர்கள் பற்றி எத்தனையோ விஷயங்கள் அந்த அளவுக்கு விவாதிக்கப்படுவதில்லை. ராமராலய போராட்டத்தோடு கூடவே அவர் சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராகவும் பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவர் ஒரு மிகவும் வளமான குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிவில் சேவை அதிகாரி. சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள். இவரே கூட IIT பனாரஸ் இந்து பல்கலைக்கழக பட்டதாரி. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இவர் சமூகம் மற்றும் கலாச்சாரத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இதுவே மகத்தானவர்களின் அடையாளமாகும். இன்று நான் அவருடைய 100 பிறந்த நாளன்று அவருடைய கோடிக்கணக்கான ஆதரவாளர்கள் சார்பாக அவரை போற்றுகிறேன். என் தரப்பிலிருந்து உணர்வு பூர்வமான நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்தை நாம் சுயமரியாதையின் ஒரு மகத்தான நாளோடு கொண்டாடினோம். அந்த புனித நாள்தான் சோமநாதர் சுயமரியாதை திருநாள். இன்றிலிருந்து 1000 முன்பாக 1026 முகம்மது கஜினி முதன் முறையாக சோமநாதர் ஆலயத்தை தரைமட்டமாக்கினான். ஆனால் சோமநாதர் ஆலயத்தை தகர்த்து பாரதத்தின் அடையாளத்தை அழிக்க வந்தவர்களின் இருப்போ அடையாளமோ ஏதும் இல்லை. ஆனால் சோமநாதர் ஆலயமோ பிரம்மாண்டமாக விசாலமான கடற்கரையிலே பாரதத்தின் சாகாத்தன்மைக்கு நல்லாசிகள் அளித்து வருகின்றது. ஆகையால்தான் நாம் நிறை பெருமிதம் பொங்க இந்த ஆண்டு சோமநாதர் சுயமரியாதை திருநாளை கொண்டாடினோம். நண்பர்களே, இந்த விவாதத்தை இன்று மனதின் குரலிலே மீண்டும் நான் ஏன் கூறுகிறேன் என்றால் இதற்கும் கூட ஒரு சிறப்பான காரணம் உண்டு. 1026 கஜினி வாயிலாக சோமநாதர் ஆலயம் தகர்க்கப்பட்ட அதே ஆண்டிலேதான் குஜராத்தின் மோடேராவின் பிரசித்தி பெற்ற சூரியனார் ஆலயத்தின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. அதாவது மோடேராவின் ஆலயமும் தகர்க்கப்பட்டும் கூட இந்த ஆண்டோடு 1000 ஆகியிருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டு 1 ஆகியிருந்தது. 1025 இந்த ஆலயம் ராஜா பீமதேவரால் கட்டப்பட்டது. நண்பர்களே, நீங்கள் அந்த காலகட்டம் பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்போது நம்மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு சோமநாதர் ஆலயம் போன்ற நம்பிக்கையின் மிகப்பெரிய மையம் தவிடுபொடியாக்கப்படுகிறது, மேலும் பல இடங்களும் தாக்கப்படுகின்றன எனும்போது எந்த ஒரு சமூகமாகட்டும் நிர்வாகமாகட்டும் அதன் மனோபலம் பலவீனமாகிவிடும். ஆனால் ராஜா 1 பீமதேவர் கஜினியை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் சில காலத்திற்கு

உள்ளாகவே மோடேராவின் சூரியனார் கோயிலையும் புனரமைத்தார். இந்த உயிர்ப்புணர்வு காரணமாகவே சோமநாதர் ஆலயமும் மீண்டும் மீண்டும் நாசப்படுத்தப்பட்ட போது புனர் நிர்மாணமும் தொடர்ந்து நடைபெற்றது. நண்பர்களே, மோடேரா சூரியனார் கோயிலுக்கு பிறகான காலகட்டத்தில் தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தேறின. பிறகு அலாவுதீன் கில்ஜி மீண்டும் ஒரு முறை சிற்பக்கலை கொழிக்கும் இந்த மகத்தான ஆலயத்தை தகர்த்தான். என்றாலும் நண்பர்களே, நமது பாரத நாட்டவர்கள் சூரிய வழிபாட்டினை வெறும் கட்டடக்கலை மற்றும் ஆலயங்கள் வாயிலாக மட்டுமே செய்யவில்லை. நமது சூரிய வழிபாடு அதன் மேலும் ஒரு பொருள் என்னவென்றால் ஒளி, சக்தி, அறிவியல் மற்றும் நீடித்த தன்மைக்கான உத்வேகம். ஆகையால் மோடேராவும் கூட இன்று சூரியனார் கோயிலுக்காக மட்டுமே அறியப்படுவதில்லை. மாறாக குஜராத்தின் இந்த கிராமம் தேசத்தின் முதல் சூரிய கிராமம் என்ற வகையிலும் புகழ் பெற்றிருக்கிறது. மோடேரா இன்று முழுமையான வகையிலே சூரிய சக்தியால் இயங்குகிறது. மேலும் தேசத்தின் முன்பாக நீடித்த தன்மையாக ஒரு எடுத்துக்காட்டையும் இது முன்வைக்கிறது. மோடேராவிலே சுற்றுப்பயணிகளுக்கு பல கவரக்கூடியவையும் வசதிகளின் தொடக்கமும் ஏற்பட்டிருக்கிறது. ஜனவரியின் மகர சங்கராந்திக்கு பிறகு அங்கே மோடேரா நாட்டிய திருவிழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே பாரதத்தின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய நடனங்களின் அருமையான அரங்கேற்றம் நடைபெறும். நீங்கள் அனைவரும் ஒருமுறை அவசியம் மோடேராவுக்கு வாருங்கள். பாரதத்தின் இந்த கௌரவம் மிக்க பாரம்பரியத்தை தரிசனம் செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, கடந்த காலத்துடனான நமது பந்தம் இன்றும் கூட மிகவும் உயிர்ப்போடு இருக்கிறது. இதன் பின்புலத்தில் இதை மேலும் ஆழப்படுத்தி கொண்டு வருவோரின் அர்ப்பணிப்பு உணர்வும் உழைப்பும் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளியின் மணப்பாறையிலே இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான முயற்சி நடைபெற்று வருகிறது. ஒரு கல்லூரியிலே தமிழ்கல்வித்துறையோடு தொடர்புடைய ஏ செல்வராஜு அவர்கள் இதை மேலும் முன்னெடுத்து வருகிறார். ஒரு உரையாற்றும் போது அவருக்கு தனது மாணவனிடமிருந்து சில தொன்மையான உருவச்சிலைகள் பற்றிய தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பான விவாதங்களுக்கு பிறகு அவர் கள ஆய்வுக்கு திட்டமிட்டார். இந்த வருகையின் போது அவருக்கு பல்வேறு இடங்களில் பல உருவச்சிலைகளும் தொன்மையான ஆலயமும் கிடைத்தன. கடந்த காலத்தோடு தொடர்பு கொள்ள இது ஒரு சுவாரஸ்யமான முயற்சியாகும். இதைப் போலவே நாம் நமது மரபுகளை பற்றி மேலும் சிறப்பான முறையிலே தெரிந்து கொள்ளலாம். தேசத்தின் பிற பாகங்களிலும் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் செய்யப்படலாம். நமது வரலாற்றை மேலும் அணுக்கமாக பார்க்கும் வாய்ப்பினை நமக்கு இவை அளிக்கின்றன. என் உளம் நிறை நாட்டு மக்களே, சில நாட்களில் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வணக்கத்திற்குரிய பாபுவின் ஜெயந்தி வருகிறது. பாபு நமக்கு வாழ்க்கையின் பல மந்திரங்களை அளித்திருக்கிறார். தூய்மையும் அவற்றில் ஒன்று. நமக்கருகே தூய்மையோடு தொடர்புடைய அநேக முயற்சிகளை நாம் காணுகிறோம். இந்த முயற்சிகள் எல்லாம் மிகவும் உள்ளெழுச்சியும் உற்சாகமும் அதிகம் ஏற்படுத்துபவை. சமூக வலைத்தளங்களிலும் கூட இப்படிப்பட்ட படங்கள், காணொளிகள், ரீல்கள் மீண்டும் மீண்டும் நமது கவனத்தை கவர்கின்றன. தற்போதைய நாட்களில் நான் இப்படிப்பட்ட பல முயற்சிகளை பார்க்க நேர்ந்தது. மத்திய பிரதேசத்தில் சில இளைஞர்கள் நதியை தூய்மைப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய சிறிய முயற்சி வாயிலாக ஒட்டுமொத்த சமூகத்தையும் இணைத்து வருகின்றார்கள். இப்படியே ஆந்திரத்திலேயும் இளைஞர்கள் பழைய குளங்களையும் குட்டைகளையும் தூய்மைப்படுத்தி வருகிறார்கள். இதிலே நமது பழைய மரபு சின்னங்கள் மீண்டும் புத்துயிர் பெறும் பணியும் நடந்தேறி வருகிறது. மும்பையிலே சில இளைஞர்கள் கடற்கரைகளை தூய்மையாக்கும் முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு கடற்கரையிலே பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டு தூய்மைப் பணி மூலம் சேவையாற்றி வருகின்றார்கள். இங்கே தில்லியைச் சேர்ந்த குழந்தைகள், இளைஞர்கள் ஆகியோர் மக்கும் குப்பை, மக்கா குப்பை ஆகியவற்றை தனித்தனியே வைப்பதோடு அருகில் இருக்கும் இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது குறித்த விழிப்புணர்வை மேற்கொண்டு வருகிறார்கள். மேற்கு வங்கத்திலே இளம் மாணவர்களும் உள்ளூர் மக்களும் இணைந்து இன்பச் சுற்றுலா செல்லும் இடங்களில் இருக்கும் சந்தைகளை சுத்தம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, இவர்கள் அனைவரின் முயற்சிகள் வாயிலாகவும் ஒரு விஷயம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. எங்கேயோ ஒரு தொடக்கத்தை ஒரு தனிநபர் செய்ய, பிறகு அவரோடு வேறு சிலரும் இணைய, இதுவே சங்கிலி தொடராகிறது. இதுதானே மக்கள் பங்கெடுப்பு. பாபுவுக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக

அழகான ஸ்ரத்தாஞ்சலியும் கூட தூய்மைதான். எனதருமை நாட்டு மக்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் எனும்போது தாவரங்கள், செடிகொடிகள் அல்லது உயிரினங்களை மட்டும் காப்பதில்லை, நாம் அந்த ஒட்டுமொத்த சூழல் அமைப்பையுமே பலப்படுத்துகிறோம். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடந்து வரும் சில முயற்சிகள் எல்லாம் இந்த உணர்வை மிகவும் அழகான முறையிலே காட்சிப்படுத்துகின்றன. நண்பர்களே, அசாமிலே சோனாயி ரூபாயி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. ஒரு சமயத்திலே இங்கே யானைகள் வசித்து வந்தன. ஆனால் மெல்ல மெல்ல வனங்களின் மீது மனிதர்களின் ஆக்கிரமிப்பு அதிகரிக்கத் தொடங்கிய காரணத்தால் யானைகள் இந்த பகுதியிலிருந்து விலகத் தொடங்கின. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பகுதி ஆக்கிரமிப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது மிக அற்புதமான விளைவுகள் புலனாகின்றன. யானைகள் இங்கே மீண்டும் திரும்பி வந்திருக்கின்றன. எந்த பகுதிகளில் எல்லாம் பல ஆண்டுகளாக அவற்றின் இயக்கம் தென்படவில்லையோ, இன்று அங்கே மீண்டும் யானைகளின் கூட்டங்களை பார்க்க முடிகிறது. நண்பர்களே, அசமிலே மேலும் ஒரு அழகான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சி மிகவும் சிறிய உயிரினமான பிக்மி ஹாங், இதை காப்பதற்கானது. ஒரு காலத்தில் இதன் இருப்பு ஒரு கேள்விக்குறியானது. அப்போது வெறும் 6 பிக்மி ஹாகுகள் மட்டுமே இருந்தன. இவற்றை கொண்டு ஒரு பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு இவை மீண்டும் வனங்களில் விடப்பட்டன. இவை வசிக்க புல்வெளிகளும் உருவாக்கப்பட்டன. இன்று இந்த திட்டம் காரணமாக பிக்மி ஹாகின் எண்ணிக்கை 190க்கும் அதிகமாகியிருக்கிறது. நண்பர்களே, இயற்கையோடு கூட நமது உறவு வெறும் பராமரிப்போடு மட்டும் தேங்கிப் போவதில்லை. பல வேளைகளிலே இயற்கையை நாம் கவனித்துக் கொள்ளும்போது அதே இயற்கை நம் வாழ்க்கைக்கும் துணையாகிறது. மேற்கு வங்கத்தின் சுந்தர்வனத்திலே சில பெண்கள் இந்த உறவின் உத்வேகம் நிறைந்த எடுத்துக்காட்டை அளித்து வருகின்றார்கள். ஜார்காலியின் இந்த பெண்கள் சதுப்பு நிலக்காடுகளை தயார் செய்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பாலானோரின் கணவன்மார்கள் புலி தாக்குதலில் மாண்டு போனவர்கள். கணவனை இழந்த பிறகு இவர்கள் சுந்தர்வன காடுகளையே தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களால் நடப்பட்டிருக்கும் அலையாத்திக் காடுகள் இன்று கிராமங்களுக்கான ஒரு இயற்கையான பாதுகாப்பு கவசமாக ஆகி வருகின்றன. மேலும் இவற்றை நட்டதன் வாயிலாக இந்த பெண்களுக்கு வருவாயும் உண்டாகிறது. நண்பர்களே, நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், இயற்கையின் சீர்தன்மையை பராமரிக்க வேண்டும், அதன் பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய இப்படிப்பட்ட அனைத்து முயற்சிகளும் எதிர்கால சந்ததிகளுக்கான நமது கடமையாகும். என் இதயம் நிறை நாட்டு மக்களே, தற்போதுதான் தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு எதிராக, போதைப் பொருட்களுக்கு எதிராக ஒரு மிக மகத்துவமான உறுதிப்பாட்டை மேற்கொண்டார்கள். இளைஞர்கள் தாமும் போதையிலிருந்து விலகியிருக்கும் உறுதிப்பாட்டை மேற்கொண்டதோடு இந்த தகவலை மற்றவர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவையனைத்தும் போதையில்லா இளைஞர்கள் இயக்கத்திலே. இந்த இயக்கமானது 100 வாரங்கள் வரை நடத்தப்படும். இதிலே மை பாரத்தின் தன்னார்வலர்கள் இருக்கின்றார்கள். நாட்டுப்பணி திட்டத்தோடு இணைந்த நமது இளைஞர்களும் கூட இதில் அங்கம் வகிக்கிறார்கள். பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் கூட இதில் பயணிக்கிறார்கள். மேலும் பல சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகளும் கூட இதோடு இணைந்திருக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாகவே நாடெங்கும் 1000கணக்கான உறுதிப்பாட்டு கூட்டங்களும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கின்றன. நண்பர்களே, இந்த இயக்கத்திலே எனக்கு ஒரு விஷயம் மிகவும் பிடித்திருந்தது. அதுதான் போதை பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான செய்தி. நமது இளைஞர்கள் தாங்களே தங்களுடைய மொழியிலே, தங்களுடைய வழிமுறையிலே இந்த செய்தியை முன்னெடுத்து வருகின்றார்கள். தங்களுடைய படைப்புத்திறனை இந்த இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று நானும் கூட மனதின் குரலில் இளைய நண்பர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பேரில் 1000கணக்கான இளைஞர்கள் இந்த அறைகூவலுக்கு செவிமடுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. மை பாரத்தில் பாடல், முழக்கங்கள் எழுதல், தெருமுனை நாடகங்கள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடந்தன. இதைப்போலவே சமூக வலைத்தளத்தில் நமது இளைஞர்கள் ஹேஷ்டேக் போதையில்லா இளைஞர்கள் என்பதிலே தங்களுடைய படைப்புத்திறன் உள்ளடக்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அதாவது செய்தியும் இளைஞர்களுடையது, ஊடகமும் இளைஞர்களுடையது, மேலும் இதை முன்னெடுத்துச் செல்லும் சக்தியும் இளைஞர்களுடையதே. இனிவரும் நாட்களிலே இந்த இயக்கத்தின்படி உடல்நல பரிசோதனை, தியான முகாம்கள் போன்ற நடவடிக்கைகளும் நடக்கும்.
நண்பர்.

நண்பர்களே, விரைவிலேயே நமது அநேக திருநாட்களும் பண்டிகைகளும் வரவிருக்கின்றன. இந்த முறை பண்டிகைகளின் சந்தோஷத்திற்கிடையே நாம் நமக்கருகே பார்வையை செலுத்துவோம். ஏதாவது இளைஞன் தவறான பழக்கத்தை நோக்கி செல்லுகிறார் என்றால் அவரோடு உரையாடுவோம். யாரேனும் போதை பழக்கத்திலிருந்து வெளியேற விரும்புகிறார் என்றால் அவருக்கு துணை நிற்போம். போதையில்லா இளைஞர்கள், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இந்த மனவுறுதியை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுத்துச் செல்வோம். என் உயிருக்கு உயிரான நாட்டு மக்களே, செங்கோட்டையிலிருந்து நான் இந்த முறை விளையாட்டுகளுக்கான திறமைகள் தேடல் இயக்கத்தை அறிவித்திருந்தேன். பாரதம் தொடர்ந்து மிகச்சிறப்பான வகையில் விளையாட்டுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வர வேண்டும் என்பதற்காக கிராமங்கள், குடியிருப்பு தொகுப்புகள் வரை சென்று திறமைகளை தேட வேண்டும். இந்த பணிக்காகவே தங்களையே அர்ப்பணித்தவர்களும் பலர் இருக்கின்றார்கள். திறமைகளை தேடிப்பிடித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதை அவர்கள் ஒருமுனைப்போடு செய்து வருகின்றார்கள். பஞ்சாபிலே இந்த பணியை ராஜேந்தர் சிங் அவர்கள் செய்து வருகிறார். ராஜேந்தர் சிங் அவர்கள் பெயரிலேயே கூட சீனியர் என்ற சொல்லும் இணைந்திருக்கிறது. இவர் 1980 நடந்த ஒலிம்பிக்கிலே ஹாக்கி போட்டியிலே தங்கப்பதக்கம் வென்ற குழுவினரின் அங்கமாக இருந்தார். 1982 உலகக்கோப்பையிலே விளாசினார். 2001 பாரதம் முதன்முறையாக ஆடவருக்கான இளநிலை உலகக்கோப்பையை வென்றது. அதேபோல 2003 நம் நாடு சீனியர் ஆசிய கோப்பை விருதையும் தன்னுடையதாக்கியது. இந்த இரண்டு போட்டிகளிலும் இவர் பயிற்றுநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர் ரவுண்ட் கிளாஸ் ஹாக்கி அகாடமி வாயிலாக தனது பேரார்வத்தை முன்னெடுத்து சென்று வருகிறார். இவருடைய முயற்சிகளால் கிராமங்களில் புதிய ஹாக்கி ஆஸ்ட்ரோ மைதானங்கள் போடப்பட்டு வருகின்றன. ராஜேந்தர் அவர்களின் கவனம் தெளிவாக இருக்கிறது. சிறப்பான பயிற்சிகள் குறைவாக இருக்கும் கிராமங்களை அடையாளம் கண்டு கவனம் செலுத்தும் முயற்சிகளின் காரணத்தால் பல விளையாட்டு வீரர்கள் பாரதத்தின் இளநிலை மற்றும் முதுநிலையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடிந்திருக்கிறது. ராஜேந்தர் சிங் அவர்களின் இந்த அர்ப்பணிப்பை நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும். என் இனிமையான நாட்டு மக்களே, நெல்லிக்காயை நாம் அனைவரும் நன்கறிவோம். பெரும்பான்மையான வீடுகளில் நெல்லிக்காயில் போடப்பட்டிருக்கும் ஊறுகாய்களும் முரப்பாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பலர் நெல்லிச்சாற்றை விரும்பி சுவைக்கின்றார்கள். மேலும் பல நூற்றாண்டுகளாகவே செவன் பிராஷ் நமது அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான அங்கமாகிவிட்டது. நமது பெரியோர் முதியோரெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நெல்லியின் குணங்களை பற்றி கூறி வந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இதே நெல்லிதான் இன்று உத்தரப்பிரதேசத்தின் பிரதாப்கடிலே புதிய சாத்தியக்கூறுகளின் ஊடகமாக ஆகி வருகிறது. பிரதாப்கட் மற்றும் நெல்லிக்கும் இடையேயான உறவு மிகவும் பழமையானது. பல தலைமுறைகளாகவே இங்கே இருக்கும் விவசாயிகள் நெல்லியை சாகுபடி செய்து வருகின்றார்கள். நெல்லியானது பிரதாப்கட்டிற்கு ஒரு பலமான அடையாளத்தை அளித்திருக்கிறது. மேலும் இப்போது இதே பழைய அடையாளம் இங்கே இருக்கும் விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் புதிய சந்தர்ப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள், அதாவது ODOP வாயிலாக இங்கே நெல்லியோடு தொடர்புடைய உள்ளூர் தொழில் முனைவோருக்கு ஊக்கம் கிடைத்திருக்கிறது. இன்று பிரதாப்கட்டிலே நெல்லி பதப்படுத்தலோடு தொடர்புடைய 100 அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் இவற்றிலே சுய உதவிக் குழுக்களோடு தொடர்புடைய பெண்களும் அதிகளவிலே பங்களிப்பு செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் தேவ்கடின் கமாசி கிராமத்தில் இருப்பது. சாவித்ரி ஃபுலே சுய உதவிக் குழுவோடு தொடர்புடைய பெண்கள் நெல்லியிலிருந்து மிட்டாய், முரப்பா, பழச்சாறு போன்றவற்றை தயாரிக்கின்றார்கள். ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தின்படி புதிய சந்தைகள் வரை வீச்சு அதிகரித்திருப்பதால் அவர்களின் வருமானத்திலும் பெருக்கம் அதிகரித்திருக்கிறது. இதைப்போலவே ஒரு கிராமத்தில் விந்தியவாசினி சுய உதவிக் குழு ஒன்று இருக்கிறது. இந்த குழுவின் பெண்கள் நெல்லிக்காயிலிருந்து ஊறுகாய், செரிமான பொடி போன்ற பல பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு பதப்படுத்தலுக்காக இயந்திரங்கள் கிடைத்திருக்கின்றன, கடன் வசதிகளும் கிடைத்திருக்கின்றன. உள்ளூர் வியாபார சந்தைகளோடு இணையும் வாய்ப்புகளும் கிடைத்து குறுகிய காலத்திலேயே அவர்களுடைய வருவாய் கணிசமாக அதிகரித்துவிட்டது. நண்பர்களே, நமது நாட்டிலே அனைத்து துறைகளிலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏதோ இடத்திலே சிறப்பான பழம் இருக்கிறது என்றால் ஓரிடத்தில் பாரம்பரியமான கலை இருக்கிறது, ஓரிடத்தில் வினோதமான திறன் இருக்கிறது. ஒரு மாவட்டம் ஒரு பொருள் இந்த சிறப்புகளை முன்னெடுத்து செல்லும் இயக்கமாகும்.

நமது முயற்சி என்னவாக இருக்க வேண்டுமென்றால், நமது கிராமம் மற்றும் சிறிய நகரங்களின் இந்த அடையாளம் வெறும் உள்ளூர் சந்தைகள் வரை மட்டும் குறுகியிருக்கக்கூடாது. நாட்டின் பிற பாகங்களுக்கும் உலகின் சந்தைகள் வரையும் இவற்றின் தாக்கம் சென்று சேர வேண்டும். இதனால் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் விஷயத்திலும் வலு சேர்க்கப்படுகிறது. இவை தேசத்தை தற்சார்புடையதாக ஆக்குவதிலும் கூட உத்வேகம் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற பண்டிகைகளின் போதும் கூட நாம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை எப்போதும் மறந்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, செப்டம்பர் மாதமானது ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு எதிரான போராட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து மாதத்திலே பல்வேறு துறைகளோடு தொடர்புடைய மக்களும் அமைப்புகளும் இந்த சீரிய பணிக்காக ஒன்றிணைந்து வருகின்றன. ஊட்டச்சத்து குறைபாட்டினை எதிர்கொள்ள இந்த ஆண்டு பல பாராட்டத்தக்க முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சத்தீஸ்கடிலே ஹர் கர் முலகா கர் கர் முலகா, இல்லந்தோறும் முருங்கை இல்லமெங்கும் முருங்கை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டது. இதிலே ஊட்டச்சத்து மிக்க முருங்கையை தங்களுடைய உணவு முறைகளில் இணைத்து கொள்ள ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகின்றது. குஜராத்திலும் கூட வாங்கி போட்டி, அதாவது சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட உண்டிகளின் போட்டிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. இந்த முன்னெடுப்பு வாயிலாக விலை மலிவான ஊட்டச்சத்து மிக்க உள்ளூர் உணவுகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 200,000 மேற்பட்டவர்கள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு விட்டார்கள். மகாராஷ்டிரத்திலும் கூட இந்த கோணத்தில் பாராட்டத்தகுந்த முயற்சிகள் செய்யப்பட்டு வருகின்றன. அங்கே ஆசிரியர்கள், ஆங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் குழந்தைகளின் தாய் தந்தையரும் விழிப்புணர்வு இயக்கத்தோடு இணைந்திருக்கின்றார்கள். மிசோரமிலேயும் கூட இந்த ஆண்டு மக்களோடு இணைந்து ஊட்டச்சத்து தோட்டங்களை பராமரிக்கும் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிசோ சமூகத்தின் தலோ மட் யனா என்ற பாரம்பரியத்துக்கு இசைவானது. இதன் பொருள் என்னவென்றால், சுயநலமற்ற சேவையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் எப்போதும் முன்னே இருத்தல். இப்படிப்பட்ட முயற்சிகள் மிகவும் பாராட்டுக்குரியவை. இவை போன்ற முன்னெடுப்புகளில் ஈடுபடும் ஆங்கன்வாடி மையங்களோடு தொடர்புடைய அனைவரு குறித்தும் பெருமிதம் கொள்கிறேன். இந்த ஆங்கன்வாடி மையங்கள் இப்போது ஊட்டச்சத்து டிராக்கர்களால் டிஜிட்டல் முறையில் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 9 கோடி பயனாளிகள் இதிலே தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குழந்தைகள், கருவுற்ற பெண்கள் மற்றும் தாய்ப்பால் கொடுத்து வரும் தாய்மார்கள் ஆகியோரின் சிறப்பான பராமரிப்பு சாத்தியமாகி இருக்கிறது. நாம் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான இந்த போரினை இதைப் போலவே மேலும் முன்னேற்றி செல்ல வேண்டும். நாம் நமது சமூகத்தை ஊட்டச்சத்து குறைபாட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் இந்த மாதம் முழுமையான சிரத்தையோடும் உற்சாகத்தோடும் பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடினோம். நாடெங்கிலும் நிறைவான பக்தி உணர்வோடு கணபதி பப்பாவை வரவேற்றோம். இந்த பவித்திரமான வேளையானது ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலை உற்சாகம் பூரிப்பினால் நிறைத்து விடுகிறது. நண்பர்களே, விக்னங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ கணபதி ஞானம், புத்தி மற்றும் மங்கள செயல்களின் தொடக்கத்தின் அடையாளம். அவரிடத்திலே அளவில்லா ஸ்ரத்தை உணர்வு பாரதத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. எடுத்துக்காட்டாக திருவாளர் பந்தவுன் தீர்கானோன் அவர்கள் விஷயத்தையே எடுத்துக்கொள்வோமே. இவர் தாய்லாந்தைச் சேர்ந்தவர். இங்கே பகவான் கணபதி ஃப்ரா ஃப்ரிகானேத் என்ற ரூபத்திலே பூஷிக்கப்படுகிறார். மேலும் நம்முடைய இந்த பந்தவுன் அவர்களுக்கு 19 வயதான போது அவருடைய தந்தையார் பகவான் கணபதியின் ஒரு சிறிய படத்தை அவருக்கு பரிசாக அளித்தார். இதிலிருந்து அவரிடத்திலே அற்புதமான பக்தி பெருக்கெடுக்க தொடங்கியது. அவர் பகவான் கணபதியோடு தொடர்புடைய பாரம்பரியங்களை ஆய்வு செய்து 40 ஆண்டு காலத்திற்கும் அதிகமான காலத்தை இதில் செலவு செய்திருக்கிறார். அவர் பாரதம் மற்றும் நேபாளம் உட்பட ஆசியாவின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். மகாராஷ்டிரத்தோடு அவருக்கு விசேஷமான ஈர்ப்பு இருந்து வந்திருக்கிறது. அஷ்ட விநாயகர்கள் பாரம்பரியம் பற்றி தெரிந்து கொள்ள பலமுறை இங்கே வந்திருக்கிறார். அவருடைய முயற்சிகள் காரணமாக தாய்லாந்து நாட்டு பக்தர்களிடையே அஷ்ட விநாயகர் யாத்திரை மிகவும் பிரபலமாகிவிட்டது. 2002 இவர் வடக்கு தாய்லாந்தின் சியாங் மாயிவிலே கணேஷ் ஹிமால் மியூசியத்தை நிறுவினார். இன்று இதிலே 10,000+ பிள்ளையார் சிலைகள் இருக்கின்றன.

0: பாரதம் வர முடியாத பக்தர்களுக்காக வேண்டி அஷ்ட விநாயகர்களின் திருவுருவச் சிலைகள் தாய்லாந்து அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன. இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை சுமார் 10 மணிக்கு பிள்ளையார் பூஜை அர்ச்சனை செய்யப்படுகிறது. கணபதியோடு தொடர்புடைய விசேஷ காலங்களிலும் கூட இந்த செயல்முறை பின்பற்றப்படுகிறது. பாரதத்தின் நம்பிக்கை, கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியங்கள் பிற தேசங்களிலும் கூட எவ்வாறு பிரசித்தி பெற்று இருக்கின்றன என்பதையே இது காட்டுகிறது. கணபதி பப்பாவின் நல்லாசிகள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே என் ஆசை. நண்பர்களே, மனதின் குரலின் ஒவ்வொரு பதிப்பிற்கு பிறகு எனக்கு பல விஷயங்களில் உங்களிடமிருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நீங்கள் இதைப்போன்றே உத்வேகமளிக்கும் தகவல்களை எனக்கு அனுப்பி வாருங்கள். உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் நடக்கும் இத்தகைய முயற்சிகளை பாராட்டி சீராட்டும் போது அவர்களுடைய உற்சாகம் மேலும் அதிகமாகிறது. மனதின் குரல் வாயிலாக அவர்களை பற்றிய தகவல்கள் தேசத்தின் பிற பாகங்களில் இருக்கும் மக்களையும் சென்று சேர்ந்து அவர்களையும் ஊக்கப்படுத்துகிறது. இந்த பயணத்திலே இதைப்போன்றே உங்களுடைய ஒத்துழைப்பு தொடர்ந்து இனியும் கிடைத்து வர வேண்டும். வரவிருக்கின்ற பண்டிகைகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரோடும் நண்பர்களோடும் நிறை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் கொண்டாடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்கள். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இதுவரை இன்று காலை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம். தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள்.
1: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை திருவான்மையூரில் உள்ள காந்தி கிராமம் நடுநிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியர்கள் பயன்பெறும் வகையில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை அண்மையில் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் அதியமன்கோட்டை அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தொடங்கி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு உணவு வழங்கி மாணவர்களுடன் அமர்ந்து உணவு அறிந்தனர். பள்ளி மாணவர்களிடையே ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் பசியின்றி மாணவர்கள் வகுப்பறைக்கு வந்து கல்வியில் முழு கவனம் செலுத்துவதை உறுதி செய்யும் பொருட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 817 தொடக்க பள்ளிகளில் 28,854 மாணவ மாணவிகளும் 310 நடுநிலை பள்ளிகளில் 25,236 மாணவ மாணவிகளும் 123 உயர்நிலை பள்ளிகளில் 9,326 மாணவ மாணவிகளும் 102 மேல்நிலை பள்ளிகளில் 13,671 மாணவ மாணவிகளும் என ஆக மொத்தம் 1,352 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 77,087 மாணவ மாணவிகள் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தீர்த்தமலை உள்வட்டம் எஸ் தாதம்பட்டி கிராமத்தில் அண்மையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் பங்கேற்று

137 பயனாளிகளுக்கு ரூபாய் 42.88 லட்சம் மதிப்பீட்டிலான பல்வேறு அரசின் துறைகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கம்பைநல்லூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட வெதரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அண்மையில் ஆய்வு மேற்கொண்டார். வெதரம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் உள்ள மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டிகள் முறையாக மூடப்பட்டுள்ளதா, குறிப்பிட்ட இடைவெளியில் பிளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டு வருகிறதா, சுத்தம் செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி வளாகம், விளையாட்டு மைதானம் மற்றும் கட்டிடங்களின் மொட்டை மாடி தேவையற்ற டயர்கள், உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள், தேங்காய் சிரட்டைகள், பூந்தொட்டிகள் உள்ளிட்டவைகளை அப்புறப்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தையும் சமையலறை, பள்ளி குழந்தைகள் கை கழுவும் இடம், கழிப்பறைகள் உள்ளிட்ட பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். 2026 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விரும்பும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் +1, +2 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் SCVT தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடியாக சேர்க்கை நடைபெறும் பொருட்டு 30/9/2026 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள SCVT அரூர் மற்றும் காரிமங்கலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பயிற்சிகளின் விவரங்களை பற்றி அறிய நேரடியாகவோ அல்லது தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொண்டு நேரடி சேர்க்கையில் சேர்ந்து பயன்பெறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கான தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. அரூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை அணுக 8015301017 என்ற தொலைபேசி எண்ணிலும், காரிமங்கலம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை அணுக 7010865277 என்ற தொலைபேசி எண்ணிலும், தருமபுரி மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ள 04342288099 மற்றொரு எண் 95006714 16 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு மாணவர்கள் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகையாக ரூபாய் 750 வழங்கப்படும் எனவும், தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், பயிற்சியில் சேர ஆண்களுக்கான வயது வரம்பு 14 வயது முதல் 40 வயது வரை என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பயிற்சியில் சேர மகளிருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. விலையில்லா பாடப்புத்தகம், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, வரைபட கருவிகள் மற்றும் மூடு காலணிகள் வழங்கப்படும். இலவச பேருந்து பயண அட்டை, விலையில்லா சீருடை மற்றும் தயர்கூலி ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்டணமில்லா உணவுடன் கூடிய தங்கும் விடுதி வசதி, பயிற்சி முடித்த பின் முன்னணி நிறுவனங்களில் தொழிற்பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருதல் போன்ற சிறப்பு அம்சங்களும் உள்ளது எனவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டுள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியின் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும், வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மேலும் தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் செப்டம்பர் 2026 வரை 301.55 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும், தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையில் 2026-2027 ஆண்டிற்கு 197,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள் உள்ளிட்ட உணவு பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கரும்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 15/9/2026 வரை 28,524 ஹெக்டேர் பரப்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி மற்றும் அரூர் நகராட்சி பகுதிகளில் தினசரி வீடு வீடாக பெறப்படும் குப்பைகளை அந்தந்த நகராட்சியில் உள்ள நுண் உர மையங்களில் மக்கும் குப்பைகளாக மட்டும் தனியாக பிரித்து உரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த உரமானது முற்றிலும் இயற்கை உரமாக உள்ளது. எந்தவித செயற்கை செறிவூட்டல் இல்லாமல்

0: வேதிப்பொருட்கள் கலக்காத இயற்கை உரமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 45 நாட்களில் இருந்து அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள் இந்த உரமானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த உரம் அனைத்து விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் NPK வேல்யூ, நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற விவசாயத்திற்கு தேவையான இயற்கை உரங்கள் உள்ளதா என தர பரிசோதனை செய்யப்பட்டு விவசாய நிலங்களில் பயன்படுத்துவதற்கு தகுதியான உரமாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே தருமபுரி மாவட்டத்தில் உள்ள விவசாய பெருமக்கள், பொதுமக்கள் நகராட்சியில் தயாரிக்கப்படும் இயற்கை உரத்தை பெற்று நகராட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தொடர்ந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பயனடையுமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் தருமபுரி மற்றும் அரூர் நகராட்சி சார்பாக தயாரிக்கப்படும் பசுமை உரத்தினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்து தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் சில வழிமுறைகளை தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பாக இருக்கும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை பின்னி அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்கும். சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்புகளின் கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். மேலும் சிவப்பு எறும்புகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய மூத்த விஞ்ஞானியும் மற்றும் தலைவருமான திருமதி மா வெண்ணிலா மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி திரு தா செந்தில்குமார் ஆகியோர் கேட்டுக்கொண்டுள்ளனர். வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் பெண்ணாகரம் விவசாயிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க 29/9/2026 செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு நாள் கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இந்த முகாமில் சினை ஊசி, சினை பரிசோதனை, மலடு நீக்க மருத்துவம், உணி நீக்கம், குடற்புளி நீக்கம் மற்றும் கால்நடைகளுக்கு ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாகவும் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள், வளரிளம் பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடையே ஊட்டச்சத்து, நல்வாழ்வு, சுகாதார பழக்க வழக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2026 செப்டம்பர் மாதம் 9 ஊட்டச்சத்து மாதம் தொடங்கியுள்ளது. அங்கன்வாடி மையங்களின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்துகிறது இந்த மாதம். ஊட்டச்சத்து குறைபாடு சவாலை எதிர்கொள்ள 2018 மார்ச் மாதம் தொடங்கப்பட்ட ஊட்டச்சத்து இயக்கம், அதாவது போஷன் அபியான், தற்போது மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து 2.0 இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 9 தேசிய ஊட்டச்சத்து மாதம் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் ஊட்டச்சத்து மாதம் 5 முக்கிய முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. சரிவிகித உணவு, போதுமான புரத சத்து, உட்கொள்ளலை அதிகரித்தல், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், உள்ளூர் உணவுப் பொருட்களை கொண்டு அங்கன்வாடி மையங்களில் சமைக்கப்பட்ட சூடான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தரமாகவும் சுகாதாரமாகவும் வழங்குதல் ஆகியவை இதில் முதன்மையானவை. புதிதாக அமைக்கப்பட்ட அங்கன்வாடி மேலாண்மை குழுக்கள் உணவு பட்டியல் பலகைகள் மூலம் சமூக பங்களிப்பையும் வெளிப்படை தன்மையையும் உறுதி செய்தல், ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு, கல்வியின் அடிப்படை தூணாக அறிவாற்றல் வளர்ச்சி, ஊட்டச்சத்து இணைத்தல் ஆகியவையும் இதில் அடங்கும். இத்துடன் தாய்மார்களின் ஊட்டச்சத்து ஆதரவுக்கான பிரதமரின் மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 10வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதும் முக்கிய குறிக்கோளாக உள்ளது. ஊட்டச்சத்து மாதத்தை ஒட்டி நடைபெற்று வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறித்து விளக்குகிறார் தருமபுரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திருமதி சுகந்த பிரியா.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறையின் கீழ் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலராக பணிபுரிந்து வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா, அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. அதுல இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரை இந்த போஷன் மா செலிப்ரேஷன் நடத்திட்டு இருக்குங்க. சோ ஆங்காங்கே அனைத்து இடங்கள்லயுமே இந்த போஷன் மா குறித்த விழிப்புணர்வுகள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த ஆண்டுக்கு கருப்பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

0: அது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்றதுதான் முக்கியமான கருப்பொருள். சோ அந்த கருப்பொருளின் கீழ ஐந்து வித்தியாசமான தலைப்புகள்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறதுங்க. சோ முதல் கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா உணவு வகைகளோட பன்முகத்தன்மை மற்றும் போதுமான புரதச்சத்து. சோ உணவு வகைகள்ல எல்லா வகையான உணவுகளையும் உட்கொள்ளணும், சோ எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அடங்கிய உணவுகளா எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத வலியுறுத்துற நோக்கலையும், புரதச்சத்துனா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு அளவு போதுமானதா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது வகையும் எல்லா இடங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது கருப்பொருளா அங்கன்வாடி மையங்கள்ல சூடான சமைத்த உணவு, அதாவது அங்கன்வாடி மையங்கள்ல ஹாட் குக்டு மீல்ஸ் சொல்லுவோம். அங்கன்வாடிக்கு வர குழந்தைங்களுக்கு மதிய உணவு சூடாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் சுவைமிக்கதாகவும் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்து மூணாவதா என்ன கருப்பொருள்னு பாத்தீங்கன்னா சமூக பங்கேற்பு, சமூகத்தின் உரிமை, பொறுப்புணர்வு தொடர்பான அடுத்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. அடுத்தது நான்காவது கருப்பொருளா என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து மற்றும் ஆரம்ப கால தூண்டுதல், அதாவது குழந்தையுடைய பேசிக் டெவலப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். சோ ஐந்து வகையான வளர்ச்சியும் அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான ஊட்டச்சத்து கிடைக்க வைக்கிறது, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான விழிப்புணர்வுகள், பிளஸ் நம்ம தூண்டுதல் செயல்பாடுகள் செய்யறதன் மூலமா அந்த குழந்தையோட ஐந்து வகை வளர்ச்சியையுமே அந்த குழந்தை அடையறதுக்கு ஏத்த மாதிரியான தூண்டுதல் செயல்பாடுகளுக்கான உதாரணங்கள் உள்ளிட்டவைகள் எல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமா ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சோ ஐந்தாவது இறுதியான கருப்பொருளா என்ன சொல்லிருக்காங்கன்னா PMMBY சொல்லுவோம், அதாவது பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா சொல்லிட்டு தாய்மை நலனுக்கான பணப்பரிமாற்றம், இது தொடர்பான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையிறது, அது மாதிரியான முக்கியமான கருப்பொருட்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஆண்டிற்கான போஷன் மா நிகழ்ச்சி இருக்குங்க. சோ இந்த நிகழ்ச்சியில அனைத்து அங்கன்வாடி மையங்களிலும் ஆங்காங்கே அவங்கவுங்க கிராமப்புறத்துல அவங்கவுங்க பயனாளிகளோட நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. சோ இது மட்டும் இல்லாம வட்டார அளவிலையும் சரி தொகுதி அளவிலான சரி அங்கங்கே நமக்கான ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. மேலும் நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிளஸ் பள்ளிகள் கல்லூரிகள் இது மாதிரியான நம்மளுடைய வளரும் தலைமுறையினரை நோக்கியே நம்மளுடைய ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோங்க. சோ இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொண்டாடுற மாதிரி இந்த ஆண்டும் போஷன் மா செலிபிரேஷன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ பொதுமக்கள் அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களில கொடுக்க வழங்கப்படக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தகடூர் தகவல்கள், வழங்கினார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம். கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இரவும் அமைதியும் நிறைந்தது. அன்றைய நாளில் நடந்த விஷயங்களை எல்லாம் நினைவுபடுத்தி மனதிற்குள் அசை போட்டு அடுத்த நாளை உற்சாகமான தேடலோடு ஓய்வெடுக்கும் இந்த இரவு வேளை உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு பயணிக்கப் போகின்றோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைத்து மாவட்ட நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம். பல பேருக்கு இன்றைய நாள் விடுமுறை நாட்களாக இருந்திருக்கிறோம். இன்று அவர்களுக்கு பிடித்த நினைவுகளோடு பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க. நிறைய பேர் சாப்பிட்டு வந்து ஒரு அசை சின்ன ஒரு குட்டி தூக்கணும், தூக்கலாம் போட்டு எந்திரிச்சு எப்படியாவது பாட்டு கேட்டு தான் தூங்கணும் அப்படின்ற உத்வேகத்தோடு நிகழ்ச்சி நீங்கள் வந்திருப்பீங்க. நேர்கள் அன்பான வேண்டுகோள், அறிமுக நேர்கள் பங்கேற்க வேண்டிய அந்த எண்ணில் அறிமுக நேர்கள் மட்டும் வந்தால் நன்றாக இருக்கும். 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-81-10-25 இந்த இரு எண்களில் அறிமுக நேயர்கள் மட்டும் புதுமாக பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. நாங்கள் எங்களுக்கு நிறைய நாள் இணைப்பெல்லாம் கிடைக்கிறதில்லைங்களே. நைட்டில் பாடல்கள் கேட்போம், ஆனால் பேசுவதற்கு எங்களுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல, நேரம் கிடைத்தாலும் இணைப்பு கிடைக்கிறதுல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்கள் இந்த ரெண்டு எண்ணில் வரலாம். மற்ற நேர்கள் கண்டிப்பாக இந்த எண்ணிலுக்கு வரக்கூடாது. அப்போ மற்ற நேர்கள் வர வேண்டிய எண் என்ன அப்படின்னா 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், மற்றனாக 94-86-65-20-25 என்ற எண்ணில் பங்கேற்கலாம். 1978-79 முற்பகுதியில் வந்த பாடல் நம்ம கேட்டு ரசிக்கலாம். இனி பிணையக்கூடிய முதல் அன்பினே, எந்த மாவட்டத்தை சார்ந்தவர், எங்கேருந்து வந்திருக்காருன்னு கேட்டுருவோம். வணக்கங்க.
1: இளைய ரவி, பாலாட்டு பாடு கொண்டிருக்கேன். தகடூர் பண்பலைக்கு இரவு வணக்கம் ஊடுவது. தருமபுரி மாவட்டம் ஏறுவீர் ஒன்றியம் மலையனூர் கண்ணப்ப நகர்ல இருந்து கண்ணாடி தங்கராஜ் பேசுகிறேன்.
0: தங்கராஜ், என்ன தங்கராஜி?
1: கண்ணாடி தங்கராஜ், கண்ணப்ப நகர் மலையனூர்.
0: அப்படிங்க, கண்ணாடி போடுவீங்களா என்ன? அப்படிங்களா?
1: அது சின்ன வயசுல போட்டிருந்தால ஊர் மக்கள்லாம் ஒரு அந்த ஒரு பேர் வச்சுருவாங்க
0: சார். சரிங்க, நல்லதுங்க. என்ன பால் கேட்கலாங்க?
1: எம்ஜிஆர் நடித்த உரிமைக்குரல் படம், கல்யாண வலையுறுத்தை கொண்டு அந்த படம்.
0: சூப்பருங்க. டிஎம்எஸும் பிசிஎஸ்எல்லாமும் பாடியிருக்காங்க, கேட்கலாம்.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: 10:28 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஐயா இரு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் கெங்குச்செத்திப்பட்டி பீமராஜன்.
0: சொல்லுங்க பீமராஜன், படம் கேட்கலாம்.
1: 1972 வெளிவந்த படம் வசந்த மாளிகை.
0: சரிங்க.
1: இலங்கையில ஒரே தியேட்டர்ல ஒரு வருஷம் ஓடின படம்.
0: அப்பா, கரகாட்டம் மாதிரி கரகாட்டக்காரன் நிறைய ஓடி மதுரையில.
1: ஆமா, அந்த படத்துல இருந்து ஒரு கிண்ணத்தை ஏந்துகிற அற்புதமான பாடல இரவு நேரத்தில் அனைவருக்கும் கொடுங்க, பாடல கேட்கட்டும்.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
4: இந்த இரவின் மடியில் விழிகளை மூடி கவலைகளை மறக்க தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 சுகுமான் ராக நிகழ்ச்சியில் பயணிப்போம்.

0: இனிப்பு நினைக்கூடிய நேரம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கலில் ரகுமான் சார்.
0: கலில் ரகுமான் நாகர்கோவில் வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: ஐயா, தங்க சுரங்கம் படத்துல வந்து சிஎம்எஸ்ஐ ஐயா பாடல், நான் சிறந்த நாட்டுக்கு எந்த நாடு தெரியுது அப்படின்னு சொல்ற இனியான பாடல் இந்த இரவு நேரத்தில் நேரில் பார்த்து எனக்காக
0: கேட்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: மனதோடு இதயத்தையும் தாளாட்டி கொண்டிருக்கின்ற இந்த இரவின் மடியில் அற்புதமான சுகுமான் ராகன் கஷ்டில் பாடலோடு இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு 103.7 இன்று நேற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்றிருக்காங்க. நம்ம கூட வரக்கூடிய நேரு வணக்கங்க, எந்த மாவட்டத்தை சேர்ந்து கேட்டிருப்போம்? வணக்கங்க.
1: நாமக்கல் கண்ணர்பட்டி பெரியசாமி.
0: பெரியசாமி நாமக்கல் இருந்தாரு, என்ன பாடல்கள் சொல்லுங்க.

0: 10:42. நம்ம சுகுமாராக நிகழ்ச்சி இருக்கின்றோம். இனி பிரிக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: ஹிரோ வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மாலாபுரத்துல குமரேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க குமரேசன், என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்து தெய்வம் தந்த வீடு, பாடல் வந்து திருக்கோயில் தேடி ரஜிதேவி வந்தாங்கிற பாட்டு.
0: சரி கேட்கலாமே.
1: நன்றி, வணக்கம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள். இரவு என்பது அழகான பரிசு. அந்த அழகிய பரிசை திறந்து பார்க்க உங்கள் இமைகளை மூடியாக வேண்டும். இருப்பதுமான பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மோகன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு திரிசூலம் படத்துல இருந்து திருமாலை திருமாவில் திருதேவின் முகமை, அந்த பாடல் குடிங்க. வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: கேட்கலாம், நன்றிங்க.

0: 10:52 நிமிடத்தில் மூடினக்கூடிய நேரம். வணக்கங்க
1: ஐயா. வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, சொல்லுங்க, யாரு பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சரிங்க, சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: படம் பெரிய இடத்து பெண். அதுல அன்று வந்ததும் இதே நீங்க என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, கேட்கலாங்க.

0: 10:56 நினைந்திருக்கின்றோம். தருமபுரி 92.5, ஏற்காடு 93.7 சுகமாக நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். யாருங்க பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்தில் மூலத்தான் ரவி சார்.
0: சரி, என்ன பண்ணிக்கலாம் சொல்லுங்க.
1: எனக்கு படப்படி படத்தில் வந்து சார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான்னு யாருக்கோ கொடுத்தா அந்த பாட்டு கொடுத்தேன்.

0: நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய நிறைவு நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்கள், யாருங்க பேசுகிறீங்க?
1: ஏழையிலிருந்து குணசேகரன்.
0: என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: கவிப்பீல் படத்திலிருந்து அனைத்து நேர்களுக்காகவும் பாட்டு கூட நன்றி.
0: நன்றிங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது என்று சுகுமாறாங்கள். இன்றைக்கி 9 நேர்கள் அவர்கள் பிடித்தமான பாடல்களை கேட்டாங்க. ஏரியூர் தங்கராஜ், கிங்கு செட்டிப்பட்டி பீமராஜ், நாகர்கோயில் கலில் அகமது, நாமக்கல் பெரியசாமி, மாலகப்பாடி குமரேசன், மதிகோன்பாளையம் மோகன், திருவனந்தபுரம் கிருஷ்ணமூர்த்தி, கோயம்புத்தூர் ரவி, ஏலகிரி குணசேகரம். 9 நேர்கள் அவர்கள் பிடித்தமான பாடல் கேட்டாங்க. அவங்களோட நாம் கேட்ட ரசத்தம் நிறைய நேர்கள் முயற்சி பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து உங்கள் மாவட்டத்திற்கு உண்டான அந்த நாட்களை முயற்சி பண்ணி கட்டியும் கண்டிப்பாக இணைப்பு கிடைக்கும். பாடலை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சி இதுவரை உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஜே மாரிமுத்து.

0: with and gusty winds over northeastern parts of India during the next 2 days. In men's cricket, India beat West Indies with ease by 8 wickets in the first one-day international at Greenfield International Stadium in Thiruvananthapuram to take a 1-0 lead in the three-match ODI series tonight. Chasing a target of 296 runs set by West Indies, hosts India made 300 for 2 in 41.4 overs. Earlier put into bat first, West Indies posted 295 runs for the loss of 7 wickets in the stipulated 50 overs. At the Asian Games in Japan, India's Ansi Sojan Edda Pilli has won the silver medal in the women's long jump at Aichi Nagoya in Japan today. Sarvesh Kushare won silver medal in men's high jump. Currently, India is at the 12th position in the medal tally with a total of 37 medals, including 4 gold, 16 silver and 17 bronze medals. And that is the end of this news bulletin.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்த நேரம் இரவு 11:10. இனி நாளை நம் பண்பலை வளமர நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 இணைத்தான நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழை மொழி. நாளை மல்லையாக நம்மோர் இனிகர் வி கயல்வெளி. காலை 7:00 காலை வணக்கம் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விளைநிலவரும், தர்மபுரி உழவு சந்தையின் காய்கனி விளைநிலவரும். நிறைவாக தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லெசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தர்மபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லர் வழங்கும் நலந்தானை. 7:35 சந்தோஷ சரண். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தர்மபுரி சங்கர் ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகள். 8:45 சர்மரோக நிவாரண சைபல் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியில் வசந்தம். உலக ரேபியஸ் தினம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவு நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மூச கண்ணதாசன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தர்மபுரி இனிமை சேவை மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:00 பூவை பெண் பூவை. 12:10 அறிவியல் மலர் உடல் நலமும் சுகாதாரமும். அதிமான் கோட்டை அறிஞர் அண்ணா ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அறிவியல் ஆசிரியர் ஆர் மாதையன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 1:10 நேர்பரப்பும். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம். 2:30 பூங்கொத்து. 3:00 கட்சவில் கலக்கல் பாடலக்கல். 4:00 விடைத்தேர் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில் கேட்கலாம். 6:10 இசை மின்னல். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திரங்களின் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைவிசை. 7:25 வயல்வெளி. பிறந்த கன்றுகளில் ஏற்படும் பிறவி குறைபாடுகளும் அதற்கான மேலாண்மை முறைகளும் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை அறுவை சிகிச்சை மற்றும் கதிரிக்கவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மா விஜயகுமார் அவர்கள் தகவல் கேட்கலாம். தொடர்ந்து கோழி வளர்ப்பில் வெளிச்ச தேவையின் முக்கியத்துவம் குறித்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய கால்நடை உடல் செயல்துறை பேராசிரியர் முனைவர் சத்யபாமா அவர்கள் உரையினும் கேட்கலாம். 8:00 இளந்தன்று சொல்லுக வில்லுக. 8:30 எறப்பட்டி சிறு சாய் மாருதி மற்றும் வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 டிவிடாத இசைமலை. 10:20 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலை வளமரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் ஒரு சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். அகிம்சையிலும் சத்தியத்திலும் தோல்வி என்பதே இல்லை என்ற மகாத்மாவின் உரைகளோடு தர்மபுரி பண்பலை 102.5 இந்த ஒலிபரப்பு நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 கேட்கலாம். தொடர்ந்து ஏற்காடு பண்பலை 103.7 சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.